0: வெளிச்சத்துக்குள்ளாய் கடல் செல்வோம். நாலு முதலாவது தேவ செய்தி எங்களோடு பகிர்ந்து கொள்ள வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க எங்களோடு சகோதரி அவர்கள் பிறந்தார்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைத்திருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? பிரைஸ்தோ சிஸ்டர். மகிழ்ச்சியா இருக்கிறேன். காலநிலைகள் சூழ்நிலைகள் மாறினாலும் கத்தர் மாறாதவராய் இருந்து இருக்கிறவராய் இருக்கிறவராய் இருந்து நடத்துகிறார். உங்களையும் கத்தரை நாமத்தினாலும் வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதியில வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமென், ஆமென். நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம். எங்கள் பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக அப்பா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை தந்தவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னித்த பரிசுத்தரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறவரே, ஆவியானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பழுதற்ற பலியே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. குற்ற நிவாரண பலியே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், வல்லவர், நீ போதுமானவர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கண்மலையானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்க உங்களை பிள்ளைகளா இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி. யெகோவா தேவனே, நன்றி. யெகோவா ராஃபா, உமக்கு நன்றி. சுகம் தருகிறவரே, நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த வேளையிலும் உங்களுடைய அங்க மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது தகப்பனே, எங்களுக்கு உள்ள ஆண்டவரே ஒரு ஞானம் பிறக்கட்டும், வெளிச்சம் பிறக்கட்டும். உமை அறிகிற அறிவிலே இன்னுமாய் கிட்ட சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கடா ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய அங்கத்தினால ஆண்டவரே, அதுல இருக்கிற அந்த வல்லம் அப்பா, இதோ எங்க சாவைக்கதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. இதை தியானிக்கிற பொழுது எங்கள் சிந்தனையிலையும் எங்கள் சரீரத்திலும் ஊடுருவி பாயட்டும் ராஜா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதை தியானிக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் உடைய வெளிச்சம் பரவட்டும், பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிந்தனையில ஒரு வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும்படியாய் கேட்கிறேன் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் தொடர்ந்து சாமுவேல் பவுல் ஐயரின்னாலே எழுதப்பட்ட, மொழியாக்கம் செய்யப்பட்ட ஆத்தும நேசரின் அங்கம் மகத்துவம் என்கிற புஸ்தகத்தை நாம் வாசித்து வருகிறோம் கடந்த வாரங்களாக. அதிலே மொத்தம் 28 அங்கங்கள் தியானத்தை குறித்து இருக்கின்றன. அதிலே நாம் 6 அங்கங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதிலே ஆத்தமநேசருடைய பாதம், ஆத்தமநேசருடைய கால், ஆத்தமநேசரின் கால் எலும்பு, ஆத்தமநேசரின் முழங்கால், ஆத்தமநேசரின் அறை என்று 6 பகுதிகளை நாம் பார்த்தோம். அதிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஆத்தமநேசரின் பாதம் என்கிற பகுதி மாத்திரம் 2 பகுதிகளாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தமநேசருடைய பாதம், அது கல் பஞ்சு போல் இருக்கும், அது பிணியாளிகளின் வைத்தியசாலை, அது பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடம் என்று நாம் பார்த்தோம். அது விசுவாசியின் தெய்வீக சொரூபம், அது பாவியின் புஷ்ப கொத்து, அதனுள் சகலமும் அடக்கம் என்றும் பார்த்தோம். ஆத்மநேசருடைய கால் ஜலமும் தரையாக்கியது, நன்மை செய்யும்படியாய் சுற்றினது, அதில் ஆணிகள் கடாவப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். ஆத்மநேசருடைய கால் எலும்புகளிலே ஒன்று கூட முறிக்கப்படவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட உடலே உயிரடைந்தது. அது தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள ஐக்கியத்தின் அடையாளமாய் காணப்பட்டது இந்த கால் எலும்பு என்று நாம் தியானித்திருந்தோம். அதே போல ஆத்தும நேசருடைய முழங்கால், அது ஜெபம் செய்யும்படி வளைந்தது என்றும், ஆத்தும நேசருடைய அறை ஒரு துவாலையால் கட்டப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். அதே போல இன்று நாம் பார்க்க போறது ஆத்தமநேசரின் வயிறு. ஆத்தும நேசரின் வயிறை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்களும் தியானிக்கலாம். ஆத்தும நேசரின் வயிறு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படையாதவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது சமாரிய நாட்டானாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். போதனை. பிதாவின் வார்த்தையாகிய குமாரனானவ பாக்கியவதியான கன்னியாஸ்திரியின் கற்பத்திலே உற்பவித்தது போது அவளுடைய தன்மையில் மனுஷ தன்மையை பூரணமாய் தரித்து கொண்டார். ஹலேலூயா. ஆகையால் நமது இரட்சகர் தமது சரீர அவயங்களிலும் அவற்றின் தத்துவங்களிலும் எல்லாம் பாவம் தவிர எல்லா விஷயத்திலும் நம்மை போலவே இருந்தார். நம்மை போல அவருடைய சரீரத்தின் குடல்களும் அதன் உறுப்புகளும் இருந்தன. முன்னே காட்டிய வேத வாக்கியங்களால் இரட்சகருடைய வயிற்றை குறித்து அடுத்த 3 குறிப்புகளை அறிந்து கொள்கிறோம். அவருக்கு பசி இருந்தது. நமது இரட்சகர் 2 தரம் பசி உடையவராய் இருந்தார் என்று நேராய் அறிகிறோம். 1 தரம் வனாந்தரத்திலும் வேறொரு தரம் பாடுபட்ட வாரத்திலும் பசி அடைந்தவராய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2, வனாந்தர பசி நமது இரட்சகர் தீட்சை பெற்ற உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாடுபட்டவராய் பசி. இரட்சகர் பாடுபட்ட வாரத்தில் அவர் பகலெல்லாம் எருசலேமிலும் இரவெல்லாம் ஒளிவு மலையிலும் தங்கினார். அவர் தமது சரீர போஜனத்தை பற்றி கவலைப்படாமல் தமது சரீரத்தை பாவிகளுக்கு நித்திய போஜனமாக்கும் பெரும் காரியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இரட்சகருக்கு தாகம் இருந்தது. ஆத்மநேச பசி அடைந்ததாக 2 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் தாகம் அடைந்ததாகவும் 2 தரம் நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய நாட்டில் உள்ள சீகார் எனப்பட்ட கிணற்றருகே வந்தபோது அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையில் தொங்குகிற போதும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இரட்சகர் தமது தெய்வீகத்தோடு மனுஷ சாயலையும் மனுஷிகத்தையும் சேர்த்து கொள்ளாவிட்டால் அவர் பசியடையவும் தாகமடையவும் அவசரமில்லையே. ஆத்மநேசர் மாமச குடல்கள் உள்ளவராய் வெளிப்பட்டதினால் அவருக்கு 2 வகையான பட்டப்பேர்கள் உண்டாயின. அந்த பட்டப்பேர்களை சொல்ல என் வாய் கூசுகிறது, என் நாவு தடுமாறுகிறது. அப்பெயர்களின் அட்சரங்களை பார்க்க என் கண் மயங்குகிறது. அப்பெயர்களை மற்றவர்கள் சொல்லும் போது கேட்க என் காதுக்கு பிரியமில்லை. அந்த பட்டப்பெயர்களை மெதுவான சத்தத்தால் உனக்கு சொல்லுகிறேன் கேள். போஜன பிரியன் மதுபான பிரியன் என்ற பெயர்தான். சமாதான கர்த்தர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இஸ்ரவேலின் ராஜா முதலிய பெயர்களுக்கும் போஜன பிரியன் மதுபான பிரியன் என்ற இழிவான பெயர்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது. தியானம். ஆத்துமாவே, இம்மட்டும் நீ இரட்சகரின் பாதங்களையும் கால்களையும் முழங்கால்களையும் அறையையும் தியானித்தாயே. இப்போது தாயின் மடியில் பால் குடிக்க படுத்திருக்கிற குழந்தையைப் போல விசுவாசத்தால் இயேசுவின் மடியில் இருந்து கொண்டு அவருடைய வயிற்றை நோக்கி ஆராய்ந்து தியானம் செய். இரட்சகரே, நீர் பசியாயிருந்த 40 நாட்களிலும் நீர் சிருஷ்டித்த குடலுள்ளே சிருஷ்டி யாவும் பசியற்று இருந்தன. சிங்கம் தன் இரையை தின்று அந்த காட்டில் கொர்ச்சிக்கிறது. யானை தன் பெரும் வயிற்றை நிரப்பிக்கொண்டு சுகமாய் படுத்திருக்கிறது. எருது புல்லை மேய்த்து முக்காரம் போடுகிறது. ஆடு தலைகளை தின்று தண்ணீர் குடித்து தலை தெறிக்க குதித்து துள்ளுகிறது. நாட்டு குருவிகள் திருப்தியினால் கூவி பாடுகின்றன. வனத்து வண்டுகள் கீச்சிடுகின்றன. நீர் ஒருவரே பசியாயிருக்கிறீர். உமது குடலே இறைகிறது. இது ஏன் இரட்சகா, இது ஏன்? உன் பசியை ஆற்ற, உன் பசியை மாற்ற நீர் பசியடைந்ததோடு தாகமும் அடைகிறீர். உமது தாகம் உம்முடைய யூத அந்தஸ்தையும் மறந்து போக செய்கிறது. ஒரு சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஒரு மிடறு தண்ணீருக்கு கெஞ்சுகிறீர். அவள் உடனே ஜலம் ஒன்று கொடாமல் வாதாடி காலம் போக்கினாள். நீரோ அவளுக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை அவளுக்கு நேரத்துக்கு உள்ளாக அவள் இருதயத்தில் வெட்டி அவள் ஆத்தும தாகத்தை தீர்த்து விட்டீர். சிலுவையில் தொங்கின போதும் நீர் தாகத்துக்கு கேட்டீர். சிசராவை கொல்ல நினைத்த ஸ்திரீ தண்ணீரை கேட்ட வாய்க்கு பாலை கொடுத்தாலே. சத்ருக்கள் உமக்கு காடியை அல்லவோ கொடுத்தார்கள். இது ஏன் இரட்சகா, இது ஏன்? உன் தாகத்தை ஆற்ற, உன் தாகத்தை மாற்ற. ஹல்லேலூயா. இரட்சகர் என் நிமித்தம் பசியடைந்ததும் தாகமடைந்ததும் போதாதா? இழிவான பட்டப்பெயர்களையும் கேட்க வேண்டுமா? நான் பிறந்து இத்தனை வருடங்கள் ஆகிறது. ஒரு காலத்திலும் இந்த பெயர் சொல்லி ஒருவரும் என்னை திட்டினதும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. நான் நாடோறும் திருப்தியாய் சாப்பிடுகிறேன். அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் சாப்பிடுகிறதாக சொல்லுகிறார்கள். ஐயோ, உமக்கு இந்த அவலட்சணமான பெயர்களும் வர வேண்டுமோ? நான் உமக்கு இரண்டு பட்டப்பெயர்களை இடும்படி தயவாய் உத்தரவு தாரும். உமக்கு தகுதியான பெயர் உபவாச பிரியன், வியாகுல பிரியன் என்பதுதான். உம்முடைய இழிவான பெயர்கள் இரண்டையும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரவசம், எலியாவை காகத்தால் போஷித்த இரட்சகா உம்மை போஷிக்க ஒரு காகத்துக்கு உத்தரவு செய்யலாகாதா? 600,000 பேருக்கு வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்த அப்பனே, உம்முடைய ஒரு குடலுக்கு 40 நாளுக்கு அன்னம் இல்லாமலா போயிற்று? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மன்னாவை மறைத்து வைத்து கொடுக்கும் தேவனா, நீர் உமக்கென்று கொஞ்சம் மன்னாவை மறைத்து வைத்து கொள்ளலாகாதா? விசுவாசமுத்தம், பசியாலும் தாகத்தாலும் வருந்தி என் பசியையும் தாகத்தையும் மாற்றின பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். இழிவான பேர் வாங்கி என் இழிவை மாற்றின் பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். விசுவாச வணக்கம். என் நிமித்தம் பசித்த இயேசுவே நமஸ்காரம். என் நிமித்தம் தவித்த இயேசுவே நமஸ்காரம். இயேசுவே நமஸ்காரம், கிறிஸ்துவே நமஸ்காரம். எங்கள் ஜபம், எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு இரட்சகா, உமது திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரம் ஆவிக்கு அடங்கத்தக்கதாய் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களிலுள்ள மாம்ச இச்சைகளெல்லாம் அழியவும் ஆவிக்குரியவைகள் எல்லாம் பிழைந்து வளர்ந்தேறவும் கிருபை செய்தருளும். உம்முடைய உபவாசத்தின் நிமித்தமும் சோதனையின் நிமித்தமும் நாங்கள் பிசாசையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி எங்களுக்கு வல்லமையும் பலனையும் அனுகிரகை தருளும் பிதா, குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஆமேன். பரமண்டலத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதை துதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் கையினின்று, நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமேன், ஆமேன். தியானம் 8. ஆத்தும நேசரின் மார்பு. வேதம். அவருடைய சீடரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறேன் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். போதனை. இரட்சகரின் மார்பை பற்றி ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் யோவான் சுவிசேடத்தில் பார்க்கிறோம். அதாவது, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீடன் ஒருவன் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான். 12 சீடரிலும் இயேசுவை அதிகமாய் நேசித்த பரிசுத்த பேதுரு என்று விளங்குகிறது. ஆனால் இயேசு அதிகமாய் நேசித்த பரிசுத்த யோவான் என்று விளங்குகிறது. இயேசுவில் அன்பு கூறுவதிலும் இயேசுவால் அன்பு கூறப்படுவதே மேன்மை. இயேசுவில் அன்பு கூறுவது பக்தரின் கடமை. இயேசுவால் அன்பு கூறப்படுவதோ கர்த்தரின் கிருபை அல்லது பாக்கியம். நமது இரட்சகரின் மார்பு அவருடைய அன்பர் தூங்கும் கட்டிலாய் அல்லது சாயும் திண்டு தலையணையாய் இருக்கிறது. சாய்ந்து கொண்டிருந்தான் என்ற வார்த்தை சாய்மானத்தின் உறுதியையும் சாய்ந்திருந்தவனுடைய தாராளத்தையும் காட்டுகிறது. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த நேரத்திலே 12 சீடரில் ஒருவனாகிய யூதாசு தன் பணப்பையிலும் பண ஆசையிலும் சாய்ந்து கொண்டிருந்தான் எனலாம். இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் இன்னான் என்று அறிகிறோமே அன்றி இயேசு சாய்ந்த மார்பு இன்னதென்று அறிய ஏதுவில்லை. இது சற்று விசனம்தான். அவர் சாய இடமில்லாதவராய் இருந்தார். தியானம். ஆத்மாவே, இம்மட்டும் நீ இயேசுவின் பாதத்தையும் காலையும் முழங்காலையும் வயிற்றையும் நோக்கி தியானித்தாய். இப்போது உன் கண்களை சற்றே நிமிர்த்தி அவருடைய திருமார்பை நோக்கி தியானம் பண்ணு. பரிசுத்த யோவான் வெகு நேரமாய் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். மார்பு நோகிறது. எழுந்திரு என்று அவர் சொல்லவில்லை. நீ சற்றே விலகி வேறொருவனுக்கு இடம் கொடு என்று அவர் சொல்லவும் இல்லை. அந்த 12 பேர் சாய்ந்தாலும், உலகம் முழுவதும் சாய்ந்தாலும் அவர் மார்பில் இன்னும் இடமுண்டே. மற்ற சீடர் பரிசுத்த யோவானை போல் சாய்ந்து கொள்ளாதது தப்பிதமே அன்றி யோவான் அப்போஸ்தலன் சாய்ந்து கொண்டிருந்தது தப்பிதம் அல்ல. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த முகாந்தரம் என்ன? அவர்கள் தேசத்துக்கும் ஜாதிக்கும் அது வழக்கம் என்று சொல்லி அற்பமாய் தள்ளிவிடாதே. சாய்ந்திருந்தவனை கேட்டால் சாய்ந்த முகாந்தரத்தின் ஞானத்தை அறியலாம். நல்லது, கேட்போம். யோவானே, செபதுவின் மகனே, இடிமுழக்கத்தின் புத்திரனே, நீ ஏன் என் ஆத்மநேசரின் மார்பில் சாய்ந்தாய்? உன் பெருமையா, ஆணவமா, ஏன் சாய்ந்தாய்? தலைநோவா, காய்ச்சலா, சற்றே சொல்லு. 12 இளையவனாகிய நீ உன் வாலிப சேஷ்டையை காட்டினாயோ, அல்லது நீ தாபோரில் கிறிஸ்துவின் மகிமையை கண்டு கொண்டதால் அப்புறம் அவரை அலட்சியமாய் எண்ணி விட்டாயோ, ஏன் சாய்ந்தாய்? இயேசு தம்மை காட்டி கொடுப்பவனை குறித்து ஜாடையாய் பேசின போது பேதுரு உனக்கு சைகை காட்டி யாரை குறித்து சொல்லுகிறார் விசாரி என்று சொன்னானே, அந்த ஆத்திரமும் துக்கமுமான சமயத்திலும் கூட நீ சாய்ந்திருந்த மார்பில் சாய்ந்தபடியே இருந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறாயே? இவ்வளவு தாராளத்துக்கு முகாந்தரம் என்ன? இதன் அந்தரங்கம் என்ன? யோவானுடைய உத்தரவு, அது என் ஆணவம் அல்ல, அலட்சியம் அல்ல. நான் சாய்ந்ததற்கு இரண்டு முகாந்தரங்கள் உண்டு. என் ஆத்துமநேசர் என் பேரில் வைத்த அன்பும், நான் என் ஆத்துமநேசரின் பேரில் வைத்த அன்பும் தான் முகாந்தரம் என்று போவானார் கேசின் மகன் இடி முழக்கமாய் சொல்லும் உத்தரவு இதோ என் மனதில் தோணிக்கிறது. யூத பிரதான ஆசாரியனுடைய மார்பு 12 கோத்திரங்களை குறிக்கும் 12 ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஆத்துமநேசரின் மார்போ சீனாயின் 10 கட்டளைகளையும் கட்டளைகளும் இயேசுவின் 2 கட்டளைகளும் ஆக 12 மீறின எல்லா பாவிகளையும் ரட்சிப்போம் என்று வெளிப்படுத்தும்படி அன்பு என்னும் ஒரே வைரமுள்ள பதக்கமாய் துளங்குகிறது. முன்னொரு காலத்தில் இந்த மார்பில் நீதி என்னும் ஒரே கல் வைக்கப்பட்ட பதக்கம் தொங்கினது. இப்பொழுதோ அது எடுக்கப்பட்டு அன்பு என்னும் வைரம் பதிக்கப்பட்ட பக்கமுடையதாய் விளங்குகிறது. சகல பாவிகளுக்கும் அங்கே இடம் உண்டு. அதில் சாய்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் நீதி, விசுவாசம், அன்பு ஆகிய 3 மார்க்கவசங்கள் அகப்படும். நானும் அதில் சாய்வேனாக. விசுவாசத்தால் சாய்தல். என் ஆத்துமநேசரே, உமது மகத்துவ மார்பை அடியேனுக்கு சற்றே தாரும். நான் ஒரு பாவி, என்னில் தயவாய் அன்பு கூறும். நானும் உம்மில் அன்பு கூறுகிறேன். என் ஆண்டவர் தமது மார்பில் நான் சாயும்படி சம்மதிக்கிறார். ஐயா, யோவான் அப்போஸ்தலனே, நீ சற்றே ஒதுங்கி எனக்கு நடுமார்பில் சாய இடம் கொடும். நான் உம்மிலும் நோயாளி, உம்மிலும் பலவீனன், உம்மிலும் களைத்து போனவன். என் நோவு குணமாகவும் பலவீனம் தீரவும் களைப்பு ஆறவும் என் ஆத்துமநேசரின் மார்பில் இதோ சாய்கிறேன். ஹலேலூயா. என் நோவு குணமாகவும் பலவீனம் தீரவும் களைப்பு ஆறவும் என் ஆத்துமநேசரின் மார்பில் இதோ சாய்கிறேன். அன்பர் அவர் மார்பில் சாயாதிரார். அன்பருக்கு அவர் மார்பை சாய்க்காதிரார். ஆனந்த பரவசம். ஹல்லேலுயா, ஹல்லேலுயா, ஹல்லேலுயா, ஆமென். என் ஆத்துமநேசரின் மார்பு இலவம் பஞ்சிலும் மெதுவாயிருக்கிறது. என் பாவ நோய் தீருகிறது. பாவ ஆயாசமும் மயக்கமும் தெளிகின்றன. பலவீனமும் தொலைகிறது. நான் இங்கேயே இருப்பேன். இவ்விடத்திலிருந்து என் ஆத்துமாவுக்கு நலமென்று கண்டுபிடித்திருக்கிறேன். இங்கே பரமானந்தம் பெறுகிறது. பரம எண்ணங்கள் எழும்புகின்றன. நான் இந்த இடத்தை விடேன். 1000 பேர் வந்து என்னை துரத்தினாலும் இந்த கண்மலை ஒதுக்கத்தை விட்டு போகேன். நெருக்கினாலும் விலகேன். நசுக்கினாலும் இந்த மார்பில் இருந்து கொண்டே சாவேன். ஆனந்த மௌனம். வாசிக்கிறவனே, நீ சற்று நேரம் முழங்காலில் நின்று கொண்டும் ஒன்றும் பேசாதபடி உன் உதடுகளை காத்து. இரட்சகருடைய மார்பு பாவிகளுக்கு ஒரு சாய்மானம் போல் இருக்கிறது என்பதை மாத்திரம் மனதில் உணர்ந்து அதன் ஆனந்தத்தால் ஆவியில் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொள். ஹலேலுயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, ஒரு நிமிஷம் உன் கண்களை மூடி இதோ ஆத்துமநேசனுடைய மார்பிலே சாய்ந்து அதில் வருகிற ஆனந்தத்தை ஆவியில் மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியாய். இதோ உங்கள் கண்களை மூடி இதோ ஆத்துமநேசனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டதைப் போல உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். என் இன்ப படுக்கையாகிய இயேசுவே, என் பேரின்ப மெத்தையே, என் புஷ்ப மஞ்சமே, சபதுவின் மகனாகிய யோவானுக்கு உமது மார்பில் இடம் கொடுத்தீர். எனக்கும் இடம் தாரும், என் ஆத்துமா சுகமாய் தூங்கும் ஊஞ்சலே, உமது மார்பில் சாய கிருபை செய்யும். நான் பிறந்து இத்தனை வருடங்கள் ஆகிறது, இவ்வளவு காலமும் நான் என் ஆத்துமாவை அதே விதமான கட்டிலில் கிடத்தி அது சுகமாய் தூங்கும்படி தாளாட்டினேன். அது நித்திரையை கண்டதில்லை, நான் நித்திரை போக வேறு யாதொரு இடமும் இல்லை. உமது திருமார்பே என் ஆத்மா சுகமாய் தங்கும் இடமென்று கண்டேன். அதில் தலை சாய்த்து இளைப்பாறி அதிலிருந்து சுரந்து வரும் பாவ மன்னிப்பு, இருதய சமாதானம், சந்தோஷம் என்னும் அமிர்தத்தை உண்ண அடியானுக்கு அருள் புரியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. துதி. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏனெனில் அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே இதோ உங்களுடைய மார்பை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே இதோ உங்களுடைய வயிறை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே இதோ உங்களுடைய மார்பு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அடைக்கலமாய் இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பின் ஆண்டவரே நிச்சயத்தை ஆண்டவரே நீர் அந்த ஆண்டவரே அந்த மார்பிலே எங்களுக்காக நீர் சுரக்கிறீர் அப்பா. இதோ பாவ மன்னிப்பை நீர் எங்களுக்கு சுரந்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு ஆண்டவரே எங்களுக்கு சாய்ந்து கொள்ள இடம் இல்லாத பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்து கொள்கிற பொழுது அது எங்களுக்கு ஆறுதலை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, ரட்சிப்பை தருகிறது அப்பா. இதோ இன்றைய நாளில் எங்கள் சத்தத்து கீழே யார் யார் உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொண்டார்களோ ஆண்டவரே இனி என்னிடத்துல பலன் இல்லை ஆண்டவரே, இதற்கு மேல் என்னால் ஓட முடியாது, என் வாழ்க்கையினுடைய ஆண்டவரே முகாந்திரம் என்ன, என் வாழ்க்கையினுடைய பதில் என்ன என்று ஆண்டவரே யார் யார் கேட்டுக்கொண்டும் துக்கத்தோடும் எல்லா கதவுகளும் அடைப்பட்டு கூட ஆண்டவரே இருளிலே இருக்கிறதை போன்று இதோ என் தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே அழுது புலம்பி உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொண்டார்களோ இதோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் வரட்டும், பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்ட யாவருக்குள்ளும் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு மகிமை உண்டாவதாக அப்பா. இதோ கேட்கிற யாவருக்குள்ளும் பக்தி விருத்தி உண்டாவதாக. ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற விடுதலை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே வரட்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய நீதியின் படி அல்ல, எங்களுடைய கிரியையின் படி அல்ல ஆண்டவரே, இதோ நாங்க டிசர்வ் என்கிறதுனால இல்லப்பா, பிகாஸ் ஆஃப் யூ டாடி காட், யூ சூசன் அஸ் டாடி காட். இதோ ஆண்டவரே நீங்க உங்களுடைய பிள்ளைகளா எங்களை நீர் தெரிந்து கொண்டபடியினாலே, உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய மகிமையினாலே, உங்களுடைய அன்பினாலே எங்களை அந்த பரிபூர்ணத்துக்குள்ள நீர் நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாம. இதோ சங்கமம் வானொலியிலே யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் இந்த ரோமர் 8:11 நான் பேசுகிறேன். இதோ உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிற தேவ வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் பாயட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அந்த ஆத்மாவுக்குள்ளே ஆண்டவரே இதோ ஒரு வெளிச்சமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை உலகத்துல ஆத்மநேசரின் மார்பில் இருந்து நமக்கு ரசிக்கிறது, அந்த மார்பில் தாயும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதல் இழைப்பாறுதல் கிடைக்கிறது, அந்த அன்பின் அரவணைப்பு கிடைக்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய தகப்பன் மார்போடு அனைத்து ஆட்சி தேற்றுகிறார். அப்படியாக எங்களை ஆட்சி தேற்றுகிற தகப்பன் அருமையான வார்த்தை வெளிச்சம் அது மாத்திரமில்லை, ஜபித்தீர்கள், அப்படியாக விடுதலை வெளிச்சமாக மாறுது. நாமே உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரி சித்தமனால் நம்மளை இன்னொரு அழைப்பில் சந்திக்க தேவசம் மாற்றிக் கொள்வோம். நன்றி சிஸ்டர்.
1: Thank you, sister. God bless you.
0: ஆமென். God bless you too. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆத்மனை சரி மார்பு எப்படிப்பட்டது தெரியாது. அதிலிருந்து நமக்கு அவர் எண்ணத்தை தருகிறார். அந்த மார்போடு நாங்கள் சாயும் பொழுது இழைப்பது பெறுகிறோம், சமாதத்தை பெறுகிறோம், அச்சிவை பெறுகிறோம். அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளாய் நாங்கள் என்ன செய்கிறோம், அணைக்கப்படுகிறோம். அப்படியாக அன்பின் கைவாளங்களை அணைத்தவர் தங்களை சிநேகித்தார். அருமையான வார்த்தையும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையும் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையும் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமென். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியற்ற நேரம் 8:32 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தேவ செய்தி எடுத்து வந்திருக்கிறார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம். இறக்கவும் கிருமையும் உள்ள பரம பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரை மிகவும் உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி சொல்லுவோம்ப்பா. அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க் 11:23-24, பக்க எண் 66 தமிழ் பைபிளில். மார்க்கு 11:23 23 படிப்போம். 23-25 வரைக்கும் 2 வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்ப 23 பாப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப 1905 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்ஜி லேக்னு ஒரு ஊழியர்காரர் இருந்தாரு. இங்க ஸ்போக்கேன் வாஷிங்டன் அமெரிக்கால ஒரு பெரிய ஊழியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்படி ஆவியானவர் ஆண்டவர் அவரை ஏவினார். அந்த கதை ரொம்ப ஆச்சரியமான கதை. அவர்கிட்ட பணம் இல்லை, பட் யாரோ பணம் கொடுத்தாங்க. ஆச்சரியமான வகையில ஆண்டவர் வழி நடத்தினாரு. வழி நடத்தினதும் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வல்லமையான ஊழியங்கள் பண்ணாரு. அவரை பத்தி நிறைய கதைகளுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜான்ஜி லேக்கு முக்கியமான கதை என்ன கதைனாக்க, அங்கே வந்து ஒரு பியூபானிக் பிளேக் அப்படின்னு, அந்த கோவிட் இருக்குல்ல, இந்த கொரோனா வைரஸ் மேல ஒரு பெரிய பியூபானிக் பிளேக் வந்து நடந்துட்டு இருந்துச்சு 1905. அப்ப என்னாச்சுனாக்க, இவர் போய் இங்க ஊழியம் பண்ணாரு. பண்ணும்போது அவரை வந்து நிறைய பேருக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அந்த பியூபானிக் பிளேகால இறந்து போனவங்க எல்லாரும் எடுத்து அவரை வந்து அவரும் அவருடைய நண்பர்கள் வந்து புதைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் வியாதி பரவாது அப்படின்ட்டு. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து கொஞ்சம் பேர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்க. டாக்டர்ஸ் வந்தாங்களாம். வந்து பார்த்துட்டு இவர் ஜான்ஜி லேக் இந்த மாதிரி நிறைய பண்றாரு, இந்த மாதிரி நிறைய பேரை புதைக்கிறாரு, நிறைய கிளீன் பண்றாரு, இவருக்கு மட்டும் எப்படி தொத்து வியாதி வராம இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து கேட்டாங்களா, நீங்க என்ன ப்ரொடெக்ஷன், என்ன பாதுகாப்பு நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த தத்து நோய், இந்த பியூபானிக் பிளேக் வராம இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், என் உடம்புல வந்து ஆண்டவரோட வல்லமை ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு கிருமி என்ன தொட்டாலும் அந்த கிருமி வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னாராம். அதை கேட்டதான் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனாக்கா அவர் வந்து நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் நடக்கல அவருக்கு, ஒரு விதம் வியாதியும் அவருக்கு வரல. தைரியமா போய் இறந்த ஆளுங்களை எடுக்கிறாரு, தூக்கி போடுறாரு, அடக்கம் பண்றாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே அவங்க வந்து கேட்டாங்களாம், சரி உங்களை பத்தி ஒரு டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். நல்லா டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாராம். உடனே அவங்க வந்து ஒரு இறந்து போன ஒரு சடலத்துல இருந்து ஒரு இந்த நுரை தள்ளி இறந்து போவாங்களாம். பியூபானிக் பிளேக் வந்தவங்க அந்த நுரையை வலிச்சு கொண்டு வந்து இவர் கையில போட்டாங்களாம். அந்த நுரையை வலிச்சு ஒரு கிளாஸ்ல வைக்கும்போது, கண்ணாடியில் வைக்கும்போது கிருமிகளை பார்க்க முடிஞ்சுதான் மைக்ரோஸ்கோப்ல. அந்த கிருமிகளை வந்து அவர் கையில போட்டதும் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சாக்க அந்த கிருமி எல்லாம் உடனே செத்து போயிடுச்சான். அப்படினாக்க ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் நமக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து வல்லமை இருக்காரு அப்படிங்கறத வந்து ஜான்ஜி லேப் நிரூபிச்சாராம். அவர் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரரு. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்த பிறகு அவரோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் போணுச்சு. அப்ப அமெரிக்கால ஜெட் மான்கமரி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அவருக்கு கடிதம் எழுதினாங்களாம். எழுதி எப்படி உங்க ஊழியத்துல மட்டும் இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது, மற்றவங்க எல்லார் ஊழியத்திலும் நடக்கல, உங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் ஒரு பதில் எழுதினாரா, அது வந்து மூணு குறிப்புகள் எழுதினாராம் அந்த அம்மாவுக்கு. அந்த குறிப்பை நான் எடுக்கிறேன்.

நீங்க வந்து உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க வந்து அதிகாரத்தோட பேசணும் அப்படின்னாராம். ஏன்னாக்க ஆவியாரோட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப அமெரிக்கா ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன செய்வாருனாக்க அவர் வந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுப்பாரு. சபையில் அவர் போற பிரீச் பண்றதுல சொல்லிக் கொடுப்பாரு. என்ன சொல்லிக் கொடுப்பாருனாக்க எப்படி நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமை நீங்க சுதந்திரத்துக் கொள்வது எப்படி, சுதந்திரத்துக் கொள்வது எப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருனாக்க, ஐ ரிலீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் ஃப்ரம் மை ஸ்பிரிட் இன்டு மை பாடி. எனக்குள் இருக்கும் ஆவியானவனுடைய வல்லமையை நான் என் சரீரத்துக்குள் வெளிப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்ல வைப்பாராம். அதை நாலஞ்சு அவங்க சொன்ன பிறகு நிறைய பேர் இங்க அதிசயங்கள் நடக்குமா அப்படின்னா, என்ன நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. கலோசியன்ஸ் 1:27 படி, கிரைஸ்டினஸ் தி ஹோப் ஆஃப் கிளாரி. கிரைஸ்ட்னாக்க ரிசரக்டட் சேவியர், உயிர்த்தெழுந்த இயேசு. இயேசு பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் போவோம். அந்த உயிர்த்தெழுந்த கேஸ் நமக்குள்ள இருக்கிறதுனால, அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பேசும்போது அந்த வல்லமை வெளியில வருது, வெளியில வரும்போது காரியங்கள் நடக்குது. அதனாலதான் அவர் சொன்னார் ஜான் ஜிலேக அந்த லெட்டர்ல, நீங்க வந்து சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க, ஏன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த கிறிஸ்துங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அவர் சிலுவையில ஏறதுக்கு முன்னாடி, ஹியூமனிட்டி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. கிரைஸ்ட் ஜீசஸ்னு சொன்னாக்க பவுல் அப்போஸ்லர் பல இடங்களில் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து இயேசுன்னு எழுதுவாரு. எங்க அவருடைய நிருபங்கள்ல, ஏன்னாக்கா கிறிஸ்து இயேசு அப்படின்னாக்க கிறிஸ்துனாக்க அனாயிண்டட் ஒன் அண்ட் இஸ் அனாயிண்டிங் ரெசரக்டட் சேவியர், உயிர்த்தெழுந்த வல்லமை அபிஷேகத்தை வல்லமையின் அபிஷேகம் உள்ள கிறிஸ்து அப்படின்னு அர்த்தமா. கிறிஸ்து இயேசு அப்படின்னாக்க உயிர்த்தெழுந்த இயேசு, வல்லமையான இயேசு, அபிஷேகிக்கப்பட்ட இயேசு. இப்ப நம்ம சொல்றோம்ல, I can do all things through Christ which strengthens me. அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்னை பலப்படுத்த கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னாக்க என்ன, என்னை பலப்படுத்துகிற அபிஷேகத்தாலே அபிஷேகிக்கப்பட்டவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அப்படின்னாக்க அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை வந்து அபிஷேகமும் அபிஷேகப்பட்டவரும் குறிக்குது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால, அந்த அபிஷேகப்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பேசும்போது வல்லமையான செயல்கள் வெளிப்படுது. அதைத்தான் ஜான் ஜீலக் சொன்னாராம். சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாருனாக்க, இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கெஞ்சி ஜெபம் பண்ணி மிரக்கலை கேட்குறீங்க, அது நல்லதுதான், கேளுங்க, ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதோட நீங்கள் நிற்கக்கூடாது, அடுத்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு லெட்டர் எழுதினாலாம் அந்த அம்மாவுக்கு. எப்படி பேசணும், பெயர்ந்து போ, தள்ளுண்டு போ அப்படின்னு பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசணுமா. மலை போல ஒரு பிரச்சனை இருக்கா, மலையே பெயர்ந்து போ, தலைவலியே பெயர்ந்து போ, பிரச்சனைகளே பெயர்ந்து போ, கடனே பெயர்ந்து போ, தள்ளுண்டு போ அப்படின்னு பேசணுமா. அது எப்படின்னாக்க சிலர் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பேசணும்னா ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம வந்து பெர்சிஸ்டன்ஸ், இப்ப ரோமர் 12:1 போட்டிருக்கு பாத்தீங்களா, ரிஜாய்ஸ் இன் ஹோப் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர்னு போட்டிருக்கோம். நம்ம பெர்சிஸ்டண்ட்டாக திருப்பி திருப்பி திருப்பி பண்ணணும். அமெரிக்காவில் ஒரு ஊழியர் இருந்தார் பழங்காலத்தில், கென்னத் ஹேகின்னு சொல்லிட்டு, அவர் 17 வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தாராம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமும் 17 மாதமும் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கை விட்டு எழுந்திருக்கவே இல்லையாம். ஆனாக்க அவர் வந்து இந்த அறிக்கை இட்டு இட்டு கிட்டத்தட்ட டெய்லி அறிக்கை இடுவாராம். ஒரு நாள் 10 மணி நேரம் அறிக்கை இட்டாராம். அப்ப சடனா ஒரு ஒரு அட் ஒன் பாயிண்ட் சட்டுன்னு ஒரு இடத்துல ஆண்டவரோட வல்லமை வெளிப்பட்டு அது பிரேக் ஆகி அவர் வந்து படுக்கை விட்டு எழுந்திருச்சு. வல்லமையா 60 வருஷம் 70 வருஷம் ஊழியம் பண்ணாரு. அதனால நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். எனக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. அபிஷேகமும் அபிஷேகமும் வார்த்தையும் சேரும்போது வல்லமையான விஷயங்கள் நடக்குது. சோ ஜான்ஜி லேக் வந்து அந்த மாட்டை சொன்னாங்களாம், நீங்க வந்து இனிமே உங்க ஊழியத்துல நீங்க வந்து பிரச்சனைகளை பத்தி நீங்க வந்து ஜெபம் மட்டும் பண்ணாதீங்க, அதிகாரம் எடுத்து தள்ளுண்டு போன்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க வந்து ஆண்டவரின் அதிகாரம் டொமினியன் ஆஃப் காட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பல விதமான வல்லமையான விஷயங்கள் நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி வேணும்னாக்க நம்ம வந்து பிரச்சனைகளை பத்தி நாம் பேச வேண்டும். ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ரெவலேஷன், அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இருக்கிறதுல முக்கியமான வெளிப்பாடு அப்படின்னாராம். அதனால இதுல நமக்கு என்ன தெரியுதுனாக்க, அன்பார்ந்த நேயர்களே, நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். ஜெபம் மட்டும் நல்லது, வேதம் படிக்கிறது ரொம்ப நல்லது, டெய்லி படிக்கணும். பைபிளை படிக்கும் பொழுது பைபிள் இருக்க வல்லமை, பைபிள் என்னாக்க பாருங்களேன்,
ஸ்பிரிட் ஆஃப் காட்.

0: இஸ் லைக் வேர்ட் ஆஃப் காட் இஸ் லைக் எ டபுள் எக்ஸ் வார்னிங். எபிரேயர் புத்தகத்தில் போட்டிருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்கு, பை டிஃபால்ட் இருக்கு, நேச்சுரலாக இருக்கு. உங்களுக்கு வந்து புல்லரிக்குதோ, உங்களுக்கு வந்து ஆண்டவர் பிரசந்த உணர்றீங்களோ இல்லையோ, நீங்கள் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே வந்து ஆவியானவர் அசைபாடுகிறார். ஏன்னா வசனத்தில் வல்லமை இருக்கு. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு ஆண்டவரின் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள வல்லமையான பட்டயம்னு போட்டிருக்கு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வல்லமையான பட்டயம். அந்த பட்டயம் வந்து எப்பவுமே வல்லமையாக இருக்கு. நம்ம வந்து அதை பேசும் பொழுது அந்த பட்டயத்தை நம்ம உபயோகிக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம பிரச்சனைகளை பார்த்து நாம் பேச வேண்டும். இந்த வார்த்தைகளை திருப்பி நம்ம கடந்து போவோம். எவனாகிலும் இந்த நிலையை பார்த்து பெயர்ந்து போ, நேராக சொல்லணும். நிறைய எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. நான் நிறைய விஷயங்களை பார்த்து பேசியிருக்கேன். பேசும்போது எனக்கு இன்னொரு ஊழியரையும் தெரியும். அவர் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு கார் ஸ்டார்ட் ஆகலையா, ஒரு குளிரில் அவர் சிகாகோவில் இருக்க ஊழியர். அவர் கார் ஸ்டார்ட் ஆகலை, ஒரே பனி கொட்டுது, ஸ்னோ கொட்டுது. அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பார்த்தாராம், யாரும் பார்க்கலையாம், யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்ச பிறகு அவர் கார் மேல கையை வச்சு, காரே நீ வந்து ஸ்டார்ட் ஆவாய், ஐ கமாண்ட் யூ டு ஸ்டார்ட் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். என்ன சொன்னார் அதுக்கு, ஐ வாண்ட் டு கிவ் காட் அ சான்ஸ் டு ஒர்க் அப்படின்னாராம். நான் வந்து ஆண்டவர் காரியம் செய்வதற்கு, விஷயங்களை செய்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஏன்னா ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ், பை ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் இன்ஹெரிட் த ப்ராமிஸ். விசுவாசம் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால் வந்து பேசிட்டாராம், பேசிட்டு உள்ளே போயிட்டாராம். போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வெளில வந்தாராம். வந்துட்டு கார் அவர் ஸ்டார்ட் பண்ணாராம், கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அவர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பேசணும் அப்படிம்பாரு. அதனால் நம்ம வந்து விஷயங்களை பார்த்து நமக்கு என்ன நடக்கணுமோ அந்த முடிவை வந்து நம்ம பேசணும், பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லணும். உன்னிடத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் 4:17 போட்டிருக்கோம், கால் திங்ஸ் தட் ஆர் நாட் ஆஸ் தோ தி வேர், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள அழைக்கிற கர்த்தர்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நாமும் அழைக்க பழக வேண்டும். நம்ம அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வல்லமையாக அதிகாரத்தோடு நம்ம வந்து விஷயங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, மலைகளை பார்த்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வல்லமையாக நம்ம ஊழியத்தில் செயல்பட முடியும். அதனால அடுத்தது என்ன நோட்ஸ்னாக்க, நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பாருங்களேன், இப்போ பொருளாதார தேவை வேணுமா, நம்ம வந்து இப்போ பொருளாதாரத்தை பற்றி பேசணும். என்னுடைய தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வந்து பொருளாதார செழிப்பம் உண்டாகிறது அப்படின்னு நம்ம பேசணும். அந்த மாதிரி நாம் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பேசும்பொழுது ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னாக்கா நமக்கு வந்து கேட்கும் போது, வார்த்தையை கேட்கும் போது விசுவாசம் உண்டாகுது, ஆனால் பேசும்பொழுது நமக்கு வந்து அதை கேட்கும்போது நமக்கே நாம் பேசுறது விசுவாசம் உண்டாகும். நாம் பேசும்போது ஆவியானவர் வெளிப்படுவார். ஆண்டவரின் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரும் பொழுது அது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வருகிறது. அது வந்து சாத்தானின் சகல தந்திரங்களையும், சகல விஷயங்களையும், சாத்தான் கொண்டு வரும் சகல எதிர்ப்புகளையும் உடைத்தெறியக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையில் நமக்கு இருக்கு. இந்த சாரண வரஜி அம்மையார் பாடுறாங்கல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வார்த்தையனும் சம்மட்டின்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து அந்த அளவுக்கு வார்த்தையில நமக்கு வந்து பலன் இருக்கு. இந்த வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை சொல்றேன், உண்மையில் நடந்த கதை. என்னாச்சுனாக்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போனாராம், ஒரு போதகர். ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரே பனி, குளிர் காலத்தில் பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அவருக்கு வந்து தொண்டை வலி. அவர் தொண்டைய ஒரு வார்த்தை கூட பேச முடியல, பேசும்பொழுது காற்று தான் வருதான். அவருக்கு ஒரே பிரச்சனை, மறுநாள் பேசி ஆகணும். என்ன ஆச்சுனாக்க, காலை எழுந்துச்சாராம். எழுந்துச்சு காலையில் அவர் வந்து அறிக்கையெல்லாம் எட்டு நல்லா ஜபம்லாம் பண்ணாராம், ஆனாக்க தொண்டை வலி போகலையாம். ஆனாக்க எப்படி நம்ம போய் பார்க்க போய்தான் ஆகணும், நம்ம ஆண்டவர்கள் விசுவாசத்தை வச்சு நம்ம வந்து போவோம். என்னாக்க ஃபெய்த் இஸ் அன் ஆக்ஷன் வெர்ப், விசுவாசம் வந்து ஒரு நம்ம வந்து ஜேம்ஸில் போட்டிருக்க மாதிரி நம்ம வந்து விசுவாசத்தோடு செயல்படணும். சும்மா விசுவாசம் சொல்லிட்டு இருந்தால் பத்தாம் சொல்லிட்டு அவர் வந்து சூட்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டார். சர்ச்சில் புல்பிட்டு கிருப்பினார் நிற்கிறார், மைக் எடுக்கிறாரு, பேச வாயை திறக்கிறாரு. அப்போ அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லையும் அவர் வீக்னஸ்லையும் அவருக்கு மயக்கம் வந்துருதான். மயக்கம் வந்து தள்ளாடி விழ போயிட்டாரு, புல்பிட்ட பிடிச்சி நிற்கிறாரு. அப்புறம் அவர் சொன்னாராம், அவருக்கு தெரியுது இது வந்து ஒரு விசுவாச போராட்டம் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாராம், சரி ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க, எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போனாராம். போயிட்டு தொண்டையை பார்த்து பேசிகிட்டே இருக்காராம். தொண்டையே நீ தொண்டையில் இருக்க இன்ஃபெக்ஷனே பெயர்ந்து போ, தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் போய் விழு, தொண்டையை நன்றாக பேசு அப்படின்னு அவர் கண்ணா பின்னா அறிக்கைடுறாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அறிக்கைடுறாரு. அறிக்கையிட்டு வெளில வராரு. ஆனால் இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் வந்து ஹீலிங் வரலை, இன்னும் சுகம் ஆகலை. ஆனாலும் அவர் அறிக்கையெல்லாம் இட்டு வெளியில் வர்றாரு. ஆண்டவரில் நம்பிக்கை போட்டுட்டு அவர் வெளியில் வர்றாரு. வந்துட்டு பைபிளை எடுக்கிறாராம், வசனத்தை படிக்கிறாராம். முதல் வசனம் படிக்கும்போது குரலே வெளில வரல. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வசனத்தை படித்து போதகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ சடனாக பரிசுத்தாவியன் வல்லமை அவர் மேலே இறங்குது. இறங்கி அந்த அந்த க்ஷணமே அவருக்கு வந்து தொண்டை சரியாகி கம்பீரமாக குரல் வருது. அவர் அந்த சர்மனை அந்த அந்த பிரச்சனை அந்த சர்மனை பேசி முடிக்க அந்த அந்த மெசேஜை பேசி முடிக்கிறார், அந்த செய்தியை பேசி முடிக்கிறார், முடிச்சு ஜபமும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தொண்டை தொண்டை புண்ணே இல்லையா ஃபுல்லாக ஆறிப்போச்சான். அதனால ஆண்டவரின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. கேட்கும் பொழுது நமக்கு வந்து அதில் விசுவாசம் வருது, கேட்கும் போது அந்த வல்லமை நமக்குள்ளே இறங்குது. ஏன்னாக்கா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரோட வசனம். அந்த வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவரின் வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள்ளே போகுது, நம்ம ஆவிக்குள்ளே போகுது. ஆவிக்குள்ள அது போகும்போது ஆவிக்குள்ள அது விதைக்கப்பட்டு 30, 60, 100 மடங்காக பலன் தருது. ஆனாக்க அந்த ஆவியில விதைக்கப்பட்ட பிறகு வல்லமையான சக்தி உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்க, உங்க விசுவாசத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்க, அன்பார்ந்த நேர்களே, பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். தள்ளுண்டு போ, பெயர்ந்து போ, அந்த மாதிரி பேசணும். ஏதாவது விஷயம் வேலை செய்யல, டிவி வேலை செய்யலையா, டிவியை பார்த்து பேசணும், டிவியே நீ இயங்குவாயாக, அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி கராஜ் டோருக்கு நான் பேசியிருக்கேன். இந்த ஊரில் வந்து கராஜுக்கு டோர், கராஜ் இருக்கும், அதில் டோர் இருக்கும், அது ரோலிங் டோரு, அது ஒரு நாள் வேலை செய்யலை, அதை பார்த்து பேசியிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன். அதனால நாம் பேச வேண்டும். அன்பார்ந்த நேர்களை, பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். பெயர்ந்து போன்னு சொல்லணும், தள்ளுண்டு போன்னு சொல்லணும், பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்க படிக்க உங்களுக்குள்ள வல்லமை உண்டாகும். பேச பேச பேச வல்லமையான காரியங்கள் நடக்கும். ஒரு ஜபத்தோடு முடிப்போம். இரக்கம் கிருமையுள்ள பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தி ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். ஃபாதர், வி பிரேஸ் யூ, வி பிரேஸ் யூ, வி பிரேஸ் யூ ஃபாதர். ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை தி பவர் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட், கிவ் அஸ் ஆல் தி ரெவலேஷன் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ட் அண்ட் டு ஸ்பீக் தி வேர்ட் அகைன்ஸ்ட் தி ப்ராப்ளம்ஸ் சோ தி ப்ராப்ளம்ஸ் கேன் டிஸப்பியர் லார்ட். ஹெல்ப் அஸ் டு சே, pluck yourself, cast yourself into the sea, to the problems, O Lord. Give us all the revelation knowledge and the authority and the power. Help us use our authority that you have given in Christ Jesus. Thank you, Father. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும், எங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை உணர்த்தும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அந்த வெளிப்பாட்டு ஞானத்தின்படி அதிகாரத்தோடு பேசி வல்லமையான விஷயங்கள் நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல, அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வழிபாடாக கற்றுக் கொடுத்தீர்கள். அதாவது பிரச்சனையை பேசாம பிரச்சனையை பார்த்து பேசு, தள்ளண்டு போகன்னு சொல்லி அந்த பிரச்சனையை நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். விசுவாசத்தோடான கிரியை வெளிப்பட வேண்டும். இல்லாத இருக்க வளைக்கிற தேவன் நம்முடைய தேவன் சொல்லி பலமான சத்தியத்தை அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். விசுவாசத்தை தட்டி எழுப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின் ஆழத்துக்கு இணங்க அழமான உண்மையான கதைகளுக்கு கூட அந்த சத்தியத்தின் ஆழத்தை விவரித்து எங்களுக்கு காண்பித்து சொல்லிக் கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். கத்தர் சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்குமே தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: நன்றி அம்மா.
1: ஆமேன். அருமையான வார்த்தையும் வெளிச்சம். நிச்சயமாக நாங்கள் பிரச்சனையை தான் பேசுவோம். இது எப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது என்று சொல்லி இன்னும் 2-3 பேருக்கு அந்த பிரச்சனையை சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷனை காணலாம் என்று சொல்லி மாமிச பலவீனத்துல விழுவது உண்டு. ஆனால் தேவ பலன் நம்மை தட்டி எழுப்புற, கட்டி எழுப்புற பலன் என்ன செய்து, ஆனால் அவங்களோட ஆவிக்குரிய ஜீவத்தில் நாங்கள் விசுவாச வார்த்தையை பிடித்து கொண்டவர்கள், வார்த்தையை அறிக்க பண்ணி அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேசும்போது நிச்சயமா அந்த பிரச்சனைகள் மாறும், விடுதலை தரும். அந்த விசுவாசத்தின் கிரியை வெளிப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியையை நாங்கள் வெளிப்படும் போது, விசுவாசத்தோடு அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அதனுடைய பலனை தந்து என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னதாங்க. அப்படி எங்களை பலப்படுத்தி கர்த்தர் மகிமைப்படுவார். என்ன வார்த்தையும் வலிச்சு, அந்த வார்த்தையும் வலிச்சு, அத்தனை மகிமைப்படுவதாக. மற்றவருக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். இது நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. மற்றவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் நாமும் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். சரியாற்ற நேரம் 8:53 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு பாஸ்டர் என்றன் ராசனின் இணைவாக பாஸ்டர் இணைக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு பாடலோடு கடன் செல்வோம். கர்த்தர் நாமும் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென்.

0: அமீன், அகிலத்தை ஆள்பவர், அவர் சர்வ வல்லவர், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயமா விளங்கினவர், நம்முடைய தகப்பன். இதுவோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறார் சொன்ன தேவன் என்று நம் மத்தியில ஜீவிக்கிறார், நம்மோடு உலாவுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மையே உயிரோடு எழுப்பினவர். அவர் நமக்குள்ள எழுந்து பிரகாசிக்க தன்னுடைய மகிமை வெளிப்படுற பாத்திரங்களாய் நம்மை நிறுத்துகிறார். அவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படட்டும். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். சரியாக சொன்ன நேரம் 8:58 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து எங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர், வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு இருதயத்தையும் ஆத்மாவையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சேர்த்து வைக்க, இருதயத்தின் நிறைவினால எங்களுடைய வாய் பேச நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயங்களை ஆத்மாக்களை பலன் தந்து தேற்றி எங்களை நடத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருவருக்காக இங்கே ஒப்பிக்கிறேன். ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வார்த்தைகளை அதிகமாக உட்கொண்டு இருதயத்தில் நிறைத்து அது ஆத்மாவிலே ஆத்மாவை தேற்றி துக்கம் வராதபடி, கவலைகள் வராதபடி, கண்ணீர் வராதபடி, ஆத்மா வாழ்வது போல நாங்கள் சகலத்திலே வாழ்ந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வாழ்வழிக்கிற தேவனாக இம்மைக்கு பின்னும் மறுபையில உம்முடைய நித்திய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் என்னுடைய ஆழத்திலிருந்து என்னுடைய ஆத்மாவிலிருந்து ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி இயேசுவை போல எங்களை அவர் பரிசுத்தமாக்குகிறார். 1 Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்கள், அவர் வரும் பொழுது எங்களை நாங்கள் பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். அவர் வந்து எங்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது நாங்கள் அவரோடு சேர்ந்து நித்திய நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு. கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 Thessalonians 4:13 இருந்து பார்க்கும் பொழுது எப்படியாக நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு ஒரு நித்திய வாழ்வில நித்திய நித்தியமாக அந்த ஒன்றானமைத்தவனோடு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய இயேசுவன் ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களால் அபிஷேகத்தினால நிறைந்து பரிசுத்தமாக நாங்கள் வாழுகிற வாழ்வை கடைப்பிடிக்க வேண்டும். பாருங்கள், சத்துரு பலவிதமான மாம்ச இச்சைகளை கொண்டருவான், பாவ உணர்வுகளை வருவான். இயேசு எங்களுடைய அந்த இச்சைகளை எல்லாம் அகற்றி விடுகிறதவனாக இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள், அவர் உங்களை விட்டு ஓடி போவான். லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ நிவர்த்தி செய்கிறது ஆத்துமாக்களின், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் ஆத்து இரத்தம் ஒரு ஒரு பலி செலுத்த வேண்டும். ஒரு ஆடாக மாடாக இப்படியாக பறவைகளாக அவர்களுடைய பாவங்கள், பாவங்களுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பலி தொடர்வா தொடர்ந்து செய்ய வேண்டிய பலியாக, ஒரு முடிவில்லாத பலியாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய பாடிட வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் அவரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அந்த குட் ஃப்ரைடே தினத்தில் அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று எங்களுக்கு 9வது நாள் பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுடைய இசைந்த ஆத்துமாக்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுடைய ஆத்துமாக்கள் இசைந்திருக்க வேண்டும். பாருங்கள், பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். இப்படியாக ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஆவியானவர் செயற்படுகிறவனாக இருக்கிறார். நாங்கள் 1 யோவான் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் இன்றைக்கு எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வந்த போது பாருங்கள், 30 வருடங்கள் அவர் வாழ்ந்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தின் நாட்களில பாருங்கள், மத்தேயு 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், 40 நாள் உபவாசத்தோடு இயேசு சோதிக்கப்பட்டார். அந்த சோதிக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தை கூடாக மேற்கொண்டார் அந்த சோதனையை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையினால நாங்கள் எங்களுடைய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தில உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். ஏஞ்சல்ஸாக இருந்து தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு அவன் இன்றைக்கு பிசாசாக, லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் 24 மணி நேரமும் செயற்படுகிறவனாக இருக்கிறான். இரவும் பகலும் அன்று இயேசு வரும் வரைக்கும் அவன் செயற்படுகிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது அது வாயில வரும், அது ஆத்துமாவிலேயும் வைத்து நாங்கள் அந்த வார்த்தைகள், எங்களுக்கு எந்தெந்த உபத்திரவங்கள், எந்தெந்த துன்பங்கள் வருகிறதோ அதற்கு அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து அந்த உபத்திரவத்திலே இருந்து அந்த துக்கத்திலே இருந்து எங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார். எங்களுடைய ஆத்துமாவை தீட்டி எங்களை நீதியின் பாதையில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இருதயத்துல சுத்தம் இருக்கும் பொழுது, இருதயத்துல வார்த்தைகள் இருக்க வேண்டும், இதயத்துல ஒளிவு மறைவு இருக்க கூடாது. பாருங்கள், உதட்டில வருவது இருதயத்திலேயும் இருக்க வேண்டும். பாருங்கள், இருந்தால்தான் பாருங்கள், இப்படியான மனிதர்களை தேவன் தனக்கென்று பிரித்தெடுப்பார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்றால் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தால் உங்களுடைய இருதயத்தில இருந்து வருகிற வார்த்தை ஒரு நீதியான வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையாக, உண்மையை பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும் பொழுது, சுத்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை தேடும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நல்ல மனுஷன், லூக்கா 6:45 பார்க்கும் பொழுது நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷங்களிலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இதயத்தை நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, நல்ல மனுஷன் வேதாகம அறிவுள்ளவன், அறிவை தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறவன், நற்கிரிகைகளை செய்கிறவன், நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பான். அந்த வார்த்தைகள், இது தேவனுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அவருடைய அவர்களிட மாற்றத்தை ஏற்படுத்தும். நற்கிரிகைகளை எங்களிலே காணுகிற நற்கிரிகைகளை பார்த்து அவர்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பாருங்கள், யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் ஜெயிலில் இருந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு இருதயத்தில் இருந்த அவனுடைய உணர்வு எப்பொழுதும் செயற்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படி இருந்ததன் நிமித்தம் அவன் குழியில போட்ட பொழுதும் இயேசு கூட இருந்தார், தேவன் கூட இருந்தார். இப்படியாக ஜெயிலில போட்ட போது கூட தேவன் கூட இருந்தார். இப்படியாக அவனை படிப்படியாக தேவன் எந்த நிலைமையிலேயும் அவனை அவனோடு கூட இருந்து அவனை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய கூடாத உணர்வோடு வாழ்ந்ததன் நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தி அந்த பஞ்ச காலகத்துல அந்த அந்த புறஜாதி ராஜாவுடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுவதாக தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஞானத்தை பெற்று அவன் தன்னுடைய சகோதரர் புறம்பாக தள்ள சகோதரர்களுக்கு அவன் உணவு கொடுக்கிற பெரிய அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்போடு வாழ்ந்து நன்மை நற்கிரிகைகளை அவன் செய்து வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ராஜா கூட இந்த இன மத ராஜாவும் தேவனங்களோடு கூட இருக்கிறார் என்றால் அவர்கள் எங்களை தேடி வருவார்கள். யோசேப்பை தேடி வந்து ஜோசேப்புக்கு கொடுத்த ஞானம், அதே போல தேவன் தருகிற ஞானத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது, தேவனை மட்டும் நம்பி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பாருங்கள், ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனை தேடி வருவார்கள். பாருங்கள், 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பாருங்கள், இந்த ஆத்மா மாம்சத்துக்கு விரோதமாக செயற்படுகிறது. எங்களுடைய ஆத்மா அவருடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியோடு சேர்ந்து செயற்படுகிறது. இப்படி செயற்படும் பொழுது ஆவி ஆத்மாவோடு சேர்ந்து செயற்படும் பொழுது அது வேதாகம வசனத்தை கூடாக செயற்படுகிறது. அந்த வசனம் வாழ்வழிக்கிற வசனமாக, பரலோகத்திற்கு எங்களை அழைத்து செல்கிற வசனமாக அந்த வசனங்கள் இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சேர்ந்து செயற்பட வேண்டும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையில வாழும் பொழுது அது எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் 3 யோவான் உபாகமத்தை பார்த்து 3 யோவானுக்கு போவோம். உபாகமம் 30:14 நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. பாருங்கள், இதயத்தில வார்த்தைகளை செய்யும் பொழுது அது வாய்க்கு வருகிறது. இதற்காகத்தான் நீங்கள் அசை போட வேண்டும். இப்படி ஒரு மாடு ஆடுகள் அசை போடுகிறது, வார்த்தையை நாங்கள் அசை போட வேண்டும், தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நல்ல மனுஷன் நல்ல இதயத்தில நல்ல பொக்கிஷங்களை சேர்க்கிறார், அதான் வார்த்தை தான் பொக்கிஷம். நன்மை நற்கிரிகைகள் செய்கிறதான் பொக்கிஷம். லூக்கா 6:45 பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும். பாருங்க, பொல்லாத மனுஷன் அவர் சேர்த்து வைத்திருப்பார். இந்த சினிமா சீரியல்கள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ மாம்ச சிந்தைகளை சேகரித்து வைத்திருப்பான். பொல்லாத பொக்கிஷத்தை அவன் தன்னுடைய வாயிலே குடி பழக்கம், இப்படியான குடி, இப்படியான பத்திரையில் வருகிற அவ்வளவு பேட் நியூஸும் இந்த பொல்லாத மனிதர்களிடத்திலே இருந்து வருகிறது. பொல்லாத ஆவிகள், பொல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகள் செயற்பட்டு பொல்லாத மனுஷனாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் செயற்படும் பொழுது தேவனுடைய ஆவி, ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அது நல்ல இதயத்தில நல்ல மனுஷனாக அவன் மாறுகிறான், நற்கிரியை செய்கிற மனுஷனாக மாற்றுகிறான். பரலோக பொக்கிஷங்களை அவன் சேர்த்துக் கொள்கிறான், பரலோகங்களை உணவு கொடுக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான், வியாதிக்காரர்களை ஜெபிக்கிறான், அவர்களுக்கு உதவி செய்கிறான், இப்படி ஜெயிலில் இருப்பவர்களை போய் பார்க்கிறான். இப்படியாக அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு ஏழை நிறுவத்திலே ஜீசி இருக்கிறார். எந்த ஏழையாக இருந்தாலும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்படியாக வாழுகிற மனிதர்களை தேவன் பார்க்கிறார். மூன்று யோவான் முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தில் எங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது. அவருடைய வார்த்தை கூடாக, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எங்களுடைய ஆத்மாவில வார்த்தைகள் நிறைய, இருதயத்தில வார்த்தைகள் நிறைய, அதன்படி நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 23வது வசனத்திலே கர்த்தர் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாலத்தை நடத்துகிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம், பாவத்தின் பிள்ளைகளாக பிறக்கிறோம், சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மாம்சத்துல பிறக்கிறார்கள். ஆதாம் ஏவாளின் பாவத்தை கூடாக பாவ சந்ததியாக நாங்கள் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, பழைய மனுஷன் புதிய மனுஷனாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மனுஷனாக, இயேசுவை போன்ற தேவனுக்கு பிரியமான வார்த்தையின்படி வாழ்ந்து வார்த்தை வாழ்வழிக்கிறது. அந்த வாழ்வு அது நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் மதத்தில அல்லது வார்த்தை இல்லாமல் வாழும் பொழுது அது நரகத்தை கிழத்து செல்கிறது. கெட்ட பொக்கிஷங்களை, உலகந்த பொக்கிஷங்கள், பிசாசின் அதிபதியின் பொக்கிஷங்களாக இருக்கிறது. தீமை செய்கிறவனாக இருக்கிறான். அந்த தீமை செய்கிறவனை வெற்றி கொள்வதற்கு ஆண்டவருடைய எங்களுடைய வேதாகமம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு தேவையாகாததாக இருக்கிறது. பாருங்கள், எழுப்புதல் யூரோப், அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஆரம்பித்து விட்டு இப்படியாக இந்த எழுப்புதல் வேண்டமாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளை அவருடைய அபிஷேகத்தோடு உங்களுடைய இருதயத்துல நிறைத்து வைக்க வேண்டும். நிறைத்து வைக்கும் பொழுது பல பல மக்கள் ஆத்துமாவில இருதயத்துல வரும்பொழுது அவர்கள் அந்த வார்த்தைகளை பேசுவார்கள். இந்த பாவ கிரிகைகள் எல்லாம் அகன்று போறதாக இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பாருங்கள், இந்த துறைத்தின அதிகாரிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இவைகள் எல்லாம் கட்டி எதிர்த்து நீங்கள் ஜபிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்திலே இருக்கிற ஆவியானவர், ஆவியானவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் இந்த பரலோக அபிஷேகம், இந்த எங்களுடைய இந்த பிசாசுகள் கட்டம் கொள்ளும் பொழுது அபிஷேகம் நிறைந்திருக்கும் அந்த இடங்களில் பாருங்கள். பெந்தகோஸ்தேன் நாள் வந்தபோது அவள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல ஒரு மனம், நாங்கள் பரலோகத்துக்கு போறதுதான் எங்களுடைய ஒரு மனமாக இருக்க வேண்டும், அவரை உயர்த்துறதுதான் எங்களுடைய ஒரு மனமாக இருக்க வேண்டும், எங்களுடைய சின்ன சின்ன டாக்டரின்களை விட்டு நாங்கள் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கிய பார்வையில நக்கிரியில் செய்யற காரியங்களில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய இசைந்த ஆத்மாக்களாக வரும் பொழுது அந்த பரலோக காற்று வீசுகிறதாக இருக்கு. அந்த இடத்துலதான் யூனிட்டி இல்லாமல், இதுவரை யூனிட்டி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், இனி வரும் காலங்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக ஒன்றுபட்ட ஆத்மாக்களாக வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழும் பொழுது அந்த பரலோக காற்று எங்கள் இந்த எங்கள் நாங்கள் கூடியிருக்கிற இடத்துல அபிஷேகம் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆத்துமா ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நாங்கள் கொடிகள், இயேசு செடியாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியில இணைந்திருக்கும் பொழுது நாங்கள் கனி கொடுப்போம். அந்த 9 விதமான கனிகளையும் அன்புதான் பிரதான கனியாக இருக்கிறதோடு 9 விதமான வரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துகிற தேவன், பாருங்கள், நற்கிரிகைகளை செய்து காட்டுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவோட வழியில நாங்களும் வாழ வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாங்கள் இந்த மத இன மக்களையும் அவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய பார்வையில் அந்த ஆத்துமாக்கள் இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் மதமாக இருக்கலாம், மதமே இல்லை என்று இருக்கலாம். இந்த எல்லா ஆத்துமாக்களும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆத்துமாக்கள். அந்த ஆத்துமாக்களை அறியாமல் அவருடைய முன்னோர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் அவர்கள் இப்படியான மதங்களில பாவத்தில சாபத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கத்துல அவர்களுடைய ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமாக இருக்கிறது. அவர்களுக்கு செயற்படுகிற இந்த துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மாம்ச கிரிகைகள், இந்த ஆவிகளை நாங்கள் கட்டி ஜபிக்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். பாருங்கள், கத்தரே 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, கத்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. 1 பேதுரு 2:13 நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்த நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பாருங்கள், மனுஷர்கள் இந்த உலகத்துல சில கட்டளைகளை போடுவார்கள். பாருங்கள், தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் அவர்களோட கோபிக்காம கீழ்ப்படிந்து எங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிள்ளைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே ஆத்மா பிரியமாயிராது. பாருங்கள், இன்றைக்கு சில சில சில சபைகளுக்கு போகிறார்கள், அங்கு நடக்கிற சில காரியங்களினால பின்வாங்கி போய்விடுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், உங்களுக்கு தேவனை விட்டு ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்க கூடாது. உங்களுடைய அங்கு போகிற சிலர் நிமித்தம், பாசர் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி போனாலும் ஆனால் அந்த மெய்யான தேவனை விட்டு நீங்கள் ஒரு பொழுது பின்வாங்க கூடாது. அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் எனக்கு வசனத்தை நீங்கள் அறிந்தவர்கள் திரும்பமாக அவரிடத்துல வந்து இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை வைத்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. நீங்கள் பின்வாங்கி போனால் 7 மடங்கு பிசாசுகள் வந்து உங்களை பிடித்து உங்களுக்கு ஒரு துன்பத்தை தரும், பழைய மாம்ச வாழ்க்கைக்கு கொண்டு வரும். உங்களை பிசாசு இப்படியாக இந்த உலகத்துல சித்திரவதை பண்ணி நரகத்திலையும் அவன் உங்களை சித்திர பண்ணி ஒரு அக்கினியும் கந்தம் இருக்கிற லேக் ஆஃப் ஃபயர்ல அவனுடைய இடம், அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களை இழுத்து செல்வதற்காக மீண்டும் வந்து அந்த மெய்யான தேவனிடத்துல அவர்களை மன்னித்து உங்களுக்கு தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். நீங்கள் 70 தடவைக்கு மேலாக மன்னித்து இயேசு இடத்துல சரணடையும் பொழுது அவர் உங்களை மீண்டுமாக நடந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எழுப்புதல் வரும் காலங்களில நீங்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல பின்வாங்கி போயிருந்தாலும் மீண்டும் வந்து தேவனுக்காக நான் வாழ வேண்டும், நான் என்னுடைய பாதை பரலோக பாதை என்ற உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள், ஆத்மா பின்வாங்கி போனால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. நாமே கெட்டு போக பின்வாங்குகிறாயிராமல் ஆத்மா ஈடுகிற விசுவாசிக்கவர்களாயிருக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாம்சம் மண்ணுக்கு போகிறது, என்னுடைய ஆத்மாவும் ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் பின்வாங்கிவிட்டால் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாகிராமல் ஆத்துமா, இந்த ஆத்மா தேவனுடையது. நான் தேவனிடத்தில் தான் இந்த ஆத்மாவை மரிக்கும் பொழுது, பாருங்கள், இயேசு மரிக்கும் பொழுது என் ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சோவான் மரிக்கும் பொழுது அவர்களை மன்னித்து, தன்னுடைய துன்பப்படுத்தல்களை மன்னித்து தேவனிடத்தில், அந்தமை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா காக்கப்பட வேண்டும், ஆத்மா ஆவியுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும். பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை உருவாக்குங்கள். நற்கிரிகைகளை செய்து நாங்கள் நன்மை செய்கிறவர்கள் எங்களிலே இயேசுவை பார்க்க வேண்டும். எப்படி இயேசு நன்மை செய்கிறவராக சூச்சித்திருந்தாரோ அதே போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக நன்மை செய்யும் பொழுது பாருங்கள், துன்பங்கள் வருந்து பல கஷ்டங்கள் வரும், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அதை தாங்க வேண்டும். எங்களை மறு ராட்சியத்தில் எங்களுக்கு ஒரு ராட்சியத்தை தந்து இந்த கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ராஜ்யத்துல நாங்கள் வாழ முடியும். இந்த உலகத்திலே 1000 வருட அச்சதன்பின் நித்திய நித்தியமான ஆட்சி. பாருங்கள், எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய ஆவி உங்களை அறிகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய கைகளிலே எங்களை வரைஞ்சு வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி உலகம் முழுக்க உங்களுடைய நினைவுகள் என்ன, யோசனைகள் என்ன, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி அறிகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை காலையில் எழுப்பினால் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து வார்த்தைகளில வாஞ்சிக்க வேண்டும். அந்த வார்த்தை வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 42:2 இந்த ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்கள், தேவனுடைய சந்நிதியில வீட்டில இருந்தாலும் சபைகளுக்கு போகும் பொழுதும் அவருடைய சந்நிதியில சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய ஆத்மாவை பெறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உபாகவன் 4:7 இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பாருங்கள், நாங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாங்கள் அவரை அறிகிறோம். பாருங்கள், உபாகவன் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய யாது எது? நாங்கள் எங்களுடைய இருதயத்தினால அபிஷேகத்தினால நிறைந்து துதிக்கும் பொழுது அந்த பரலோக சந்தோஷத்தை, அந்த ஜோய், நம்பிக்கை, ஜோய், கோப், லவ் என்பவற்றை நாங்கள் உணர்கிறோம். இவ்வளவு தொழுது கொண்டு வர போதில் அவர் நமக்கு சமீபமாயிருக்கு. எங்களை நிரப்பி அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி வார்த்தையை தந்து எங்களை அனுப்புகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தொழுது கொள்ளும் பொழுது அவர் காண்பிக்கிற அன்பு. பாருங்கள், படியாக இப்போ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பரலோகம் எங்களுக்கு இன்னும் 1000 1000 மடங்கு சந்தோஷமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. நாங்கள் உபாகமன் 4:8 பார்க்கும் பொழுது, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாது, மதங்களில் நீதியுள்ள கட்டளைகள் எதையும் பார்க்க முடியாது. எங்களுடைய தேவன் தருகிற கட்டளைகள் நீதியுள்ள கட்டளைகளாக இருக்கிறது, நியாயங்களாக இருக்கிறது. வேறு எந்த ஜாதியும் எந்த மதங்களிலேயும் இவற்றை அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் தான் அந்த நீதியுள்ள கட்டளை இருக்கிறது. இயேசு பாருங்கள், நீதியாக வாழ்ந்து எங்களை நீதிமானாக மாற்றினார். பாவமில்லாத இயேசு பாவமாகி, சாபமில்லாத இயேசு சாபமாகி, எங்களுக்கு அடிமை தினம் இல்லாமல் எங்களை விடுவித்தார். எங்களுடைய குறைகளை நிறைவாக்கினார். உபாகமம் 4:10 பார்க்கும் பொழுது, கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்க பாருங்கள். 4:9 நீ நிற்கும் போது கர்த்தர் என்ன நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கள்ளவர்கள். இப்படியாக பாருங்கள், உன் கண்ட கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்க நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அவருடைய வார்த்தைகளை எழுதி அதை நீங்கள் நடக்கும் பொழுது போகும் பொழுது எல்லாம் தியானிக்க வேண்டும் என்று ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்மா வாழ்வது அந்த வார்த்தையில தான். வார்த்தை ஆத்மாவை தேற்றுகிறது. ஆத்மா மானானது நீரோடைகளை வாங்கிட்டு கதறுவது போல எங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைகளில பிரியமாக இருக்கிறது. அவரை நேசிக்க அவர் எங்களுக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 Samuel 18:1 அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை உயிரை போல சிநேகித்தான். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகுமிடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து நட. இப்படியாக சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, நீ இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை பாக்கியப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்கள், இப்படியாக யோசுவா நடந்ததன் நிமித்தம் அவன் கானான் தேசத்தை பங்கிட்டான். நாங்களும் தேவனுக்கு பிரியமாக அவருடைய வேதாகம புஸ்தகம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும் அவருடைய இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் சேர்த்து வைக்கும் பொழுது எங்களை அவர் பரம கானான் தேசத்தில, அந்த நிஜமான கானான் தேசத்தில், அன்று நிழலான கானான் தேசம், எங்களுக்கு ஒரு நிஜமான நித்திய வாழ்வில வாழுகிற பரமகானந்த தேசத்தை தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆ

0: சேர்த்து ஆமாண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய ஆத்மாவிலேயும் நாங்கள் சேர்த்து வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை விட்டு பிரியாதிருக்க நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய வேதாகமத்தை தன்னுடைய இருதயத்துல வைத்து அந்த ஆத்மா தேற்றப்பட்டு பரலோக பாக்கியத்தை அடைய நீர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த் பைபிள் என்பது இந்த உலகத்தில் மறித்தவன்பாக ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு படிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகம் வாழ்வழிக்கிற புத்தகம், பரலோக பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற புத்தகமாயிருக்கிறது. இந்த சரீரம் மண்ணோடு போகிறது, ஆவி ஆத்மா புதிதான இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொண்டு பீராக. உடைய வருகையில ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பிவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, ஒவ்வொருவரையும் உள்ளத்து கொள்வீராக. எழுப்பதில் இல்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்தந்த தேசங்களில செயற்பட்டு ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக உண்மை போல பரிசுத்தம் உள்ளதாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையும் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். இதயமும் ஆத்துமாவும் ஆமேன். அந்த இருதயம் எப்படி ஆத்துமாவோடு ஆத்மா எப்படி அங்கு தேவனோடு ஒருமனப்படுது ஒருமனப்படுது வெளியேற பெற்று அந்தவருடைய ரத்தத்தால் மிக்கப்பட்ட அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை அடைகிற அந்த ஆத்மா யோசுவாவின் ஆத்துமா கர்த்தர் பலப்படுத்தினார். தாவி இதை கர்த்தர் சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் தளங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி என்று என் ஆத்துமாவே அவர் தட்டி எழுப்புகிறார். அப்படி அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் ஆமேன். அப்படியாக உங்கள் இருதய வார்த்தையினால் நிரம்பட்டும் வாய் பேசட்டும். விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு சென்ற எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கர்த்த நிறை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்க வேண்டிய சமாயத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you. Subhanallah. God bless you. நேர்களே ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆத்மாவும் இருதயமும் நிச்சயமாக எங்கள் இருதயம் கேடுள்ளதும் திறக்குள்ளதுமான இருதயமாய் இல்லாதபடிக்கு எங்களுடைய இருதயம் அவருடைய வார்த்தையினால் நிரம்பட்டும். அவருடைய வல்லமையை விசுவாசத்தை அழைக்க பண்ண அந்த வல்லமை பெருகட்டும். ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்தட்டும். ஆமீன். இருதய பழைய நாங்கள் வார்த்தையை எழுதுவோம், விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுவோம், வார்த்தையை வாழ்வோம். அப்படியாக எங்கள் ஆத்மாவை நாங்கள் தட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் ஏறப்பெற்றவற்றத்தால் மீட்கப்பட்டது இந்த ஆத்மா அவருடைய ஆமேன். அதனால தாவீது தட்டி எழுப்பினது போல் எழுப்புவோம். எலியாவை ஆத்மா தட்டி எழுப்பினார் சோர்ந்து போன அந்த ஆத்மாவை தட்டி எழுப்பினார் சூரை செல்லும். அங்கே ஒரே மலை மட்டும் நடக்க செய்தது. அப்படியே எங்கள் ஆத்மாக்களை தட்டி எழுப்போம். சூழ்நிலையை பார்க்க அவருடைய சோர்ந்திருக்க மனுஷன் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் சோர்ந்து போக அவருடைய எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆமேன். மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவளும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொள்ளட்டும், சொத்தி நாளத்தை கேட்டுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவை நமக்கு விழுந்த கடமையாயிருக்கு. ஆமேன். நாங்கள் இதுவரை நேரம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். சரியாற்ற நேரம் 9:38 கத்தரி மட்டும் நடத்தின கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்தவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். தடைகளை உடைத்து இந்த நாட்களும் காரியத்தை வாய்க்க பண்ண கத்தர் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து தந்தார். அந்த வாய்தவனுக்கு விநேசருக்கு

அடக்கம் முடிவு வரைக்கும் நீங்க ஆளுக நீங்க வழி நடத்துங்க. உடைய பிரசன்னத்தை அனுபவித்தவங்க, நம்மட வார்த்தையை கற்றுக்கொண்டு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டவங்க, அப்பா இன்னும் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியான வார்த்தைகளை அப்பாங்க இருதய பலகையில விழுது. அப்பா விசுவாசத்தை அறிக்கை பண்ண கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த விசுவாசத்தோட கிரியை நட்டப்பிக்கும்படியா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, கற்றுக் கொடுத்தீங்களே, உணர வைத்தீங்களே. இல்லாத இருக்கிறோம் அழைக்கிற தகப்பன் நீங்கப்பா. அந்த கிருபைக்காக சத்திய நாளத்துக்காக நன்றி செலுத்தும் வார்த்தையிருப்போம் நீங்கப்பா. இந்த நாளிலும் கூட நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் பேசுறீங்களா வார்த்தை ஒரு நாவில வார்த்தையை சுச்சரிக்க வைக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டு. இந்த மாலை நிறைத்திய வெளிச்சத்தை நீங்க ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காய் நன்றி. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி. கோடி கோடி சோசன சங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளை முதல் இம்மட்டு நேரம் வானொலி அணி ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. மீண்டும் ஆண்டவரே மறுவழியப்போடு இணைந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் நன்றி. வானொலியில நீங்க கூட இருக்கிறீங்க, நீங்க சங்கமித்து இருக்கிறீங்கப்பா. அதனால் அந்த கிருபைக்காக நன்றி. ஊழியர் உடைய ஸ்தாபகர் மாதிரிக்காய் பிள்ளைகள் பேர பிள்ளையுடன் ஊழியர்கள் எல்லாருக்கான நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு குழுவாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அவருடைய ஊழியத்தை நீ கனப்படுத்துவீர்கள். அமரமாய் இருந்து ஒளிப்பதிவு செய்கிறார்கள். ஒளிப்பதிவு செய்தது ஒளிப்பதிவாகும் போது எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு நேர்த்தியா செம்மையா ஒளிபரப்பாக நீ கிருப செய்வீரா. எல்லா கண்களும் தயவுல உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நன்றி இணைப்போல சரியா இணைத்து தந்தீர். அதுக்காக சோஸ்திரமான நன்றியோடு சோஸ்திரம் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் மாறங்கள் ஆத்தும பாரங்களுக்கு நன்றி ஆண்டு. தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசிரியம் எல்லைகளை விரிவாக்குங்க. இன்னும் வாஞ்சியோடு என்னெல்லாம் செய்ய ஆலோசனை கொடுத்து நீங்க வழி நடத்துவீங்க, அந்த ஆலோசனையும் படி நம்முடைய திட்டம் உடைய சித்தம் நிறைவுறது அப்ப கூட சொல்லிக்கிறோம் இயேசு நாமத்தினால். அதே போல இந்த நாளைக்கு தாவிய ஆரம்பிச்சவன் பாடலக்கூடாது. அகப்பனே வழி நடத்த அடியாளு கிருப செய்திகளை நன்றி ஆண்டவரே. தாவே அப்பாச்சிப்பின் கேடகத்தங்களை தந்தீரே மக்கள் சோஸ்திரம். நாளிலும் ஐயா உன் மட்டும் நேரம் தொகுத்து வழங்குற வேலையின் சத்துவத்தின் வடையால் கொடுத்த சோஸ்திரம். நடந்த குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியங்க எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உடைய கருத்துல போய் கிடைக்கிறேன். அதே போல கதாவே இந்த நாளிலும் ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து துதி பாடல் பாடி கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியில பிறருக்காக ஜபத்தை ஏறெடுத்த சசுடோலிக்காக நன்றி செலுத்துறோம். அவர் இணைத்தீங்களே சோஸ்திரம். நீ மட்டும் நேரமும் தொடக்க முடிய வரைக்கும் அப்பா இணைப்பில் இணைந்திருக்காரு. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டு. அப்பா அவர்களின் குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இன்னும் உற்சாகத்தின் ஆவி ஊற்று வைத்து நீ சந்தோஷத்தால் நிரப்புவியாக இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிற நன்றி செலுத்துறேன்ப்பா. இயேசுவின் நாமத்து நன்றி செலுத்தி புகழ் செபி. அதே போல கதாவே இந்த நாளிலும் கதாவே வானொலி ஆசிரித்து நேருக்கான ஜபத்தை ஏறெடுக்கவும் கண்கள் ஏறெடுக்கும் என்ற பகுதியில பிறருக்காக பாடப்பட்டு செபிக்கவும் தொடக்கம் முதல் இம்மட்டு நேரம் இணைந்திருக்கிறார்கள். சௌதரஞ்சலிக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. சோரி பாரத்தோடு நீ கொடுத்த வழிபாடுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பாத பாரத்தை நீர் ஆசீர்வதிக்காய் நன்றி. இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கத்தா எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இன்னும் வழிபாடுகளை கொடுத்தும் அவங்களுடைய காலை கனப்படுத்துவீங்க. உடகத்திலே ஒப்புவிக்கும் நன்றி செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் போய் செபிக்கும் நன்றி தகப்பே. நன்றி ஆண்டவர். அதே போல கத்தாவி துதி பாடல் பாடிய மகிந்தனையாக்கா நன்றி செலுத்துறோம். மூத்த ஊழியர் இணைத்திலே கத்தாவிற்கா நன்றி ஆண்டவர். கிரடத்திரத்தால் மூடுங்க, நல்ல சுகல ஆரோக்கியத்தை கொடுங்க, உற்சாகத்தை ஊற்றுங்க. இன்னும் புதிய பாடல்கள் நான் அவில கொடுத்து வழிநடத்த வேணும். உறவுகள் இருக்கிற இடங்கள் ரத்தத்தால் மூடி பாதுகாக்க வேணும். இயேசுவின் நாமத்தில் அப்போ செபிக்கிற நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆண்டவர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அதே போல கதாவிந்த நாளும் தங்களை இரடு போன்ற பகுதிகள் தந்தீரே பிறருக்காக செபிக்க தேசத்துக்காக பாதுகாப்புகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ரட்சிப்புகளுக்காக அப்பா தகப்பனை ஜபித்தோம் ஆண்டவர். பாரப்பட்டு செபித்து வந்த ஜபத்தை நீங்க கேட்டு ஆமன்றும் ஆமேன் என்று பதிதரப்புற கிருபைக்கு நன்றி ஆண்டு. கடந்த நாட்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீங்க பல் தந்தீங்க. பல் தராம இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டு. தாமதித்தாலது நன்மை கேதுவாகத்தானையா எல்லாம் முடியும். இந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் உறவாடி மகளை இந்த திறப்பின் வாசல எங்களை தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். அனுகூலப்படுத்த தருணத்துக்காக சோஸ்திரம்.

0: ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்படி ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி போய் ஜெபிக்கிறார். அதே போல கர்த்தாவே இந்த வார்த்தை வெளிச்சத்தின் பகுதிக்கு நன்றி செலுத்துறோம். மாத்தியானவர் நீங்க ஆண்டவர், நான் உங்களோட பேசுகிறீரே, அதற்காக நன்றி. முதலாவது வார்த்தை வெளிச்சத்தை செய்ய கொண்டு வந்த பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே ஆத்ம நேசர் என்ற பகுதியில இருந்து கர்த்தாவே மார்போடு ஐயா ரட்சிப்பு கிடைக்கிறது மார்போடு அணைக்கிறார். உங்கள் மன கவலையை தீர்க்கிறார், மன துருகிறார். அப்பா உங்கள் அன்பின் மார்போடு அணைத்து எங்களை இழைப்பாத தருகிறார் என்ற அந்த வார்த்தைக்கா நன்றி செலுத்துறோம். அவர்கள் மன்றுக்கிறதுக்காக ஜபித்தார்களே, அந்த ஜபத்துக்கானிடம் அந்த வார்த்தையோ கேட்கிற மாதிரி கேட்கிற ஒவ்வொரு இடங்களும் நீங்க அனைத்து அவர்கள் படுத்து ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியே ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அவர் என் குடும்பத்தை உள்ளங்களை சுகங்களை ஆரோக்கியம் கொடுங்க, வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி போய் ஜபிக்கிறேன். அதே போல வார்த்தை வெளிச்சத்துல அவசை உதவசை எடுத்து வந்த பாஸ்டர் உங்கத்துக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டு. அப்பா பிரச்சனையை பேசாதபடி பிரச்சனையை பார்த்து பேசு, அல்லுண்டு போ, ஓடி போ, புறப்பட்டு போ என்று சொல்லி அதிகாரத்தை எடுத்து அரைக்க பண்ணி ஜெயமட்டு கத்துக்க வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரே ஆண்டு. கிரியெல்லாம் விசுவாசம் செத்தது என்று சொன்னார். அப்படியாக இல்லாத இருக்கிறோம் அழைக்கிற தகப்ப நீங்கப்பா, இந்த விசுவாசத்தோடு நாங்க செய்ய அப்ப வாழ வல்லமையை பெற்றுக்கொள்ள, விடுதலையோடு வாழ, வெளிச்சத்தோடு வாழ எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. கற்றுக் கொடுத்த சத்தியார்த்தாய் சோஷம் கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்து ஊழியர்களை ஆசிரியர்களும் சாலப்படுத்த வல்லமையை எடுத்து பயன்படுத்த இயேசுவி நாமத்தை நன்றி செலுத்தி முடிய கருத்தில் போய் தெரிவிக்கிறேன். அதே போல கதாவே மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்தை தவசை கொண்டு வந்த பாஸ்டர் அண்டன் ராசனாயத்துக்கான நன்றி செலுத்தும் கதாவு. நமது வயது கண்ணிருந்து புஷ்டியும் பசுமையுமா வைத்திருக்கிற வார்த்தையை தூத்து ஆவிய நாவில வைக்கிறேன். அருமையான வார்த்தைகள் ஆண்டவர், ஆழமான சத்தியம் ஆண்டவர். அப்பா ஆத்மா மிருதய மனுஷன் தலைப்பு கதாவே அந்த வார்த்தையை கொடுத்தார். ஆத்மாவை தட்டி எழுப்பின தேவன், யோசுவாவை தட்டி எழுப்பின தேவன். அப்பா அந்த நாட்கள் வார்த்தையோடு உங்கள் வெளியேற பெற்ற ஆத்துமா அப்போ ரத்தத்தால் முடித்து அப்பா அவ்வளவு நல்ல இருதய நிறைவினால் வாய் பேசுமையாண்டது. அந்த இருதயத்துல அவடான இருதயங்களும் பாவா எண்ணங்களும் வேணாமாண்டவரே, இப்படி வார்த்தையால் நிறம்பட்டு வல்லமையால் நிறம்பட்டு நோக்கி எச்சி இருதயமாய் நீர் தாங்கும் ஆலயமாக இறங்கட்டும் ஆண்டு. அப்பா அவட வார்த்தையில நினைச்சிருக்க விஷயத்தை நிலைப்படும் நீர் தாங்கி எங்களை ஆசிரித்து மகள பண்ணுவீரா. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆண்டவர், அந்த வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்தும் கற்றுக் கொடுத்த ஊழியக்கான ஆசிர்வாதம் எல்லைகளை சாலப்பட நினைத்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்தும். இயேசுவி நாமத்திற்கு ஒரு செவிக்கிற நல்ல பிதாவே. அப்பா தகப்பனே சோஸ்ரம் சோஸ்ரம் ஆண்டவே, தகப்பனே இதன் ஆளிடம் மட்டும் நடத்தின எபினேசருக்கு நன்றி. கத்தாவை மறுவழிப்படுத்தி செபிக்கும் ஒளிப்பது செய்த ஐயா ஒளிபரப்பாகும் போது எந்த தடைகளும் இல்லாதபடி நேர்த்திய சுமையா ஒளிபரப்பாக நீங்க மறைமா இருந்து ஊழியர்களை செய்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பாலப்படுத்துவீராக. இன்னும் வல்லமையாய் புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து வழி நடத்தப்படும் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அதே போல மறுவழிப்பை ஆசீர்வதிக்கும். அப்படியா கேட்கிற உள்ளங்களிலும் இல்லத்திலும் நீங்க சங்கமிக்கு, அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க கிருபை செய்வீரா. எந்தெந்த தேசத்தில் இந்த நாடுகள்ல பாரத்தோடு வியாழ பாத்தியை கேட்கிறார்களோ, விடுதலைக்காக கேட்கிறார்களோ, வேதனைகள் நீங்க கேட்கிறார்களோ, அப்பா என்னென்ன பிரச்சனைகளோடு கேட்கிற எல்லாவற்றையும் முடிவித்து அப்பா அவர்கள் கட்டுகளை கட்ட உட்கும் சிறையிருப்பு மாறட்டும் என்று செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிரச்சனை எல்லாம் தள்ளுண்டு போ என்று கட்டளை கொடுக்கும். வல்லமை கிரிய செய்யட்டும் ஆண்டவர். கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய நடப்பதாக இயேசுவின் நாமத்து சாட்சி எழும்போது கைஸ்தோஸ்ரம் நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். மறுநாள் நாளை ஒளிபரப்பு யாவை மடத்திருக்கிறது தருகிறோம் ஆண்டவர். தொடக்கம் முதல் முடிவரை நடந்து தாங்க காலை ஒன்று விடுதலை வலித்த நேரத்தை ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. அதே போல ஸ்கைப் ஸ்டூடியோங்களை ஆசிர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவர். அதே போல மாலை நீர் நிறுத்தி ஒளிச்சத்தின் பகுதியை மாசு தாங்க நல்ல கரை நடத்தட்டும். எல்லா தொழில்நுட்ப வசதிகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்துல காரியத்தை ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து மழை நடத்தும் ஆசீர்வதி மட்டும் நடத்தின விநேசரே மக்கள் நன்றி ஆண்டவர் சமாதத்தோடு படுத்துக் கொண்டு செய்வேன் தவறி இன்னொரு ஒருவரை சுகமாய் தங்கப்பன் என்று சொன்ன வாக்கிட்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல தகப்படுத்து ஒப்பு கொடுத்து செவங்கிற செவத்தை கழுவி ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் ஒருமுறைப்பட்டவர்களை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர்
1: செய்த
0: சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்த்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 14 பாகம்.
1: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்து கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.

0: கம்பீரமாய் கத்தரை ஆர்ப்பரிப்போமாக, கைகளை தட்டி கத்தரை ஆர்ப்பரிப்போம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர்.
1: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் பார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கத்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக் கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

என்னோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி. ஆம், அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார். என்னை விசாரித்த தேவன், என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் விசாரித்து நடத்த அவர் போதுமானவராக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, த வேர்ட் ஆஃப் காட் இட் சேஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங்.

எல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படி ஆய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துக்குங்கள பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: விசேஷித்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே,

கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க? அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஹி இஸ் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப்.

பெரிய காரியங்கள் நடக்கும், செய்ய வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவனின் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியர் இருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, வாட் எவர் இஸ் யோர் பர்டிகுலர் நீட், ஹி இஸ் தேர் டு ஃபுல்ஃபில், ஹி இஸ் தேர் டு மேக் இட் ஹேப்பன். ஃபியர் நாட். ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: நாளை நன்றாக தட்டி we praise you lord we thank you
1: அன்பான நேயர்களே இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் அன்பான நேயர்களே சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம் Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம் N9 காந்தி ரோடு நெடுங்குன்றம் சென்னை 600127 தவறாமல் வாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கொள்ள வேண்டிய முகவரி: பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. தொலைபேசி 9176133732, 9092241734. ஃபார் ஃபர்தர் டீடைல் அண்ட் காண்டாக்ட், பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. ஃபோன் நம்பர் 9176136372 and 9092421734. சகோதரர் பால்மதி அவர்கள் வழங்கும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் பாகம் 1.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாடுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி.

தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள் நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 8 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தேர்ந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையில் கிட்டி சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை லக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போனான். அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிடையாக வைத்தான். பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். ஆயியின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஆயியிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள். ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறிய அடித்தார்கள். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயியின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயியின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாகும் மட்டும் பட்டய கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயுக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஆயியின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எந்தைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவாவின் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா, கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக. ஏசாயா 12. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். என்னத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தியுள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசையில்லாதவனுமாயிருந்து, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும், இரு நாக்குள்ளவர்களாயும், மதுவான பிரியராயும், இழிவான ஆதாயத்தை இழிக்கிறவர்களாயும் இராமல், நல் ஒழுக்கமுள்ளவர்களாயும், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், தெளிந்த புத்தியுள்ளவர்களும், எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய், தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேலாயுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்,

0: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம், 21ஆம் தேதி வைகாசி மாதம், 21ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இத்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதே நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1:2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான அதிகாரங்களையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமேன். மார்க் 5:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். சமாதானத்தோடே போய் உன் தேவன் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் வாசன் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காலை நேர அபிஷேக ஆராதனையோடும் தேவ செய்திகளோடும் ஜெபங்களோடும் பாடல்களோடும் வழி நடத்துவார். இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்று கொண்டு இணைந்திருக்கிற சகோதரி டாலி அவர்கள் அதிகாலை லே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கூடாக வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு வழி நடத்த ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ்லோட்டமா?
1: பிரைஸ்லோட் ஐயா, பிரைஸ்லோட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே,
1: ஆமே. ஹாலேலூயா. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளுக்கூடாக கடந்து செல்வோம். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பிளவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்சகாலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். ஹா ஹா ஹா ஹா, ஹாலேலூயா. காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்முடைய சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாகும்படி அறிந்து கொள்ளும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளின் படி ஐயா ராஜா, தகப்பனே, பஞ்சத்தையும் பட்டயத்தையும் பார்த்து நாங்கள் நகைக்கிறோம். 6 இக்கட்டுகளுக்கு ஏற்கனவே நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். 6 அல்ல 100 அல்ல, எத்தனையோ ஆண்டவரே அற்புதங்களை எங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறீர் அப்பா. தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே தேவனே, 7வதிலும் பொல்லாப்பு நமக்கு தொடராதப்பா ராஜா. ஆண்டவரே, தீமை தன் வாயை மூடும் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. தீமை தன் வாயை மூடும். சத்ரு கொண்டு வருகிற அத்தனை தீமைகளும், ஹாலேலூயா, அத்தனை தீமைகளும் தன் வாயை மூடும் இயேசுவின் நாமத்தினால். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன் என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன். தாயின் கருவில் உருவாகுமுன்னே, தாயின் கருவில் உருவாகுமுன்னே, என்னை பேர் சொல்லி அழைத்த வான்பரனே, என்னை மீட்ட இரட்சகரே, நாளும் துதித்து பாடிடுவேன் என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே, உமக்கு சூத்திரம் அப்பா. ஆறு இக்கட்டுகளுக்கு ஆண்டவரே எங்களை விளக்கினீர், ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பட்டயத்தையும் பஞ்சத்தையும் பார்த்து நாங்கள் நகைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறதப்பா. அதனாலே முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்கள் தகப்பனே. நாங்களும் முன்னோர்கள் வரிசையிலே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு தாவீதை போல, ஒரு சாமுவேலை போல, ஆண்டவராகிய தகப்பனே, மோசேயைப் போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல, ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, இந்த எல்லா பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்கிற தேவனாயிருக்கிறீர். தீமை வாயை மூடுகிறது, ஹாலே லூயா. ஷடப் தீமை, ஹாலே லூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தீமை வாயை மூடுகிறது, பிரச்சனைகள் வாயை மூடுகிறது, கடன்கள் வாயை மூடுகிறது. இயேசுவின் நாமத்துல சமுத்திரத்துல தள்ளுண்டு போ, ஹாலே லூயா. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை செய்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தையின்படி ஐயா ராஜா, ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் ஐயா, உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் அப்பா ராஜா. தேவனே ஹாலே லூயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹாலே லூயா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உமை விசுவாசிக்கிறோம், உமை விசுவாசிக்கிறோம். இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இருதயத்திலே விசுவாசிக்கிறோம் ஐயா, வாயினாலே அந்த ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் தகப்பனே. ஐ லவ் யூ ஆண்டவரே, ஐ லவ் யூ ஜீசஸ், ஹாலே லூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஹாலே லூயா. கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. எசப்பா, நீங்க சொன்னீங்கள ஐயா, உங்களுடைய சீடர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ சொல்லி கேட்கின்ற வேளையிலே சீடர்கள் உம்மிடத்திலே சொன்னார்கள், ஐயா நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே உண்டு என்று. ஹாலேலூயா. அப்பா ஆண்டவரே, உடைய ஜனங்கள் யாரிடத்திலே போவார்கள் ஐயா ராஜா, யாரிடத்திலே போவோம் தகப்பனே? நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி அப்பா, அப்பா தகப்பனே, அப்பா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறது போல ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிறவர், முதிர் வயதிலும் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிறவர் அப்பா. ஹாலேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது தூக்கி சுமக்கிறவர், ஆறுகளை கடக்கும் பொழுது தூக்கி சுமக்கிறவர், அக்கினி ஆண்டவரே நடக்கும் பொழுது உங்களை தூக்கி சுமக்கிறவர். அக்கினி சுவாலே உங்கள் பேரில் பற்றாது என்று சொன்ன தேவனே, ஹாலேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஆண்டவரே கனி கொடுக்கும் ஐயா, நீதிமானுடைய வேர்கள் கனி கொடுக்கும் ஆண்டவரே. அப்பாவிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. எங்கள் சந்ததியை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்பா ராஜா. அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே, முடிந்து போன வாழ்க்கைக்கு ஐயா ஆண்டவரே மனிதன் முற்றுப்புள்ளி வைப்பார் ஐயா. நீர் எப்பொழுதும் தொடரப்படுகிற தேவன் அப்பா. ஹாலேலூயா ராஜா. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. நான் பிழைக்கிறபடி நான் நீங்களும் பிழைப்பீர்கள் சொன்னீங்களையா ராஜா. ஆண்டவராய தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்திரங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தீரப்பா. எங்களுக்காக எங்களுக்காக எங்களுக்காக அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சபை மக்களுக்காக ராஜா, ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காக ராஜா, என் தகப்பனி என் தகப்பனி என் தகப்பனி என் தகப்பனி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனேமை சோத்தரிக்கிறோம் ஐயா. மகிமை நிறை பண்டியமே துதிக்கிறோம் ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ உங்கள் ரட்சிப்பின் தேவனாய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் கர்த்தர் நல்லவர், எங்கள் ஆண்டவர் நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர். சபை நடுவிலே நாங்கள் உண்மை ஆண்டவரே ஆராதிக்கிறோம். சகோதரர்கள் நடுவிலேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர். சிங்கத்தின் வாயிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம் ஐயா. நேரங்களை தப்புவிக்கிறவர் அப்பா ராஜா தேவனே. எங்கள் ரட்சகர்னால், எங்கள் கர்த்தர்னால், எங்கள் அப்பாவினால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்பா ராஜா. கடன்களுக்கு நீங்கும் வழிகள் உண்டு ஐயா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே வழிகள் உண்டு ஐயா ராஜா. ஆண்டவரே சரீரத்திலே சுகத்துக்குரிய வழிகள் உண்டு ஐயா. ரிலேஷன்ஷிப்பிலே ஆண்டவரே தேவனே அப்பாவிடம் இருந்து வழிகள் உண்டு ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், கரங்களை உயர்த்தி ஆராதிங்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கரங்களை உயர்த்துவது என்பது நாங்கள் அவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்பது. ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா, நீங்க தான் எங்களுடைய சுகம், நீங்க தான் எங்களுடைய வெற்றி கொடி, நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவர், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி ஆண்டவரே கரங்களை உயர்த்துவது. ஹாலேலூயா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்கு ஆறுதல் தேறுதல் அளிப்பவரே, ஆதியும்

அன்போடு நீர் என்னை அணைத்தீரே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன், என்னை மீட்ட இரட்சகரே.

உங்களை மாற்றுகிறேன். சீராக வியாதியை தீர்ப்பவரே, எந்த தீய குணங்களை மாற்றுகிறே. ஆண்டவரே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்கள் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அண்டிக் கொள்ளாதபடி எங்களை காத்துக் கொள்ளும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமத்தில் ஆண்டவரே எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக ராஜா. ஆண்டவரே, தனிமையான நேரத்திலும் மறைவிடங்களிலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் உணர்வுகளிலே ஐயா ஆண்டவரே அப்பா, பிறரை குறித்தோ யாரை குறித்தும் ஆண்டவரே எந்த வித தீமைகளும் ஆண்டவரே எங்கள் வாயிலும் எங்கள் இருதயத்திலும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். தீமை தன் வாயை மூடும் ஆண்டவரே. ஹாலே லூயா, இது இன்றைக்கு ரட்சிப்பின் நாள் அப்பா ராஜா. ஹாலே லூயா, இன்றை கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா. ஹாலே லூயா, மகளே திடன் கொள்ளும் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹாலே லூயா, தகப்பனியை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவராய தேவனே அப்பா, நீர் சொன்னீரையா ராஜா தேவனே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாயின் சொன்ன விளையிலே ஐயா, அவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவரே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. சோத்திரத்தினால் ஆண்டவரே கிருபை பெருகும். அநேகருடைய சோத்திரத்தினால், அநேகருடைய சோத்திரத்தினால் இந்த நாளிலும் கூடியிருக்கிற நாங்கள் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக சோத்திரம் அப்பா, எங்கள் சபை மக்களுக்காக சோத்திரம் அப்பா, எங்கள் சகோதரங்களுக்காக சோத்திரம் அப்பா, எங்கள் நிதி நிலைமைகளுக்காக சோத்திரம் அப்பா, சரீர சுகத்துக்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளுக்காக சோத்திரம் அப்பா ராஜா. ஹாலே லூயா, ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறேன் ஐயா. சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாம் அதைத்தான்

உள்ளவரை பாடிடுவேன், ஆராத மன புண்ணையாத்தினீரே, என்னாயுள் உள்ளவரை பாடிடுவேன், ஆயுள் உள்ளவரை பாடிடுவேன், என்னையிட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடிடுவேன். அப்பா என் ஆண்டவரே, அப்பா கடந்த கால வலிகளப்பா, கடந்த கால வேதனைகளப்பா, கடந்த கால வடுக்களப்பா, ஆண்டவரே தேவனே பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்களப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே வேதனைகள் ஐயா, இழப்புகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவைகள் மாற்றப்படுகிறது ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமா இருந்தீர். ஹாலேலூயா, அவரை நாங்கள் இன்னாமல் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் அவர் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹாலேலூயா ஆண்டவரே, எங்கள் நுறுதல்கள் நிமித்த நீர் காயப்பட்டீர், நிரங்கள் ஆக்கிரமங்களின் நிமித்தம் ஆண்டவரே நொறுக்கப்பட்டீரப்பா, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீங்க சுமந்து கொண்டீங்களையா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்ததையா, உங்களுடைய தழும்புகளால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. வலிகள் மறைந்து போகிறதையா, வேதனைகள் மறந்து போகிறதையா, இழப்புகள் மறைந்து போகிறதையா ஐயா, வலியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவராகிய தேவனே, இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வாழ்க்கையிலும் என் ஆவியானவரே அசவாடுவீராக, எங்களை சந்தித்தேன் தெய்வமே, அவர்களை நீர் சந்தியுமப்பா, அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருமையா, அவர்கள் மேல் கிருபியா இருமையா ராஜா தேவனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அவருடைய இருதயத்தை மாற்று மாண்டவரே, இருதயத்தை தொடுமாண்டவரே, தொடுமையா ஆண்டவரே, அவள் தன்னுடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாளப்பா ஆண்டவரே, சுகம் வந்ததையா, தொடக்கூடிய ஆண்டவரே வல்லமையை கொடுமையா ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இயேசுவ இரட்சகர் என்பது வெளிப்படுத்துகிற என் ஆவியானவர். ஹாலேலூயா, என் தகப்பினை தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் அப்பா ராஜா, என் ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நித்திய ஜீவனை தந்தவரே, என்னை நீதிமானாக்கிட அழைத்தவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, என்னை நீதிமானாக்கிட அழைத்தவரே, ஆடல் பாடலுடன் ஆர்ப்பரித்து ரட்சண்ய கீதத்தால் பாடிடுவேன், ஆடல் பாடலுடன் ஆர்ப்பரித்து ரட்சண்ய கீதத்தால் பாடிடுவேன், இயேசுவின் ரட்சண்ய கீதத்தால் பாடிடுவேன், என்னை என்னாலும் துதித்து பாடிடுவேன், என்னை மிட்ட ரட்சகரி என்னாலும் துதித்து பாடிடுவேன். ஹாலேலூயா ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா அப்பா, எங்கள் தமிழ் ஜனங்கள் எந்தெந்த தேசங்களிலே இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை நீங்க தொடுங்கோ ராஜா, அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வந்து ஆண்டவரே, நீங்கள் தான் இரட்சகர், நீங்கள் தான் தேவன், நீங்கள் தான் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்குறவர் என்பதை வெளிப்படுத்துங்க ராஜா. ஐயா நாங்கள் அந்நிய தேசத்திலே இருந்தோம் ஐயா, நீங்க தேடி வந்து எங்கள் கதவை தட்டினீங்கள் ஐயா, தேடி வந்து எங்களை தொட்டீங்கள் ஐயா ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தொடுங்கோ ராஜா, எங்கள் ஜனங்களை தொடுங்கோ ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கோ ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் ஜனங்களே ஆண்டவரே எப்படியாவது சந்தியுங்கோ ராஜா, விக்கிரக வணக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, எல்லாவித ஆண்டவரே அப்பா பாரம்பரியங்கள் இருந்து விடுதலை ஆக்குங்கோ ராஜா தேவனே, அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. ஒவ்வொருவரையும் ரட்சியுங்கோ ராஜா, இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களை ரட்சியுங்கோ ராஜா. என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே, ரட்சிப்பு முடியதப்பா ராஜா. ஆண்டவரே இந்த ஸ்காப்ரோவில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ரட்சியுங்கோ ஐயா, இந்த வெஸ்ட் பகுதிகள் இருக்கிற ஜனங்களை ரட்சியுங்கோ ராஜா தேவனே, அப்பா அவருடைய இருதயத்தை தொடுங்கோ ராஜா தேவனே. முக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம். பவுல் சொன்னது போல, நான் நட்டேன் அப்பல்லோ நிற்பா தேவனே விளைய செய்தார் என்று. ஐயா ராஜா, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை ஐயா, விதைக்கிறவனாலும் ஒன்றும் இல்லையாப்பா, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தகப்பனே என் தகப்பனே, இந்த கால வேளையிலே தொடும் ஐயா ராஜா, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. ஆகாயத்திலே நாங்கள் சிலம்பம் பண்ணுகிறவர்களாயிருக்காதபடி ஐயா ராஜா, ஆண்டவராகிய

இதை நாங்கள் ஆண்டவரே செய்தாலும் ஐயா அதை நீங்க விளைய செய்கிறவர் நீங்க தான் ஐயா. அப்பா பிதாவே ராஜா, அறுப்பு காலம் ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு அறுவடை காலம் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. வயல் நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு விளைந்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ள சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் ஆண்டவரே, வேலையாட்களை தாரும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு, யோ சூத்திரம் அப்பா ஏசப்பா. ஆறு இக்கட்டுகளுக்கு விடுதலை ஆக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர்.

அப்போது உன்னை மறப்பதில்லை. சிலுவையின் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரி துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹாலேலூயா. இஸ்ரவேலே, தேவனுடைய ஜனங்களை உமக்கு ஒப்பானவன் யார்? ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, தாவீது உம்மோட நல்லொரு ரிலேஷன்ஷிப்பை வைத்திருந்தான் ஐயா, நல்ல உறவை வைத்திருந்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, நல்லொரு ஐக்கியத்தை வைத்திருந்தான் ஐயா. அவன் சங்கீதங்கள்ல துதித்து துதித்து துதித்து துதித்து ஐயா ஆடு இடையனாயிருந்த அவன் ஆண்டவரே அரியணையிலே ஆண்டவரே மாற்றப்பட்டான். துதி ஆண்டவரே நம்மளுடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வருகிறது ஐயா. அப்பாமே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசர், அஞ்சிடாதே மகளே என்று தேற்றிடுவாரே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே, தேவனே, உமக்கு சூத்திரம். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. இந்த நாளில் உம்முடைய கரம் ஐயா, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எந்தெந்த ஊழியக்காரர்கள் ஐயா வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, நிந்தனைகளிலே, அவமானங்களிலே, கடன்களிலே ஆண்டவரே வறுமைகளிலே, ஜன குறைவுகளிலே இருக்கிறார்களோ அவர்களை நீங்க தூக்கி விட வேணுமா செபிக்கிறோம். ஒரு கைய குடும்பப்பா, ஒரு கைய குடும்ப ஆண்டவரே தேவனே, ஒரு கைய கொடுத்து ஐயா ராஜா அவர்களை ஒரு விசை தூக்கி விடுமாப்பா ராஜா. என் தகப்பனே, தூக்கி விடும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஐயா ராஜா. அவர்கள் நம்பி உண்மை நம்பி ஐயா ஊழியத்திலே இருக்கிறார்கள் ஐயா, உம்முடைய அழைப்பிலே இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை ஒரு விசி ஆண்டவரே கரங்களை வைத்து தொடும் ஐயா, அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. என் தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா. குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பாமே துதிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, விசேஷமாக ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்களிலும் நம்முடைய இலங்கை தேசத்திலும் ஐயா ஆண்டவரே போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற ஒரு வெறும் வாரிவர்களை விடுதலை ஆக்கும் ஐயா ஆண்டவரே. இந்த அரசாங்கத்தின் அதிபதிகள் ஐயா ராஜா ஆண்டவரே வருமானத்துக்காக திறக்காதபடி ஆண்டவரே தேவனே, அப்பா நல்ல திட்டங்களை கொண்டு வர ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடும் ஐயா ஆண்டவரே. இந்த ட்ரக்ஸ் மோகத்திலிருந்து விடுதலையை கொடும் ஐயா ராஜா. தகப்பனே, என் தகப்பனே, அரசாங்கத்தின் அதிபதிகள் ஐயா ராஜா ஆண்டவரே, தங்களுடைய கரங்களை ஆண்டவரே தேவனே அநியாயத்துக்கு கரங்களை நீட்டாதபடி ஆண்டவரே, அநியாயம் செய்யாதபடி, அநியாயத்துக்கு வழி நடத்தாதபடி ஆண்டவரே, இந்த அதிபதிகளை நீர் ரட்சிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. தகப்பனே, ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை ரட்சியும் ஐயா, தேசத்தின் அதிபதிகளை ரட்சியும் ஐயா ராஜா. விசேஷமாக இலங்கை தேசத்திலே நடக்கின்ற காரியங்களை காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, கொடுமை தன் வாயை மூடுகிறது, தீமை தன் வாயை மூடுகிறது ஆண்டவரே. முக்க சோத்திரம் ஐயா. இப்பொழுது இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அதிபதிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு பூர்ண பாதுகாப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்மை வாசம் பண்ணுவதாக ராஜா. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே தேவனே, எங்களுடைய கரங்களிலே வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஐயா இலங்கை தேசம் முழுவதும் நடக்கிறோம் ஆண்டவரே. முக்க சோத்திரம் ஆண்டவரே. அந்தந்த பகுதிகளில் தெளிக்கிறோம், கீழ் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம் ஆண்டவரே தேவனே, வட மாகாணம், எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா தேவனே? அப்பா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும்
அவனை ஜெயம் கொண்டார்கள் என்று. ஹாலே லூயா, சத்துருவை ரத்தத்தை பார், வெளியேற பெற்ற ரத்தத்தை பார். அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம். அதே போல நாங்கள் இருக்கின்ற தேசங்களிலே இயேசின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாராளுமன்றத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிபதிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இராணுவங்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. யுத்தம் நடக்கிற இடங்களிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி

0: பாசமச்சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹாலேலூயா, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஐயா. இந்த நாளின் வார்த்தையின்படி ஐயா ராஜா ஆண்டவரே, அப்பா தகப்பெரிய வஸ்திரத்தை தொட்டால் சுகமானாள் அப்பா ராஜா ஆண்டவரே. தேவனே தகப்பெரியங்கள் விசுவாசத்தை நீ கனப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகப்பனேமுக்கு சூத்திரம், தகப்பன் தகப்பன் தகப்பன் எங்களுடைய அப்பா ராஜா. ஹாலேலூயா, லவ் யூ ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். உளி எங்களை ஆசீர்வதியம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற ஜெபங்களுக்கு நீர் சுகந்த வாசனையாயிற்று கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிறபடியாலும் நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா, தேங்க்யூ தேங்க்யூ அப்பா, இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். காலவேளையிலும் இணைந்து அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழி நடத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் இந்த நாளிலும் கூட இருந்து போக்குகளும் வரத்திலும் விசேஷ காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமாக நாளை காலவேளையில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you everybody. Bless you.
1: அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜெபங்களோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம், 21ஆம் தேதி மே மாதம், 21ஆம் தேதி வைகாசி மாதம், 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்கின்றார். ஆமேன். மார்க் 5:34 ஆண்டவர் கூறுகிற வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களை இந்த பெரும்பாடுள்ள சகோதரிக்கு கொடுத்திருந்தார். ஆமேன். அவள் விடுதலை ஆகி சுகமாயிருந்தார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல எங்களையும் ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1:2 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளில் மத்தியகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். ஜெபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மிகுதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியால நேரத்தில் ரெண்டரை மணித்தியால நேரத்தில் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதில் இணைய முடியுமானால் இணையுங்கள், இணைந்திருங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல சுவை நிகழ்ச்சி சௌகரி சுபா இளங்கோவர்கள் வழி நடத்துவார்கள். இப்போது இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். அந்த விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இந்த ஊழியர்கள் இணைந்து ஜபங்கள் எடுத்து வருவார்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சௌகரி ஜானட் வழி நடத்துவார். பிரைஸ்ல ஓட்டம்மா.
0: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சீனாய் மலையிலே சீனாய் மலையை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். சீனாய் மலை அங்கு கர்த்தருடைய பர்வதமாய ஓரேப்பிலே அங்கு ஒரு சிறப்பு மிக்க புனித மலையாக இன்று மட்டும் கருதப்படுகிற காரியத்திலே அங்கே தேவன் மனிதனுக்காக அங்கு சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது தெய்வீக தரிசனமாய் அங்கு கொடுக்கப்பட்டது. அங்கு மோசையுடைய முகம் அங்கு பிரகாசமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அறியும் போது, சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கும் போது எங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைக்குள்ளேதான் அங்கு தெய்வீக தரிசனத்தை நாங்கள் காண முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சீனாய் மலையிலே அப்போ சிலர் 7:38 சீனாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபையலுக்குள்ள இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீனாய் மலையிலே இந்த ஜீவ வாக்கியத்தை பெற்றவர் அங்கு மோசையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் 6:63 சொல்லப்படுது, ஆவியோ ஈர்ப்பிக்கிறது மாமிசமோ ஒன்றுக்கும் மறவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது லேவிய ராமத்திலும் சொல்லப்படுகிறது, என் கட்டளையை நியமங்களையும் கை கொள்வீர்கள் ஆனால் அங்கு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான். நான் கர்த்தர் என்று அங்கு தேவன் தன்னுடைய காரியத்தை சொல்றது நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சீனாய் மலை உச்சியிலே ஏறுவது சுலபமான காரியம் அல்ல. அப்பொழுது மோசேக்கு அங்கு 80 வயதுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வயது சென்ற அனுபவம் மிக்க ஒரு தலைவன் அந்த உச்சிக்கு ஏறி போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 2285 மீட்டர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். செங்குத்தான சரியான இல்லை, செங்குத்தான மலையிலே ஆனவர் அங்கு கடந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இவர் அங்கே 40 நாள் எங்கள் மோசே அங்கு தேவனோடு அந்த 10 கற்பனையை பெறுவதற்கு அங்கு காத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த காத்திருக்கிற நேரம் 40 நாளும் அவர் மழை பெய்ந்திருக்கும், இடி முன்னல்கள், எத்தனையோ காரியங்களை அவர் சந்திக்கிறதை மோசே அந்த மலையிலே சந்திக்கிறதை வேதம் எங்களுக்கு பதிந்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற. பாருங்கள், தனிப்பட்ட ரீதியிலே ஒரு மனுஷன் எவ்வளவாய் கர்த்தருக்குள்ள இருந்து தன்னுடைய கிரியத்தை கொடுத்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து செயல்படுற அந்த செயல்பாடு மிகவும் மிகவும் புனிதமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது அங்கு தேவ கட்டளையை அங்கு தேவனிடத்திலே இருந்து பெற்று வர அங்கு கீழே நடந்தது என்னென்றால் அங்கு கன்றுக்குட்டி உருவாகினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்படித்தான் தலைவர்கள் அங்கும் இங்கும் போகும்போது கீழே இருக்கிற மற்றவர்கள் அங்கு சத்துருவினால் பிடிக்கப்படுகிறதை நாங்கள் இந்த நாட்களில் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் சபை மேய்ப்பனாய் இருக்கலாம் அல்லது மூப்பனாய் இருக்கலாம், அவர்கள் அந்த சபையை விட்டு கொஞ்சம் அகலும் போது அந்த சபையிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் வருகிறதை நாங்கள் எங்கள் கண்களால் காண்கிறோம். ஏனென்றால் இது அங்கு தேவன் அவரை நியமித்த காரியத்திலிருந்து அவர் கொஞ்சம் விலகும் போது அங்கே நடக்கிற காரியங்கள் இப்படித்தான். தேவனோடு ஒரு மனுஷன் இருக்கும் போது அங்கு சத்துரு அந்த இடத்திலே அவைக்கு கீழ்பட்டவர்களாய் இருக்கிறவர்களோடு அங்கு அங்கு போராடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த இடத்திலே அங்கு ஆரோனை போட்டு அவர்கள் பிரட்டி எடுத்து அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், கீழ்ப்படிய மனது இல்லாமல் அங்கு எகித்தை நோக்கி எகித்தின்ற தெய்வங்களை நோக்கி பார்க்க நினைக்கிறார்கள். அப்படியே அவர்கள் இந்த ஆரோனை எதிர்க்கிற போது அங்கு ஆரோனும் வேறு வழி இல்லாமல் செயல்படுறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு எதிர்க்கும் தன்மை அவர்களை தவறான வழிபாட்டுக்கு அங்கு விட்டு விட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் எதிர்த்து நிற்போமா இருந்தா நாங்கள் ஒரு தவறான வழிநடத்தலுக்கு போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடம்தான் மிகவும் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. தேவனை மறந்து தங்களுடைய கையின் கிரியைகளிலே கலி கூர்ந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி தங்களுடைய கையினாலே செய்த அந்த கிரியையிலே கலி கூர்ந்தார்கள். ஏனென்றால் வானவரை விட்டு வான சேனைக்கு அவர்கள் ஆதாரண செய்ய விளிக்கிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள்ல நாங்கள் இந்த எச்சரிப்பும் ஜாக்கிரதையும் எங்களுக்கு வேணும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. வருங்கள், எங்களை உருவாக்கி படைத்த ஆண்டவரை விட நாங்கள் வேறு தெய்வம் அல்லது உலகம் எங்களுக்கு பெரிசாய் தெரியக்கூடாது. இந்த ஆண்டவரிடத்திலே இருந்துதான் அவருடைய கண்களில் இருந்து எங்களுக்கு இரக்கம் வர வேணும். அவருடைய கரத்தில் இருந்து எங்களுக்கு இரக்கம் வர வேணும். உதவிகள் அவரிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். எந்த தெய்வமோ எந்த உலகமோ எந்த மனுஷனோ எங்களுக்கு எதுவும் தர முடியாது. எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தபடியா அவருக்கு எங்கள் பிதா கொடுத்து வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் காண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் வாருங்கள், இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் என்ன அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டிய ஜனங்கள் அங்கு மோசே கொஞ்சம் பிந்தி விட்டார் என்று சொன்ன அந்த நேரத்தை கண்டு அங்கு ஆரோனை தூண்டி அங்கு ஜனங்கள் அங்கு சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் அவர் கொண்டு வந்த தெய்வத்திடத்திலே இருந்து அந்த 40 நாள் கொண்டு, ஏனென்றால் இந்த இடம் ஏறுவதோ இறங்குவதோ மிகவும் கஷ்டமான இடம். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து அவர் செய்கிற காரியத்தை அவர் கொண்டு வந்த காரியத்தை அவர் உடைத்து போட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே. ஏனென்றால் அவருடைய அந்த கன்றுக்குட்டியை கண்டதும் இவருக்கு என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையை அங்கு மோசே சந்திக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனா எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலே நாங்கள் கொஞ்சம் அமைதியா இருப்போமா இருந்தா நாங்கள் புதிய வாக்குறுதிகளை தேவனிடத்திலே இருந்து நாங்கள் பெற்று கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு மேய்ப்பர்கள் அல்லது மூப்பர்கள் இவ்வளவு உயரமான மலையிலே அவர்கள் ஏறி தங்களை அர்ப்பணித்து தங்களை கிரியம் கொடுத்து அங்கு செயல்படுகிறதை நாங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுடைய நேரங்கள் அவருடைய காலங்கள் அவருடைய நிமிஷங்கள் எவ்வளவாய் செலவழிகிறது என்பதை இந்த ஜனங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேய்ப்பரும் அங்கு ஜனங்களும் ஒன்றாய் இருக்கும் போதுதான் அந்த இடத்திலே கிரியைகள் நடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மனிதனாகிய நாங்கள் தான் எல்லாவற்றிலும் அங்கு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பகுத்தறிவை எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் என்னன்னா, தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை கொஞ்ச காலத்திலே நாங்கள் மறந்து போகிறோம். மறந்து போய் என்ன செய்கிறோம், எங்களுக்குள்ளே என்ன என்ன சுபாவங்களை நாங்கள் வரவழைக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமலே சத்துரு அங்கு கிரிய நடப்பிப்பான். அந்த இடத்திலே தான் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றா ஜாக்கோபின் தேவனை தன் துணியாய் கொண்டிருக்கிற மனுஷன் அங்கு பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும் என்றா, தேவன் பேரிலே நான் இருக்கிற அந்த நம்பிக்கையில இருந்து தான் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் என்னண்டா, வழங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த வழங்கா கழுத்து என்றால் என்னண்டு சொன்னா, பிடிவாதமும் எதிர்க்கிற தன்மையும் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்திலே நடக்கிறது, திருச்சபையிலே நடக்கிறது, ஊழியர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே இந்த பிடிவாதமும் எதிர்க்கிற தன்மைகளும் ஒன்றோடொன்று அங்கு மோதிக்கொள்ளுகிறது. இதனால் சபையிலே அங்கு மேலதிகமாய் அங்கு தேவன் கிரியை செய்ய முடியாதவராய் இந்திய நாட்கள்ல இருக்கிறார். எப்படி மோசே தன்னுடைய கற்பலகையை உடைத்து போட்டது போல இன்றைக்கு திருச்சபையும் மக்களும் ஊழியர்களும் அதை காலின் கீழே போட்டு உடைத்து மிதிக்கிறதை நாங்கள் சில காரியங்களை காணும் போது மிக மிக வேதனை அடைகிறோம். ஆனாலும் கர்த்தரும் அதை வேதனைக்குள்ளாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து அறிந்து இந்த கடைசி காலம் இன்னும் கொஞ்ச காலங்கள்ல நாங்கள் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் அவரில் ஆனால் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாற்றப்படும். இவன் இந்த வழியில நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஒவ்வொரு திருச்சபை மக்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குள்ளும் அது வர வேண்டும். அது ஆவியாயும் ஜீவனாயும் வார்த்தை வரும்போது அங்கு எல்லா இடத்திலும் ஒரு சமாதானத்தை காணக்கூடியதா இருக்கு. நீங்கள் அதுக்காக ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டின வார்த்தை, அந்த வார்த்தை நற்கிரியைகளை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. இயேசு எப்படி நற்கிரியைகளை செய்து வாழ்ந்தாரோ அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் எங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய நற்கிரிகைகளையும் கண்டு, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் விளங்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தவறுகளை நீர் மன்னிக்கிற தேவன். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து, இது ஒரு கடைசி காலம், நாங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஏக சிந்தையும் ஏக இசைவான ஆத்துமாக்களுமாக வாழ்ந்து நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், உம்முடைய அந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கூடாக நாங்கள் இணைந்து செயற்பட இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு இணைந்து செயற்பட இந்த சங்கம நித்திய வழி ரேடியோடாக செல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையில நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் பதித்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து வாழ, உம்முடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிறைந்து வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னும் இருக்கின்ற சிறிது கடினமான இருதயங்களை இன்னும் சதையாக மாற்றும்படியாக, ஆண்டவரே உம்முடைய உம்முடைய நவமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே அந்த குறைவுள்ள நவமான ஆவியுள்ளவர்களாக என்று ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள், சதையான இருதயம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரை நீர் உணர்த்துவீராக. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இசைந்த ஆத்துமாக்களாக அந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொரு சபைகளிலேயும் ஊற்றப்படுகிற ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் வரை மாற்றப்படியாக ஜெபிக்கிறேன். பெந்தகோஸ்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல முழக்கம் உண்டாகி அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினே. அதே போல ஒவ்வொரு சபைகளும் பழைய காரியங்களை விட்டு இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த நாடுகள் முள்ளுக்கு ஒரு அபிஷேகம் பரவ வேண்டுமாக இருந்தால், அக்கினி பரவ வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே இதயம் உள்ளவர்களாக, ஒரே சிந்தை உள்ளவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆவினால ஒவ்வொரு நாளும் நிறையப்பட்டவர்களாக சபைகளில காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தவறுகளை திருத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஜட்ஜ்மெண்ட் செய்யும் பொழுது முதலாவது சபைகளில தான் நீர் சபைகளைத்தான் கண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். சபைகள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற சபைகளை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்னும் கொஞ்ச காலம், இந்த கடைசி காலத்துல உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொண்டு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் விழித்திருக்க, ஜெபித்திருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, உம்முடைய வார்த்தையின்படி வாழ ஜீவனுள்ள வார்த்தைகள். இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். இது நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள். இமைக்கு பின்பு மறுமையில இயேசுடைய ராஜ்யத்தில இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு என்ற உணர்வோடு இந்த உலகத்துல ஒரு 80 to 100 வருடம் தான் வாழ முடியும். 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வை எந்த ஒரு ஆவி பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மகனும் உள்ளந்து விடக்கூடாது, ஒவ்வொரு சபைகளும் உள்ளந்து விடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல அந்த உணர்வோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக மற்றவர்களையும் அவருடைய தேவருடைய ராஜ்யத்தில மனம் திரும்புகிறவர்களாக, மனம் திரும்பப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ள, ஒவ்வொரு சபைகளிலேயும் மன மாற்றத்தை கொடுக்க, மனம் திரும்புதலை கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த சுவிசேஷம் போகிற இடங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உடைய வாயில் இருந்து புறப்படுகிற இந்த ஜீவ வார்த்தைகள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை, அந்த பரலோக பாதையை அவர்களுக்கு காண்பித்து விட்டு தான் திரும்பும், ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ரீட்டா குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனன் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில ஒரு ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கணவனுக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு கூட இருந்து உம்முடைய அன்பில இரக்கத்தில கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளை பெற்று இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. தூதிக நம் மகிமை ஒன்றானமை தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர் கேத்தர். உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து தேவனுடைய சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு, ஆகவே அதற்கு தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபைகள் இந்த எல்லாருக்குள்ளும், நம்முடைய எல்லாருக்குள்ளும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே புதிதான பலத்தை உங்களோட கிருபையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா சபை மக்களும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேச, இந்தியா தேச, உலகம் எங்கும் ஆண்டவரே சபைகளை நடத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா நீங்களே தலையானவராக இருந்து சபையில் ஆண்டவரே குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே சபையிலே சபைகளை கட்டி எழுப்புற தகப்பன் நீங்க அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே இருக்கிற குறைகளை ஆண்டவரே மன்னித்து அவர்களுக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற சபை அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே தேவ பயத்தோடு எழும்பி பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே மனுஷருக்காண்டி நாங்க இந்த ஊழியத்தை செய்யவில்லையா, உங்களுக்காண்டி நாங்க செய்ய வந்து நிற்கிறோம். எங்களுக்குள்ளையும் ஆண்டவரே புதிதான ஒரு வெளிப்படுத்த புதிதான ஒரு அன்பையும் அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. சபைகள் எங்கும் ஆண்டவரே அப்பா வழி தப்பி ஆத்மாக்கள் ஊழியக்காரர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக யாவரையும் கூட கோட்டைக்குல வச்சு நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட இரத்தத்தை தள்ளிங்க ஆண்டவரே அப்பா. இது பரிசுத்தமான ஸ்தலம், பரிசுத்தமான இடம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துக்குள்ள நீங்க ஜீவிக்கிற தகப்பன் அப்பா. நாங்க உங்களே தேடி வரவில்லை, நீங்க எங்களே தேடி வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காவணி நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நடத்துறவர்களும் அப்பா உங்களுக்கு அந்த ஊழியத்துக்குள்ள இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால புதிதான கிருபினால முடிசூட்டி அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நீங்க உங்களுக்குரியவர்களாக தெரிந்து கொண்டவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்களே ஆதி மந்தமா இருக்கிற தகப்பன் அப்பா. எந்த விதமான நிலபுரத்திலையும் தூக்கி விடுகிற அப்பாவா இருக்கப்படியா நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ அன்பையும் பயத்தையும் அப்பா உங்களுக்குரியவர்களாக உங்களோட சிலுவையை மட்டும் எடுத்து செல்வதற்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட மறைத்து வைங்க. உங்களது நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் கூட இருங்க உங்களோட கிருபையின் மூலமாக அப்பா. நீங்க வழி நடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலேயும் ஆண்டவரே விடுதலையும் வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சம் யாவற்றிலும் ஆண்டவரே நீங்க தலைவராக இருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள உறுதியா இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் பாஸ்டர் நியமிக்கா, சிஸ்டர் ஜெனட்டுக்கா, அவருடைய குடும்பங்கள் யாவருக்கும் ஒரு புதிதான அபிஷத்தை வெளிப்படுத்தலை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து இந்த கடைசி காலத்துல உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவரே பெரிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷர் மேல் நம்பிக்கை இல்லாமைக்கு உங்கள் மேல யாவரும் நம்பிக்கை வச்சு வழி நடத்துவதற்கு கொடுக்கிற ஒரு பெரிதான அன்புக்கு பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்ன தாழ்ச்சி எங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மனத்தாழ்மையோடு நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அநேகரங்களை பார்த்து உங்கள் அண்டையில் வரக்கூடியதாக எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட திரு சித்தத்தின்படி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட நோக்கத்தின்படி ஆண்டவரே நீங்க அழைத்தவர்களை உண்மையிலவராக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சுவிச்சா. கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you.
0: நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு, நாங்கள் வினோவை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் வினோ.
5: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
0: பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு கீழ்படுகிற கீழ்படிவு பயபக்தி எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹா மாண்டவரே, மகா அன்பம் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் என் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை மட்டுமாக வழி நடத்துகிற எபினேசரே, இனிமேலும் நீங்கள் எங்களை வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அப்பா இந்த சங்கம வானொலியின் ஊடாக என் தகப்பனே எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக எங்களை ஜெபிக்க உண்டு பண்ணியிருக்கிறீங்களே, கிருபையை தந்திருக்கிறீங்களே அப்பா. இப்படியான ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சன்னிதானத்தில் எட்டுவதாக தகப்பனே. கத்தாவே எங்கள் ஜெபங்கள் கரத்தோடும் ஞானத்தோடும் நிறைந்த ஜெபங்களாக என் தகப்பனே. ஆவியானவரே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து சேரும்படியாக என் தகப்பனே நான் ஜெபித்து நிற்கிறோம் ஆண்டவர். தேவனே கத்தாவே, ஒரு விஷயங்களை எங்கள் ஜெபங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பதில் தந்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆலோசனை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்காண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவர். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயத்தை தொட்டுங்காண்டவர். தகப்பனே கத்தாவே, இந்த சங்கம வானொலி ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுவதற்காகவும் அப்பா நடக்கிறது என்று நாம் அறிவோம் ஆண்டவர். தேவனே கத்தாவே, ஆவியானவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் தொடுவீங்களாக தகப்பனே. என்னென்ன சோதனைகள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன கண்ணீர்களோடு எப்படியோ இருக்கிறார்களோ தகப்பனே, நீங்கள் ஒருவரை மாத்திரம் அறிவீங்களாண்டவரே. தகப்பனே இப்படியான ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதலை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்க புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவர். கத்தாவே இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கத்தாவே அவர்களின் இருதயத்தை தொடுங்காண்டவர். கத்தாவே ஏனோ தானோ என்று தள்ளிவிட்டு போகாதபடி தகப்பன் ஆவியானவரே உங்க பரிசுத்த நாமத்தை அறியும்படியான கிருபையை கொடுங்காண்டவர். ஆம் தகப்பனே கத்தாவே, உம்முடைய வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான அறிவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, நீங்கள் வரும்போது நான் உன்னை அறியேன் அறியேன் மகளே மகனே என்று கூறாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தகப்பனே உம்மை நோக்கி ஓடி வர உம்மை நோக்கி வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொடுங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ எவ்வளவோ பயங்கரமா காரியங்கள் ஆண்டவர், பயங்கரமாக நடக்கிறது ஆண்டவர். எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எத்தனையோ சத்ருவானவன் போடுகிற சூழ்ச்சிகளை நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இப்படியான பாவ சாபங்களில் நாங்கள் யா ஒருவரும் விழுந்து போகாதபடி தகப்பனே எங்களை நீங்கள் அக்கினி முதலால வேலியெடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும்
4: வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் தான் ஐயா சொல்லி இருக்கிறீங்களே, என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை விட்டு விலகாதபடி என் தகப்பனே, அப்பா உம்மை விட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா நான் உன்னுடனே இருந்து உனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்வேன் என்றும் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யாமல் போக மாட்டீங்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உம்முடைய கரத்தினாலே அணைத்து ஆண்டவரே ஆறுதல் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு தவித்து போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா இப்படி உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சொல்லும்படியாக தகப்பனே நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே, ஊழியம் செய்ய ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியத்திலே இந்த வாலிப பிள்ளைகள் நிலை நிற்கவும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலக ஆசைகளை ஈடுபட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா ஊழியத்தின் பாதையிலே நடக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே, பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. பெற்றோரும் தகப்பனே இந்த உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி, சத்துருவானவன் சூழ்ச்சிக்கு இடைப்பட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் காத்து ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஜெபம் ஒன்றை ஜெயிக்கும் ஆண்டவரே, ஜெபத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரன் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அவரோடும் கூட இருந்து அப்பா, அவரின் குடும்பத்தோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நிசங்க மவானொலி எந்த தடைகளோ தடங்களும் வராதபடி என் தேவனே, நிசங்க மவானொலி மீண்டும் மீண்டுமாக ஒலிக்கவும் ஆத்துமாக்கள் பெருகவும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இந்த சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த சகோதரியின் குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேதனைகள் இதயத்தில் இருப்பவை இருக்கிறது என்று நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்தின் வேண்டுதலை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்கள் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஐயா, உமக்கு கூட ஆன கொடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகுமே எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோர். சிசிலியாமா, நீங்கள் இந்த சத்தியத்துக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தேவனுடைய மெய்யான ஒளியை சந்திக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை சூத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை சூத்தரிக்கிறோம் தகப்பனே, அப்பா பிதாவே உம்மை வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா அப்பா தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே, மகுமையின் ராஜாவே உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பாவிதாவே, அப்பாவிதாவே ஒருவர் என்று எல்லோரும் அறிகிறதுக்கு நீரே அறிக்கையிடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே, அப்பா உம்மை எல்லோரும் அறிய பண்ணும் தகப்பனே, ஜீசுதான் ஒருவர் என்பதை அறிய பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே நீர் உண்மையான தெய்வம் அப்பா, அப்பா தகப்பனே நாங்கள் நினைப்பதற்கு மேலான தெய்வம் அப்பா, அப்பா அவர்கள் எல்லோர் மேலும் எல்லா குடும்பத்தின் மேலும் நீரே உமது அக்னியை போட்டு நான் தான் என் தேவன் என்பதை அவர்களுக்கு அறியப்படுத்தும் இயேசுவே, உமது நாமத்தை அறியப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பமாக வந்து ஜபிக்க செய்தும் தகப்பனே, அப்பா ஒவ்வொரு இடமும் உமது ஒலியை அனுப்பும் தகப்பனே, ஆவியை அனுப்பும் தகப்பனே, அக்னியை அனுப்பும் தகப்பனே, உமக்கு உரியவர்களாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே வாலிப பிள்ளைகள், அப்பா தாய் தகப்பன்மார் எல்லோரையும் கூட நின்று எல்லோரும் உமது நாமத்தை ஜபிக்கிறதுக்கு வல்லமே கொடுத்தகப்பனே, வல்லமே கொடுத்த தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அப்பா ஒருபோதும் எங்கள் நாங்கள் கேட்கறது ஒன்றும் வீண் போகாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் மேலே உடம்பெல்லாம் ஜெலிக்கும் தகப்பனே, அப்பா நீர் ஒருவர் என்பதை எல்லோரும் அறிய பண்ணும் தகப்பனே, உம்மால் முடியும் தகப்பனே, முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அப்பா நாங்கள் நினைத்து இன்னத்தை நினைத்து எழும்பினாலும் அப்பா உமது வார்த்தைகளையும் அப்பா பிதாவே என்று சொல்லும் போது எங்களோட நான் ஜொலிக்கும் தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொரு வீடுகளிலும் உமது அக்னியை போடும் தகப்பனே, அவர்கள் மேலே உமது அன்பை போடும் தகப்பனே, எல்லா ஜனமும் உமது வார்த்தைகளை சொல்லி எல்லா இடமும் ஜெபிக்க வல்லமே கொடுத்த தகப்பனே. அப்பா நீர் நல்லவரப்பா, வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா, உமது நாமத்தை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே, அப்பா உபரிதனம் அறிய பண்ணும் தகப்பனே. இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி அப்பா குற்றம் குறை செய்தவர்கள் எல்லாம் அவற்றை மன்னியும் தகப்பனே. ஆவியானவரே நீர் நல்லவரப்பா, வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா, நீர் நினைத்தா எல்லாரையும் மாற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே சண்டை சச்சரவு இல்லாமல் யுத்தங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அப்பா சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே வாலிப பிள்ளைகள் எல்லாத்தையும் நீரே மாற்றி போடும் தகப்பனே, அப்பா தகப்பனே இவர்களை மாற்றுவதற்கு வல்லவர் நீர் ஒருவரை அறிய வேறு யாரும் இல்லை ஐயா. இயேசுவே நீர் நினைத்தா ஒரு நொடி பொழுதிலேயே எல்லாவற்றையும் மாற்றி விடுவீரப்பா. அப்பா தகப்பனே இந்த ஸ்ரீலங்காவை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா தகப்பனே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அங்கே இந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்லாம சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே ஸ்ரீலங்காவிலே ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே, அங்கே ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே, உமது அக்னியால் அவர்களை நிரப்பும் தகப்பனே, அப்பா அபிஷேகத்தால் நிரப்பும் தகப்பனே, அப்பா நீர் ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே, அங்கே நீ செய்வீர் அப்பா, நீ செய்வீரப்பா, நீ நல்லவரப்பா. அப்பா தகப்பனே நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு தெரிந்து நடக்கிறவரப்பா, ஒரு அதிசயத்தை செய்வீரப்பா. அப்பா அந்த அதிசயம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே, நீர் செய்வீரென்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே, அப்பா ஒரு புதுமையை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சமூகம் வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா எல்லோரும் உம்மக்காக வந்து கூவி அழைக்கிறார்களே தகப்பனே, அப்பா ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே, சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பன், அப்பா தகப்பனே ஒரு புதுமை எங்களுக்கு இந்த சங்கமாவான் நடக்க செய்தும் தகப்பன். ஆவியானவரே தேசிய நா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை பாதுகாத்து வழிநடத்த வல்லவர் நீரப்பா. அப்பா தகப்பனே, இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி, கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிஸ்வர் குடும்பத்தை ஆசிர்வதியும் அப்பா, அவர்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் நீர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் கேட்கிற வரங்களே எல்லாவற்றையும் பெற்றுத்தர வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா தகப்பனே, உமக்கு சோதனம் அப்பா. நாங்கள் ஜபிச்சதற்கெல்லாம் நீர் ஒரு நன்மை செய்வீர் என்று நம்பி இருக்கிறோம். ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
6: ஆமீன்.
0: சீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்க இஸ்ரவேல் தேசங்களுக்காகவும் யுத்த நாடுகளுக்காகவும் இந்திய நாட்கள்ல எல்லா இடங்கள்லும் இந்த விபத்துக்கள், வேதனைகள், இரத்தம் சிந்துதல்கள் நடக்கிறது. இந்த ஒடுக்கப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் நினைவு கொண்டு நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவகுமாரனே, தேவாவியானவரே, உம்முடைய கிருபை மேலானது இயேசப்பா. அன்றைய நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தீங்கள் ஆண்டவரே. வழி நடத்தினீங்கள் அப்பா. தேவ கிருபை நம்மை நடத்தினதே ராஜா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஜப ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே தூண் அப்பா ஜபிக்க வைக்கிற எங்கள் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயா, நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், பூமியை ஆளுகை செய்கிற எங்கள் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலே ராஜா ஏஸ் ஐயா, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்காக எழும்புகிறதான எல்லா அசுத்தங்களும் ஆண்டவரே அழிய வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனப்பா. நீர் யுத்தம் பண்ணுகிற தேவாதி தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமே நீர், நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீதியின் சூரியனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த பூமியை சுற்றிலும் உலாவி நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ராஜா, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று உம்முடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தமானது கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே நிறைவேறி வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏனென்றால் அந்த வார்த்தை ஆண்டவரே சும்மாக திரும்பாது கர்த்தாவே. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் ஜெயம் கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்நாள் மட்டும் ஆண்டவரே அப்பா, இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வருகிற ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா சத்துருக்கள் அழிந்து போகனாலும் ஆண்டவரே, எல்லா ஆயுதங்களும் அழிந்து போனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இஸ்ரவேல் தேசத்தையும் உம்முடைய ஜனத்தையும் அழிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே நீர் நிரூபித்து ஆண்டவரே உம்முடைய தயவை காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் புற ஜாதியாராக இருந்து அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தாவே தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, யூத ஜனங்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், வயோதிபர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ரட்சிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர். இயேசு என்ற நாமமே ஆண்டவரே ஒரே நாமம் என்று சொல்லி ஆண்டவரே யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்தின்படி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை கர்த்தாவே பொருந்தின தேவன், கிருபையினாலே நிரப்பப்பட

பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. தகப்பனே, இந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தந்திர ஆவிகளையும் ஆண்டவரே நாங்கள் கடிந்து கர்த்தாவை அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, எந்த ராஜ்யமும் எழும்பாதபடி நீர் ஆண்டவரே கர்த்தாவை ராஜ்யங்களை அழிக்கவும், மாமிச எண்ணங்கள், சிந்தனைகள், கூட்டங்கள் கர்த்தாவை யாவற்றையும் அழிக்க வல்லவர் நீங்கள் ஒருவரே தான் ராஜா. நீர் பாதுகாக்க வல்லவர் ஆண்டவரே, வழி நடத்த வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக தேவனே. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தெய்வமே, இனிமேலும் ஆண்டவரே காத்திருந்து கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு வேதனையை உண்டாக்காத வண்ணம் நீர் இந்த மனுஷர்கள் மத்தியிலே நீர் ஞானமாய் நடந்து கொள்ள வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. இவர்கள் தீட்டப்படுகிற தீட்டங்கள், கர்த்தாவே காரியங்கள், அணு ஆயுதங்கள், ஆண்டவரே சூழ்ச்சிகள், ஆண்டவரே யாவும் அழிந்து இயேசுவின் நாமத்தினாலே பன்றி குட்டிகளுக்குள்ளே போனது போல எல்லாம் கடலிலே அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே, இன்னும் வேற நாடுகள் கர்த்தாவே அநேகம் யுத்தங்களை ஆண்டவரே இன்னும் கண்டுகொண்டே இருக்கிறதப்பா. அப்பா, நீர் கர்த்தாவே இந்த தேசங்களை பொறுப்படுங்கப்பா. சொத்துக்கள், ஜனங்கள் அழிந்து போகாத வண்ணம், பெயர்கள் அழிந்து போகாத வண்ணம், சமாதான பிறவாகிய எங்கள் கர்த்தாவே சமாதானத்தினால் இந்த தேசங்களை மக்களை நீர் பாதுகாத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தெய்வம் ஏ, நீர் பெரியவர் அப்பா, எங்கள் இயேசு பெரியவர் அப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்கள் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் இந்த தேசங்களின் மேலே வரட்டும் ஆண்டவரே. இந்த தேசங்களிலே இருக்கிறதான எல்லா ஆண்டவரே கர்த்தாவே தோப்புக்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே உமக்கு சொந்தமாகட்டும் தேவனே. இந்த ராஜ்யங்கள் அழிந்து போகட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய தேசத்திலே நீர் நடத்த போறதற்காக, செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். யுத்தத்திலே நிற்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரே இராணுவ வீரர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திக் திக் நிமிடங்களிலே இந்த ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அப்பா. அழிந்து போகாத வண்ணம் இந்த தேசங்களிலே ஒரு எழுப்புதல் தீ பரவ வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒரு மோசேயை எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசங்கள் மேலே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீரே கர்த்தாவே ராஜாதி ராஜாவாக, யுத்த சேனையாக, எல்லா இடுக்கண்களுக்கும் விக்னகங்களுக்கும் விலக்கி காக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. அப்பா, நீர் தேவன், நாங்கள் மனுஷராகிய பிள்ளைகள் அப்பா. உம்முடைய இந்த ஜபத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரே தேசத்தை அடைக்காதபடி ஆண்டவரே ஒருவனை தேடினேன் என்று சொன்னீர்களே. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒருவரையாவது நீங்கள் எழுப்பி தேசத்துக்காக ஆண்டவரே மன்றாடி ஜபித்து தேசத்தையும் மக்களையும் குடும்பங்களையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் பாதுகாத்து கொள்ள என் தேவனே, நீர் அன்றைக்கு மோசேயை எழுப்பினது போல ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேசங்களிலே கேட்கப்படுகிறதான இந்த கூக்குரல்கள், யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து சமாதானம் அடைந்து ஆண்டவரே சுகபோகமாக அமைதியாக வாழ இந்த தேசங்களுக்கு ஒரு மோசேக்களை நீர் எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீர் செய்ய போற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் யுத்தங்களை ஓய பண்ண போறதற்காகவும் இஸ்ரவேலை நீர் இன்னும் சுற்றிலும் பாதுகாக்க போறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முரட்டாட்டமான இந்த வைராக்கியங்களை கொண்ட இந்த மிதிலிஸ்ட் நாடுகள் ஆண்டவரே, ஈரான் தேசங்கள் ஆண்டவரே, அது அமெரிக்காவா இருக்கட்டும், அவரும் கூட ஆண்டவரே அப்பா தன்னை தாழ்த்தி ஒரு விசை நீதியோடும் உண்மையோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே இந்த யுத்தங்களை கர்த்தாவே கர்த்தாவே ஓய பண்ண உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ட்ரம்ப் நினைக்க கூடாது தனக்கு ஒரு பெயர் வர வேண்டும் என்று, ஆனால் உம்முடைய சித்தம் எதுவோ அதை வைத்து நீர் ஜனங்களை வழி நடத்தும், அதை வைத்து நீர் ஆண்டவரே கர்த்தாவை பாதுகாக்க வல்லவர். ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே செங்கடலை பிளந்து வழி திறந்த தெய்வம். இன்றைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட செங்கடல்களாக நிற்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பிளந்து திரித்து ஆண்டவரே நீர் வழி திறக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த மிதிலிஸ்ட் நாடுகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா.

0: முரட்டாட்டமான பேச்சுக்கள், வைராக்கியங்கள், ஆண்டவரே விரோதங்களை எழுப்புகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து நாசமாய் போகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் மாமிசங்கள் ஆண்டவரே அப்பா, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒருவருக்கு ஒருவர் பொய்களை சொல்லி தங்களுடைய கர்த்தாவே பெயர்களும் நாடுகளும் ராஜ்யங்களும் கட்டப்பட வேண்டும் என்று எழும்புகிற மாமிசங்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக, தேவ வழி நடத்தல் ஒன்றே முன் செல்லுவதாக அப்பா, இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே, கல்விமானின் அறிவை, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா, எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரே செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் சிருஷ்டித்த ஆத்துமாக்கள், நீர் சிருஷ்டித்த பிள்ளைகளை இந்த ஆயுதங்கள் அழிக்க வைக்கிறதே ராஜா. எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிந்து நாசமா போகும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நாடுகளையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசங்கள் அனைத்தும் உபவாசத்திலும் ஆண்டவரே ஜபத்திலும் துதியிலும் இருந்து தேசங்களை பாதுகாக்கிற ஊழியக்காரர்கள் மோசேக்களை நீர் எழுப்ப வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நடத்த போறதற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் பெரியவர்களோடு கூட இம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை உண்டாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்திய நாளை பொறுப்பேறும் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே ஆசீர்வதியும் கேட்கிற ஜனங்களே ஆண்டவரே மனம் திருப்ப வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்க ஜபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. ஜபிக்க வந்த ஒவ்வொருவரும் அவருடைய வீடுகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட, வர முடியாம இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட அவர்களும் ஆண்டவரே நடக்க கர்த்தாவே கிருப செய்யும் ஐயா. ஆண்டவரே மிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைய ஆசீர்வதித்து பிள்ளைய ஜபத்தையும் கேட்டு கர்த்தாவே எல்லாவற்றிலும் உடைய அங்கீகாரத்தை நடத்தி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா.
2: ஆமேன், ஆமேன். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோமப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களுக்கு சோத்திரம் பாண்டவரே. இந்த மாதத்திலும் கர்த்தாவே இந்த வானொலி ஊழியத்திலே உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்கா எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ரேடியோவில வர போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் வரப்போகின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகிற தேவ பிள்ளைகள், இன்னுமாக கர்த்தாவே இந்த வாக்கு தத்தங்கள், இன்னுமாக சிந்தனை துளிகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வர முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இணைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீங்கள். அதுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அவர்களை இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர வேணுமா, எங்களை கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், அவர்கள் இருக்க தேசங்களுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இயேசப்பா இல்லாமைகளோ வறுமைகள் கொள்ளை நோய்கள் ஆண்டவரே இயற்கை நலிவுகள் வந்து விடாதபடி உங்களை நோக்கி நாங்கள் மன்னாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலியிலே உள்ள ஒவ்வொரு கருவிகளிலும் கல்வாரி ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள் ஆண்டவரே, இது வாட்ஸ்அப் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இருக்கிற தேசத்திலும் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளுக்காய் ஜெபிக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னமாக குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் பாசஜால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் நினைவுக்கு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அவர்கள் செய்கின்ற ஊழியங்களிலும் தேவக்கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் நன்றி அப்பா. எங்களை கரம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, அதே போல சாதி டாலிசிஸ்வர்காய் கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவனுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாக கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே சகோதரியோடும் நீங்கள் இடைப்படவன்மா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமாக இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலன் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஒரு ஜபங்களுக்கு எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோபாய் ஜெசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜெசிமாவை போக்கிலும் பரத்திலும் துணையாயிருந்து பாதுகாக்க வேணுமாய். அந்த வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமாய். எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிரதர் குணாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவர் கூடாக தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. அடைய சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக அவருடைய தேவைகளும் பன்றிலும் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, அதே போல ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். சத்திய வேத திருச்சபை பாச சாதரி நகோமி லோகனோடும் கூட இருக்க வேணுமாய். பாசையில் சலோகனோடும் கூட இருக்க வேணுமாய். அந்த சந்ததியை காத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, சபை ஊழியங்களை பொறுப்பேற்கும்படியாய், பிசினஸ் காரியங்கள் ஊழிய காரியங்களை பொறுப்பேற்கும்படியாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, அதே போல இன்னும் ஆண்டவரே சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தாய்மாருடைய சந்ததிக்காய் அவர்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஜபங்களும் வந்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். தருகின்ற வாக்கு தத்த வசனங்களிலே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா? அவருடைய வார்த்தைகள் இன்னுமாக ஆண்டவரே சுவாமி, அவர் இருக்க தேசம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சோதரி ஜான்சிக்காய் சோத்ரம், ஜான்சியோடு கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். ஊழிய பாதை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் சோதரி கான்சிக்காய் ஆண்டவரே, சகோதரி ஆயிரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரிகளோடு கூட இருக்க ஜபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டோடு கூட இருக்க வேணுமாய், இருக்கிற தேசத்தோடு கூட இருக்க வேணுமாய். இன்னமாக அந்த தேசத்திலும் ஆண்டவரே சகோதரியுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேணுமாய். எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் ஆசீர்வதிக்க வேணுமா? எங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலே இணைகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சாதர் சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சாதர் ரஞ்சினி அலங்கார மணி ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாதர் மகேந்திரன் ஐயா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை காத்து கொள்ளும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். சரீர பலவீனங்கள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றியப்பா. பிள்ளையோடு கூட இருந்து படிப்பு காரியங்களில் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதகமான குடும்பத்திலும் ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். அதே போல அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆண்டவரே தக்ஷாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு அந்த எல்லா சரீர பலவீனங்களிலிருந்தும் மறு விடுதலை காஜபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் மறு ரட்சிப்புக்காய் அவர்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேணுமா? எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர்கள் அசில் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம் அப்பா. பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வேலிடத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்த ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேணுமா? எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சந்ததிகளை காத்து கொள்ளும்படியா எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரி தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அசைகின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இயேசு சுவாமி இன்னும் ஆண்டவரே சாதரி ஷர்மிளா குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அவர்களோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் இந்த விண்ணப்பங்கள் ஒன்றுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் விலை இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நிறைவு ஜபங்களோடு வழி நடத்திய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே இந்த கால வேளையிலே மாலை வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத் அவர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். சௌரி கலாசீலம் கூட இணைந்திருக்கிறார், அவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்னும் 1:30 மணித்தியால நேரத்திலே நாங்கள் வீதாகமக்கள் இப்பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அதிலும் இணையங்கள் கத்தரை சித்தமானால் கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அல்லது நீங்கள் வானொலி ஊடாக சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக நீங்கள் இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து சென்றோம். கூட வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்துவத்தை ஆர்ந்த கூடாக ஜீவ மன்னா கூடாக நற்சிந்தனை கூடாக ஜீவ வார்த்தை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் முதலிலே ஜீவ வார்த்தையுடன் தேவ ஊழியர் வழி நடத்துவார்.

0: Recording in progress.
1: ஆமீன். ஜீவ வார்த்தையோடு ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் வழிநடத்துவார். அவரை தொடர்ந்து ஜீவம் மன்னாவோடு சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைவார்கள். நற்சிந்தனைகளோடு சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து இணைவார். சுவிசேஷ ரைட்பின் வாணர் அவர்கள் அன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவத்தோடு இணைவார். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன்.
2: கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 63 ரெண்டு வாசிக்கலாமா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாய் இருந்து முது வல்லமையும் முது மகிமையும் கண்டே நாமே நல்லா. கர்த்துடைய பிள்ளைகளை எப்படியவா இந்த மாதிரி அந்த விடாய்த்ததும் வறண்டதும் தண்ணீரற்றதுமா நிலத்துல தாகமா இருந்த ஒரு நிலத்தை போல என் ஆத்துமா தாகமாய் இருந்து அவரை வாஞ்சித்து கதறி இப்படி, இதுதான் இப்படி என்று சொல்லப்படுகிறது. பரிசு ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கைக்கு நிறைய ஆசைப்படுறோம். நல்ல செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் இன்னைக்கு நிறைய ஜபமா இருக்கு. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவருடைய மெயின் ஜபம் என்னங்க? இதுதான். நீங்க வேணா யாரு வேணா கேட்டு பாருங்களேன், இதான் ஊழியம் செய்யறவங்களா இருந்தா சபை கட்டணும், கார் வாங்கணும் ஊழியத்துக்காக, இதுதான் ஜபம் இல்லைங்க. இன்னைக்கு உலகம் அதாவது கிறிஸ்தவ வட்டம் எனக்கு எனக்கு முன்னாடி நீங்க போனா மட்டும்தான் நான் போவேன், அப்படி இல்லைன்னா நாங்க டிராவல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்றாரு, என் சோகம் உனக்கு முன்பாங்க செல்லும் அப்படி சொன்ன பிறகுதான் அவன் டிராவலுக்கு புறப்படுறான். அது எப்படிங்க? மேக சம்பத பாக்குறான், அக்கனி சம்பத பாக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எழுந்து போறாங்க. அது குரூப் ஆஃப் பீப்புள்னா எவ்வளவு பேருங்க? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீப்புள் எழுந்து போறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம கண்ணு முன்னாடி மேக சமம் அக்கனி சமம் இன்னைக்கு கிடையாது. ஆனா நீங்க ஜெபிச்சாலே போதும், அவருடைய பிரசன்ன அவங்களை ஆளுகை செய்வதை உங்களால பார்க்க முடியும். அதுதான் அந்த மேகசமா அக்கணிசமமா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய பிரசன்னம் தான் இன்னைக்கு அது. அப்ப இன்னைக்கு அதை வாஞ்சிக்கிறத விட்டுவிட்டு, அதை கேட்பதை விட்டுவிட்டு, நம்ம ஜபத்தை முழங்கால் போட்ட உடனே, இல்ல முழங்கால் போடுறீங்களோ இல்லையோ, ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே எதுக்குதான் ஜபிக்கிறீங்க? சொந்தத்துக்கு ஜபிக்கிறீங்களா? சாரி, இனி அப்படி ஜபிக்காதீங்க. இனி அப்படி ஜபிக்காதீங்க, சொந்தத்துக்கு ஜபிக்காதீங்க. எதுக்காக ஜபிக்கணும் தெரியுமா? முக்கியமா அவருடைய பிரசன்னத்துக்காக ஜெபிங்க, அவருடைய முகத்துக்காக ஜெபிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டே அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் பார்த்துட்டேங்கிறார். அவருடைய வல்லமையும் மகிமையும் அவர் பார்த்ததா சொல்றாரு. எங்கெங்க? மோசைக்காவது மேகசம அக்னிசம செங்கடல் பிளந்தது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்தார். தாவீதுக்கு என்னங்க செய்தாரு? அவர் எப்படி அவருடைய வல்லமையை பார்த்தாரு? சிங்கத்துக்கு நடுவுல அவர் போகும்போது சிங்கத்தையே பிடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டார்ல, அது அவருடைய வல்லமை தானே. கோலியாத்த ஜெயிச்சார்ல, அவருடைய வல்லமை தானே. எதிராளிக்கு தன்னை காத்து கொண்டது ஒரு வல்லமை தானே. அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமையை அவர் பார்த்ததுனாலும் சொல்றாரு, நான் உண்மை பார்க்க ஆசையா இருந்து அவருடைய வல்லமையை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை பார்க்க ஆசையா இருந்துட்டீங்களா, சிங்கமே வந்தாலும் கிழிச்சுதான் போடுவீங்க இல்ல? என்ன வேணாலும் கோலியாத்தே வந்தாலும் ஜெயிக்கத்தான் செய்வீங்க. ஏன்? அவருடைய வல்லம் உங்க மேல இருக்கு. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, ஆண்டவரை பார்க்க யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அவங்க மேல தெய்வ வல்லமை நிச்சயமா இருக்கும். அவங்க எதை வேணா கிழித்து போடவும், எதை வேணா கொள்ளவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டாகும். ஆமே. அதனால இன்றைக்கு பயப்படாதீங்க, நான் என்ன செய்ய போறேன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல வல்லமையை மட்டும் கேளுங்க, அவரை பார்க்க ஆசைப்படுங்க, உங்க வாழ்க்கையே மாறி போகும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் அந்த நாள் எங்க கூட இருக்கிறீங்க, ஒரு அருமையான விஷயத்தை எங்க கூட பேசிருக்கிறீங்க. உங்களை பார்க்க நாங்க ஆசையா இருக்கணும் ஐயா, அதுதான் எங்க வாஞ்சி விருப்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு வேற வேற எதையோ யோசிக்கிறோம். ஆண்டவர் உங்க வல்லமை எங்களுக்கு வேணும். ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க செழித்திருக்கு கிருபை தருவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
0: இஸ்ரேல் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாய் காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாய் இருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை கழிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது, உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார். 2 புஸ்தகம் 15 நாம் வாசிக்கையில் அங்கே தாவிதை குறித்து பார்ப்போமானால், தாவிது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பியிருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில், 2 புஸ்தகம் 15:30-39 வாசிக்கையில், தாவிதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும், அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவிது பாடுகிறார் சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகளானாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். 3 இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9 நாம் வாசிக்கையில், அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள் சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்தறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள் போன்றவைகள் காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் இரட்டை இன்றைக்கு களைந்து போட்டு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், வியாதிகளோ பொருளாதார குறைவோ, மனதளவிலும் உறவுகளிடையேயும் போராட்டமும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போவீர்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனமடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தியங்குவதினால் சோர்ந்து போகிறீர்களா? பாருங்கள், உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகிறான். என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று. பிரியமானவர்களே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் உண்டாகலாம். பிரியமானவர்களே, எம் அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகிறார் என்பதே அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாகும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம், நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் திகைக்கும் போதெல்லாம், அவர் உங்களை விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21 மே மாதம் 2026 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாக்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:4 வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தியின் இனி நினையாதிருப்பா என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Fear not, thou shall not be ashamed என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். Don't be afraid என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாரா இருந்தால் நாங்கள் ஏன், எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும், எதற்காக நாங்கள் இந்த நாட்களை வெட்கப்பட வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இந்த நாட்களிலே அவரோடு இருக்கிற பிள்ளைகளில் பயம் என்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கூட இந்த நாட்களிலே அங்கே காண்பதில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்று தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு நடந்த மனுஷருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி தேவன் அங்கே அவர்களை அங்கே நடத்தி வந்ததை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யாக்கோபு இந்த நாட்களில் ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், ஆண்டவரோடு நடந்தது நிமித்தம் வெட்கத்தை காணாதபடி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனோடு நடந்து இருந்து இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் அங்கே தேவனுடைய நாமத்திலே வெட்கப்படாதபடி யோசேப்பினுடைய தலை அங்கே உயர்த்தப்பட்டதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சராக நீ ஏற்றுக்கொள்வாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெட்கம் என்ற வார்த்தைக்கே இந்த நாட்களிலே இடமில்லை. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவரும் அவருடைய தலையை உயர்த்துகிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அந்த நாட்களிலே தேவனாலே கூடும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலே, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, நானாதே நீ லட்சி அடைவதில்லை. மூன்றாவதாக, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை ஒரு சரியான நிலையில் இந்த நாட்களில் எப்படியாக சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொருந்துகிற விதமாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களில் கிரியைகள் நடப்பிக்கிறதுக்காக சோதரும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம், லட்சை, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுவதில்லை என்பதையும், நம்முடைய வாலிப வயதிலே இந்த நாட்களிலே நம்முடைய வெட்கத்தை மறந்து இந்த நாட்களிலே அவரை ஆராதிக்கும்படியாகவும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கேட்கிற எனக்கு அருமையான பிரியமான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கத்தை கண்ட நாட்களை அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாட்களே அங்கே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் திருப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை எடுத்துவிட வல்லவராக இருக்கிறார். அதனாலே இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்களுடைய நாளுக்கான ஜீவ வார்த்தையுடன் இணைந்திருந்தார் தேவ ஊழியர் சவரி வாணி வெங்கட் அவர்கள். போனியோ தேசத்திலிருந்து நற்சிந்தனையோடு இணைந்தார்கள். சவரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து ஜீவ மன்னாவோடு இணைந்திருந்தார்கள். தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து நாளுக்கான வாக்கு தத்துவத்தோடு இணைந்திருந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஊழியர்களை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்து
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
0: செல்ல இருக்கிறோம். ஆமேன் ஆமேன்.

0: ஸ்லோட் ஐயா.
1: சாரி, ப்ரைஸ் ஸ்லோ பிரதர், ப்ரைஸ் த லார்ட்.
0: இந்த பாட்டு கேட்டதா உங்களுக்கு? ஹலோ,
1: ப்ரைஸ் லோ பிரதர்,
0: ப்ரைஸ் லோ. இந்த போட்ட பாட்டு கேட்டதா உங்களுக்குன்னு கேட்குறேன்.
1: ஓ, நொடி போடுது பாஸ்டர் பெர்க்மன்ஸ் இந்த பாட்டு கேட்டது.
0: ஓகே, அப்படியே நில்லுங்க.
1: ஓகே பிரதர்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். என்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம், 21ஆம் தேதி மே மாதம், 21ஆம் தேதி வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 10:16. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா
0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரிகரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர்தாமே கொடுத்த பாடலை, பாடல் வரிகளை கவனியுங்கள். கத்திருந்த வார்த்தைகளுக்கூடாக, வரிகளுக்கூடாக வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: பிரதர், கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரர் சங்கம் மாடி நடத்திருந்த அன்பான சகோதரர் குடும்பத்தையும், இவர்களது ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் சங்கம் மாடி கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெபண்டப்பாடு எடுத்துக்கொண்டு, தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா, கொடிய கொடிய வியாதியினால் ராஜா, உங்களோட பிள்ளைகள் எல்லோரும் கொடிய வேதனைப்படுதல் ராஜா, ஒழிச மனதுரிய ராஜா, சுகமடிக்கிற வார்த்தைகளை அனுப்பி எல்லோரையும் சுகப்படுத்துங்க ராஜா, சுகப்படுத்துங்க. அறிந்து மறையாமலும் தெரிந்து தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தா எல்லாவற்றையும் விஷயம் மன்னித்து ராஜா, மன்னித்து எல்லாருடைய நோய்களையும் சுகப்படுத்துங்க ராஜா. பருத்திலிருந்து சுகமடிக்கிற வார்த்தைகளை அனுப்புங்க ஏசப்பா, அனுப்புங்க, அனுப்பி சுகப்படுத்துங்க. நன்றி சுத்தம் தகப்பனே, சோத்திரம் ராஜ் மற்றும் தகப்பனே. அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்து இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அணு தினமும் அணு வினாடியில் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. கண்ணீர் நிந்தைகளை தொடங்க சப்பா, தொடங்க ராஜா, அவமானங்களை தொடங்க தகப்பா. அதுக்கான அனு சொந்த தகப்பா சோத்திரம் தகப்பாம. அநேக ஆண்டுகளாக அனுதினம் கண்ணீர் வேதனைகள் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் கூடி சீக்கிய ராஜா ஏத்த துணைவரின் இணைத்து அவளை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்களை விரித்து பண்ணுங்க தாப்பனே, விரித்து பண்ணுங்க ராஜா. கண்ணீர் நிதைகளை துடையுங்க தாப்பனே. உலால் முடியும் ராஜா, சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா. புருஷன் மனதுரிக்கு அப்பா திருமணம் இணைக்க வச்சு ஆசீர்வதிங்க. அதுக்கான நினைச்சவன் தாப்பனே, தொடர்ந்து மேலவரையும் ஆசுவதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ? என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில்

சிறுமைப்பட்டவர்களின் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், சிறுமைப்பட்டவர்களின் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் வேண்டுதல் விண்ணப்பங்களை, வேண்டுதல் விண்ணப்பங்களை செவிசாய்த்து நீதி செய்திடும், செவிசாய்த்து நீதி செய்யிடும், செவிசாய்த்து

0: ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்தரே துணை. ஆமீன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தரது ஆமீன் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர்கள். இந்த வேளையில் நாங்கள் வேதா மக்கள் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படியே இணைந்திருங்கள் ஐயா. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சோரன் பாலன் சிவா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து.
0: ஹலோ பிரதர்,
1: மன்னிக்க வேண்டும், மைக் ஆஃபில் இருந்திருக்கு, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக இணைந்தீர்கள். கத்திரதாமி உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இதாகும் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படியே இணைந்திருங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். God bless you.
0: ஆமீன்.
2: Recording stopped.
1: அப்படியே இணைந்திருங்கள் ஐயா. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அப்படியே
0: ஓகே ஓகே பிரதர்.

0: Recording in progress.
1: Amen. Amen. Amen. இன்று 21 ஐந்தாம் மாதம், 21 வைகாசி மாதம், 21 மே மாதம், 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 10:31 நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது வேதாகம கேள்வி பதில் நேரம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியின் நேரம் பைபிள் குயிஸ் டைம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஜபத்தோடும் ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் இணைகின்ற ஊழியர்கள், இணைந்திருக்கிற ஊழியர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே சௌரன் லெஸ்லி கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மால வேளையிலே எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மால வேளையிலே சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள், சுவிசேஷர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். இணையப்பூர்வ மீதியானவர்களையும் நாங்கள் வரவேற்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அழைப்புகளை கொடுத்திருக்கிறோம். இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. சுமுக்கூடாக இணைய முடியும். சும் ஐடி விரும்புபவர்கள், வானொலி கூட கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சும் ஐடியை தருகிறோம். நீங்களும் இணைய முடியும். அல்லது வாட்ஸ்அப் கூட இணைய முடியும். டெலிகிராம், வைபர், ஐஎம்ஓ கூட மூலமாக கூட இணைய முடியும். அந்த வகையில் அதை விட தொலைபேசி ஊடாக நீங்கள் கனடாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் இணைய முடியும். அந்த வகையில் கனடா, யூஎஸ்ஏ ஃப்ரீ கால் இருக்கிறது, நீங்கள் இணைய முடியும். அந்த வகையில் கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரம் இணைய இருக்கிறார் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் முதல் பகுதியை வழி நடத்துவார். அந்த வகையில் அவரிடம் ஒப்படைப்போம். பிரீசலோடம்மா.
2: தொடருங்கள்.
3: எங்களுக்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காக எங்கள் மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமே.
4: பாலன் சிவா செய்தா எப்படி இருக்கும்?
5: எடுக்கப்படும் இந்த யுவ வார திட்டத்தை பண்ணி நீங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அதை கலந்து கொள்கிற சகோதரர் சகோதரி சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்கு எல்லோருக்கும் அப்பா இந்த ஞானத்தை எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை அப்பா இணைத்து சங்கம் இணைத்து தகப்பனே இந்த வேதாமன் கேள்வி பதிலுக்கு தகப்பனே நீங்கள் உதவி செய்ய வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஆத்துமாக்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசும் தெய்வம் ராஜா, பேசுங்க பேசுங்க சங்கமான அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, உங்கள் சௌரன் சௌரனுடைய நிந்தைகளை அப்பா எல்லாருடைய துடைத்து போட்டு தகப்பனே அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க ராஜா, நிறைவேற்றுங்க. ஆத்துமாக்களை கொடுங்க ஏசப்பா, ஆத்துமாக்களால் நிதப்புங்க ஏசப்பா, நிதப்புங்க சங்கமான நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்க போறமைக்காக வழிநடத்தி கொண்டிருப்பதை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி. இன்னும் இன்னும் மேலோங்கி ஆசி வைக்க போறமைக்காக நன்றி ராஜா. கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா, சங்கமம் பாண்டியை கூடவே இருந்து ஆசீர்வதிங்க ராஜா, வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் கேட்டதாமே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தருவாராக. நாங்கள் முதலாவது கேள்விக்குள்ளே கடந்து வருகிறோம். எப்ரோனில் தாவீதுக்கு பிறந்த மூத்த குமாரனின் பெயர் என்ன?
5: மனாசே
3: வராது. மனாசே கோத்திர பிதாக்களோட
5: ஓ,
3: வரும்.
5: அந்த 12 கோத்திரங்களோட
3: இது
5: அடங்குதோ.
3: தாவீது ராஜா வரும் வர.
4: தாவீதுன்னு
3: மூத்த குமாரனின் பெயர் என்ன?
4: அவன் பேர் வந்து வருது ஈசாயா? இல்லை இல்லை
3: இல்லை,
4: இல்லை இல்லை இல்லை
3: ஈசாய் வந்து
4: இல்லை இல்லை
3: தாவீதின்ட அப்பா.
4: ஹெப்ரோன்ல பிறந்தவன். அவனுக்கு பேர் வந்து ஹெப்ரோன்ல பிறந்தவன்.

0: நல்ல கேள்வி, அந்த ஞாபகம் இருக்குது. நல்ல கேள்வி அது. எத்தனையோ பிள்ளைகள் ஹெப்ரோனில் பிறந்ததென்றால் கண்டுபிடிக்கலாம், மற்ற பிள்ளைகளாக கிடையாது. லெஸ்ஸி பிரதர், கூகுளில் போட்டு உங்கள் ஹெப்ரோன் எப்படி
1: என்னென்ன போடுறேன்னு தானே பிரச்சனை. இப்போ
2: அந்த எப்ரோன் இல்லாத ஆவியதுக்கு பிறந்ததான் பிரச்சனை. என்ன
0: சொல்றது என்ன இது?
2: அதானே மகேந்திரவனாக்கு தெரியாதது ஒன்று இல்லையே.
0: தாவியதுக்கு அது கால்குலேட்டர் வேணும். பதில் சொல்லாம்
2: அவனேர் தாவீதுடன் சமாதானம் பண்ண வந்தபோது தாவீது அவனிடம் முதலில் யாரை கூட்டி வரச் சொன்னார்?
1: சாமு வேலையா தளபதியா?
2: இல்லை இல்லை
1: அது தளபதியா
2: இல்லை
0: தீருவா
2: இல்லை.
1: யார் யாரம்மா வந்தது?
2: அபினோர் தாவீதுடன் சமாதானம் பண்ண வந்தபோது தாவீது அவனிடம் முதலில் யாரை கூட்டி வர சொன்னார்?
0: இந்த கார்த்திகேயன் சொன்ன சம்பவம் தான்.
2: இல்ல இல்ல அது தீர்க்கதரிசி இல்ல.
1: விக்டோரியால இருக்கிற மகேந்திரனை யா கூட்டியா சொன்ன? அவருக்கு பேசுறதுக்கு அவருக்கு பேசுறதுக்கு
2: இல்லை. பெண்
1: பெண் அபிகாயில்.
2: இல்லை
1: அபிகாயில்
0: அமீரேக்கும் இல்லை.

0: எந்த அதிகாரத்தில் இருக்கு?
1: ரெண்டு சாமுவேல் தான் இருக்கு.
0: அப்படி சொல்லுங்கிற ரெண்டு சாமுவேல் ரெண்டோண்டா?
2: பெனாயாவா?
1: இல்லை
2: பெனாயாவா?
1: இல்லை,
2: பெனாயா
1: ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் 13வது வசனம்.
2: ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல்
1: 3:13.
2: சாமுவேல் 3:13.
0: இல்லை பூட இல்லையே.
2: அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரு காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குவாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும்.
1: மீகாளை அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறேன். 3வது கேள்விக்கு கடந்து செல்வோம். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆகாஸ் மரித்த போது அவனுடைய குமாரன் அனுனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினான்?
0: அம்மோன்
1: அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆகாஸ் மரித்த போது அவனுடைய குமாரன் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினான்?

0: சாமுவேலியா?
1: இல்லை.
2: ஆமோ? ஆமோ இல்லை, அதுவும் இல்லை.
0: அப்சலோமா?
1: இல்லை
0: சாலமோன்?
1: இல்லை.
0: அவனுடைய என்ன நாவா அப்பா, அவன மந்திரி மந்திரி
2: பென்னமி என்ற சந்ததியார்கள், அம்மோனியருக்கும் இவருக்கும் சண்டை நடந்தது. நெகேமிய நாட்கள்லாம் நடந்தது நம்ம.
1: இதுவும் ரெண்டு சாமியெல்லாம் இருக்கு.
2: பொன்னம்மி பெண்ணம் பெண்ணம்மியா?
1: இல்லை இல்லை இல்லை.

0: அஹிப்தோபேல்
1: இல்ல
0: இல்லையா?
2: என்ன கூகுள் பிள சொல்லுது போலக்கு.
1: ஓகே, 2 சாமுவேல் 10:2 இருக்கு.
0: 2 சாமுவேல்
2: 10:2 வாசிங்கோ.
0: 10:2 அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தய செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தய செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவரைய ஆனூனை பார்த்து, ஆனூனா?
1: தன் ஊழியக்காரரை, தாவீது தன் ஊழியக்காரரை அனுப்பினான்.
0: அதான், ஊழியக்காரருக்கு பேர் இல்லையா? தானே அதுதான்,
2: பேர் இல்லை,
0: பேர் இல்லையா தான் சொன்னேன்.
1: பேர் இல்லை அதான்.
2: நீங்க என்ன பேர் கேட்டீங்க?
1: பேர் நாங்க பேர் கேட்கல, தாவீது யாரை அனுப்பினான் என்று தான் கேட்டேன்.
2: யாரை அனுப்பின? நேம் ஆஃப் தி பர்சன் என்ன? ஒரு பேர் என்ன? இல்லை
1: இல்லை, ஆனா ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது யாரை அனுப்பினான் தான் கேட்டேன். தன் ஊழியக்காரரை அனுப்பினேன்.
2: ஊழியக்காரர் என்ன? ஊழியக்காரன் பேர் என்ன?
1: ஊழியக்காரன் அவருடைய ஒரு கூட்டம் இருந்தது அல்ல, தாவீதோடைய ஒரு கூட்டம்.
2: அந்த இப்ப எந்த கேள்வியாவது பேர் என்னன்னு நாங்க கேட்கிறோம்.
1: அந்த பேர் அங்க போட இல்ல பைபிள்ல.
2: அப்படி கேள்வி கேட்க கூடாது.
1: ஓகே, ரட்சிப்பின் வைராக்கியத்தை உண்டாக்கும் என சொன்னவர் யார்? ரட்சிப்பு வைராக்கியத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யார்?
0: சாலமோன்
1: இல்லை,
0: சாலமோனுக்கு ரட்சிப்பு இல்லையா?

0: யாருக்கு?
1: இல்லை, புதிய ஏற்பாட்டில்
0: புதிய பாட்டு அப்படி சொல்லுங்க.
2: ஓ சாரி பிரதர், நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்மா. ஓகே, காட் பிளஸ் யூ.
1: ஏன்
2: இது என்ன கேட்டாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியிடம்.
1: வராத? ஓகே ஓகே
2: வெரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி சிஸ்டர்.
1: ஓகே ஓகே
0: முடிவடைந்த நிலைத்திருப்பவனை ரட்சிப்பான்,
1: யா
0: பேதுரு ஆண்டவரை பார்த்து நிறைச்சிவன்னு கத்தினான்.
3: கேட்டு பாவம் என்னண்டு என்ன பிரச்சனைன்ட்டு புதிய ஏற்பாட்டில் என்று சொல்கிறான். ரட்சிப்பு ரோமர் ஐயா, ரோமர் 11:11 இருக்குது.
1: ரோமர் 11:13 இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறேன்,
3: அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதல் நானே புரோயாதிக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 11:13 ரோமர் 11
0: ரோமர் 11:11 இருக்கு.
3: 11:13 11 புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புதைய புறஜாதியர்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறபடியால் என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேம்படுத்துகிறேன்.
1: ஆமென்.
3: என்ன கேள்வி உங்களோட?
1: ரட்சிப்பு வைராக்கியத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யார்?
3: ஓ பாவலா.
1: ஓ
3: ஓகே.
1: அடுத்து, பிலிப்பு பட்டணம் எந்த நாட்டில் இருந்தது?
3: சைப்ரஸ்,
1: இல்லை,
3: சிப்ரு தீவு.
0: இல்லை இல்லை, பிலிப்பு பட்டணம்
3: அலெக்சாண்ட்ரியா.
1: இல்லை,
0: பிலிப்பு பட்டணம் தானே?
1: யா, பிலிப்பி பட்டணம்.
0: மகா அலெக்சாண்டர் இந்த தகுப்புனால போட்ட கட்டிடம். அகஸ்து அகஸ்து ராயினால் கட்டப்பட்டது இல்லோ?
1: இல்லை, அந்த பட்டணம் எங்கே இருக்குது?
0: அந்த
1: எந்த நாட்டில் இருக்குது?
0: ஐரோப்பாலாம் இருக்கு?
1: ஐரோப்பாவில் எந்த நாட்டில் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு?
3: கிரேக் பட்டணத்தில்.
1: எங்கன்னா?
3: கிரேக், கிரேக்.
1: இல்லை, கிரேக்க பட்டணம் இல்லை.
0: இது ரோமாபுரியில இருந்து ஆசியாவுக்கு போற வழியில இருக்கு.
1: அது ஒரு அது சரிதான், ஆனா அதுல ஒரு பேர் இருக்கண்டா.
3: சிப்ருதீவ் இல்லையா?
1: இல்லை,
3: அலெக்சாண்ட்ரா பட்டணத்துக்கு போனவர் வேறு, அங்கே தான் வேறு கப்பல் எடுத்தவர்.
1: அது இல்லை, அது இல்லை,
3: அந்த இடத்துல இருந்தா கப்பல் எடுத்தவர் நினைக்கிறேன். பவுல்
0: இது வந்து ஐரோப்பிய நேரத்தில் ரோமாபுரியில இருந்து ஆசியாவுக்கு போகிற பாதையெல்லாம் அது இருக்கு. அந்த ஊர் இந்த பிலிப்பி பட்டணம்
3: ரோமிலேருந்து
0: இது வந்து அகஸ்து ராயனா கட்டப்பட்டது, குடியேற்றப்பட்டது. ரோமாபுரியில் இருக்கு ஆசியாவுக்கு போகிற வழியில் என்ன தேடி தான் பிடிக்கும். ஆச்சரிய இல்லை இல்லை, அது இல்லை, அது இங்கே தேச்சிராவா?
1: இல்லை, அப்போ சில 16:12
3: அப்போ சில
0: அப்போ சார்

0: പതിനാറ് 12
1: பர்ணபாவா யுபித்தர் என்றும் பவுல் பதினாலு பதினொன்று தானே
0: இல்ல
2: இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்?
1: கேள்வி அந்த 12 வசனத்தில் அங்கே இருந்து மக்தோனியா தேசத்து நாடுகள் ஒன்றைக்கும் தலைமையானதும்
0: ரோமர் குடியிருக்கிற பட்டணம் கிடக்கு.
2: இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்?
0: அதான் இவன் என்ன தாவீதின் மகன் அல்ல, அவனுக்கு என்ன பெயர் வருகிறதில்லை.
1: தூங்கிக் கொண்டிருக்க
0: இஸ்போ அந்த
2: இஸ்போசேத்
0: இல்லாதவன் ஐயா.
1: இஸ்போசேத் கொண்டவன் வந்து இந்த இடது கையால கொண்டவன் இல்லோ,
2: என்னன்னா
1: இடது கையால கொண்டவன்.
0: மற்றதுக்கு என்ன பேர் தாவீதின் மகன்? தாவீதின் மகனுக்கு என்ன பேர் ஐயா?
1: யாருக்கு?
0: தாவீதின் மகன் அப்சலோம்.
2: இல்லை இல்லை.
0: அடுத்த கேள்வி நான் கேட்குற ஒரு கேள்வியா?
2: ஓகே.
0: யார் கொண்டது அவர்? தாவீதுக்கு எதிரான கல் தானே.
1: அந்த கேள்வியை திருப்பிச்சு சொல்லுங்க.
2: இஸ்போசேத் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கொன்றவர்கள் யார்?
1: அந்த வலது கரத்தால் காத்தி எடுத்து குத்தினவன். வலது பக்க விளக்கப்படவன் காய்ச்சி போட்டு வலது கையா குத்தி போட்டான்.
2: ஓகே. 2 சாமுவேல் 4:5-6 சேர்த்து வாசிச்சாதான் அதில் விளங்கும்.
1: பேரை வச்சிருக்க கஷ்டமா இருக்கு.
2: 2 சாமுவேல் 4:5-6
0: பீரோத்திய நானே அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகோவும் பானாயும் போய் மத்தியானம் வெயில் நேரத்தில் படுக்கையில் சனித்துக்கும் போது அவன் வீட்டில் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறார் போல நடு வீதி மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் வர்ணவன் தப்பி ஓடினார்கள். ரேகாவும் பனாவும் ஒருவரிடமிருந்து தந்திரமாக அரச பறித்து ஆண்டவர் ஒருவர்
1: தந்திரமாக பழைய ஏற்பாட்டில்
0: இருக்கையா? பழைய ஏற்பாட்டில் தான்
1: அந்த எல்லாரையும் கொண்டு போட்டு நாலாவது இருக்கோ.
0: இங்கே மறந்துவோம் எழுதி
1: வச்சிருந்தேன். கொண்டு போட்டு எடுத்தோம்.
0: யாரால் அப்படி செய்ததார்?
2: தந்திரமாக கொன்று போட்டு அரசனானதா?
0: அரசனான இந்த அவரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க. அவரை
2: அப்சலோமா?
0: இல்லை, மந்திரமாக பறிச்சு 6 மாதம் தான் நான் ஆண்டவர் நினைக்கிறேன்.
1: 6 மாதம் ஆகாஷ்
0: இல்லை, ஒரு குழு தந்துருண்டா அவர்கிட்ட கண்டுபிடிச்சிட்ட டக்கண்டு. அதுக்காக
1: தான்
0: இல்லை, நல்லா தெரிஞ்ச மைந்தனையாக நல்லா தெரிஞ்சா
1: நல்லா தெரிஞ்ச.
0: ஓ உங்களோட ஃப்ரெண்ட் ஓகே. பொம்பளை
1: பொம்பளையோ எஸ்தர்
0: ஆ
1: பொம்பளையோ?
0: ஓ பொம்பளை
1: அது யார் அப்படி எனக்கு
0: அதை கொண்டதார சொல்லுங்க பாப்போம். மகன் அந்த பொம்பளையை கொண்டது மாவட்டம் அவன் மகன் அப்படி இருக்கு இல்லைங்க.
1: 2-4 தான் இருக்குது.
0: இந்த மந்தம் ரீடிங்ஸில் வந்தது நான் நினைக்கிறேன் 4வதுல இருக்குமெண்டு. இங்கே வந்தது
1: மகன் கொண்டது வாசிச்சு அவனுக்கு.

0: பொம்பளை என்று சொன்னேன்.
1: அதான் கண்டுபிடிக்க கஷ்டம், ஆம்பளைங்களை கண்டுபிடிக்கல.
0: ஐயா, எத்தனை பேர் பொம்பளை ஆண்ட அரசனை நாட்டை ஆண்டோ எத்தனை பொம்பளைகள்? ஒரே ஒரு பொம்பளை தான்.
2: இவா என்ன என்ன இயேசபேலா?
0: இயேசபேல் இல்லை.
2: மற்றவளுக்கு என்ன பேர்?
0: மற்ற பேட் லேடி
1: எலிசபெத் பெற்றது.
0: இயேசபேல் இல்லை, மற்ற இன்னும் ஒரு லேடி.
1: அதுதான் அந்த திராட்சை தோட்டத்தை அவனை கொண்டு அவள் தான்
0: கிட்ட நிற்கிறீன் கூட ஃப்ரெண்ட். ஆமாம் ஆமாம்,
1: அவனே இல்லை.
0: ஆமாம்,
1: அவன் ட்ரிக்ஸா நீ வா தோட்டக்காரன், நான் மூப்பரை கொண்டு அவனை தட்டி போட்டு தந்திரமாக எடுத்த உடல் என்ன.
0: ஆமாம்,
1: இப்போ அவன்
2: ஞாபகத்தின் இந்த என்ன கீரை தோட்டத்தை எடுத்தான் வேற ஆகாஷ்.
0: ஆறாம் ஆண்டுக்கு மகன் உண்மையான இது மகன் அவள் கொண்டுட்டு மகன் ஆட்சி ஆறு மாதம் தான் அரசனாக இருந்தவா. ஒரே ஒரு ஆள் தான் பொம்பளை அரசனாக இருந்ததா.
1: அது தந்திரமா இல்லையா ஐயா? அந்த மூப்பரெல்லாம் சொல்லி பொய் சாட்சி சொல்லி
0: தந்திரம்.
1: பெண்களுக்கு தந்திர மூளை இருக்குத்தானே?
2: அதுவும் இல்லாட்டிக்கு நீங்கள் எங்களை ஏமாத்தி போடுவீங்க.
0: அப்படி இருந்து மாறுதுதானா?
1: பொன்னாலே அழிவது பொன்னாலேன்னு சொன்னது உண்மை. அனுப்புறேன். அடுத்த கேள்வி
2: அண்ணா கேக்குறீங்களா?
1: நீங்க கொண்ட கேள்வி இல்லையா?
2: இல்ல இருக்குது. கிபியோன் குலத்தண்டையில் நடந்த யுத்தத்தில் தாவீதின் சேனாதிபதி யார்?
1: தாவீதும் செய்யாது இருந்து முந்த கேள்வி அதை கேட்டவே ஞாபகம் இருக்கு. வானதியாக கேட்டவன்

0: தாவீது சேனாதிபதி வந்து
1: தாவீதின் சேனாதிபதியாக இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன பேர்? நான் இந்த வீட்டை விட்டு போய் வெளியில் போய் சாக்கண்டவருங்க. அப்னேயர்
2: இல்லை இல்லை,
1: அவன் இல்லதுங்க. நபோத்தா
0: என்ன அவங்க, இது வந்து கரகரக்கு
1: என்ன கூட்டி விட்டுருக்குறேன் உங்களுக்கு. என்ன உங்களுக்கு கேட்கல? என்ன கரகரக்கு
0: கூட்டி விட்டு அந்த கண்ணில் இருந்து சொல்லி வேற இல்லை.
1: அதை
2: குறைங்க அண்ணாப்பா.
1: ஆ இப்போ சரியா இருக்கா? இல்லையா, ஒரு ஒரு செட்டப் ஒன்று இருக்காது ஐயா. அந்த செட்டப்பை நான் தொடையிலேனண்டா, அந்த செட்டப் வந்து போட்டனண்டா, என்ன செய்யமாண்டா? எல்லாம் மியூசிக் இந்த மியூசிக் வர்ற இல்லைன்னு சொல்லுவேனே, அதெல்லாம் வரும். ஆனால் நாங்கள் பேசுகிறது செலவில் ரெண்டிடும், அதில் நான் அதில் தொடையில்லை. அது செய்ய சொல்லி நிற்கிறது, நான் செய்கிறேன்.
0: அவளை தொடுவானே கவலைப்படுவானேண்ணா?
1: அதான் உள்ளது இப்போ வேலை செய்து ஒழுக்கா, அதை போய் இதாவது தொட்டா தெரியும் நான். அதுக்கு முழு செட்டப்பும் திருப்பி செய்யணும்.
0: திருப்பி சொல்லுங்கம்மா.
2: கிபியோன் குளத்தண்டையில் நடந்த யுத்தத்தில் தாவீதின் சேனாதிபதி யார்?
1: இங்கிலீஷில் போட்டுப்பான்.

0: பேர் வாயில் நிற்கிறது வருது இல்லை,
1: வராது வராது.
0: நடுக சொல்கிறது, நடுக சொல்கிற பேர் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறவா எனக்கு வருது, இப்போ வருது இல்லை. அப்சலோம் இல்லை,
1: சேனாதிபதி
0: அதான், சேனாதிபதி தான், அந்த பேர் வருது இல்லை. நபோத்தா இது கொண்டு வருவானும் நாபோத் அவன் வந்து டேவிட்டுக்கு எதிராக திருப்பிடுவான் நினைக்கிறேன்.

0: اليسر.
1: இல்லை,
0: اليسر இல்லையா?
1: எலியேசர் ஆபிராமின் ஜவுளியக்காரன் இல்லோ.
2: புறா அவன் சேதாபதியா மாறிட்டான். அம்மா
1: இல்லை,
0: சம்மாவா?

0: Lexiao.
1: என்னன்னா?
0: லெக்சியாவா?
1: இல்ல, 2 சாமுவேல் 21:13 இருக்கு.
0: 2 சாமுவேல் 21:13 எல்லாம் 13 எடுத்துருங்கள், என்ன பிரச்சனை? இல்லையே, 21 இல்லை, இல்லையா? 21
1: இல்லையா?
0: யோனத்தானா? யோனத்தானா?
1: இல்லை.
0: நீங்கள் 21 சாமுவேல் 21:13 இல்லை.
2: சாமுவேல் வந்து
0: யாபேசா? இல்லை
1: இல்லை, யோபாப்.
0: ஆ, அதுதான் யோபாப். ஆ, அவர் தான் வர மாட்டேன். யோபாப்
2: அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போட்டோம் எலும்பு அவர்களோடு சேர்த்து, அதான் பேர்.
1: அடுத்தது, கேத்தர் ஊசாவை அடித்த ஸ்தலத்துக்கு தாவீது என்ன பேரிட்டான்?
2: ஊசா கத்தோடைய பெட்டியை அடித்தான், நான் செத்தான்.
1: அதுக்கு ஒரு பேர் இட்டவன் அந்த இடத்துக்கு.
2: படிக்கப்பட்டு வரைக்க ஊசா தொட்டான் செத்தான். ஊசா அது எந்த இடம்? நல்லது. அது பேர் என்று எக்கப்போத்தா? ஆ,
1: இல்லை,
0: ஊசா என்று பேரிட்டான்.
1: ஊசா என்று, ஆனால் அதுக்கு முன்னாலே ஒரு பேர் இருக்குது.
0: பேரோஸ்.
1: பேரோஸ் ஊசா என்று பேர்.
0: பேரோஸ் ஊசா என்று என்ன அர்த்தம் ஹீப்ரூஸில்?
1: திவ்ய சௌந்தர்யம் உள்ளவன் யார்? திவ்ய வாசகன் யார்?
2: சௌந்தர்யவன் வந்து சவுல்.
0: எலியா? எலியா
1: இல்லை.
0: இவன் தான் எங்கட தாவீதின் மகனுக்கு என்ன பேரு? அப்சலோம்.
1: இல்லை,
0: ஒன்று அப்சலோம்.
1: அவன் சந்த சௌந்தர்யவான், திவ்ய சௌந்தர்யவான் இல்லை அவன்.
0: ஒன்று அப்போ இவர் என்ன மாதிரி?
1: திவ்யாண்டு
0: பேர் வைக்கணும்.
2: திவ்யா உதான இந்த பட்டண தலைவனா?
1: பட்டணத்து தலைவன் என்று தெரியல.
2: திவ்யமண்ட
1: வந்து ஒரு மேன்மையான இடம் எல்லாம் மேன்மையான இடம் அவைக்கு இருக்குது.

0: திவ்யான்ஸ்ல பொம்பளை பிள்ளைக்கு பேர் இருக்காமா?
1: இது ரெண்டு பேரும் ஆம்பளியல் தான். திவ்ய சௌந்தரியம் உள்ளவனும் திவ்ய வாசகனும் ரெண்டு பேரும் ஆம்பளைய, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
2: வாசகமோ?
1: திவ்ய வாசகன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன்.
0: சௌந்தரியம் உள்ளவன் ஆர் ராவன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யோவான் தானா?
1: இல்லை,
0: யோவான்
1: இல்லை, ஜோவான். ஓகே, திவ்ய வாசகன் ஜோவான் தான்.
0: ஓகே,
1: திவ்ய சௌந்தரியம் உள்ளவன்.
0: திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் சவுலா?
1: இல்லை,
0: சவுந்தா முந்தா அழகா அவர் சாமுவேல் போய் டான்ஸ் ஆடி
1: உயர்ந்தவன் இதந்தவன், ஆனால் திவ்யன் இல்லை அவன்.
0: அதுக்கு முன்னாவது பேரை போட்டா சரி, திவ்யா
1: இல்லை. அது திவ்யாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கன்னம் இருக்குது, திவ்யன் என்று சொல்லி கண்டான்.

0: முதலிடத்தை சொல்லுங்க, முதலிடத்தை.
1: ஏழாவது அதிகாரம் 20வது வசனம்.
0: எத்தனை அதிகாரம்?
1: அப்போஸ்தலர் 7:20.
0: ஏழு இருபதா? என்ன அதிகாரம்?
1: அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனம்.
0: சரி, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சிலர் 7:20 ஆடுறான் தெரியும். அக்காலத்தில் மோசே, ஆஹா, மோசே பிறந்தபோது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து. ஓஹோ, மோசே பார்த்தீங்க, மண்டைக்கு வரே இல்லை.
1: ஓகே அண்ணா.
0: அப்போ அந்த மோசே பிறந்து திவ்ய சௌந்தரமாக இருந்து 3 மாதம் அளவும், இப்போ 3 மாதம் தானே வடிவு, அதுக்குள்ள வடிவு இல்லையோ?
1: அவன் எப்பவுமே மடிவுதான், ஆண்டவருக்குள்ளே மடிவுதான் அவன்.
0: வடிவுதான் ஆபத்து. சரி, அடுத்த நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்றது யார்? இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல என்று கூறப்பட்டது இங்கே.
1: பீலாத்து என்றவனுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுது
0: இல்லை.
1: அப்ப ஆசாரியருக்கு முன்னால யாயோ யோ மாநில இருக்குது
0: இல்லை.
1: போதலர் இல்லையா?
0: இந்த மனுஷன் மரண ஆக்கிரைக்கு பாத்திரம் கூறப்பட்டது இங்கே. பழைய ஏற்பாட்டில்
2: என்ன கேள்வி ஐயா?
0: இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல என்று கூறப்பட்டது இங்கே.
2: ஓகே, பவுலுக்கு, பவுலுக்காக சொன்னவன் அத்தேன பட்டணத்திலையா?
1: பழைய ஏற்பாடாமண்ணா,
2: பழைய ஏற்பாடு.
0: இந்த மனுஷன், இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல. கண்டுபிடிக்க
1: மாட்டேங்க, கொஞ்சம் விதண்ண விடுங்க.
0: கண்டுபிடிக்கவே மாட்டேங்குது, கூகுளே வராது.
1: இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்த போது ரோம ஆளுநரான பீலாத்து கூறிய வார்த்தையாகும்.
0: பழைய ஏற்பாட்டு என்று நீங்கள் புதிய ஏற்பாடு, புதிய ஆண்டு சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல வந்து கேள்விய வரைய கேட்கல. இந்த மனுஷன் மரண ஆக்கிரை பார்த்தேங்க சொன்ன என்றால், எவேமியா எருசலேமுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் சொன்ன போது, எவேமியா எருசலேமுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் சொன்னவங்க. எரேமியா 26:11-16 இருக்கு. எரேமியா 26:11-16 இருக்கு.
2: எரேமியா
0: விட மாட்டீங்களே. 26:26-11-16
2: எரேமியா 26:11. 26 11 அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் ஐயா, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் சொல்றேன், நீங்க பாத்திரன் அல்ல அண்டியல்.
0: இல்ல
1: இல்ல, நீங்க சொன்னீங்க பாத்திரன் அல்ல தான் சொன்னீங்க.
0: பாத்திரன் அல்ல, ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல,
2: ஆக்கினைக்கு ஆனா பாத்திரன் என்ற வழி கிடக்கு. இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன்,
0: பாத்திரன் பாத்திரன் சரி, பாத்திரம் அல்ல, பாத்திரம் ரெண்டு மூன்று தான். இறைச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் அங்கே. இறைச்சிப்பு யூதர்களால் யூதர்கள் வழியாய் வருகிறது.
1: ரோமர், ரோமர்ல இருக்கு.
0: இல்லை, தவறு. இறைச்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் வேதாவத்தில் எங்கே இருக்கு? புதிய ஏற்பாட்டிலே இருக்கு, யோவான்லே இருக்கு, எல்லாம் சொல்லித்தான். இறைச்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனம் அங்கே யோவான் அதிகாரத்தில் இருக்கு.
2: யோவானா
0: 4:22 வாசிங்க ஐயா.
2: யோவான் 4:22 நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது.
0: வசனம் சரியோ வாய்ட்டிருக்கிறது இருக்குத்தானே?
2: ஆமாம்,
0: தப்பிட்டு
2: பழைய
0: ஏற்பாடு. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இல்லை, சொல்லிக்கொண்டு போங்க. மீகா 7:8
2: என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு சொன்னத
0: தேடித்திருக்கிறீங்களா? நான் குற்றமற்றவன் என்றது யார்?
2: பவுல்.
1: பிலாத்து.
0: இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றது யார்? என்ன சொன்னீங்க லெசி பிரதர்?
1: பிலாதண்ணா.
0: இல்லை,
2: ஏரோது.
0: இல்லை,
2: ஏரோதும் இல்லை, பிலாத்தும் இல்லை, அப்படின்னா பவுல்.
0: இல்லை,
2: என்ன ஏறதும் வந்தால் இரத்த பழிக்கு நான் பாத்திரன் இல்லையாண்டு கையை கழுவினார். ஏறதோ பிலாத்தோ?
0: இரத்த பழிக்கு நான் இதத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றது யார்?
2: பவுல் தான்.
0: ஆரே
2: பவுல்.
0: தவறான விடை.
2: இரத்த பழிக்கு குற்றமற்றவனா?
0: அதுக்கு விடை ஐயா, பவுல் தேவாலயத்தில் யூதர்களிடம் தேவன் தன்னை சந்தித்த சாட்சியாக அறிவிக்கும் போது.
2: ஒரு சொல்லாம் விட சொல்ல வேணும்.
1: ஒன்று ரெண்டு சொல்லாம் முடிக்கணும்.
0: பவுல் தேவாலயத்தில் யூதரிடம் தேவன் தன்னை சந்தித்தது சாட்சியாக அறிவிக்கும் போது. அறிவிக்கும் போது அதான் முக்கியம். தன் இருதயத்தில் புரண்டு கிடந்தவன் யார்? தன் இருதயத்திலே புரண்டு கிடந்தவன் யார்? இருதம்டா தீராக்குமோ?

0: ஸோ தன் இரத்தத்தில், தன் இரத்தத்திலே புரண்டு கிடந்தவன் யார்?
1: அப்சலோமா?
0: இல்லை, ஒரு தீவில் நடந்த சம்பவம். தன் இரத்தத்திலே புரண்டு கிடந்தவன். பவுலை பாம்பு கடித்த போது, அப்போஸ்தலர் 28:4 இருக்கு.
1: இந்த ப்ரோக்ராம் அனுப்பினீங்களல்ல வெள்ளிக்கிழமை, என்ன டைமுக்கு? டைம்
0: போடுங்க.
1: வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்க தானே, அது என்ன டைம்?
0: அது எனக்கு 8 மணிக்கு வருது ஐயா. எனக்கு
1: உங்களுக்கு 8:00
0: ஜெர்மனியில் ஃப்ரைடே காலம்பரம் 5 மணி என்றால் எங்களுக்கு வியாழக்கிழமை 8 மணி.
1: 5 மணியோ? எங்களுக்கு உங்களுக்கு 11 மணி.
0: உங்களுக்கு 11 மணி?
1: ஓ,
0: நான் செய்து கொடுக்குறே இருந்தால் வரப்போது பார்ப்போம்.
2: சொல்லுங்க அண்ணா.
0: அகலியாண்டவ இருக்க தெரியுமா ஜெர்மனியில், சுக்காட்டில்?
2: அகலியாவா?
0: ஓ,
2: கேள்விப்பட்ட மாதிரி கிடக்குது. ஏன்னா
0: அவர் 30 பேரை வச்சு ஜெபக்குள்ள வச்சிருக்கிறா. அவ வந்து ஜெர்மன் நேரப்படி வெள்ளிக்கிழமை காலம்பரம் 5 மணிக்கு தூங்குறான்.
2: நான் வரமாட்டேன்.
0: ஐயோ, நான் வர சொல்லி கேட்க இல்லையாப்பா.
2: சொல்லுங்க.
0: அவ தெரியுமான்னு தான் கேட்டேன்.
1: அப்ப ஐயா, வெள்ளிக்கிழமை என்றா இன்றைக்கு இரவு தானே?
0: எங்களுக்கு இரவு இன்றைக்கு இரவு 8 மணிக்கு.
1: ஓவா,
0: 28 மணி ஐயா.
1: ஏ,
2: ஓகே.
1: கேள்வி
2: கேள்விப்பட்ட பேரா இருக்குதுன்னா பாப்பேன். ஓகே.
0: அப்போ உங்களோட அவக்கிட்ட உங்களை தெரியுமான்னு தெரியாதுட்டான்.
2: ஒருத்தருக்கும் பெருசா தெரியாதான். அருளிந்த வாய்ஃபண்டா தான் தெரியும். ஒழிய இந்த பேருகள் ஊருகள் ஒன்றும் ஒருத்தருக்கும் தெரியாது.
0: நான் கேட்டேன், கண்ட ஆக்கிட்ட பேர் எனக்கு தெரியாண்டா.
1: ஐயா, அங்கே வந்தையா, அங்கே வந்தையா? இப்போ நீங்கள் வேன்கூவருங்க டொரண்டோ மாதிரி தானே எல்லா இடமும் பறந்திருக்கணும். ஒரு ஒரு கண்டோன்ல ஒரு ஆள் இருக்கும்.
0: ஆ சரி.
1: சுவிட்சர்லாந்து மாதிரி.
0: சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவா இருந்தவர்கள் யார் யார்?
1: ஒன்று கிதியோன், கிதியோன் சரியா?
2: சிம்சான்,
1: கிதியோன்.
0: சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவராய் இருந்தவர்கள் யார் யார்? சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் 2 பேர் யார் யார்?
1: ஒன்று கிதியோனையா, ஒன்று சிம்சோன்.
0: அதிகாரம்
2: சவுலும் அவனது மகன் யோனத்தான்.
0: சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்?
2: அதுதான் 7:3. சாத்ராக் மேசாக் ஆவேன்னேயும்.

0: கேட்ட கேள்வி,
1: யா?
0: சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்?
1: ரட்சிக்கப்பட்டவன் சிம்சோன், அந்த சிங்கத்தின் வாய கிழிச்சவன்.
0: சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்?
2: அதான் சிம்சோன்.
0: ரெண்டு தீமத்து நாலு பதினேழு வாசிங்கோ. ரெண்டு தீமத்து நாலு பதினேழு.
3: ரெண்டு தீமத்தையும் நாலு
0: பதினாலு பதினேழு.
3: நாலு பதினேழு. ரெண்டு தீமத்தையும் நாலு பதினேழு.
0: பதினேழு
3: நாலு பதினேழு.
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புற ஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: வசனம் இருக்கோ இல்லையோ?
1: வசனம் இருக்குது. இப்ப நீங்க உங்களோட கேள்வி என்னன்னா,
0: சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் யார் தான் கேட்டான்.
1: யா யார் அண்ணா?
0: பவுல். என்ன பவுல்?
1: பவுல் என்று எழுதியிலே
0: பவுல் தான் சொல்ற.
1: ஓகே ஓகே.
0: காட்டவள் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? யோவான் சாணன் இல்லை, ஒருத்தர்
1: இயேசு கிறிஸ்து.
0: வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்?
1: இயேசு கிறிஸ்து தான்.
0: இல்லை.
2: எலியா?
0: இல்லை. என்ன சிம்பிள் கேள்வி, வனாந்திரத்தை பிரசங்கம் பண்ணவன்
2: மோசே?
0: இல்லை. என்ன வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ண இல்லையா?
1: பவுலா?
0: இல்லை.
2: ஆரோனா?
0: தேனையும் உதயம் சாப்பிட்டவன்
2: யோவான்.
1: யோவான் ஸ்தான.
0: ஆறு
2: யோவான் ஸ்தானகன்.
1: யோவான் ஸ்தான.
0: யோவான் ஸ்நானன்.
1: யா
0: ஸ்நானகன் இல்லை, யோவான் ஸ்நானன்.
1: அண்ணா நீங்கள் ஒரு இதுல அண்ணா மொழிகள் மாறுபடைக்க அதுவும் மாறுபடும் அண்ணா.
0: அந்த மாறுபாடு எனக்கு தேவையில்லை. வேதம் என்ன மாறுபாடான வசனம் சொல்லு, அதுதான் எனக்கு வேணும்.
1: வேதமும் மொழிபெயர்ப்பு தான் அண்ணா. ஒரிஜினல்ல இருந்து வரே இல்லை. ஒரிஜினல்ல இருந்து மொழிபெயர்த்தது அது 100% மொழிபெயர்ப்பு வராது. எந்த மொழியில இருந்தும் எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்க 100% இல்லை.
0: அதில் இப்ப வந்த சிஸ்டர் இப்ப 5 5 10 இது சரியான விட. உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்கோ, எத்தனை மதம் இருக்கோ, எந்த கம்யூனிஸ்டோ தானே 5 5 10 அது சரிதானே?
1: இல்லை.
0: 5 5 10 இல்லையே.
1: இல்லை.
0: ஓ ஓ, நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு.
1: 5 5 10 நீங்கள் இப்போ இந்த என்ன அராபியக்கார தான் இந்த நம்ம 1 2 3 கண்டுபிடிச்சவங்க, இந்தியனும் அராபியனும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சவங்க. அவங்களுக்கு தான் 1 2 3 கிடக்குது. ஆனால் பழைய காலத்தில் ஒவ்வொரு எழுத்தையும் தான் வச்சு வச்சு வச்சு செயல்பட்டவங்களை ஒழிய நம்பரை வச்சு செயல்படையில.
0: இப்பையா அந்த அவங்க இந்த தீரத்தை கட்ட போய்க்கே வாண்டாத ஆண்டர் வந்து பாசியை மாற்றி விட்டார் என்ன?
1: யா
0: உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கு என்ன?
1: யா ஆனால் ஒரு பாஷை மாற இல்லை.
0: என்ன பாஷை?
1: எபிரேய பாஷை மாற இல்லை.
0: என்ன பாஷை மாற இல்லை?
1: எபிரேய பாஷை மாற இல்லை.
0: எபிரேய பேச மாற இல்லை. இப்போ சிஸ்டர் சில சில பார்த்து சில சிலதுகள் வார்த்தை பேசலாம், ஆனால் வார்த்தை கிடையாது.
1: வார்த்தை கிடையாது, அது உண்மைதான், இல்லையென்று நான் சொல்லலை.
0: அது வார்த்தை கிடையாது. உதாரணமாக ஆண்டவர் பேசின வார்த்தை வந்து என்ன,
1: அவர் சித்திரத்தில தான் ஆரம்பத்தில் இதண்டவர், அதாவது ஒவ்வொரு அடையாளம் போட்டுத்தான் அவர் ஆண்டவர் பேசினவர். இப்ப மேப்பனின் கோலண்டா அவர் ஒரு அந்த ஹோலை போட்டுத்தான் பேசினவர். அப்படித்தான் ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் பேசினார்.
0: ஆண்டவர் முத முதல் பேசின வார்த்தை வந்து மறந்து போகலாம்,
1: லாகேஸ் இந்த ஒரு வார்த்தை தான் பேசின பேசப்பட்டது முதல் முதல்.
0: அவற்ற வாசியமா
2: அராமிக்கா,
1: அராமிக்கான்னு சொல்றீங்களா? இல்ல, அராமிக்கும் எபிரேயமும் கிரேக்கமும் கிட்டத்தட்ட ஒன்று தான்.
0: அரமிக் வந்து பாஷை பேசல, அதுக்கு வார்த்தை இல்லை.
1: அப்படித்தான் எபிரேயத்துக்கும் இது எழுதலாம் எல்லாம் செய்யலாம், ஆனா அந்த பேச முடிய பேசுறதுக்கு அப்ப பேசுறது இல்லை. இப்ப அதுக்கு ஒரு நிகூட அந்த இதை வச்சு அதை வச்சுதான் பேசுறாங்க.
0: இப்ப மைக்கு வச்சு பேசுறாங்களாமா? அந்த காலத்துல அப்படி. சரி, அடுத்த கேள்வி. தன் வயிற்றில் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, வடிவா கேட்க வேணும், அவசரப்பட சொல்லக்கூடாது. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்?
1: யோவான் ஸ்நானன்.
0: என்ன மாதிரி?
1: யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து.
0: தவறான விட,
1: யோவான் ஸ்நானன் தான்
0: தவறான விடை.
1: அல்லது சிம்சோன். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா?
0: புதிய ஏற்பாடு.
1: அப்ப யோவான் ஸ்தானன் தான்.
0: விட புள்ளியம்மா, விட வந்து யோவான் ஸ்தானன் தான் இல்லை, யோவான் ஸ்தானன் அதான் விட. நீங்க யோவான் ஸ்தானன் தான் அப்படி இருக்கோ இல்லை? வனாந்திரத்தில் அலைந்தவள் யார்?
2: ஆஹார்.
1: ஆஹார்.
0: நீங்க சொல்றது எனக்கு வேற பாகார்னு இருக்கு.
1: ஆஹார்,
0: ஆஹார், அது சரி. லெசி பார்த்த பாகார்ன்ற
2: ஐயா ஆஹார்
1: கொஞ்சம் நடக்க
2: ஐயா ஆஹார் தான் சொன்னான் நான்.
0: அது ஐயா உங்களை மைக்கில் கொஞ்சம் இந்த பேசிக் கூட வருது, பேஸ்
1: கொஞ்சம் பின்புறம்னா கொஞ்சம் என்னன்னு சொல்றது, அது ரொம்ப இதாக வருது.
0: பேஸில் இருக்கு, கத்தில் அரைவாசியில் இருந்து காய்ச்ச மாதிரி. அறியவே இல்லை, கத்து கட்டில் அரைவாசிக்கு போய் காய்க்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி, வனாந்திரத்துக்கு ஓடி போன வல்ஜார்?
1: அந்த இஸ்திரி வெளிப்படுத்தல வந்த அந்த இஸ்திரி.
0: தவறான விட. வனாந்து ஓடி போனவள் யார்?
1: அகதான் ஓடி போனாள்.
0: யார்? எந்த ஸ்திரி?
1: அந்த வெளிப்படுத்தல சொல்லப்படுது இல்லையண்ணா, வாரன் போருங்க. ஒரு ஸ்திரி சூரியன் அணிந்திருந்தாள், அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரம் கிட்டம் இருந்தது, அவள் தான்.
0: நான் கேட்ட கேள்வி
1: என்னவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாங்க? கேட்ட கேள்விய சொல்லுங்க.
0: அப்பாடி, வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்?
1: ஆண் புள்ளிய பெற்றவள்.
0: தவறான விடை. சரியான விடை, சூரியனை அணிந்த ஸ்திரீ.
1: நான் சொன்னேன் சூரியனை அணிந்த இஸ்திரி என்று.
0: இஸ்திரி அயன், இஸ்திரி அயன் பாக்ஸ், இஸ்திரி
1: அது என்னவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் தானே.
0: அது அந்த விட எனக்கு சரியா இல்லாட்டி எனக்கு அது பிடிக்காது. சரியான விடை சூரியனை அணிந்த ஸ்திரீ, அதான் விட. வெளிப்படுத்த 12 வாசிக்கிறேன், இல்லை கேட்டவர்களுக்கு பதில்
1: அப்படியே உங்களுக்கு போகுது. அண்ணா அந்த இடத்துல கிடக்குதுன்றது போகுது, அந்த மேனம் போகுது. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாத.
0: அடிக்கடி தீரும் தண்ணீரிலும் விழுந்து வந்தவன் யார்?
1: வந்தவனா வந்தவளா?
0: நல்ல கேள்வி. அடிக்கடி அந்த
1: அடிக்கடி
0: தீயிலும் தண்ணீரிலும் விழுந்த, தீயிலும் விழுந்தவன் யார்? புதிய ஏற்பாட்டில் இருக்கு, மத்தியில் இருக்கு, மாக்கில் இருக்கு, லூக்காவில் இருக்கு.

0: அடிக்கடி தீயிலும் தண்ணீரும் விழுந்து வந்தவன் யார்?
1: வந்தவன் வந்தவள்ளா
0: விளங்கல. இல்லை
1: ஆண்டவர்கிட்ட வந்த ஒரு பொம்பளை உண்டு ஐயா, ஆண்டவர்கிட்ட வந்து சோம்பேற்றி கொண்டு போகிறான், என் மகள் அடிக்கடி விழுகிறாள்.
2: அந்த யாவீரின் மகள்?
0: இல்லை, தவறான விடை. மத்தேயு மார்க் லூக்கால் இருக்கு விட.
2: என்ன
0: சந்திர ரோகி?
2: சந்திர ரோகியா?
0: தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருந்தவன் யார்?
1: பரிசுத்த ஆவியானவராலயா? என்ன ஐயா கேள்வி?
0: தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? வன்.
1: அவன் தான் யோவான்.
0: தவறான விடை.
1: யோவான் ஸ்தானன்.
0: சரியான விடை. யோவான் ஸ்தானன். அடுத்த கேள்வி. இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனில் வயிற்றில் இருந்தவர் யார்? யோனா சொல்லக்கூடாது.
2: யோனாதான்.
1: யோனா.
0: சரியான விடு. யோனா. டெஸ்ட் பண்ணி பார்க்கும் வருகிறதையும் இருக்கும் என்று சொல்லுவீங்க. யோனாதான். நான் சொன்னாலும் நீங்க எனக்கு அப்ப நான் இப்படி சொன்னாலும் நீங்க யோசிச்சு சொல்லும் இல்லையா? இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இதயத்தில் இருந்தவர் யார்?
1: இயேசு கிறிஸ்து.
0: சரியான விட. இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் விட சொல்லுவோம். மூன்று நாள் காரிருள் உண்டானது எங்கே?
1: சிலுவையில்.
2: எகிப்தில
0: இல்லை. தவறான. மூன்று நாள் காரிருள் உண்டானது எங்கே?
1: ஸ்ட்ரோவில்
0: இல்லை.
2: இல்ல, எகிப்துல தான் அந்த என்ன காரிருள் மூன்று நாள் வந்து அந்த ரத்தம் பூசின வீடு எல்லாம் காக்கப்பட்டது. அந்த மூன்று நாளும் தான் அந்த காரிருள் வந்தது.
0: பிறகு நீங்க புலவிடுறீங்க. எகிப்தில் தான் இல்லை,
2: எகிப்து.
0: எகிப்தில் தான் சொல்லாதீங்க. எகிப்தில் தான். எகிப்தில்.
2: இந்த தமிழ் மாஸ்டரோட பெரிய பிரச்சனையா இருக்குதே ஆண்டவரே.
0: மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டானது எங்கே?
1: எகிப்து.
2: எகிப்து இல்லை. தாவீதின் அந்த என்ன மூன்று நாள் யுத்தமோ மூன்று நாள் கொள்ள நோயோ மூன்று நாள் பஞ்சமோ உண்டு, மூன்று மாத பஞ்சமோ உண்டு கேட்டு அந்த இடத்துல.
0: மூன்று நாள் கொள்ள நோய் உண்டானது எங்கே?
1: இஸ்ரவேல் எங்கும்.
0: இஸ்ரவேல் எங்கும். தவறான விடை. ஏன்னா சொல்ல போடுறதுக்கு

0: என்னது எங்கே? மூன்று நாள் கொள்ள நோய் உண்டானது எங்கே?
1: சுற்றவே இல்லையா.
0: புறம்பட வர்றீங்க. சரியான விட இஸ்ரவேலருக்குள்
1: இஸ்ரவேலருக்குள் என்னண்டு வரணும்? இஸ்ரவேலருக்குள் அண்டு வராதையா?
0: இஸ்ரவேலருக்குள்
1: இஸ்ரவேலருக்குள் அண்டு வராதையா?
0: 2 சாமுவேல் 24:13 வாசிங்க. வாசிங்கோ
1: 2 சாமுவேல் 24:13-15
0: வாசிங்கோ. 2 சாமுவேல் 24:13-15 வசந்த வாசிங்கோ. சாமுவேல் 24:13-15 வசனம்.
1: இஸ்ரவேலருக்குள் அண்டு வரையிலேயா? இஸ்ரவேலருக்குள் அண்டு
0: இஸ்ரவேலருக்குள் இல்லையா?
1: இல்ல, இஸ்ரவேலிலே. இஸ்ரவேலிலே இஸ்ரவேலிலே அதான் இஸ்ரவேல் என்று நான் சொன்னான். இஸ்ரவேலிலே என்று கிடாச்சு.
0: கேள்வி ஐயா, கொள்ள நோய் உண்டானது எங்கே தான் கேட்டான்.
1: இஸ்ரவேலிலே
2: நடந்தது.
1: இஸ்ரவேலிலே
0: அவைக்குள்ள நடந்தது. கண்டுபிடிச்சிட்டீங்க. நாலாயிரம் ரத குதிரை லாயங்களும் 12,000 குதிரை வீரரும் 1,400 ரதங்களுடைய ராஜா யார்?
2: சாலமோன்.
0: சரியான விடை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கஷ்டமான கூலியா கோப்போம். கைக்கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் யார்?
2: மீகாவேலோ என்னோ பேரு.
0: கைக்கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் யார்? கை கூலி வாங்கி கொண்டு போய் தீர்க்கதரிசனம் உரைத்தவன் கைகூலி. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இருக்கு
1: கைகூலி.
0: செமாயா.
1: ஓகே, நிறைவு ஜபங்களை கொண்டு வாங்க ஐயா.
0: நிறைவு ஜபம் ப்ளீஸ்.
2: ஆமென். அல்லேலூயாவியானவரே, இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவரே நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. இன்னுமே நீங்கள் வந்து கலந்து கொள்ள கத்தாவே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நீர் ஆசீர்வதித்து அலங்கரித்து தாங்க ஏசப்பா. உங்களது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தவப்பனே, லேசியனா குடும்பத்துக்காய் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே வல்கை பெருக செய்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. மகேந்திரமண்ணா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஐயா ஆண்டவரே. பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் பொறுப்பேற்று கர்த்தாவே பாதுகாத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சகல

0: துதிக்க நம் மகிமைக்குரியதப்பா உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே.
1: ஆமென், ஆமென்.
2: ஆமீன், ஆமீன். முந்தைய நாளில் இணைய முடியாத வானறையாவை நாங்கள் நினைவுறுகிறோம். இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட், சகோதரன் மகேந்திரன் ஐயா, அதே வேளையில் இணைந்த சகோதரன் பாலன், அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே, இந்த வேதாகம் கேள்விப்பதில் நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒருவரும், இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும், மறுவலப்பில் கேட்க போன்ற ஒருவரும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கூடா, ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒருவரையும் கத்திரதாமை ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக எங்களிடத்து ஊழியர் சுயசேசரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்கள். அதை தொடர்ந்து ஊழியர் சுயசேசரி எர்வின் வானரர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: ஆமேன். God bless you.
0: அண்ணா ஒரு கேள்வியும், அண்ணா ஒரு கேள்வியுண்டு, நான் சொல்றேன். என்னண்டா அண்ணா, கனடாவில் அச்சகம், தமிழ் அச்சகம் இருக்கும் அண்ணா?
2: ஓமோம் கணக்கே இருக்கு.
0: அதில் நான் ஒரு இந்த புத்தகத்தை அடிச்செடுக்கிறதுக்கு கணக்கு எடுப்பாங்களா அண்ணா?
2: அது இந்த டிபெண்ட்ஸ் அம்மா, என்ன சொல்லுங்க நீங்கள் எல்லாம்.
0: நான் எல்லாம் செய்து வச்சுக்கேன், அதையெல்லாம் கோத்து அங்கே இந்தியாவில் கொடுத்து எல்லாம் செய்து வச்சுக்கேன். அதை வந்து இப்போ வந்து உங்கள் கனடாவில் ஒரு அந்த அதெல்லாத்தையும் கொடுத்து புத்தகமாக எடுக்கிறதுக்கு கணக்க காசு முடியுமாண்ணா?
2: நீங்கள் அடித்த புத்தகமா வேற புத்தகமா?
0: வேற புத்தகம், இப்போ அடித்த புத்தகம் இல்லை, அது சின்ன புத்தகம்.
2: இங்கே கனடாவில் அடிச்சு உங்கள்ட்ட அங்கே எடுக்கணுமே, இந்தியாவில் எடுக்கலாம்.
0: இல்லை அங்கே இல்லை, நான் கனடாவுக்கு வர்றதுக்கு. அப்போ நான் என்னடா அதில் ஒரு அந்த சத்தியத்தோட வரணும் வந்து என்னுடைய விருப்பம் தான், அதனால தான் கேட்குறேன்.
2: ஓ, வந்து நீங்கள் அடிச்சு கொண்டு எடுத்து கொண்டு போக போகிறீங்களா?
0: இல்லை இல்லை, நான் அங்கேயே இதண்டு போட்டு அங்கேயே செய்து போட்டு திருப்பி வருவதுக்கு.
2: ஓகே ஓகே, விசாரிச்சு சொல்றேன். எத்தனை பேஜ்?
0: அதில் 100 சொச்சம் இருக்கண்ணா. 100 சொச்சம் பண்ணால் அது சின்ன புத்தகம், பெரிய இல்லை.
2: 100 சொச்ச புத்தகம், மற்றது
0: 100 சொச்ச பக்கம்.
2: பக்கம்
0: 100?
2: என்னண்டு நீங்கள் அதை அனுப்புவீர்கள்?
0: அது நாங்கள் இதில் அனுப்பினா அது வரும், இது நாங்கள் இந்த இன்டர்நெட்டு கால் அனுப்பினா வரும்.
2: ஓ, ஒரு பாஸ்திரவை இருக்கணும். என்ன மாதிரி ஹார்ட் கவர், கவர்களுக்கு
0: கவர் எல்லாம் என்னட்ட இருக்குது? கவர் எல்லாம் அடிச்சு வச்சுக்க நான் அதை அவியால் பிரிண்ட் பண்ணி எல்லாம் புத்தகமாக வெளியால் எடுத்து தர வேணும்.
2: நான் கேட்டு சொல்கிறேன், எங்களோட பாஸ்திரம் எங்களோட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்வோமே, அந்த சனிக்கிழமை நான் அண்டை செய்தோம், நீங்கள் வந்தீங்க. அவை அதில் ஒரு முதலாவது ரெண்டாவது வந்து பிரேவன் அம்மா அவையில் ஒரு பிரிண்டிங் இது வச்சுக்கணும்.
0: ஒரு இது இருக்குது, இப்ப இவ்வளவுக்கு இவ்வளவு காசு, இவ்வளவுக்கு இவ்வளவு காசுண்டா, அப்ப ஒரு 500க்கும் 1000க்கும் ஒரு காசாச்சில நேரம் இருக்கும். அப்ப 1000 எடுக்கலாம் தானே?
2: ஆமா,
0: அப்படித்தான் அந்த அந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த இது. அப்ப அதை விசாரிச்சா தான் தெரியும் எத்தனை இதுக்கு எத்தனை எவ்வளவு எடுப்பியலன்னு, அவையில கேட்டா தான் தெரியும். என்னண்டா அது அந்த 500க்கும் ஒரு காசு எடுப்பினா சில நேரம், 1000க்கும் ஒரு காசு தான் எடுப்பினா.
2: ஓகே, நான் கேட்டு சொல்றேன்.
0: ஓகே அண்ணா.
2: ஓகே
0: ஓகே ஓகே.
2: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வழியிருந்த ஊழியர் அழைப்பை கொடுப்போம், வருவார் என்று விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாவை வழி நடத்துவாராக. ஆமேன். பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இது ஊழியர் லண்டன் யூகேயில் நினைவார்கள் ஆயத்தமாகவும் கதிரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஆயத்தமாகவும் ஒரு பாடலோடு நினைவோமா.

0: ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும் மக்களுக்கு, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எபேசியர் 3:20 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உணர்த்தினார். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20
1: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
0: நினைக்கிறதற்கும்
1: மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற
0: வல்லமையின்படியே
1: நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
0: அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் அந்த வசனத்தை வேதம் வைத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாய் விட்டு திறந்து வாசித்து பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை இது. தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியில் தேவ கிருபையினால நான் நிற்கிறேன். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்க, அல்லது என்னென்ன நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க வேண்டிக் கொள்றது, அதாவது ஜெபம் பண்றது. உங்களால ஜெபம் பண்ணவே முடியல, கொஞ்சமாக தான் நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஜெபம் பண்ணவே ஜெபம் வரமாட்டேங்குது, நான் பொதுவாகவே கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ற ஆள், நான் ஜெபிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அடுத்தது நான் நினைக்கிறது அதை விட நான்லாம் ஒரு பெரிய காரியத்தெல்லாம் நினைக்கல, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் யோசிக்கல, நான் ஒரு ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை தான் யோசிக்கிறேன், நினைக்கிறேன், விரும்புகிறேன், தேடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் கர்த்தருடைய இருதயம் என்னன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க அப்போ இதிலிருந்து நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? என்னால இதுக்கு மேல ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்ல, நெருக்கமா இருக்கு, உபத்திரவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு. எனக்கு சமீபத்தில் ஒரு போன வாரம் ஒரு ஆண்டவர் அறிந்த ஒரு ரகசியமா ஆண்டவரை தேடுகிற ஒரு சகோதரி, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க டிவியிலலாம் அந்த செய்தியெல்லாம் கேட்பேன். யாரும் இல்லாத நேரத்தில் தான் இப்படி நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன். அப்போ அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம், பிரச்சனை, என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, என்னால் பகிரங்கமாக பைபிள் வாசிக்க முடியாது, எங்கள் அப்பா பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது இவ்வளோ தான், கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும், அதுக்காக நான் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சில ஆலோசனை கொடுத்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் சந்தர்ப்பம், உங்கள் நிலைமை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பாதகமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமாக காரியத்தை தான் நீ நினைப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வாடகைனா அந்த வாடகைக்கு காசு கிடைச்சா போதும், ஒரு மோட்டார் சைக்கிள்னா அதுக்கு ஒரு பெட்ரோல் கிடைச்சா போதும் என்று நீங்கள் சாதாரண காரியத்துக்கு பெருசாக நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் ஆசீர்வாதம் எப்போதுமே ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பரந்த எண்ணங்களா மாறணும். உதாரணமாக நீங்க பைபிளை திறந்து நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16 அதிகாரத்தை திருப்புங்க, 16 அதிகாரத்தை திருப்புங்க. 13-14 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது கவனியுங்கள்.
1: ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுங்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்,
0: கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம்.
1: அப்பொழுது ஏத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார்,
0: கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ அநேக சகோதரிகள் வந்து உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய அவங்க சாதாரணமான ஆள் அல்ல, ரத்தாம்பரம் அப்படின்னா விலையேற பெற்றது, பெரிய ஒரு தொழில் செய்கிற ஒரு சகோதரி, ஒரு வசதியான ஒரு சகோதரி, அவங்களும் உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவள் சொல்லிய பவுல் சொல்லிய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். உங்களை பார்த்து இப்ப நான் கேட்க போறேன், யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, லீதியாளின் இருதயத்தை தான் கர்த்தர் திறந்தார். அந்த அம்மாவுடைய இருதயத்தை மட்டும்தான் கர்த்தர் திறந்தார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கு,
1: அவளும்
0: அவள்
1: வீட்டாரும்
0: ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு
1: அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: நல்ல கவனிங்க, முதலாவது நான் சொன்ன வசனம் 14, ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை தான் தொட்டாரு, லீதியாளை மட்டும்தான் கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுப்பாங்க? ரட்சிக்கப்பட்டாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமே. அப்போ நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவர் முதலாவது தொட்டது லீதியாவை தான், லிடியாவை தான் ஆண்டவர் தொட்டார். ஆனா அடுத்த வசனத்துல பார்த்தா முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமும் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய சபைக்குள்ளே அவர்கள் வந்துட்டாங்க. கரம் உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமே. அப்ப லீதியாளுக்கு இது தெரியாது, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள வர போறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நடத்துறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகலாம், அந்த ஆற்றங்கரையில் அவர் பேசுறாரு என்று நினைத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொல்லுகிறாள், நாங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்க எண்ணினா நீங்க என் வீட்டிலே வந்து என்ன செய்யலாம், வீட்டிலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அவன் வீட்டையே அவங்க திறந்து கொடுத்துட்டாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தொடுதல் முதலாவது எங்க ஆரம்பித்தது? லிதியாவின் மேல ஆண்டவருடைய தொடுதல் இருந்தது. ஆமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளை
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்போம் சங்கமம் வானொலியின் காலை நேர மதிய நேர ஒலிபரப்பும் டொரண்டோ நேரம் மதியம் 12:14 நாங்கள் இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசோதகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் அவர் கூடாக இன்றைய நாளிலே பிரசுத்தாவியானவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு உழைப்பை கேட்க போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் நம்ம படைப்போம், அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ளீஸ் லோட்டமா. ஆமென். இணைந்திருக்கவங்களோட படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை, விசேஷமான ஒரு அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோவான் 17 அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் பரிந்து பேசின ஒரு ஜபமாய் அது காணப்படுகிறது. இந்த அதிகாரம் எனக்கும் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் அது இருக்கும். எப்பொழுதுமே நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்த நாட்களிலே ஒரு கலிலேயாவை பார்க்க போயிருந்த ஒரு நாள், அந்த அதிகாலையில் வேளையிலே நாங்கள் கூடி ஜெபிக்க ஒரு இடத்திற்கு நாங்கள் போவோம். அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு ரூம்ல நாங்கள் கூடி ஜெபித்து விட்டு தான் நான் டூரு போன. நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 பேர் எங்கள் சபையில் கூடி போயிருந்தோம். அந்த நேரத்திலே நான் என்னுடைய அறையிலே நான் தனியாக எனக்கு ஜெபிக்க இந்த யோவான் 17 அதிகாரத்தை வாசித்து ஜெபித்து விட்டு நான் பிறகு அந்த கூடுகையான ஜெப இதுக்கு நான் சென்றிருந்தேன் கலந்து கொள்ளும்படியாய். அங்கு எங்களை ஜபத்திலே நடத்தினவர் ஒரு அவர் என்ன செய்தார், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை ஜபத்திலே நடத்துவார். அவர் என்னை பைபிள் உமன் என்றுதான் என்னை அழைப்பார். அவர் என்னை விட மிகவும் வயது மூப்பு உடையவர். அந்த நாட்களிலே நான் சொல்லுவது 15-16 வருடங்களுக்கு முன்பதாக 2013 நான் போயிருந்த பொழுது நடந்தது. அவர் அப்பொழுதே என்னை விட 20-30 வயது பெரியவராயிருப்பார். என்னை பைபிள் உமன் என்று சொல்லுவார். ஏனென்றால் எது கேட்டாலும் நான் டக்கு டக்கு என்று சொல்லிவிடுவேன். அதனால் அந்த நாளிலே இதே அதிகாரத்தை அவரும் அந்த ஜப வேளையிலே அவர் பகிர்ந்து கொண்டார். எனக்கு ஆவியானவருடைய ஒரு ஒருமைப்பாட்டை, ஆவியானவருடைய ஒரு வழிநடத்துதலை நான் உணர்ந்து நான் கண்ணீர் வடித்தேன். அதே போல இந்த வாரத்திலே நான் ஒரு வசனத்தை நான் கடந்த வாரம் நான் தியானித்து கொண்டிருந்தேன். அதே வசனங்களை இந்த ஞாயிறு நான் அதே பிரசங்கம், அந்த பிரசங்கம் அநேக தலைப்புகள் இருந்தாலும் அந்த நான் நினைத்திருந்த அந்த வசனம், நான் தியானித்திருந்த வசனத்தின் அடிப்படையிலே கடைசியாய் அவர் டெமான்ஸ்ட்ரேஷனோடு செய்து ஒரு வசனம் நான் இங்கு நம்முடைய ரேடியோவிலும் நான் பகிர்ந்து கொண்டேன். வித்தியாசம் இல்லாதபடி தேவனுடைய நீதி நம் மீது பலிக்கிறது என்ற அந்த ரோமர் 3:22 வசனம், அதை பார்க்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு அசைவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரமும் ஒரு ஆவியானவருடைய ஒரு நடத்துதலாய் நமக்கு காணப்படுகிறது. ஆவியானவர் அவர் ஒருவர். ஆமேன். பூமியிலே நாம் எங்கே இருவர் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆவியானவர் எப்படியா இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற தேவன் இந்த அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி சீஷர்களுக்காக ஜெபிச்சு தமக்காகவும் அவர் ஜெபிக்கிறார் கெத்செமனே போகும் முன்பதாக. எனவே இந்த அதிகாரம் ஒரு பெரிய ஜெபம். அந்த ஜபத்திலே எப்படி பரலோகம் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமமை பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜபிக்கிறதற்கு நமக்கு ஜபத்தையும் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜபமே நமக்கு இங்கு ரெக்கார்ட் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு தமக்காக ஜெபித்த இந்த வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த பூமியிலே ஒரு சரியான காலகட்டத்திலே, அதாவது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று எனக்கு அந்த வசனம் மிகவும் பிடிக்கும். கொலோசியர் கலாத்தியர் 3:4-5 வசனங்கள். அது முதலாவது நான் டிவியிலே பேச வேண்டும் என்று என்னுடைய சபையிலே ஒரு டிவி ஊழியம் நடைபெற்று கொண்டிருந்த நாட்களிலே என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்துவார்கள். எனக்கு அதிகமாய் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை கூப்பிட்டு பேச சொல்வார்கள். நான் அப்பொழுது கொஞ்சம் இளமையா இருந்ததுனால் எனக்கு அவ்வளவாய் விருப்பம் இல்லை பேசுவதற்கு. ஆனால் டிவி எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி சரி நான் அதுக்கு ஒத்து கொண்ட பொழுது அந்த வசனத்தை தான் நான் முதலாவது பேசினேன். அதாவது காலம், நேரம் எவ்வளவு சரியான நேரத்திலே தேவன் இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேளை வந்தது. டைம், என்ன டைம் வந்திருக்கிறது? தன்னை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போக போகிற அந்த நேரம், நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளி கொடுக்க போகிற அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தவராய் பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று. இன்று நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா, அவரை உயர்த்துகிறதா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் சிலுவைக்கு போகாமலேயே அவர் இந்த பூமியிலே இருந்திருக்க முடியும். அவருக்கு அவ்வளவு வல்லமை உடையவராய் அவர் இருந்தார், சகல அதிகாரமுடையவராய் அவர் இருந்தார். அதனால்தான் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், வாளை நீ நீட்டி காதை அறுக்கும் பொழுது அந்த காதை மறுபடியும் ஒட்ட வைத்து விட்டு, நான் இப்பொழுது ஜெபித்தால் கூட 6000 தேவ தூதர்கள், எண்ணுக்கடங்காத தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வருவார்கள் என்பதாக. ஆனால் தேவனுடைய சித்தம், அவருடைய காரியம் எல்லாமே வித்தியாசமான காரியமாய் காணப்பட்டது. பாருங்கள், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மிடத்திலே இந்த நாளிலே காணப்படுகிறதா? கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம் என்று நாம் பார்க்கிறோம். நான் மணிப்பூரிலே நினைக்கிறேன், 2 ஊழியர்களை அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள் என்று போன வாரத்திலே நான் கேள்விப்பட்டேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம், நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. ஆமேன். ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவருடைய ஜபம், இது யாருடைய ஜபம்? அப்போஸ்தலர் பவுலோ அல்லது தானியேலோ யோசேப்போ வேறு சீஷர்களோ ஜெபிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே, அவர் கெத்செமனேக்கு போக வேண்டிய வேளை வந்தது, என்னை நீர் மகிமைப்படுத்த வேளை வந்தது என்று சொல்லி இந்த நித்திய ஜீவனை, இந்த ஜடங்கள், மாம்சமான நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வேளை வந்தது என்ற அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி அவரை அறியும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் இந்த நாளிலே அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் அவரோடு நிரந்தரமாய் ஜீவிக்கிற ஒரு சிலாக்கியத்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காகத்தான் அந்த ஜபம். பாருங்கள் அடுத்து 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்து செய்து முடித்தேன். நமக்கு எத்தனையோ காரியங்களை இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு பாடுகள், வேதனைகள், அடிக்கடி என்னை சந்திக்கிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எவ்வளவாய் என்னுடைய மகனை வளர்க்க நீங்கள் கடினமான பாதையினூடாய் செல்கிறீர்களே என்று சொல்வார்கள். ஆனாலும் கர்த்தர் எனக்கு எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபையையும் அவர் எனக்கு வைத்திருக்கிற வசனங்களும் என்னை எப்பொழுதுமே பலப்படுத்தி தைரியப்படுத்தி வருகிறது. இந்த வசனத்திலும் பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தது மாத்திரமல்ல, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், அதாவது தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அந்த 33 ஆண்டுகள் அவர் மகிமையாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் அவர் ஊழியம் செய்தார் என்பதையும், என்னென்ன காரியத்தை அவருக்கு வைத்திருந்தார், அந்த காரியங்களை செய்து முடித்ததாகவும் அவர் சொல்லுகிறார். நான் செய்து முடித்தேன் என்று அவருடைய எல்லா வேலைகள், 33 ஆண்டுகள் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று பிதாவிடத்திலே சொல்லுகிறார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவோ காரியங்கள் செய்து முடிக்காதபடி நான் எத்தனையோ காரியங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று இளம் வயதிலே துடிப்புடன் ஏறெடுத்த காரியங்கள் உண்டு, வைராக்கியமாய் முயற்சி செய்த காரியங்கள் உண்டு, ஆனால் அதை தொடர்ந்து நான் அதை செய்ய முடியவில்லை. பல சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள், காலங்களும் நேரங்களும் மாறும் பொழுது அதை செய்து முடிக்காதபடி விட்ட காரியங்கள் உண்டு. விசேஷமாய் இந்த அநாதை பிள்ளைகள் வளர்க்க வேண்டும் என்று விடாமுயற்சியாய் நான் செய்தேன், ஆனால் அதிலேயே பல சிக்கல்கள் வரக்கூடும் என்று ஒரு 9 பிள்ளைகளை எடுத்து அவர்களை நாங்கள் அவர்களை 18 வயது வரை நாங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து, பிறகு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு கல்வியை விட்டுவிட்டு அடுத்த பிள்ளைகளை நாங்கள் தொடர்ச்சியாக எடுக்காமது அப்படியே நான் விட்டுவிட்டேன். ஏனென்றால் பல அரசாங்கத்தின் மூலம் பல மிரட்டல்கள் நமக்கு வரக்கூடும் என்று என்னுடைய பெற்றோர் பயந்து விட்டார்கள். நான் ஆனாலும் இப்பொழுதும் என்னுடைய மனது இன்றும் கூட என்னுடைய ஜபம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கா என்னுடைய இருதயம் கலங்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த இடத்திலே, நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நமக்கு கூட நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடி ஜெயமாய் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சோர்வுகள் வரலாம், நம்மை நெருங்கி பல காரியங்கள் நம்மை இழுத்து பின்னுக்கு தள்ள முயற்சிக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று ஜெயமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையைப் போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கும். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே உள்ள அநேக வசனங்கள் இதிலே உள்ள வசனங்களுக்கும் சற்று ஒத்திருக்கும். அதாவது உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. எப்படி ஆண்டவருடைய ஜபத்தை பாருங்கள், உலகம் உண்டாகிறதற்கு முன்னாகவே அவர் இருக்கிறார். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் பிதாவிடத்தில் என்ன சொல்லுகிறார், அந்த மகிமை, அந்த ஆதியிலே இருந்த மகிமையை நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், இப்பொழுது அந்த மகிமையினால் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். நாமும் கூட நம்முடைய ஜபங்கள் அவருடைய சித்தம் நம்மிலே விளங்க, அவருடைய அற்புதங்கள் நம்மளிலே வெளிப்பட, அவருடைய ஆவியானவர் நம்மிலே அசைவாடும்படியாய் நம்முடைய ஜபங்கள் காணப்படப்பட வேண்டும். அடுத்ததாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்கிறார். அதிலே ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன். தொடர்ச்சியாய் நம் அனைவருக்காகவும் பல வசனங்கள், 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை அவர் நமக்காக அனைவருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். முதலாவது அவர் தமக்காக, முதல் 5 வசனங்கள். அடுத்தது 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். சீஷர்களுக்காக உள்ள வசனங்கள் 2 வாசித்து நான் முடிக்கிறேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஆமேன். எப்படியாக யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், உத்தமன் என்று. ஏனென்றால் பார்த்து கொண்டே தேவன் இருக்கிறாரா, நம்முடைய அசைவுகள், நினைவுகள், வார்த்தைகள், செய்கைகள், கிரியைகளை. அப்படியாக இந்த இடத்திலும் சீஷர்களை குறித்து பிதாவினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த இந்த சீஷர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானது என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்படின்னால் முன்பாக அவர்கள் அறியவில்லை. அவர்களை அறியும்படியாக வைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வார்த்தை மாமிசமாகி இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே வந்து அவர் உலாவின பொழுது இந்த வசனத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன்மாதிரியா இருந்தது மாத்திரமல்ல, தம்மை பின்பற்றின சீஷர்களையும் அப்படியே அவர் நடக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எவ்வளவு உண்மையும் உத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே ஜீவித்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் எங்களுக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. நீர் எங்களை புடமிட்டால் பொன்னாக விளங்கிடுவேன் என்று அப்பா யோபு சொன்னது போல, சங்கீதக்காரன் சொன்னது போல, அப்பா நாங்கள் விளங்கத்தக்கதாய் எங்களை உத்தம புத்திரர்களாய் உம்முடைய வசனத்துக்கு இதோ சீஷர்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள் என்று, அவர்கள் கை கொண்டு இருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே அப்பா சீஷர்களை பற்றி நீர் சொன்னது போல நாங்களும் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா? ஏனோ தானவென்று அல்லப்பா, இடப்பக்கம் வலப்பக்கம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லி கேட்கிற சத்தத்தோடு நாங்கள் நடக்கிறவர்களாய் எங்களை நீர் பொறுப்படும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். வானொலியை கேட்கிற வாலிபர்களாக இருந்தால் என்ன, குடும்ப பெண்களாக அப்பா ஒவ்வொருவருக்கும் என் தேவன் வசனத்தை கை கொண்டு நடக்க, உமக்கு சாட்சியா இருக்க, நீர் அவரவர்களுக்கு வைத்திருக்கிற கிரியைகளை நான் செய்தே முடித்தேன் என்று நீர் சொன்னது போல நாங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பா குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகளை கவனிக்கிற பொறுப்புகள், உத்தமமான சாட்சி வாழ்க்கையை நாங்கள் உத்தமமாய் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஏனென்றால் எங்களை மற்றவர்கள் வாசிக்கிறார்கள் சுவாமி, அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க நீர் கிருபையை தாங்க வழி நடத்துங்க. காலம் அப்பா உமக்கு வேலை வந்தது. இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவுக்குரிய அப்பா காலங்கள் சீக்கிரம் என்று சொல்லுகிறார்கள் சுவாமி. ஆனால் நாங்கள் அறியோம் நீர் ஒருவரே அந்த வேலையை அறிகிறவராயிருக்கிறீர் அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும், பலப்படுத்தும். வானொலியை நடத்துகிற சகோதரரை, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும், இந்த வானொலியை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்திப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்துயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். மதிய வேளை மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஆமீன் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே ஆலோசனை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஆமீன் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்திய உங்களின் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். சேடமாக கணவனாரையும் சௌரன் ஜோயல்லையும் கர்த்தர் ஆமீன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் சனிக்கிழமை திரும்பமாக சந்திப்போம். உங்களுடைய நேரம் 12:45 நெய்ங்களம்மா. கர்த்தர் தாமே ஆமீன் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். ஆமீன். 45 நிமிடத்துக்கு ஆயத்தப்படுத்துங்களம்மா. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: ஆமீன் ஆமீன். நன்றி.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் பெண்களுக்கான வாலிபருக்கான ஆலோசனை நேரத்திலே எங்களுடன் ஊழியர் சுசாசரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்தவங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. மறு ஒழிப்பே ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய மகிமைகளை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களுமா. காட் பிளஸ். ஆமீன்
3: ஆமீன் ஆமீன்
2: ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு, மதிய நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒளியிருந்து விடைபெறுவோம். ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர்கள் இணைவார்கள், ஜீவங்களோடு இணைவார்கள். ஆமேன்.

0: ப்ரைஸ் லோட்டம்மா.
1: ப்ரைஸ் லோட் ஐயா, ப்ரைஸ் லோட்.
0: நில்லுங்கம்மா. ஆமென், ஆமென், ஆமென். நினைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே ஜபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. எஸ்தர் ரூபி என்ற ஒரு சகோதரி இந்தியாவில் இன்றைய நாளிலே தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுறா. அவருக்கு குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி எஸ்தர் ரூபி அவருக்காக, எஸ்தர் ரூபி அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்றைய நாளிலே தினமொரு தேசம் ஜெபம் ரஷ்யாக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்களாம்மா. நாங்கள் இந்த வேலையை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா விழாவே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த யவ வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தாவே மட்டுமாய் நடத்தின கிருபை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம். காணக்கூடாதொழி, சேரக்கூடாதொழி. சிராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவாங்கள் மத்தியில் வாழ்கிற என் அப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரின் சிங்காசனமே, நியாயத்தின் சிங்காசனமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை உங்கள் பாதப்படியில் தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களை ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக் கொள்ளுங்கப்பா. மன்னிப்போல இறக்கங்களும் உங்களுக்கு தானப்பா, அண்டு கிருபைகளும் உங்களுக்கு தானப்பா. அண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அப்பா அந்த கால நிலைக்காக சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் என இந்த காலங்களாய் சூழ்ந்திருக்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் அவலையும், ஆண்டவரே கூக்குறலும், ஆண்டவரே இந்த காலமாய் கொலைகளும் கொள்ளைகளுமான காலமாய் இருக்கடவசி நாட்களில் ஆண்டவரே இப்படியான காலங்கள் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். மன்னிப்புக்காகவும் இறக்கங்களுக்காகவும் கருவைகளுக்காகவும் ஜபிக்கிறோம் சுவாமி. நீங்க ஒருவதானப்பா கருவை, நீங்க தானப்பா மன்னிக்கிறவர், நீங்க தானப்பா எல்லாவற்றையும் நடத்துறவர். பாப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக வேண்டி கலந்து ஜனங்கள் மனம் திரும்பணும். இந்த கருவையின் காலத்திலாவது, இந்த அனுக்கிற காலத்திலாவது ஜனங்கள் மனம் திரும்பணும். உணர்வுடையவர்களாய் மனம் திரும்பணும். வேதத்தை காண்கிறவளாய், கேட்கிறவளாய், கீழ்படுகிறவளாய் ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை வழிகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சாமி. புல்லாத வழிகளும் குரட்டாட்டங்களும் நீங்கி சாப்பினி சிறவனுக்கு பயந்து தங்களை ஆத்தமாவை செயல்படுத்துகிறவளாய் மாறட்டும் சுவாமி. எவ்வளவு காணி பூமியும் கடையாந்திரங்கள் எல்லாம் காண்கிற தேவன் நீங்க ஒருவர் சானும் அப்பா கொட்டு போதும் சித்தமல்லன்னு சொல்லி அப்படியானது அவ்வளவு மனதுக்கத்தை மேலவன் அன்புள்ள தேவன் அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரே போறான குமாரனை சுவாசிக்கிறனவனோ கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் போய் அவரை தந்தரளி இவ்வளவு ஒப்பித்து அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே அன்புக்கு வீடுனை இல்லை சுவாமி. ஆலோகன உயரம் இல்லை ஆண்டவர். அவரை விளக்கணம் கிடையாது சுவாமி. அப்படியான அன்பு சுவாமி. நன்றிக்கா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவளே, நீங்க எல்லாரையும் நிலத்தில் வாருங்கள். நான் உழைப்போரும் தருவேன் என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம், வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களிடத்தில் வந்த ஜனங்களை பார்களை பெற்றுக் கொள்ளட்டும், கீழ்படியட்டும் சுவாம். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள். ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாற வேணும் சுவாமி. கர்த்தாவே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யும். ஹே அப்பா யுத்தங்களப்பா, யுத்தத்தில் அல்லப்படுவீர்கள். கண்ணீர் ஆண்டவர் இரத்தம் சில உயிரிழப்பு வாழ்வாரங்கள் வந்து குடும்பங்களை இழந்த ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கத்தின் தேவன் நீங்க, மன்னிப்பின் தேவன் நீங்க, ஆசீர்வாதத்தின் தேவன் நீங்க. கணங்கள் மனம் திரும்பி உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. இந்த யுத்தத்தில் வேலைப்படுற ஜனங்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. தங்களை கிராட்டி கீழ்படியட்டும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள், அவரும் யுத்தத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா உதவி செய்யுங்கப்பா, இவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் துடையுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அப்பா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் தேவன். யாரியப்பா, யாரின் கொடுமை அதிகம் ஆண்டவரே? யாரினால் அவர்களுக்கு அல்லப்படுது ஜனங்கள், சந்தேசமாய் யாரிகள் சொல்ல முடியாதோ யாரிகள் குக்குறப்பா, பன்னீரப்பா, வேதனையப்பா, தவிக்கிற மக்கள் அப்பா, இறக்கம் செய்யப்பா. சமைகளை குணப்படுத்துற தெய்வம் நீங்க, பரிகாரியத்தை நீங்க. ஜனங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு குணப்படட்டும், உங்களுக்கு நோக்கி கூப்பிட்டு குணப்படட்டும். உங்களை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கிறதே நீங்க ஆண்டவரே. அப்பா உங்களிடத்தில் வந்த ஒவ்வொரு வியாதியும் தரலும் பெருமையாய் போனதில்லை ஆண்டவரே. எல்லாரையும் தொத்து குணமாக்குன தேவன் சுவாமி, ஆறுகள் இல்லையாப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆதி மந்தமா இருக்கிறீங்க, அல்பாவுமேகமா இருக்கிறீங்க, தொடக்க முடியும் இல்லாதவராயிருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், வியாதியஸ்தர்களுக்கு இறங்க முடியாத இந்த நிலையிலும் ஆண்டவர் யாரெல்லாம் பாதிப்படுக்கையிலிருந்து அப்பா பிதாவே எங்களை கூப்பிட்டு கேட்கிறவர்களோ, கண்ணீரோடு வேண்டுகிறவர்களோ, அவர்களுக்கு இறக்கம் செய்யறதே நீங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யறதே நீங்க, கண்ணீரை காண்கிறதே நீங்க ஆண்டவரே, கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறதே நீங்க ஆண்டவரே. அப்பா வியாதியஸ்தர்களை தொடுங்கப்பா, வியாதியஸ்தர்கள் தங்களை தாழ்த்தட்டும், தங்களுடைய சம்பிரதாயங்கள் தங்கள் வழியில் வந்த சாதனைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இவர்கள் விட்டு, ஜீவனுள்ள தேவனே எங்களை ஆராதிக்கிறவர்களாய் நீங்க தான், பரிகாரியாய் கர்த்தர் நீங்க தான் தேவன் என்று சொல்லி உங்களை ஆராதிக்கிறவர்களாய் மனந்திரும்பட்டும், மறந்திரும்பட்டு இவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, பாயக்கம் செய்யுங்க. என்னமாய் ஆண்டவரே, முதிர்ந்த வயதில் முதியோர்கள் ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஐத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. இவர்களுடைய கூக்குரலுக்கு கண்ணீர், எல்லாவற்றுக்கும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. வியாதியஸ்தர்களை குணப்படுத்துங்கப்பா, அந்த முதியோர்களை தாங்குங்கப்பா. நம்முடைய கரம் ஆண்டவரே, அப்படியான கரம் ஆண்டவரே, தாங்குகிற கரம் ஆண்டவரா. முதிர் வயதில் முன்னை தாங்குவேன் இந்த புவிப்பேனேந்து சொன்ன வார்த்தை உண்டு சுவாமி. அது மாதிரி ஆண்டவரே என்ன முதியோர்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க. அப்பனே வியாதியஸ்தர்களை தொடுங்கு, தவறுகளை சந்திங்க சுவாமி, உதவிசுர மக்களை சந்திங்க சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். மரண துருவாயில் இருப்பவர்களானால் இந்த பாப்பனே அவரது ஆத்மா உங்களுடைய எப்போ கொடுக்கட்டும் சுவாமி. ஐயா கடைசி நேரத்திலாவது தங்களை தாழ்த்தி தங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுடைய மாற்று கொடுத்து ஆண்டவரே மன்னிப்பை பெற்று ஆண்டவரே அவரது ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வயது போன நேரங்களில் இருந்த நேரக்கம் செய்யுங்க, தாங்குங்கப்பாப்பா. சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். சங்கல் எல்லாம் பஞ்சம் அப்பா, வறட்சி அப்பா, வேலை இல்லையாப்பா, கூக்குறவுகள் அப்பா, போராட்டங்கள் அப்பா. சகப்பனே இந்த போராட்டங்கள் எல்லாம் தாப்பனே இவர்கள் தங்களை தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தங்களோட முகத்தை திருப்பி ஆண்டவரே உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தங்களுடைய குரலை ஒத்துறவளாயிருக்கட்டும், உங்களை கூப்பிடுவளாயிருக்கட்டும். உங்களை நோக்கி கூப்பிடுவ யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், சோமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஒருவர் தான். ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்போ, இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களுடைய வழிகளை விட்டு, தங்களுடைய பொல்லாங்கை விட்டு, அப்பா தங்களுடைய சம்பிரதாயங்களை விட்டு நீங்களே தேவன் போஷிக்கிற தேவன் நீங்க, செலுத்தி கொடுக்கிற தேவன் நீங்க, வறட்சி நீக்கிற தேவன் நீங்க, ஆண்டவரே உதவி செய்யற நீங்க, ஜனங்கள் உணர்வு உள்ளவர்களா எங்களுடைய திரும்பி சமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தகப்பனே சமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். வறட்சிகளெல்லாம் நீக்கி வாழ்வழிக்கிற தேவன் நீங்க. அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஒரு நேரம் இல்லாம தவிர்க்கிற துணியோ கோடி மக்கள் உண்டு சுவாமி. பசியின் கொடுமை ஆண்டவரு பசி நாடலர் விட ஜனங்களுக்கு இருக்கம் செய்யுங்கப்பா. ஆபனியே நீங்க எவ்வளவு இறக்கம் உள்ள தேவன் அப்பா. கூப்பிடுற காக்கைக்கு உணவு கொடுக்கிற தேவன், இவனுள்ள இரண்டு இறக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா வனாந்திரத்துல எங்களுடைய மூன்று நாளாக தங்கி இருந்த மக்களே ஆண்டவரே, பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன், எல்லா உணர்வுகளையும் அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரு, பசியினால் அனுப்பிவிடாதபடி அவர்கள் பல வழியில் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி போஷித்து அனுப்புற தேவன் சுவாமி. இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அரசியல் எல்லாம் நீக்கி வாழ்வார்கள் சொல்லிக்க பண்ணுங்கப்பா. முதலாவது உங்கள் ராஜ்யத்தின் நீதியின் தேடுவர்களாய் மாறட்டும். உங்கள் ராஜ்யத்தின் நீதியை தேடுவார்களால் அப்போது எல்லாவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிப்பட்டிருக்கிறோம் சுவாமி. சோகப்பனேப்படியாக உங்கள் ராஜ்யத்தின் நீதியின் தேடுவர்களாய் மாறட்டும். அன்பு சோகப்பன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிகள் அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தல் தானப்பா ஆசீர்வாதம் சமாதானம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தை ஆண்டு ஒன்று தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்களுக்கு நீதி நியாயம் இருக்கட்டும் சுவாமி. தேசங்களுக்குள்ள மக்களுடைய நீதிகள் எல்லாம் புறப்பட்டு புரட்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நீதி செய்கிறவளா இவர்கள் மாறட்டும் சுவாமி. அப்பா தேசம் அங்கு நீதி இல்லை சுவாமி. அநீதி வக்கிரமும் நிறைந்து கொடிய காலங்களா இருக்கிற சுவாமி. தலைவர்களை எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக நீங்க வைத்ததையோ தலைவர்கள் ஆண்டவர், ஏற்ற காலங்களில் தலைவர்களை மாற்றுகிறது நீங்க. அவர்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களில் நிற்கால் வாழ்வோர் இருக்கிறார்கள். நீங்க விரும்புகிற பக்கமாய்ச்சிருப்புற தேவன் சுவாமி. இந்த தலைவர்களை எல்லாம் நடத்துங்கப்பா. தேசத்தில் உள்ள மக்களுக்கு நீதி நியாயம் செய்யலாம். தேசத்தின் மக்களுடைய கண்ணீரை துடுக்கிறவளாய் நீதி செய்யலாய் இருக்கட்டும். அதிகாரங்களெல்லாம் நீங்க நன்மைக்காக கொடுத்தது என்னப்பா. அதிகாரங்களெல்லாம் நன்மைக்காக இருக்கும். இப்படியா ஒவ்வொரு அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதிகாரங்களுடைய வாழ்க்கையிலே சாப்பனே நீங்க முதலிடமான வேதம் ஆண்டவரே. இவருக்கு முன் மாதிரியாக முதலிடமாக இவர்களுடைய ஆளுகைக்கு இருக்கட்டும் சுவாமி. சகோபனே கீழ்ப்படியட்டும். மனந்திரும்பட்டு அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்திலே நிற்கிற ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பலப்படுத்துங்கப்பா, இஷ்டப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா. இவர்களோடு தவாப்பனே உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்துங்கப்பா. அப்போ அந்த ராணுவ வீரர்கள் இந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே அவருடைய ஆத்மா ஆயத்தமுள்ளதா இருக்கட்டும் சுவாமி. நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தவாப்பனே இவருடைய பிள்ளை குடும்பங்கள் எங்கெல்லாம் இந்த இடங்கள்லாம் இருக்கிறாலும் சாப்பிடுவே அவர்களுடைய தேவைகள் போஷிப்புகள் எல்லாம் நீங்க தானப்பா. ஆத்மா ரட்சிப்பும் நீங்க தானப்பா. அவர்களுக்கு ஆமாண்டி கொள்ளுறோம் சாப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு ஊழியர்களுக்காக ஐயா சாப்பனே கடைசி நாட்கள் அப்பா உங்களை வருகைக்கு வந்தாக நிற்கிற ஊழியர்கள் அப்பா கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் உண்மையுள்ளவர்களாய் ஸ்தானாதிபதிகளாய் ஆண்டவரே ஊழியத்தை கட்டி காக்கிறவளாய் ஜனங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவளாய் அவருடைய ஆத்மா வருகைக்கு ஆழ்த்தப்படுத்தப்படுகிறவளாய் கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தி பலப்படுத்தி கருங்களை நடத்துகிறவளா இந்த ஊழியர்கள் இருக்கட்டும் சுவாமி. இன்னும் இந்த போராட்டங்கள் வந்தாலும் தகப்பனே தகப்பனே நாசமோ பட்டயமோ மரணமோ இவனோ எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு ஆணிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த காலத்துக்கு ஆணிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. கரளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நம்முடைய கரளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் உங்களுக்கு கிருபைதானோ இந்த கிருபைதோ இல்லாமல் ஒருவர் தானே நிற்க முடியாது சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவப்பானே தேசங்களை எல்லாம் காண்கிறது அவனே தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவப்பானே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரை பரிசுத்தப்படட்டும். அப்பா நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவரே. சபைகளில் அன்பும் ஒருமனமும் ஆவியும் உண்மையுமாய் உள்ளவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் சபையை காட்டுகிறவர்களாய் உடவரை காய்த்தம் உள்ளவர்களாய் சபைகள் எல்லாம் இருப்பது அப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சபைகளுக்காக வேண்டிய மனவாட்டி சபையா அப்பா அதை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க வாரீங்க. பரிசுத்தமல்ல சபையா அணுக்கத்தக்கதா சபைகள் எல்லாம் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும். குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படட்டும். வெளியில் நிக்கிற மக்களும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டும் அப்பா. ஆகிய அப்போத்துல நடந்த காலம் நடந்து போய் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. மூவாயிரம் ஐயாயிரமாய் சபைகளில் சேர்த்து கொள்ளப்படட்டும். அப்படியான காலங்களை அப்பா இந்த நாட்களை உண்டு பண்ணுங்க, ஒரு அசை உண்டு பண்ணுங்க சுவாமி. ஒரு பெரு பெருமாரியின் ஒரு பெரு ஆவியின் விழி பெருமலையை பெய்ய செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்கள் ரசிக்கப்படட்டும், வழியில் நிற்கிற ஜனங்கள் ரசிக்கப்படட்டும், ரசிக்கப்படட்டும். மனம் திரும்பட்டும், சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படட்டும். ஆண்டவரே நம்முடைய வரியில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவளாய் இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறட்டும். சபையில் நிற்கிற போதமான உதவி கூடிய காரியம் வளர்த்துங்க. சபையை நல்ல மாறி நடத்துற மேய்ப்பர்களாக, மந்தைகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. அப்பா தாங்குகிற பலனை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. குடும்பங்களின் மனாட்சி சமாதானத்தையும் சாட்சி உள்ள ஜீவியங்களையும் கொடுங்கப்பா. இப்படியாக போதர்மார்களுக்காகவும் சபையில் நிற்கிற ஒவ்வொரு போதர்மக்காவும் ஐயா உலகம் எங்கும் இருக்கிற சபைகளை ஒவ்வொன்றுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அப்பனே நன்றி, நன்றி ஆண்டவர். ஐயா ஊழியத்தை விட்டு மரதளித்து போய் விழுந்து போய் துணிவு ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி போய்கின்ற பின்வாற்றத்துக்குள் போய்கின்ற காலமாய் இருக்கிறது. அப்பா வஞ்சனையான உபதேசங்களிலும் விசாசின் தந்திரங்களிலும் அல்லற்பட்டு பிடிபட்டு ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே, எத்தனையோ ஒளியக்காரர்கள் ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஒடியோட்டம் வீணாய் போகாதபடி திருப்பி கொண்டு வாங்கப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே அந்த உணர்வு வரட்டும். விழுந்த நிலைமையில் இருந்து விழுந்து விடாதபடி ஆண்டவரே எழுந்துகிற கருவியை கொடுங்கப்போ. அனைப்புகளும் இறக்கங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஆய்மேந்தவனே ஐயா உங்களுக்கு ஆண்டவரே காலின் கீழ் மிதிக்காதபடி ஆண்டவர்கள் ஆண்டவரே திரும்பவும் ஆயாண்டவரே கூட நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவளாய் உயர்த்துகிறவளாய்வர்கள் திரும்பமாய் எழும்பெட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. ஆச்சியத்தின் சுவிசேஷம் சொல்லி ஆதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆமடி வரும் என்று சொன்ன காலம் ஆண்டவர் அப்படியான காலத்தை தந்திருக்கிறீங்க. இவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, வருவதும் சட்டு போல் சித்தமல்லாமல் என்று சொல்லி எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்றே உடைய சித்தமானவர் வளவான தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவர் ராஜ்யத்தின் சுசுசால இடங்களும் அறிவிக்கப்படுகிற காலங்களை தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே எத்தனையோ வழிகளில் வார்த்தைகளும் சொல்லுகிறோம் சுவாமி, அதை நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உங்களோட ராஜ்யத்தை கட்டுகளாய் இவர்கள் அந்த காரியங்களை பிரயோசனப்படுத்தட்டும் சுவாமி. உங்களோட நாமம் ஒன்று மாய்மைப்படும் அவர்களுடைய மாமிச சிந்தை இல்லை ஆண்டவர், உங்களுடைய ஆவியின் சிந்தையினால் நிரம்பினார்களாய் இந்த ஊழியங்களை செய்தவர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்களுடைய வேண்டிய தேவைகள் காரியங்களும் ஒன்றையும் ஆண்டவரை சந்திங்கப்பா. இந்த காலங்களுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபனே இருண்ட பட்டணங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் உண்டு சுவாமி, இன்னும் எவ்வளவு காரியங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்களில் எல்லாம் ஊழியக்காரர்கள் வேணும் சுவாமி. இந்த இடங்களுக்கு சொன்னத்தங்க ஊழியர்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்க. உங்களோட உங்களோட ராஜ்யம் கட்டப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் கட்டப்பட வேணும் அப்பா. வேலையாக்களோ குறைவென்று சொன்ன தெய்வமே, அந்த காலத்திலே இந்த காலம் இல்லாதபடி வேலையாக்கள் அதிகமன்றபடி அதிகமான மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. உங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக ஆண்டவரே இந்த இடத்தில் நீங்கள் ஊழிய காமிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அங்கங்கப்பா ஏற்படுத்துங்கப்பா, கண்ணீரப்போ வியாதியப்போ ஐயா சிறைச்சாலையும் அடிக்கப்படுகிறவர்களும் வாழ்கிற காலமாக இருக்கிறது சுவாமி. எவ்வளோ துன்பத்துக்குள்ளா போறோம், தாங்குகிற கத்தன் நீங்க, பலப்படுத்துகிற கத்தன் நீங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தன் நீங்க. இவர்களுக்காக வேண்டிக்கும் அந்த இடத்து மக்களும் ரட்சிக்கப்பட்டு வார்த்தைகளை கேட்டு கீழ்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ்வாதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு இவருடைய தேவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா. உயரத்தும் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி. கொடுக்கிற மக்கள், விசாரிக்கிற மக்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், நிரப்புகிற மக்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சகப்பனே பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு வேண்டியதாராமல் இந்த மகாத்மாக்களுக்கு வேண்டியதா இருக்கிறது சொல்லப்பட்டு காரம் இவர்களுக்காக அந்த பூமியின் செல்வம் எல்லாம் சேர்க்கப்படட்டும் ஆண்டவர். கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவர். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எப்படியா வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. அந்த நாக்குடி வாழ்ந்த ஜனங்களுக்காக அன்பு கணிந்து போன காலம் அன்பு இல்லையப்பா. குடும்பங்களின் பிரிவு, பெற்றோரின் பிரிவு, உறவுகளின் பிரிவு, ஐயா இறக்கமற்ற செயல்கள், கொடுமைகள் ஆண்டவரே அன்பு கணிந்து போன காலத்தில் இப்படியான கொடுமையான காரியங்கள் நடக்கிறதப்போ அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா. உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா. உங்களோட அன்பினால் தானப்பா சவலத்தை தாங்க, சவலத்தை சாய்க்கும் அண்டகிரகார். ஜனங்களுக்கு உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி, அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்கப்பா, இறப்புங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க. படியாத காரியங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களை மன்னிக்கிறதே நீங்க ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிற அவ்வளவு தூரமா இருந்து போடுற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியே குற்றங்கள் குறிகள் எல்லாம் இருந்து மன்னிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். மக்களுக்காக நன்றி. இந்த குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செய்யட்டும் ஆண்டவர். ஒருவர் ஒருவர் தாத்தி ஒருவர் ஒருவர் முத்தம் செய்து அன்பு செய்து ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே, ஒன்று சேரட்டும். இவர்களுக்கு தேவை அன்பு, தேவ அன்பு. உங்களோட அன்பு இருந்தால்தானப்பா, அன்பு இல்லாவிட்டால் உங்களை அறிய மாட்டான். தகப்பன் என்று சொல்லப்பட்டவரால் உண்டு, அன்பில்லாத வந்து அவனை அறியான் சொல்லு. ஐயா உங்களோட அன்பினால் நிரப்பி உங்களை அறிகிற அறிவை நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க சுவாமி. இவர்களுக்காக அப்பனே நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா கருவே, அப்பா கருவேப்பா, அந்த தேசத்துல வாழ்கிற மக்களுடைய நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வச்சிக்கப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரும் இந்த தேசத்தின் நன்மையை பெற்றவர்கள் அன்றுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த தேசம் உங்களுடைய தேசம் ஆண்டவரே, அந்த நாட்களில் ஆண்டவரே இந்த தேசம் மிஷனரிகளினாலும் ஊழியர்களாலும் கட்டப்பட்ட தேசம் என்ற நிலையில் ஆண்டு கிருபாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயம் சுத்தம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்போ, மன்னிங்கப்போ, ஜனங்களுடைய கீழ்படியாமை மன்னித்து ஜனங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்க சுவாமி. எங்களுக்கான ஆண்டவரே இந்த நாட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் உலகம் அங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்போ, திருப்பி கொண்டு வந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி காலத்தில் ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே பிள்ளையுடைய நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் பெற்றோருக்கு தெரியாமல் தங்களுடைய வழிகளில் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே அழிந்து ஒரு வாலிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே விட்டுக்கொள்ளுங்கப்பா, இந்த வாலிபர் செல்வங்கள் எல்லாம் கூட சுதந்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை போல கேட்கிறோம் சுவாமி. விட்டுக்கொள்ளுறது நீங்க ஒருவசானப்பா, அப்பா அதுக்காக தானப்பா நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க. விட்டுக்கொள்ளுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா, நான் வாலிப பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. அப்பா நன்றி. எத்தனை தேசத்தின் தலைவர்களையும் சந்திங்க சுவாமி. அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ பயம் நிறைந்தவர்களாய் தேசத்தை எப்படி ஆள வேணும் என்ற வார்த்தை ஆண்டவர் வேதத்தில் காண்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. அப்பா நன்றி ஆண்டவர், மன்னிங்கப்பா, கருவை செய்யப்பா. எத்தனையோ நாட்டு மக்கள் இங்கு இருக்கிறார்கள், அத்தனை மக்களும் ஒரு மக்களாய் ஆண்டவர் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போக வேணும் சுவாமி. கத்தாவே அசுத்தங்கள் எல்லாம் நீங்க மாற்ற வல்ல தேவன் நீங்க. ஏற்ற காலங்கள் அது நகன் காலத்துல ஒன்று நடக்கிறது சுவாமி. தகப்பனே உங்களோட வார்த்தை மாறுவதில்லை, உங்களோட வார்த்தை மாறுவதில்லை. அப்படியான காலத்தில் ஆண்டவர்கள் கண்டாதேசம் இருக்கிறது சுவாமி. தகப்பனே அன்னைப்போலிருந்து உங்களுக்குள் உண்டு, மாற்ற வல்லவர் நீங்க மாற்றுங்கப்பா. எப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ரஷ்ய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். தேசத்திலே ஆண்டவர் நீண்ட காலமா யுத்தம் நடக்கிற சுவாமி, யுத்தம் நடக்கிறது சுவாமி. அந்த தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உள்ள மக்களுடைய துன்பம் ஆண்டவரே தண்ணீரப்போ, ஐயா எவ்வளவு காலமாக இந்த யுத்தம் எடுத்துக் கொண்டே போறோம் சுவாமி. எவ்வளவு அழிவு சுவாமி, எவ்வளவு உயிர் உழப்பு சுவாமி. எந்த பணி ஜனங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரஷ்ய தேசத்தின் மக்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க தானப்பா. ஒரு விசை மன்னித்து, ஒரு விசை மாற்றி இந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. ரஷ்ய தேசத்தின் மக்களுடைய கண்கள் தேவனே, அவர்கள் தங்களை வழிகளை எல்லாம் விட்டு ஜீவனுள்ள தேவனே எல்லா மக்களும் ஒரு மக்களாய் உங்களையே ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ரஷ்ய தேசத்துக்காக நன்றி சொல்லும் என்னமாய் ஆண்டவரே, அந்த சௌரிய ஆண்டவரே வேண்டிக்கொள்ளும். தன்னுடைய திருமண நாளை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரை கொண்டாடுபடினால் நன்றி. இந்த திருமணத்தை மட்டுமாய் நீங்க ஆசீர்வதித்து நடத்தினபடினால் நன்றி. அப்பா இந்த ரூபிக்கா ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம், குடும்பத்தில் இருக்க ஒரு காரியங்களுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா இன்னுமாய் ஆண்டவரே வரும் காலங்களிலும் தகப்பனே உங்களுடைய சித்தம் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் நிறைவேறும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் பாதுகாத்து வழிகாத்து சமாதானம் சந்தோஷம் அவர்களை நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இரண்டு தேசங்கள் அநேகம் ஆண்டவர், இந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணவர் நீங்க தான் அப்பா. அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ அந்த நாட்களில் தகப்பனே நீங்க போன இடங்களில் எல்லாம் தகப்பனே ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சுவாமி. அதே தேவனே இன்று ஆண்டவர் நீங்க கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கப்பா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காண ஜனங்களுடைய குருட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி போட்டும் தகப்பனே. இரண்ட தேசம் எல்லாம் வெளிச்சத்தை சாலருடைய முழங்காலும் முடங்கப்படுகிறார் சொல்லுறோம். நாங்கள் எல்லாம் அறிக்கை வென்று அடி நான் நன்றி சொல்லும். ஆகமாப்பா ஆகமாப்பா ஆகமாப்பா. கோடி மக்கள் வாழும் இந்திய தேசமும் அயல் தேசம் ஆண்டவர் கோடி மக்கள் ஆப்போம் எவ்வளவோ குருட்டாட்டத்துக்குள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய குருட்டாட்டங்களை நீங்கி அவர்களுடைய வழிகள் எல்லாம் நீங்கி இந்த தேசத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். தகப்பனே அவங்கள ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அந்த ஊழியக்காரருடைய ஜெபங்களை கேட்டு தேசத்துக்கு ஒரு நன்மையை கொடுங்கப்பா, நன்மையை கொடுங்கப்பா. நீங்க தானப்பா ஆளுகை சீர தேவன், நீங்க தானப்பா ஆளுகை சீர தேவன். தேசத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, தேசத்துக்கு எங்களுடைய இலங்கை தேசம் அப்பா அப்பா எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை உங்களுடைய ராஜ்யமா மாறு வேணும் சுவாமி, உங்களுடைய ஆளுகையாய் மாறு வேணும் சுவாமி. தகப்பனே எல்லாம் உங்களை ஆதீனத்தில் உண்டு சுவாமி, உங்களை அநாதி தீர்மானத்தில் உண்டு சுவாமி. தகப்பனே நாங்க இருக்கிற காலத்திலாவது அப்பா அந்த தேசத்தின் நன்மையை காண என் தகப்பனே இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா. உங்கள் தேசத்துக்காக வந்திருக்கும் ஜனாதிபதிக்காகவும் ஆனவரோடு இருக்கும் அந்திருக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஒரே நாடாக தேசம் மாற வேண்டும் என்று கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சார். நன்றியா நன்றியா நன்றி. சங்கம் ரேடியோக்காக நடத்துகிற பிள்ளைகளுக்கா தேவைகளுக்கா விசேஷமாக இந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய சுக பலன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளையோட தேவைகளையும் சந்திங்க, சந்திங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. என்ன வாஞ்சியோடு இருக்கிறவர்களும் அந்த வாஞ்சியோடு எல்லாம் கூட சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுங்கப்போ. சகோபனே என்னோட பிள்ளைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரே எங்களை சட்ட நிழல் மறைத்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துகிற கேவைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இல்லப்பா எங்களால் முடியாது சுவாமி தேவனே, எங்களால் தான் அப்பா எல்லாம் முடியும். எல்லாவற்றையும் கூட சமூகத்துல தந்திருக்கிறோம் சுவாமி, எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறோம் சுவாமி. நீங்களே பார்த்து ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்துறது, சமாதானத்துல எங்களை நிரப்புறது நீங்க காரணம். நன்றி சொல்றேன், நன்றி மட்டும் ஆகியோகித்தவங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க கேட்டபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தான் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர்கள் நன்றி. எல்லா கணமும் துணியுமே நீங்க ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே
0: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தீர்கள். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா. அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ.
1: ஆமென். உங்களையும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தர் காத்துக் கொள்வாராக.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி கேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழிநடத்துவாராக, ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன்
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் வழிநடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி
2: குலேந்திரம்.

0: ప్రైస్ లార్డ్ అమ్మా, ప్రైస్ లార్డ్ అమ్మా. లైన్ లో నిక్కిరేగా నిల్లుగమ్మా, அம்மா லைன்ல நிக்கிறீங்கள். பிரைஸ் லார்ட், பேசுங்கம்மா. ஆமென். நம்மளை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சில வழியில் 1 மினிட் 2 மினிட் பிரிந்தவம்மா, நீங்கள் மற்ற லைனுக்கு கால் பண்ணீங்கள். உங்களுக்கு அம்மா நான் சொன்னேன், அடுத்த வாரத்துலேருந்து போன வாரத்துலேருந்து 10 மணிக்கு வர சொல்லி காலையில் மறந்துட்டீங்களா?
1: ஆனால் 10 மணிக்கு அப்போ நான் சொன்ன அதுக்கு முதல் 9 மணிக்கு வரையிலாவா?
0: எங்களுக்கு ப்ரேயர் நடக்கும் அம்மா, 9:30 வரையும் ப்ரேயர் நடக்கும். அதான் சில வேளையில் அதான் சொன்ன வெனஸ்டேயில் 10 மணி வரையும் போகும். உங்களுக்கு 10 மணி கஷ்டமா?
1: என்னடா 10 மணிக்கு இங்கே அப்போ பைபிள் ஸ்டடியும் ஒரு ப்ரேயரும் இருக்கிறது.
0: ஓ, அது இத்தனை மணி? அப்போ நீங்கள் இந்த டைமே வச்சுருங்க அப்போ.
1: அது இது ஒரு மணிக்கு வரையில அதா?
0: ஒரு மணிக்குமா நீங்கள் இப்போ 1:30 வாரீங்க. 1 மணிக்கு இன்னொரு பாஸ்டர் வாரவிறம்மா. அவர் இப்ப வாரையில அம்மா செய்கிறா மற்றவா, நீங்கள் அவட மாத்த போறீங்களா?
1: ஒரு மணிக்கு
0: என்ன மற்றவா அவவும் மாத்தவனும் 1:30 கேக்குறேன். அவன் வயது போனவதானே டைம் மாத்தி கொண்டிருக்கலாதான்.
1: ஜேம்ஸ் அம்மாவா?
0: பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா. ஆமாம்.
1: மெனோ
0: பாஸ்டர் இப்ப வர்றேன். மெனோ பாஸ்டர் அனேமா மீட்டிங் முடிஞ்சது எல்லா இந்தியாவில.
1: நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளை காண்பித்த உங்களோட மட்டத்தை கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்க நிப்பதே உங்களை சுத்த கிருபை ஐயா. இந்த கிருபைதான் எங்களை தாங்குது, எங்களை நடத்துறது. வெக்கப்பட்டு போகாமலும் தாட்சி அடையாதபடியும் காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தண்ணீரை கடக்கும் பொழுதும் நீங்க தான் எங்களோடு கூடி இருந்தீங்க ராஜா. வெப்பத்துக்களால் போகும் பொழுதும் வேகாதபடி காத்து இன்றைக்கும் நாங்கள் நினைக்கத்தக்கதில் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த எங்களை விண்ணப்பங்களை வேண்டுதலை ஒப்படைக்க இந்த சங்கம வழிகளில் இணைத்து வைத்திருக்கிற இந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஆர் மறந்தாலும் நானும் நான் மறவேனென்று நீங்கள் வாக்கு தந்த வாக்கின்படி ராஜா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மறக்காமல் நேசித்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோட பலவீனத்திலும் உங்களோட பிலன் பூர்ணமாக விளங்குறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்கள் சர்வ வெள்ளம் உள்ளதேவன், சர்வ சிருஷ்டின் தேவன், சர்வ லோகாதிபர் ராஜா. வானமும் கூட சிங்காசனம், பூமியும் கூட பாதப்படித்த அப்பனே, எல்லா வல்லமையும் உள்ள வல்லமை உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. உண்மை உள்ள உத்தமமான உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்குற மனத்தையும் மகிமையும் கனத்தையும் துதியையும் நாங்கள் ஆருக்கும் கொடுக்கும் பொழுது நீங்கள் எரிச்சல் உள்ளவராய் இருந்து நீதியை சரிக்கிட்டவராய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நோக்கி கூப்பிட அப்பொழுது நான் நோக்குமா ஒருத்தரும் கொடுத்து அறியாதே எட்டாத காரியங்களையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு தந்து உங்களுக்கு நீங்க அறியாத எட்டாத காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக தள்ளாடாதபடி காலூன்று உங்களை நிக்கத்தக்கதாக வழிநடத்துற பெரிய கிருபைக்காக துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் ஒன்றும் இல்லை. எத்தரும் தூசியம் ஐயா, உங்களோட அன்பு எங்களால் இருக்காவிட்டால் நாங்கள் புள்ள போல இந்த புவை போல உதிர்ந்து போயிருப்போம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சித்த சுத்த அன்பப்பா, அந்த சுத்த கிருபை அப்படின்னு அதுக்காக நிர்மூலமாகாமல் இருப்பதே உங்களோட கிருபி ஐயா. உங்களை உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை தகப்பனி. அப்படிப்பட்ட சேவனை உங்களை துதிக்கிறோம். உங்க இரக்கம் எல்லாம் காலதோறும் புதுதியாக இருந்து உண்மையை பெருக உங்களுக்கு வெளிப்படுத்துற அந்த ரக்கத்துக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவரே நீங்கள் இன்றைக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கைவிடாத சேவன் ஐயா, சஞ்சலப்பட விடவே மாட்டீங்கள். அப்படிப்பட்ட கிருபியை ஊட்டி எங்களை வழிநடத்துற ரக்கமுள்ள ரக்கத்தில் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை எடுத்து சதியாக இதயமாக மாற்றி வைத்திருக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்குவோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஐயா. உங்களை நித்தியவியம் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. துன்மார்கள் உங்களை அழியாமல் சாவது உங்களுக்கு பிரியமில்லை ஐயா. அவன் மரம் திரும்பி பிளப்பதுதான் உங்களுக்கு பிரியம் என்றதை நீங்க உணர்த்தி ஆண்டேரே. துன்மார்களுடைய ஆலோசனை நலவாலும் பாவிலுடைய வழியில் இன்னாலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல் இருங்கள் என்று எங்களுக்கு நீங்க தந்து வழிவகுத்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, சொல்லிருக்கிறோம் ஐயா. உன்மூல தேவனே உங்களுக்கு நன்றி. இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க உங்களை நன்றி சொல்ல எங்களை விண்ணப்பங்களை வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக இந்த தொடர்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தேவனே. நன்றி சொல்ல நான் போகாது ராஜா. அதுக்காக அன்பான தேவனே உங்களுடைய அன்புக்கீடாக ஒன்றுமே இல்லையா ஐயா. எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லாரும் விட்டு விலகுவார்கள், ஆனால் நீங்கள் ஒற்று பெறுதான். எங்களுக்குள் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, ஆண்டவரே நீங்கள் ஒற்று பெறுதான் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் தள்ளாடாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கால தொடங்கி இந்த சங்கம மொழியிலே தடதாமல் இருந்து நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க தொடங்கின இந்த ஊழியத்தை அப்பா இங்க தகாமின்றி நடத்ததுக்க பிள்ளனையும் வெள்ளமையும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துற கிருபைக்காக ஒத்துழைப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இதை வாசிக்க வேணும் என்ற மன பாரத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி 365 நாளுக்குள் இந்த கொடுத்த அந்த பரிசுத்த வேதம் பாப்பா அதை பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு ஐயா வார்த்தைகள் வாசிக்க முடியாத வெளிவினமா இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலா இருக்கிறதுக்காக அனுதினம் அருவப்படுத்தி கொண்டு வரதுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றையும் நூறத்தனியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100, 60, 40 பலன் கொடுக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் இதுவரையும் இந்த வார்த்தையை போல எழுதப்படவும் இல்லை, இனிமேலும் எழுதப்பட மாட்டாது முடியாது ஐயா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள வார்த்தைக்காக ஊனையும் உடம்பையும் ஊடுருவி செல்ற வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தி கூடாக பாடலுக்கூடாக ஜபத்துக்கூடாக நடத்தின ஒரு ஆத்மாக்களுக்காக நன்றி ராஜா. அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதில் ஆண்டவரே இணைந்திருந்து நீங்க கொடுத்த அன்பு கூடாக வரங்ககன்களை கூடாக உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்று அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுறதுக்காக அவர்களையும் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்கோ. அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உங்களை அறியாத மத்தியில் சாட்சியாக ஒளியாக உப்பா இருக்கத்தக்கதாக வழியும் சத்தியம் ஜீவனமாகிய தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதில் குடும்பங்களை அவருடைய சபையை அவருடைய சமுதாயம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காக்க கொள்ளுங்கோ. இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு மாண்டிடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி ஒவ்வொருவரையும் வழிநடத்த உங்களால் மொழியும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் என்று தேவனே தொடர்ந்த சங்கமம் ஒளி எளியத்தினர் காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நீங்க கொடுத்த அளவுக்கு கீழ்படுந்து நடத்தி கொண்டு வார பிள்ளைகளுக்காக சோதனுக்காக சோதரிக்காக கைகோத்தவன அவர்கள் நடத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஐயா, நன்றி. அவர்களுடைய மனதில் நீங்க பாரத்தை போட்டு உங்களுக்கென்று செய்ய வேணும் என்ற வாஞ்சிய போட்டு அதை இந்த சங்கம ஒலியலைகளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரம். நீங்க அன்பவே நீங்களாக நீங்களே ஆழமும் மரகுருளுமான வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக அவர்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிந்த ராஜா, மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி. அவர்களும் உங்களை நேசித்து உங்களுக்கு பிரியமாக உங்களை ஆராதித்து வழுதப்பி போய்விடாதபடி நீங்கள் அவர்களையும் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. அவர்கள் உங்களுக்கு என்று செய்யும் சேவை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. மகளை எடுத்து பாவிங்குராஜா என்ன உங்களுக்கு என்று என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்கள் ராஜ்யம் வளர்வதற்கு அவர் ஒரு ஆயுதமாக நீங்கள் வெனந்து வெனந்து பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். மகன் நரம்புகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ அப்பா. அவர்கள் அந்த சபையில் காலூன்றி நின்று கனிதெருந்திராட்சை சோதி போலும் பலன் கொடுக்கிறோம். வெம்மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக நீங்க செய்வதற்காக அதுக்காகத்தானே அந்த சந்ததி ஆசீர்வதிக்காக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக நிறைவேற்றி கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். இந்த பொல்லாத காலத்தில் சாத்தாண்ட வஞ்சகங்களுக்கு எதுகும் அடிமை எதுவிதத்திலும் அடிமையாய் போய்விடாதபடி உங்களுக்கு கொடுக்கிற கனத்தையும் மகிமையையும் துதியையும் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தையும் கொடுத்தவர்கள் ஒவ்வொருவர் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உணர்த்தி உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக ஸ்தோத்திரம். சாட்சிகளாக அவர்களை வைத்திருக்கிற சபையிலும் சமுதாயத்திலும் அயலார் மத்தியிலும் இனசர் மத்தியிலும் அவர்களை சாட்சியாக நீங்க வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம். ஏப்பா பொல்லாத காலம் பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி அன்பின் தேவனியவர்களோடும் வாகனம் வாசம் பண்ணும் கூடாரம் வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்றதுவனே காக்க வல்லவரே உங்களது நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். இன்னும் சோதனம் சோதரையும் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த சங்கமம் ஒளியடைய நடத்தும் ஸ்டூடியோடும் வாகனம் ஒவ்வொன்றுக்காகவும் வருகிறோம். என்ன மாண்ட சோதரனுடைய வேலை ஸ்தலத்துக்காக வருகிறோம் ராஜா. ஆண்டவரே இருந்த நேரத்தில் போய் அவர் பிரியாசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிற சிறுவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். எந்த விதத்திலும் பிளவினப்படாதபடி சோர்ந்து போகாதபடி உங்களுக்குள் நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து உலக எந்தெந்த பாகத்தில் இருந்து இரவோ பகல் ஒன்று என்னாமல் ஆண்டத்தில் கொடுக்கும் பிள்ளைகள் அழைப்பு கொடுக்கும் பொழுது கதைக்கும் பொழுது அவர்களுக்கு தாழ்மையோடும் உண்மையோடும் சோர்வு இல்லாமல் பதிலடிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த அன்புக்காக அந்த உண்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என்ன அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, பாதுகாத்துக்கொள்ளுங்க, நல்ல சுப தைரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒரு ராஜ்யம் வளர்வதற்கு என்ன என்னென்ன விதமாக நீங்க பாவிக்க வேணும் என்று விரும்புவீங்களோ பாவிக்கத்தக்க வழிகள் நேரம் சுகம் எல்லாவற்றையும் ஞானம் பரலோக ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து பல் நடத்த முடியும் பல் நடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்க கண்மணி போல் காக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே கடக்கிற மனவில போலும் ஆண்டவரே நட்சத்திரங்கள் போலும் அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக மங்காதபடி ஒளி வீசி கொண்டிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம் மொழியலில் நினைந்து அந்த ஆறார் வந்து ஐக்கியம் கொள்ள வேணும் என்று ஆண்டவரே நீங்கள் விரும்பினீங்களோ அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. தொடர்ந்து உங்களோட வார்த்தையை கொடுக்கும் ஆண்டவரே ஒரு தாசரையிடம் பொறுப்படுங்கோ. அவர்களுக்கு நல்ல வழிபாடை கொடுங்க ராஜா. சுயத்தில் அவர்கள் எத்தையும் பேசி விடாதபடியும் உங்களோட வார்த்தையை புரட்டி விடாதபடியும் பரிசுத்தாவி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களுடைய குடும்பம் அவர்களை அவருடைய குடும்பத்தை அவருடைய சபையை ஆசீர்வதிங்கும் எங்கெங்கிருந்தாலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒளி மங்காதபடி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றவங்களுக்கு ஒளியே உங்களுடைய ஒளி அவர்களில் வீசத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றியோடு தான் நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உங்களோட ஊழியம் செய்யும் விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக முதல்வர்களும் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த பாசையில் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இட கட்டி கொள்ளுங்க ராஜா. பரிசு தாவியானவரே இட கட்டி கொள்ளுக்கோ. உலக பதவி உயர்வு பொன் பள்ளிக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் வளரும். இயேசுவே உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவனும் உங்களோட

பணத்துக்கு ஆண்டவரே, பேருக்கும் அவர்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களா இல்லாமல், ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய உங்களுடைய ராஜ்யம் வளர வேணும், மனுக்களும் மறுபட வேணும், பாவத்திலிருந்து வேலையிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக, உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா, இடகட்டி வழி நடத்துங்கோ ஆண்டவே. நியாயத்தீர்ப்பு நாளில் நாங்கள் நிற்க வேணும், உங்களுக்கு முன்னால் நிற்க வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாகவும், அவர்களை சபைகளை நடத்தத்தக்கதாகவும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்த வேணும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்து எத்தனை பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து, ஆண்டு உங்களோட ஊழியத்துக்கு அவர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் தத்துதிக்கு தத்தளித்து போகாதபடி அவர்களை காத்து, ஆண்டவர் பரிசுத்தாவியானவரும் கூட அபிஷேகத்தினால் நிறைத்து, வரங்களால் தரிசனங்களினால் அவர்களை நிறைத்து காத்து கொள்ளுங்கள் ராஜா, காத்து கொள்ளுங்கள். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஐயா. எப்படி தானியல் உங்களுக்கு உண்மையும் முத்தமாக ஆண்டவரே உங்களோட கால் ஒன்று நின்றாரோ, அப்படி அவர்கள் நிற்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்காக உங்களை அன்றோம். ரஷ்யா தேசத்துக்காக வருகிறோம், ரஷ்ய மக்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே, நைகிரியாக்காக, நைகிரியா மக்களுக்காக வருகிறோம், உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் தொடர்ந்து படும் துன்பம் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிகிறீர்கள். உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் படும் வேதனைக்காக வேதனைப்படுகிறார்கள் ஐயா. அந்த வேதனையை உங்கள் ஒருவரால் தானே ஐயா நீக்க முடியும். ஈரான் மக்களுக்காக ஆண்டவரே, ஈராக் மக்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா, கொடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அப்பா, அந்த கொரியன் மக்களுக்காக உங்களை வருகிறோம். ஒரு கொரியாவை முழுமையாக உங்களோட பிள்ளைகளாக்கி நீங்க அந்த மற்ற கொரியா வரக்கு உதவியவில்லை. அந்த கொரியன் மக்களையும் பொருட்படுத்து ஆண்டவர்கள் இன்னும் உங்களை அறியாமல் அருமப்போடு இருக்காதபடி அவர்களும் உங்களை அறிந்து முற்றாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இலங்கை தேசத்தில் இருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த நாட்டை விட்டு ஓடாதபடி இருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு, தைரியம், வெளிப்பாடை கொடுத்து அந்த தேசத்தில் உங்களோட நாமம் அமப்படுத்தக்கதா, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதா, உங்களோட சிலுவை கொடி பறக்கத்தக்கதா உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, விசேஷமாக அந்த மட்டக்களப்பு சபையை அழித்த அதை கட்டி திருப்பி எழுப்பத்தக்கதாக, கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ற தேவன் அல்ல, அதை கட்டி எழுப்பி அதுக்கு ஆத்மாக்கள் அன்னு தினமும் உங்களை போய் ஆராதித்து கொண்டு வர கிருபைக்காக, அந்த ஊழியக்காரனுக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்லுகிறோம். உண்மையோடும் தாழ்மையோடும் அதை செய்யும் ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வைத்து நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என்னமான பெண்பின் தேவனே, கணவன் விட்டுட்டு போன ஊழியத்தை செய்து கொண்டு வர மிஸ்ஸஸ் ராஜேந்திராவை பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க ராஜா, அவரை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இன்னும் பரலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடுகள் கொடுத்து உங்களுக்கு தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். இப்பொழுது ஆண்டவரே, அவர் ஆண்டவரே மன்றியோளில் வந்து
ஆராதனைகளை நடத்துகிறான் என்று கேள்விப்படுகிறோம். ஆடுகள் செய்தியில் கேள்விப்பட்டதுதான் நாங்கள் படி நாங்கள் உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். வெற்றியோட வெற்றியோடு அந்த ஆராதனை என்ற ஆத்மாக்கள் உங்களை அறியத்தக்கதாக இயேசுவே, உங்களை இரட்சகராயிட்டிக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொல்கிறோம். என்னும் அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. இங்கே வாழ வசதி இருந்து மெத்தனையும் வசதி

0: இருந்து வீடு கண்ட அலசரிசனா இருந்தும் அவர்கள் ஆண்டுகளும் கூட அழைப்புக்கு கீழ்ப்படைந்து போயிருக்கு. அந்த குடும்பம் தான் சாந்தனையும் மனைவி ரபிகாவும் அந்த பிள்ளையும் ஆசீர்வைத்து என்னென்ன விதமாக அவர்கள் உங்களை அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டு என்று நீங்க விரும்புறீங்களோ அவர்களுக்கு நல்ல தரிசனம், ஞானம், அறிவு, பாதுகாப்பு, சுகம் எல்லாம் கொடுத்து அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எம்மின் தேவனே ஆண்டவரே, இவ்வளவு அற்புதமாக தொட்டன் சகனுக்காக நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரனுக்காக நன்றி. அவருடைய பிள்ளை கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த ஞானம், அறிவு, வெல்லமை எல்லாவற்றுக்கு ஊடாக போய் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலை மாறி மாறி நடத்தி கொண்டு வரத்தக்க பிளனையும் தைரியத்தையும் உறுதியையும் உண்மையையும் கொடுத்து அவர்களை நீங்க பல நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்ன ஆண்டவரே அந்த மூத்த மகளுக்கு கொடுத்த துணையனுக்கு துணைவனுக்காக நடி சொல்லுவோம். அவரும் ஏற்ற நேரத்தில் அவர் வந்து மாமசமாக அவர்களை இணைத்து அப்பா உங்கள்கிட்ட சன்னிதானத்தில் இணைத்து அவரும் கைகொடுத்த வண்ணம் உங்களோட அச்சம் மலருக்கு உதவி உள்ளவராக இருக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். மனசரால் பலத்தினாலும் பெற உங்களால் தான் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன இவர் லோகனான எப்படி தொட்டீங்கள் ஐயா எங்களோட கண்களுக்கு முன்னால், இன்றைக்கு அவரை எப்படி பாவிக்கிறீர்கள் ஆண்டவரே. ராஜ்யம் வளர்வதற்காக அவரை பாவிக்கிறீர்கள். அவள பாடசாலை ஆண்டவரே நடத்தும் சபை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. இந்த கரடாலும் அவர் செய்ய இந்த இலங்கையிலும் அவர் செய்ய வந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து என்ன உங்களுக்குள் தாழ்மையாக இருந்து செய்யத்தக்கதாக உடன் அமர்த்த உமர்த்திய மகனவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்வது பாடவரே, கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த மெனகு துருக்கம் சாபனத்துக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். அந்த சாபனத்தை பொருட்படுத்தி நடத்துவதுங்க ராஜா, அதை ஆண்டுகிறேன். அதை என்னென்ன விதமாக என்ன சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கலந்து ஆலோசிப்பதற்காக ஜெவனில் இருந்து ரெண்டு உளிக்காரரும் அங்கே இருந்தும் பாச யோகா தமசம் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அதை என்னும் உங்களுக்குள் பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக ஆத்மாக்கள் அன்ன தினமும் கூடி அங்கு சோதித்து துதிக்கத்தக்கதாக நீங்கள் இல்லைகளை பெரிதாக்கி உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ 27 வருஷ காலமாக அதை பொறுமையோடு நடத்தி கொண்டு வந்த பாஸ்தர் துர்ராஜாக்காகவும் மனைவிக்காகவும் உங்களிடம் வரலாம். அவர்களுக்கு நல்ல சுகல தைரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும் அந்த கேண்டா தேசத்தில் கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறீங்க அப்பா. நீங்க கொடுத்த அபிஷேகத்து கூட இன்னும் அவரும் கூட வார்த்தைகளை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உச்சரித்து பிரசங்கிக்க வேணுமோ அப்படி சந்தர்ப்பங்களையும் கொடுத்து உங்களால் அவரை பாவிக்க முடியும். பாவிங்க ராஜா, பாவிங்கோ. அந்த தாயை பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா. அற்புதம் செய்த தாய்க்கு நல்ல சோழ தைரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. சந்ததியை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. அயல் நாடாகிய இந்தியா தேசத்திற்காக உங்களிடம் வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, அன்பின் விக்கிர தோப்புகள் நிறைந்த தேசம் ராஜா. உங்களால் அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை, மக்களுக்கும் ஒரு விடுதலை, விசேஷமாக தலைவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள், உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருதையும் அபிஷேகத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. எவ்வளவு அற்புதமாக ஒரு ஸ்டேட்ஸை நீங்க தொட்டீங்க. மனுஷரை திண்டு கொண்டு இருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவா. அதே போல ஐயா இந்த 35 ஸ்டேட்ஸில் பாலம் விக்கிரங்களுக்கு அடிமையாயிருக்கும் பிள்ளைகளையும் தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. இந்தியா ரசிக்கப்பட்டால் உலகம் முழுதென்று சமனாக இருக்கும். அதை உங்களால் தொட முடியும். அந்த ஆண்டவரை பொறுப்படுங்க. தலைவராக தெரிந்திருக்கிறவரை பொறுப்படுங்கோ. உங்களோட பிள்ளைகளுக்கு எந்த இடைஞ்சலும் உங்களை ஆராய்ப்பை கிடைஞ்சல் கொடுக்காதபடி அவர் இருக்கத்தக்கதாக அவற்றை குருட்டு கண்ணை தொடர்ந்து வெளிச்சமாக உங்களை கண்டுகொள்ள உதவி செய்ய உங்களால் முடியும். உதவி செய்ய முடியும். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்பின் தேவனே உங்க அப்பா உங்களோட பிள்ளைகள் கூட ஊழியத்தை செய்யும் சந்ததி சந்ததியாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, நிரப்பி காத்துக்கொள்ளுங்கோ ஆண்டவரை, நிரப்பி காத்து அவர்களை இன்னும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தில் வெற்றியோடு உங்களை மர்மப்படுத்தத்தக்கதாக வழிகளை வழிகளை திறந்து வழிநடத்துங்கோ ராஜா, திறந்து உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி எப்படியாவது காலத்தில் தன்னை எலும்புலிருந்து உங்களோட அன்பை வெளுத்து நடந்து நடந்து கூட வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லவா இங்க கைவிடவே மாட்டிக்க. அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த வரை புல்லாக விற்கிற ஆறாகல் இந்த இதுக்கு மாற்று மார்களை தொடத்தக்கதாக உங்களாக செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தலைவர் ஆண்டவரே பெஞ்சமின் நத்தாக்குக்காக உங்களை வருகிறோம். அவருக்கு வேண்டிய சோதல தைரியம் பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவரோடு தொலைத்து ஊழியம் செய்யும் 22 போரையும் புறப்படுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் வராதபடி ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து உங்களோட வார்த்தை மீது உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று உணர்வோடு ஆண்டவர் அவர்கள் நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக நன்றி. அந்த தேசத்தை நீங்க வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. யாரும் அதை தொடராதபடி ஆண்டவரே நீங்க இரத்தத்தால் மூடி வழிநடத்துறதுனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சௌத்திரிக்கிறோம். என்ன வித்தேவனே அங்க வாழும் ஜூத மக்களும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மர்வப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. அது தொட்டு தொட்டு கொண்டு வாழ்க்கை நீங்க தான் வச்சுக்கிறேன் ஏற்றுக்கொள்றதுக்காக திரும்ப நீங்கள் வர ராஜா ராஜனாக வர போறீங்களேன்னு வாஞ்சோடு இருக்கத்தக்கதாக ஆன தலை முட்டி கொண்டிருந்தவர்களை நீங்க தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவன் இன்னும் எல்லா உலக தலைவர்களுக்காக உங்களுடைய வருகிறோம். அமெரிக்கா தேசத்து தலைவர் டொனால்டு ட்ரம்புக்காக உங்களுடைய வருகிறோம். அவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சோகல தைரியத்தையும் கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்கள் ராஜா. அந்த தேசம் இந்த விதத்திலும் பொருளாதார நிலையிலும் இந்த விதத்திலும் அதுக்கு போகாதபடி ஆறுமத கப்பற்ற விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அந்த தேசத்தை உறுதியோடு ஆளத்தக்கதாக அந்த தேசத்தில் நீண்டதான் பின்மாறி முன்னாரிய உச்சி செழிப்புள்ள தேசமாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக வருங்கால சந்ததி எழுந்து பிரகாசித்து எப்படியாவது காலத்தில் மிஷன் எழுப்பினீங்களோ அதே போல ஐயா சந்ததி சந்ததியும் எல்லாரும் உங்களை நோக்கி பார்த்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக குடராட்சியத்துக்கு வேலியாக்களாக அவர்களை ஆயத்துப்படுத்தி உங்களால் பாவிக்க முடியும். பாய்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். இந்த கனடா தேசத்திலும் ஐயா உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. உங்களுக்கு கொடுக்கிற கனத்தை துதிய மகமே உலக வேறுக்கு கொடுத்து ஆக்கிரமக்கள் பாதையை போய்விடாதபடி காத்துக்கொடுக்கும். இந்த வருங்கால சந்ததி வளரத்தை போய்விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான நாளை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த சங்கம மொழியிலே ஒப்படைக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் அங்கெங்கெல்லாம் ஆண்டவரே போய் உங்களோட அன்பை பயந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாணம் பண்ணுகிறார்கள். எந்த விதத்தில் பங்குட வேணும் என்று விரும்பினார்கள் உங்களோட விருப்பத்தின்படி அவளுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டிய தேசங்களுக்கு சேர்த்து திரும்ப வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து திரும்ப அவருடைய குடும்பத்தில் சபனத்தில் அவர்கள் இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். இந்த விதியான சங்கமொழியிலே தடகாமதம் என்றும் கூட பிள்ளைகளுக்கு கூட உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க நடத்தி முடிப்பீங்க. நடத்த வல்லவரதுக்காக உங்களொருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவன் உயிர் உள்ள நாமத்தில் எங்களுக்காக குலத்தின் மீட்புக்காக என்னத்தோடு வலது பாரதத்திலிருந்து கருத்து பேசுகிறதே தகப்பனே, திரும்ப ராஜராஜனாக வர இருக்கிறவரே உங்களை நாம் எல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி மிகவும் தாழ்மையாக கொண்டிராவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அவருடைய எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. திரும்பமாக திங்கட்கிழமை சந்திக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய உற்சாகத்தோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராம். காட் பிளஸ் யூ.
2: ஆமென்.
1: அருமையான வழி. இதுவரை நேரமும் நாங்கள் ஜெப வழியில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து ஜெபங்களை கூட வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே. ஆமே.
3: லோக ராஜாவே, எமக்கு நன்றி. விடுதலை நாதரே நன்றி. ஐயா தேசத்தில் ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொரு தலைவர்களினை பொருட்படுத்த வேண்டும் ஐயா. விசேஷித்த விதமா எங்கள் இலங்கை தேசத்தை, இந்தியா தேசத்தை ஆண்டவர் ஐயா ஒவ்வொருதரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொட்டுக்குறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொட்டுக்குறோம் ஐயா. சஞ்சலங்கள், தவிப்புகள் நீங்கி ஆண்டவர் ஐயா, பொல்லாத காரியங்கள் நீங்கி ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஐயா உண்மை உமக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய நீரே தேவன் அறிக்கையிடத்தக்கதா. நீர் ஒரு பெரிய கிருபையை செய்ய வேண்டும் ஐயா. தேசம் அழிவுக்குள் சென்று விடாதபடி என் தகப்பனே, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஞானத்தோடு ஆள தகப்பனே, அவர்களுக்கு ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா. தேசத்தின் அழிவை வெளியில் போய்கொண்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாக்க நீர் நியமித்த தலைவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே புத்தீனமாய் நடவாதபடி ஆண்டவரே, சாந்தத்தோடும் மன அமைதியோடும் ஆண்டவரே தேசங்களை நடத்தத்தக்க கிருபிய தேச தலைவர்களுக்கு நீர் கொடுக்கிறபடியால் நன்றி நன்றி. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் அற்றுவருக்கிற காரியமான விக்கிர ஆராதனை ஆண்டவரே தேசம் முழுவதும் தகப்பனே எழும்பிக் கொண்டு வருகிறது ராஜா. ஆனாலும் ஆண்டவரே என் தேவன் இரத்த சாட்சியாய் மறிக்கிற ஜனங்களை எழுப்பி இருக்கிறீங்களே ராஜா. இரத்த சாட்சியாய் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது, உம்முடைய சுவிசேஷம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. அதுக்காக மக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேவாவியானவரே சுத்த தெய்வமே, மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே மகிமை நிறைந்தவரே அற்புதம் செய்கிறவரே ஐயா, உம்முடைய சுவிசேஷம் பரவப்பட்டு கொண்டு வருகிறபடியால் நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது ராஜா. அதற்காக நன்றியை ஆயத்தப்படும்படி ஜனங்களை எழுப்புகிறீரே நன்றி ஆண்டவர். தேசத்தில் உள்ள அருவருக்கிற காரியங்கள் ஐயா, தேசம் முழுவதும் பரவி இருக்கிற அருவறுப்புகளை நீக்கி போடுங்க ராஜா. நீர் அருவக்கு இருக்கிற பாவம், விக்கிர ஆராதனை பாவம், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் தகப்பனே அப்பா தகப்பனே ஹாலி லூயா தகப்பனே ஐயா தகப்பனே எல்லா பாவமான காரியங்களை நீர் காண்கிறீர் தகப்பனே. ஒவ்வொன்றின் மேலும் அல்லேலூயா. அவர்களை இந்த பாவத்தில் நின்று விட்டுவிக்கத்தானே இறங்கி வந்தீர் பூமிக்கு. அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து விடுதலை அடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. எத்தாவே மக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீ பதில் தந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. தேசங்களில் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறீரையா. பொல்லாதவர்களின் ஆட்சியிலிருந்து தேசத்தை காப்பாற்றினீரே நன்றி அப்பா. அதே போல ராஜா தகப்பனே கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரை நீ சந்திக்க வேண்டுமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்கிற ஐயா தகப்பனே இந்த மணிப்பூர் தேசத்தில் என் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே ஐயா. இந்தியா தேசத்திலே அநியாயமாய் கொலை செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக வருகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த ஊழியக்காரரின் பாதுகாப்புக்காக ஊழியம் செய்கிற மக்காக அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் பாதுகாக்க முடிய கரத்தை நீர் நீட்டும்படி அல்லேலூயா தகப்பனே. அவர்கள் குடும்பங்களை நீர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே ஐயா. மக்காக ஊழியம் செய்தார் பிதாவனை கனப்படுத்து வரணுடைய வார்த்தையின்படிதாவ ஊழியக்காரனில் பொருட்படுத்த வேண்டும் ஐயா. ஹாலே லூயா ஹாலே லூயா. ஊழியக்காரன் பாதுகாப்புக்காக ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இறுதியாய் ஆண்டவர் ஊழியக்காரின் பாதுகாப்புக்காகவே வருகிறோம் ஐயா. ஊழியக்காரனில் பொருட்படுத்து கொள்ளும் ஐயா. உமக்காக தகப்பனே ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்ய புறப்படுகிற ஊழியக்காரின் பாதுகாப்பையா தயப்பனே சபைகளுக்குள்ளாய் வதகனே புகுந்து அடாத்தொடித்தனங்களை செய்து சாத்தானின் திட்டங்களை முறியடித்து போடும் ஆண்டவர். உமக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் என்று சொல்லியிருக்க, எனக்கு உமக்கு விரோதமாய் எழும்புற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தகப்பனே, உமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே தகப்பனே, அது வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவர். அவர் திட்டங்கள் நொறுங்கி போகட்டும்படி ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புற சத்துருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன் நான். ஐயா, பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்து உலகம் பூராவும் ஆண்டவரே, எல்லா சத்ருவின் திட்டங்களும் கங்கணம் கட்டி கொண்டு எழும்பி நிற்கிற சாத்தானின் திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமம் நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, ஜபாவிய ஊற்றுமண்டவர், இன்னும் ஒற்றுமைய ஈற்றுமைய ஊற்றுமைய ஜபாவியங்கள் மேல ஊற்றப்பட்டுவதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பன், இந்த நாள் முழுவதும் ஜபத்திலும் துதியிலும் எங்களை நடைநடத்தி கொண்டு வந்தீரேன் நன்றி ஆண்டவரே. இன்னும் ஐயா பெலப்படுத்தும், பெலப்படுத்தும்படி எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என்னை ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இன்னும் அப்ப ஆவியில் இதை பெலப்படுத்துமே, ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவர், அநேகருக்கு சாட்சியாய் வாழறி கிருபை செய்யும் ஆண்டவர். ஐயா தகப்பனை ஒதுங்கி வாழாதபடி ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களை ஒதுங்கி போய் விடாதபடி ஆண்டவரை, ஒட்டுங்கி போகாதபடி, ஒட்டுங்கின் ஆவிகளை நீக்கி போட்டுறாரு அப்பா. வல்லமையின் ஆவியாளங்களை நிரப்பும்படி செபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் முழுமையாய் வைக்கிறேன் தகப்பனே. இந்த பகல் வேளை முழுவதும் பாதுகாத்த தெய்வமையா, இந்த இரவு வேளையில நீ பாதுகாக்க போறதற்காய் நன்றியா. இந்த நித்திரிய கொடுங்க ராஜா, என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ராஜா நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். ஒவ்வொருவர் அந்தந்த இடத்தில் உடைய தேவ தூதரை அனுப்பி ஆண்டவர் இந்த பகல் வேளை முழுவதும் பாதுகாத்த தேவ தூதர்களுக்காக நன்றியை, இந்த இரவு வேளைக்கு நீர் நியமித்த தேவதூதர்களுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி பலி செலுத்தி நிற்கிறேன் நல்ல தகப்பன். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்காசு சுவிசேஷம் 22 அதிகாரம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபம் ஆயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினாலே அவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்போது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரி யோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையிலே அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பாஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது பேதுருவையும் ஜோவானையும் அழைத்து, நாம் பாஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்தரு ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீசரோட கூட பாஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். இடம் என்று கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடைய கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவு நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும் படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பின்பு அவர், இதோ என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை என்னோடைய கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டியபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் தம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார். அன்றையும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாய். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவர்களும் உபகாரிகள் எனப்படுவார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ இவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரரை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆமீன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களில் உட்காருவீர்கள். அல்லே லூயா. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையே சுழகிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பும் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்ற. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுரு, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதே 3 தரம் மறுதளிப்பேன் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்கள் பணப்பையையும் நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைந்ததில்லை என்றார். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயமில்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்கால் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வருகிறது, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வருகிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவர், இதோ 2 பட்டயம் இருக்கிறது, அது போதும் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார். அது போதும் என்றார். பின்பற் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவம் இறக்கி போனார். அவருடைய சீசரும் அவருடைய கூட போனார். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, அல்லேலூயா என்று ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பிளப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்களை தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடி விழித்து எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே பன்னிர்வரில் ஒருவனாகிய ஜூதாஸ் என்பவரும் வந்து இயேசுவை முத்தம் செய்து அவரிடத்தில் சேர்ந்தார். இயேசு அவனை நோக்கி, ஜூதாஸே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழல் என்றவர்கள் நடக்கப் போவதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டுவோமா என்றார். அப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியரை வேலைக்காரனை வலது காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடைய கூட இருக்கையில் நீங்கள் ஏன் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை? இதுவோ உங்களுடைய வேலையும் அது அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது என்றார். அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார். பேதுருவும் தூரத்தில் நின்றான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், சிறியே, அவனே அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பிறகு வேறொருவன் கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். வேறக்குரிய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்றதை நான் அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார், நோக்கி பார்த்தார். ஆமேன். சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்திலே அறைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டி நான் சொல்லண்டவரை என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார். விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதவாரரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அது எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரன் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வல்லசபதத்தில் வீற்றிருப்பார் என்றார். இது முதல் மனுஷகுமாரன் செல்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலதுவசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் இவன் தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதன், நாமே இவருடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். இவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்துக்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்தவரை நோக்கி, யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அவனுக்கு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். ஆமென் ஆண்டவரே. அப்பா, கலிலேயா என்பது பிலாத்து கேட்ட பொழுது அந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளவனானவர் என்றிருந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதினுடைய இடத்துக்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததனால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தையும் பார்க்க ஒன்று விரும்பி இருந்ததாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களுக்கு அவரிடத்தில் வினாவினால் அவர் மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரும் அவர் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோசு தன் போச்சவரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்து இடத்துக்கு அனுப்பினார். முன்னே ஒருவருக்கு ஒரு பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள். பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதனிடத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதோ அவனும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். பண்டிகைதோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவருடைய அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரவாசு எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு சொல்றார். அந்த பரவாசு என்பவன் நகரத்திலே நடந்தொரு கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்றாந்தவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றார். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உஜத்த சத்தத்தோடைய கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியன் விட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவரை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசு அவர்களை கொண்டு போகிற போது அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிறையனே ஊரானாகிய சீமோன் என்கிறவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பியாளர் ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளைப்பெறாத கற்பங்களும் பால்குடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அவர்கள் மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு இரண்டு பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு செல்ல போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் என்னது செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை எடுத்து வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூட அதிகாரிகளும் இவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றால் அப்பா தகப்பனை இப்போது நடக்கிற பிரச்சனை இதுதான். ஆண்டவரே தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். போற்றவரும் அவரிடத்தில் வந்து அவருக்காக காடியை கொடுத்து நீ யூதரின் ராஜாவானார் உன்னை ரட்சித்துக் கொள்ளவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்றும் கிரேக்கு லத்தின் எவரைய பாச எழுதுகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியின் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன நினைத்திரளும் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீல நடுவில் 2 கிழிந்தது. பிதா இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100 சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த காட்சியை பார்க்கும்படி கூட வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்ததை பார்த்து தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர் எல்லாரும் கலிலியா இருந்தவருக்கு பின்சென்று அந்த வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப் என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகி அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்த நூலினாலும் ஆரம்பமானது. கலிலியாவிலிருந்து அவரோடே வந்து கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையே மனுஷருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த விதத்தையும் பார்த்து திரும்பி போய் சுகந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்களையும் அவர் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறைக்கு போனார்கள் வந்தார்கள் சாரி கல்லறையை அடைத்திருந்த கல்லை கல் புரட்டப்பட்டு புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3 எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கல்லியால் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மதகலேனா மரியாளும் யோவன் ஆளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்துக்கு ஓடி அதற்குடைய குனிந்து வார்த்தை சீலைகளை தரிப்பட வைத்திருப்பதைக் கண்டு சம்பவித்ததைக் கண்டு தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்கள் 2 எருசலேமுக்கு 7 or 8 miles தூரமுள்ள உம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அன்றைய தினமே அவர்கள் 2 போகையில் அந்த வர்த்தமானங்கள் யாவையும் அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். இப்படி இவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டு போகையில் இயேசு தாமே அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவரவர்கள் நோக்கி நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்ட அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக அந்நாட்களில் இருசமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். உபைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசைரான இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்த நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அமைந்தார்கள். அவரே சில இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாரமே கல்லறையத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடி இருக்கிறார் என்று சொன்ன தேவதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சென்றபடி கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்பார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளவர்களே. கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருந்தவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமயமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிடும், சாயங்காலம் ஆகிறது, பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டு அவர் அப்பொழுது அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தி எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே நாம் அவருடனே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுதும் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டெறியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்றவர்கள் சொல்ல கேட்டு வழியினே நடந்தவர்களை இவர் அப்பத்தை பிற்கையில் தங்கள் அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள். இவர்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கு உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டங்களையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உயிரோடு இருந்த போதே உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்த பிரசங்க உபதேசங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தெழுந்தெழுக்கவும் வேண்டியதாயிற்று எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள் என்றார். பின்பவர் பித்தானியாவுக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். லூவாக்கா சுவிசேஷம் முடிந்தது. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையிலே தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேதங்களை வாசிக்கும் போது ராஜா உயிர்த்தெழுந்தமுடைய வல்லமை எழுந்து அப்பா தகப்பனே வல்லமை எங்களை பெலப்படுத்துகிறபடியால் நன்றி நன்றி நன்றி. என் தகப்பனே மக்கு நன்றி ஐயா. இந்த மாலை வேளை இந்த வார்த்தைகளை வசனிக்க தியானிக்க தகப்பனை வாசிக்க தியானிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த கூடிய நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றி ஐயா. தகப்பனை மீண்டுமாய் ஆண்டவரே இந்த சூம் மீட்டிங்கின் மூலம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். நடத்துகிற மஞ்சுவையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றி ஐயா. தொடர்ந்து ஓட பிள்ளனை கொண்டு ஆண்டவரே, சத்துவத்தை கொண்டு ஆண்டவரே, தகப்பனை தரிசனங்களை இழந்து போகாதபடி தொடர்ந்து ஓடத்தக்க கிருவியையும் மகிமையும் அந்த குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஐயா. அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன் ஆண்டவரே. இரவும் பகலும் ஐயா வந்து இந்த இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விசேஷித்த விதமாக கலாமாவை ஒப்புக்கொண்டுக்குறேன் ஆண்டவரே. கலாமாவோடு கூட இருக்கும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே தகப்பனை இணைத்திருக்கிறபடியால் நன்றி. குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நன்றி. போக்குவரத்து பாதைகளில் மகளோடு இருந்தீரே நன்றி ஆண்டவரே. அதே போல சோதியம்மா குடும்பத்தை சோதியம்மாவை கொடுக்கிறேன் தகப்பனே. சோதியம்மா என்ற பிரயாணத்தில் நீர் கூட இருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. உண்மை அறிந்த மகள், உமக்காக வாழுகிற மகள் ஆண்டவரே, அவருடைய காரியங்களை நீர் செல்லாவற்றை நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. பிரயாணத்தில் ஆண்டவரே தகப்பனே நீர் கூடவே இருந்த வியாதிகள் பொல்லாப்புக்கள் ஆண்டவரே மனச் சஞ்சலங்கள் இல்லாதபடி தகப்பனை அழைத்து வருகிறபடியால் நன்றி ஐயா. சொந்தருடைய தேசத்துக்கு திரும்பி வரும் வரைக்கும் உம்முடைய கருத்தில் மகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அதே போல எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. தர்சினி அம்மாவை கொண்டுக்கிறேன் வந்து எத்தனையோ சகோதரர்கள் தகப்பன் எங்களுக்கு பேர் தெரியாது, எத்தனையோ பேர் வந்து போகிறார்கள். எல்லாரையும் திட்டுக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். இறுதியா எங்கள் குடும்பத்தை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த இரவு வேளையில என் தகப்பனே உம்முடைய பாதுகாக்கிற கரத்திலே கொடுத்து நிற்கிறேன் தகப்பனே. என்னை கணவனாரே பிள்ளைகளை பேர பிள்ளைகளை மருமக்களே ஆண்டவர் நாங்கள் வசிக்கிற இல்லங்களே ஐயா, பிள்ளைகள் வசிக்கும் வீடுகள் வாசல்கள் எல்லாம் உடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஐயா. அவர்களுக்குரிய தேவதூதரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளும் மகிமையின் மூடிக்கொள்ளும் அக்கினி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுமை. அவர்கள் இருதயங்களில் சிந்தனைகளில் பொல்லாங்கான் சிந்தனைகளை தொட்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளுமை. இருதயங்களை அப்பா உம்பக்கமாய் திருப்பிக் கொள்ளும் ஐயா. பிள்ளைகளின் இருதயங்களை உம்பக்கம் திருப்பினதற்காய் நன்றி. கணவனின் இருதயத்தை உம்பக்கமாய் திருப்பினதற்காய் நன்றி. ஜனங்களின் இருதயங்களை உம்பக்கமாய் திருப்புவதற்காக நன்றி. எங்கள் சபையிலும் மக்கத்தவர்களின் உம்பக்கம் திருப்பினதற்காய் நன்றி நன்றி என்று சொல்லி எங்கள் குடும்பத்தை முழுவதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவங்க கேட்டு நிற்கிற நல்ல தகப்பனை. இதுவரை நடத்தின பினேசரே இனியும் தொடர்ந்து நடத்த போவதற்காக நன்றி. எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை தாரும். அதிகாலை போல் எழுந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்யவும் ஐயா. எங்கள் காரியங்களுக்காக வெளியே போகவும் பெறவும் பாடசாலைகள் வேலைகளுக்கு போகும் போதும் உங்களோடு கூட இருந்து நடத்த போகிறபடியால் நன்றி. காலநிலைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர்கள். காலநிலைகள் எங்களை தாக்காத வாரு ராஜா. தகப்பனை நீர் காத்துக்கொள்ளுகிறபடியால் நன்றி ஆண்டவர். தகப்பனை இந்த காலநிலைகள் சூழ்நிலைகள் எங்களை தாக்காதவாறு நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்னும் பாதுகாக்க போகிறபடியால் நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். தகப்பனைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனையுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அப்பா. எங்கள் சோதனை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாவாது தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வெள்ளையும் மகிமையும் இன்றைக்கும் உம்முடையது. ஆமே நாமே நாமே நாமே நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. பிரைஸ் லார்ட் பிரதர் யார் நிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட்.
3: ஓகே சந்தோஷம்.
4: ஓகே ஓகே ஓகே. கேட்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: ஆமென்.
4: நல்லது அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல ராத்திரி வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மழை நேரமாய் அன்பு சகோதரியை நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி. இந்த ஊழியத்தில் கூட இருந்ததற்காக நன்றி. ஜெபங்களை எடுத்ததற்காக நன்றி. கர்த்தர் சகலதையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இயற்கிருபியாய் நடத்துகிறீரே. அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தகப்பன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல நிறங்களை தாங்கி சுமந்து வருகிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோதரிக்கிறேன். நாளும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்கள் பாடுகிற பாடல்கள் வேத வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றையும் முன்னப்பங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு தெய்வமே உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் முற்றுமுழுதாய் பொறுப்படுங்க. எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் தொடக்கம் தொடங்கி நாங்கள் ஜெபத்திலே காத்திருக்க உதவி செய்ய முடிவு எடுக்க உதவி செய்யுங்க. கிருபையும் நன்மையும் சுகபல ஆரோக்கியத்தையும் தந்து நீ நடத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நினைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையும் நன்மையும் உண்டாகட்டும். தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாத என்ற வேத வார்த்தைகளின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எதையெல்லாம் செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அது எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். வாக்கு மாறாதவர். நீர் வழி நடத்துகிறீர். ஆனவனாலே மகு கோடி ஸ்தோதிரங்கள். நீர் பொறுப்படும் வழி நடத்தும் ஆவியானவரே உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே நீர் நடத்துவீராக. உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆவியன் மீது ஆமேன். ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கிருபை உள்ளவரே, ஸ்தோத்திரம் மனதுருக்கம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் அன்பானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன். மட்டு நேரமாய் எங்களோடு கூட இருந்தவரே மெய் ஸ்தோதரிக்கிறேன். ஆண்டவரே மெய் துதிக்கிறேன். என்னை தேடுகிறவன் கண்டடைவான் வாக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல மதிய வேளையிலும் அதிகாலை நேரத்திலும் உம்மை தேட ஆண்டவரே மெய் துதிக்க உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ள தேவனே, நீங்கள் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமும் மனதுருக்கமும் தாழ்மையும் நன்மையும் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஊரி வைஷ்யந்தர லபந்தர லிபியந்தர லபா இயேசுவே நாமத்தினால் இன்னும் இன்னும் முடிவே கூட இருப்பேன் அப்பா. சரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், லீலி புஷ்பமே ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றி இயேசுவே, அல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்

உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயாமேன். எவ்வளவு இன்பமானது.

பார்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள், ஆமேன் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே.

எல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஹலலூயா. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றி

ஆறுதலின் தெய்வமே, ஐசரோட் நன்றி ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, நன்றி வரும் வரும் மனதுருகும் ஆண்டவரே. சூத்திர ஊறி வைசி அளவில் வந்தருளிவி அந்த உலகத்தின் தோற்றம் முன்பாகவே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே. சூத்திர உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களுக்காய் அடிக்கப்படுவதற்காய் நியமிக்கப்பட்டவரே. சூத்திரம் சூத்திரம் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே. சூத்திரம் எங்களோடு கூட இருப்பவரே. சூத்திரம் ஆண்டவரே. சூத்திரம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கிறவரே. சூத்திரம் அதிசயமானவரே. சூத்திரம் நான் உம்மை அதிசயமானவரே. ஸ்தோத்திரம் ஆலோசனை கேட்டாவே. ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளவரே. ஸ்தோத்திரம் வாக்குமாறாதவரே. ஸ்தோத்திரம் இதயம் உள்ளவரே. ஸ்தோத்திரம் இரக்கம் உள்ளவரே. ஸ்தோத்திரம் மனதுருக்கம் உள்ளவரே. உன்னை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவ

அன்பு கொண்டு அவரே எனக்காய் இரத்தம் சிந்தினான். அம்மேன். ஆண்டவரே, எனக்காய் இரத்தம் சிந்தினவரே, எனக்காய் இறங்கினவரே, ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே, ஸ்தோத்திரம். ஊரிமை சந்தரல வந்தரலிவி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. அதிசயமானவரே, ஆலோசனை கேட்டாவே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, உன்னதமானவரே, உயர் மறைவிலே இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் கேடகம் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்ப வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே, ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே, ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய வேத வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இரக்கமுள்ளவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். சேனைகளின் கத்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைசிகாட் அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் 1 தொடக்கம் வாசிக்க கேட்டு போகிறோம். நல்லது. அந்நாட்களில் யோவான் ஞானஸ்தான யூதேயாவில் உள்ள மனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யோனிங்க அந்த நாட்களில் யோவான் ஞானஸ்தானாக யூதேயா கடற்கரையிலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்னும் நீங்க எண்ணத்துல மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இருந்து மனம் திரும்புங்கள், அவருடைய வருகை வெகு சீக்கிரம். இந்த யோபான் ஞானஸ்தானம் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருவர் வரப்போகிறார், அவர் உங்களை ரட்சிக்க போகிறார், அவர் உங்களை விடுவிக்க வரப்போகிறார். ஆனால அவருடைய வழியில நீங்க வாங்க அப்படி என்று இந்த மத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் 2 வசனத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவனே இவன் என்றார். இவன் சொல்லப்பட்டவனே இவன். இந்த ஜோவான் ஒட்டக மயிரையும் உடையையும் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேமிலே நகரங்களிலும் யூதேயா தேசத்தார் அனைவரும் ஜோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவ்விடத்தில் வந்தபோது போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானில் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் வருகிறதை ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறதை கண்டு அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள

அதை நினையாது நினையாதும் இருங்கள். தேவன் இந்த கல்லினாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ளவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுதோ கோடாளியானது மரத்தின் கீழ் வேரில் அருகே வைத்திருக்கிறது. ஆகையினால் நல்ல கனி கொடாமல் போனால் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன். எனக்கு பின் வருகின்றவரோ என்னிலும் வல்லமை உள்ளவர். அவருடைய பாதரட்சணையின் சுமக்கின்றதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கின்றது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளுவார் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். அப்பொழுது ஜோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அங்கே அருகே அவரிடத்தில் வந்தார். ஜோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமோ என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நமக்கு ஏற்றதாய் இருக்கின்றது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனேயே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மிடலே வருகின்றதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கின்றேன் என்று உரைத்தது. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் இந்த அதிகாரத்திலே நமக்கு சொல்ல விரும்புகிறதை நாங்கள் காணுகிறோம். ஜோவான் ஞானஸ்தானகன் ஆண்டவராகி இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்காகவும் இந்த ஜோவான் ஞானஸ்தானகன் வந்து கலிலேயா பகுதியிலே ஜனங்கள் மத்தியிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் வருகிறது, பரலோக ராஜ்யம் பூமிக்கு வரப்போகிறது. இந்த பூமிக்கு வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாவிட்டால் இந்த பரலோகம் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் வருகிற இந்த பரலோக ராஜ்யம் உங்கள் இருதயத்திலே சுமந்து கொள்ளும்படிக்கு, அல்ல உங்களுடைய இருதயத்திலே அது ஆளுகை செய்யும்படிக்கு நீங்கள் மனம் திரும்பி குணமடைய வேண்டும் என்பதை ஜோவான் ஞானஸ்தானகன் தெளிவாக இந்த மத்தேயு 3:1-17 வசனங்கள் வரைக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையிலும் கூட அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இவ்வண்ணமாக, ஆமென். கோடாலியானது மரத்தின் வேரருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வந்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அலாட்டால் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படாமல்,

மரணம் அடைகிறவர்களோ பூமியில் வாழுகிறவர்களோ அவர்களுக்கு ஒரு முடிவு வரும்போது இந்த கோடாலியானது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அவர்களை வெட்டி போடும். அந்த கோடாலிக்கு வார்த்தையாக பயன்படுத்துகிறேன் நான். தேவனுடைய வார்த்தை கோடாலியை போன்றதாய் நம்முடைய இருதயத்தை வெட்டக்கூடிய ஒரு நல்ல கருவி. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கடினமான இந்த காரியங்களை கொத்தி புளக்கக்கூடிய நல்ல வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையானது உள்ளத்தில் போய் நம்முடைய உள்ளத்தை வெட்டி பிடிக்க வேண்டும், வெட்டி பிடிக்க வேண்டும், வெட்டி பிடிச்சு அது அங்கே பண்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமானது. ஆமேன். ஆனவனால கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒரு நிலத்தை நாங்கள் உழுகிறோம் என்று சொன்னால் அந்த நிலம் நமக்கு ஏற்ற வண்ணமாக விட்டு கொடுக்கக்கூடியதாக சேஃப்டியாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் நாங்கள் அந்த நிலத்தை உழுகிறோம். அல்லாவிட்டால் அதை துப்புரவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய இருதயமும் துப்புரவு செய்யப்பட வேண்டியதாக உழப்பட வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை உழும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என் ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாயிருக்கிறது. அவருடைய வருகை வெகு சீக்கிரமாயிருக்குது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீசர்கள் மத்தியிலே கொடுத்துட்டு போனாரு. யோவான் இடத்துல வந்து யோவான் சொல்லுகிறார், அவர் வரப்போறார், ரெடியாகுங்கன்னு சொன்னார். இப்ப இயேசு வந்துட்டாரு, சீசர்கள் மத்தியில ஊழியம் செய்தாரு, செய்து முடிச்சிட்டு இப்ப அவர் செய்த வேலை அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா மனிதர்கள் மத்தியிலும் பிரசங்கிச்சுட்டு அவர் செய்த ஒரே ஒரு காரியம், தன்னாலே அழைக்கப்பட்ட 12 சீசர்களுடைய கைகளிலும், 70 பேருடைய கைகளிலும், அப்போஸ்தலராகிய பவுலுடைய கைகளிலும் அவர் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு போனார். இல்லையா? அவர்களுக்கு அடுத்ததாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இல்லையா? அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியங்களை இன்று வரைக்கும் நாங்கள் செய்து வருக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த மனம் திரும்புதல் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மிகவும் முக்கியமானதாகவும் மிகவும் அவசியமானதாகவும், ஒரு மனிதன் மரணம் அடையும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாட்ட அந்த மனிதனுடைய ஆத்மாவை பரலோகம் என்ற ராஜ்யத்திலே சேர்க்கக்கூடியதுமான இந்த வார்த்தையானது நம்மை புடமிட்டு நம்மை உருவாக்கி ஆண்டவர் பக்கமாய் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும், அந்த நடைமுறையிலே வர வேண்டும் என்பதை என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நடைமுறையில கொண்டு வருவதற்காகவே தான் ஆண்டவர் எழுதியே வைத்திருக்கிறார், எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம நலக்கத்திற்கு பிரியமானவர்களே, வார்த்தையை வாசிக்கிறவர்களாக அல்ல, கேட்கிறவர்களாக அல்ல, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக நாங்கள் மாறும்போது பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆமேன். நல்லதாண்டவரே, நல்ல ஊழையிலும் இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வருகை பெருகந்தம் வரைக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கவும், கர்த்தருக்குள்ளாய் பலனடையவும், அன்பு தெய்வமே நீங்க கிருபை பாராட்ட போதுமானவர், போதுமானவர். அப்படியே எங்களுக்கு உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் தங்களை மனம் திரும்பும் போது இந்த மனம் திரும்புதலில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி பரிசுத்தமுள்ளவரே, நல்ல உலைக்கு ஆய்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருகர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், வல்லமை உள்ளவர், வாக்குமாறாதவரே. அல்லேலூயா. நன்றி கர்த்தர். நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட அதே ஆண்டவரே அதிகாலை நேரத்திலும் கர்த்தாவே உண்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறேன், உடைய நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பல பல பல பல பல பல வந்தரளி பியந்தரளவா கர்த்தாவே ஸ்தூத்திரம். வைக்கப்போகிற ஒரு விண்ணப்பங்களை வேண்டி இவமே நீங்க அங்கீகரிக்க போதுமானவர், போதுமானவர், புதுமை நிறைந்தவர் அல்லவோ ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. ஒரு பல பல பல பல பல பல வந்தரளி பியந்தரளவா, தூரலி பியந்தரளவா,
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, நீங்க நல்லவர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு தருகிற பரிசுத்தரே, பரிசுத்தாவியானவரே, எம்மை துதிக்கிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். எங்களோடு கூடவே இரும் ஆண்டவரே. ஸ்தோத்திர அல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் போது உம்முடைய கிருபையின் கிரமங்களோடு கூட இருக்கட்டுக்கும். பரிசுத்தாவியானவரே, நீங்களே வாங்கப்பா, நீங்களே வாங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. இதற்காக ஜெபிக்கவனும் என்று கற்று தாங்கப்பா. எப்படி ஜெபிக்கவனும் என்று கற்று தாங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அதிகாரம் உள்ள பதிலை கொண்டு வந்து தாங்கப்பா. நீங்களால், உங்களால முடியும், உங்களால மாத்திரமே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். கர்த்த நல்லவரே, நல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, தரிக்கிறேன். பூரி பஷ் அந்தரளவலவலவலவலவந்தரளிவி அந்தரளவ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, அம்மை துதிக்கிறேன். விசேஷமாய் கேட்டாவே, உலக நாடுகளுக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பிரான்சுக்காக ஜெபிக்கிறேன், இத்தாலிக்காக ஜெபிக்கிறேன் கேட்டாவே, லண்டனுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாட்டு ஜனாதிபதிகளை நீங்க பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. நாட்டிலே ஆண்டவரே இருக்கிற ஜனாதிபதி இராணுவங்கள் அனைத்தையும் நீங்க பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. கர்த்தர், இந்த மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஜனங்களை ஆண்டவரே நீர் பத்திரமாய் பாதுகாருங்க. எல்லா பொல்லாப்புகளுக்கும் விளக்குங்க, எல்லா பொல்லாப்புகளுக்கும் விளக்குங்க. ஆண்டவரே, சித்தம் எங்களுக்கு நீங்களாக்கம். உணவு தேவைகளுடைய தேவைகளை ஆண்டவரே நீ சந்தையும் சந்தையும் பொல்லாப்புகள் விலகட்டி போகட்டுக்கும், விலகி போகட்டுக்கும். ஆண்டவரே, சீனா பகுதிக்காக ஜெபிக்கிறேன். சீனாவில் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுதலையாக்கும். வெள்ளப்பெருக்கில் இருந்து அழிவுகளை ஆண்டவரே தடுத்து நிறுத்தும். அவர்கள் உணர்வோடு எட்டுக்கின்ற ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க. நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தேசம் முழுவதிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களில் கர்த்தாவே அடி ஆண்டவரே உணவின்றி இருக்கிறார்களோ, உடையின்றி இருக்கிறார்களோ, ஆண்டவரே சுவாமி உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, அவர்கள் மத்தியில் வெளிப்படுவதாக, இந்த யுத்த முகத்தினாலே சூழ்ந்திருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் நீங்கள் நீங்களாக்குங்க, நீங்களாக்குங்க, நீங்களாக்குங்க. கர்த்தாவே நீங்களாக்குங்க. தகப்பனே நீங்கள் நீங்களாக்குங்க. ஒரு பிஷந்தரள பல வந்தரளி வியந்தரள பரிவ. ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இனமே ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்திலே பறந்து பேசுகிறோம். இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டுக்கும், இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டுக்கும். தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டுக்கும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நாட்டு நாட்டு ஜனங்கள் எல்லாம் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இஸ்ரேலை நினைவு கூறுகிறோம், அமெரிக்காவை நினைவு கூறுகிறோம், லண்டனை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்வீடனை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் கிருபையா, கிருபையா இந்த நாடுகளை பொறுப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டுக்கும் இந்த நாடுகளிலே. உம்முடைய நாமம் ஆண்டவரே ஆச்சரியப்படியாய், அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடக்கட்டுக்கும், அதிசயங்கள் நடக்கட்டுக்கும். கர்த்தர் கிருபையா, கிருபையா, கிருபையா இந்த ஜனங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நாட்டின் அடிமைத்தனங்கள் மறையட்டுக்கும் சத்து ஆண்டவரே சுவாமி. இழப்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த இடங்களிலே காணப்படுகிற ஆண்டவரே, கொள்ளை நோய்கள், பொல்லாப்புகள், வஞ்சனைகள் எல்லாம் நிறுத்தப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இந்த நாடுகளிலே இறங்கி வருவதாக. விசேஷமாக அங்கே இருக்கிற திருச்சபைகளை நினைவு கூறுகிறேன். இந்த நாடுகள் மத்தியில் இருக்கிற திருச்சபைகளை நினைவு கூறுகிறேன். இந்த திருச்சபைகளை எல்லாம் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. ஆத்துமா அறுவடையில் நடக்கட்டுக்கும். ஊழியக்காரர், ஊழியக்காரிகளை வல்லமையாய், வல்லமையாய், வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாய் ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த இரு நாடுகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தமானது நிறுத்தப்படட்டுக்கும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக, பாதுகாக்கப்படும்படிக்காக ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இந்த மக்கள் மத்தியிலே இறங்குவதாக. மக்கள் மத்தியில நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டுக்கும். அந்த ஜனங்களை பொறுப்படுங்க. இந்த நாடுகள் ரெண்டையும் மாளிகை செய்கிற ஜனாதிபதி கண்களில் தயவுகள் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சுத்த நிறுத்தம் உண்டாகட்டுக்கும். ஜனங்கள் பத்திரமாய் பாதுகாக்க
படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த நாடுகளில் ஒரு நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும், நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று அப்பனே, என் தகப்பனே, இந்த நாடுகளை நீங்க முற்று முழுதாய் பொறுப்படுங்க. ஆண்டவரே, யுத்த முகங்கள் தடுத்து நிறுத்தப்படுக்கு நல்ல ஒரு விடுதலையும் தேசத்திலே உருவாக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே சுவாமி, அமெரிக்காக்காகவும் ஈரானுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களிலே ஆண்டவருடைய நீதி புலங்கட்டுக்கும், சத்ருவின் கிரிகள் முறியடிக்கப்பட்டு ஜனங்கள் காக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அந்த கடல் பரப்பிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாவதாக. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதே போல இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறேன், இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறேன், சிறிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரேலுக்கு விரோதமாய் நிற்கிற ஒவ்வொரு நாடுகளை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே சுவாமி, இஸ்ரவேலுக்கு நீங்கள் சொன்னீங்களே, ஆண்டவரே உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்புவதில்லை, ஆண்டவரே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக எழும்புகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடுவார்கள் என்று நீங்க வாக்கு கொடுத்த நீங்கள் அப்பா, வாக்கு கொடுத்த நீங்கள், வாக்கு மாறாத நீங்கள். யாக்கோபுவை ஆசீர்வதித்த நீங்கள் ஆண்டவரே, யாக்கோபுவை ஆசீர்வதித்த நீங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு மீசாக்கு ஆசீர்வதித்த தெய்வம் ஆண்டவரே, அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற போடப்படுகிற திட்டங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டுக்கும், இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டுக்கும், இயேசுவின் நாமத்தினால் நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டுக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டு. அங்கே இருக்கிற ஜனாதிபதி முதல் கொண்டு அதிகாரிகள் எல்லாம் உடைய ரத்தத்தினால மூடுகிறோம், முப்படைகளை மூடுகிறோம், கிருபை பெருகட்டுக்கும். அங்கே இருக்கிற விசுவாசிகளை மூடுகிறோம், சபைகளை மூடுகிறோம், ரட்சிப்பு உண்டாகட்டுக்கும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டுக்கும், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலுக்காக கர்த்தாவே, இஸ்ரவேலுக்காக கூடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன், மலேசியாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கிருபை உண்டாகட்டுக்கும். டோபாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய கருத்துக்குள்ளா இந்த நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், ராஜாக்களை ஒப்புக் கொடுக்கிறேன், ராணுவத்தினரை ஒப்புக் கொடுக்கிறேன், விசுவாசிகள் ஆண்டவரே அங்கே இருக்கிற சபைகளை நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறேன், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறேன். அல்லே.

அமே, நாடுகளிலே அதிசயங்களை செய்கிறவரே, ஆண்டவரே, மனதுரையை கரம் நீட்டி தேசங்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இலங்கைக்காக ஜபிக்கிறேன். இன்னும் நான் இருந்த நாடுகளையெல்லாம் நினைவு கூற மறந்தேனோ. ஆண்டவரே, நினைவு கூற கர்த்தர்க்கு இருப்பை பாராட்டுங்க. ஆண்டவரே, எம்மை துதிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுவிசுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்வீடன், சுவிசுக்காக, ஸ்வீடனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க முற்று முழுதாய் புறப்படுங்க. ஆண்டவரே, எம்முடைய கரமானது கூட இருக்கட்டும். அதே போல ஆண்டவரே, ஜெர்மன் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெர்மனில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். நாட்டு ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் முற்று முழுதாய் பொருட்படுத்து. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் கிருபி ஆய் பொருட்படுங்க. ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்லவராய் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி திறம்படி ஆய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவே, உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, நன்றி இயேசுவே.

தேசங்களிலே நன்மைகள் நடக்கட்டும், தீமைகள் ஒழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கிற வாலிபர்கள் அனைவரையும் உடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். கஞ்சாக்கள், பூத வஸ்துக்கள், இயந்திர கைகள் இயேசு சுவாமி உடைய வேதத்தை ஏந்தட்டும். ஆண்டவரே உமக்காய் நிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உமக்காய் நிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உமக்காய் வாழட்டும். ஆண்டவரே மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அப்படியாக கர்த்தாவே, இந்த நாளும் கூட இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிற நாட்டு ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறேன். பிரதமர்களுக்காக ஜெபிக்கிறேன். உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறேன். முப்படையினருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் பொறுப்பெடுப்பீராக. இலங்கை தேசத்தை நீர் முற்று முழுதாய் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கேடகன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை உடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் என்று சொன்னதற்காய் சோதிடம். ஆண்டவரே, இந்த தேசமானது உடனுடைய கண்ணிகளுக்கு விலக்கட்டுக்கும். மனிதர்களுடைய கண்ணிகளுக்கு நீங்களாகட்டுக்கும். கர்த்தர் செய்யவீராக. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிசயமானவரே மக்கு நன்றி. ஆண்டவரே ஓரி பஷ்யந்தரளவல பந்தரளிவியந்தரளவரிவல பந்தரளிவியந்தூரளவா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபி என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபி என்றும் உள்ளது. உன்னதமானவரே, நீங்க நல்லவர் அல்லவோ? வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறார். நம் தேசத்தை வழி நடத்துகிற என் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறேன். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே, நீர் அங்கே வாழ்கிறீர். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் உங்களை துதிக்கிறோம். என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இந்த பூமியிலே இறங்கி வந்து ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவீராக. தேசத்திலே இறங்கி வருவீராக. நம் இலங்கை தேசத்திலே எழுப்புதலை கட்டளை இடுவீராக. ஊழியர்களுக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக, பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக, விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக, குடும்பங்களுக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக, போதகர்மாருக்குள்ளே ஐக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஸ்ரீலங்காவிலே பரவியிருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விளக்குங்க, விளக்குங்க. ஆண்டவரே விலை உயர்வுகள் எல்லாம் குறைக்கப்பட உதவி செய்யும். விலை உயர்வுகள் குறைக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே மறைமுகமாய் நடக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படட்டுக்கும். கொலைகள், கொள்ளைகள் நிறுத்தப்படட்டுக்கும். ஆண்டவரே கற்பழிப்புகள் நிறுத்தப்படட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தற்கொலைகள் நிறுத்தப்படட்டுக்கும். வீதி விபத்துகள் நிறுத்தப்படட்டுக்கும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தலைமை போதகர், துணை போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும். இலங்கை தேசத்தில் எழுப்புதலை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சபையிலே வாலிபர்கள் பெருகட்டுக்கும். ஆத்தும அறுவடைகள் உண்டாகட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஆத்தும அறுவடைகள் உண்டாகட்டுக்கும். வடக்கிலிருந்தும், தெற்கிலிருந்தும், கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்தும் சபைகளுக்கு திரள் கூட்ட ஜனங்களை தேவனே நீர் தந்தருளுவீராக, தந்தருளுவீராக. ஆண்டவரே ஆலயங்கள் கட்ட வேண்டிய பண தேவைகள், பொருள் தேவைகள் சந்திக்கப்படட்டுக்கும். கர்த்தர் கிருபியாய் பொருட்படுத்த சகலதை நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் நடத்தும்படிக்காக என் தெய்வமே, என் தெய்வமே, உம்முடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி இயேசுவே. உன்னதமானவரே எம்மை துதிக்கிறேன். உயர்ந்தவரே எம்மை துதிக்கிறேன். மகத்துவமானவரே எம்மை துதிக்கிறேன். ஒரு பைஷந்தரளவந்தரளிவியந்தரளவரிபந்தூரளிவியந்தரளவா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபி என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபி என்றும் உள்ளது. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறேன். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திரி புத்திக சுவிகாரத்தை தந்து தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி இயேசுவே. நல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், அப்படியாக ஆண்டவரே விசேஷமாய் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இணைப்பிலே ஜெபிந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
தலைமைத்துவங்களை ஒவ்வொன்றையும் நான் ஆசிர்வதிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம். தகப்பனே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்திலே வந்து ஆண்டவரே தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க துதிக்க கர்த்தர் பாட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே எழுப்புதல்களை கட்டளை இடுவீராக. சபைகளுக்குள்ள ஆண்டவரே அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நல்ல ஐக்கியம் உண்டாகி இருக்கட்டும். இந்த இணைப்பில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகள் அவர்களுக்கு சந்திக்கப்படுகிறது ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நல்ல வேளையிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் பொறுப்பெடுப்பீராக. அப்படியாக விசேஷமாய் ஆண்டவரே மஞ்சுளாம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். மஞ்சுளாம்மா குடும்பத்தினரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அன்பு தாயாருக்கு நீர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காய் ஸ்தோதரிக்கிறேன். இந்த தரிசனத்தின் மூலமாய் அநேக ஆயிரங்கள் விடுதலை அடையட்டுக்கும், ஜெப வீரர்களாய் மாறட்டுக்கும். கர்த்தருக்குள்ளாய் காத்திருக்க உதவி செய்வீராக. இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரட்டுக்கும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் இன்னும் தேவ வார்த்தையிலே கட்டப்படட்டுக்கும். உன்னதமானவரே உம்முடைய கரத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் சகலதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் கிருபியாய் சகலதை நன்மைக்கு ஏதுவாய் செய்து தரும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அப்பா நீங்க முற்றுமுழுதாய் தாயார பொறுப்படுங்க, தாயார பொறுப்படுங்க. வல்லமையாய் பயன்படுத்துங்க கணவனார பொறுப்படுங்க. வல்லமையாய் பயன்படுத்துங்க கணவன் மனைவி இணைந்து அநேக தேசங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெற கர்த்தர் ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் பெருக பண்ணி தரிசனங்களை பெரிதாக மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லைகளை விரிவாக்கம் பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் தாய் தகப்பனோடு இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய் மாறட்டுக்கும். உணர்வு உள்ளவர்களாய் கடந்து விரட்டுக்கும். பிள்ளைகளையும் இந்த ஊழியத்திலே வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வீராக. ஆண்டவரே பேர பிள்ளைகளுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். பேர பிள்ளைகளை பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. ஆண்டவரே அவர் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளுக்கு ஏற்ற வளர்ச்சியில் உண்டாகட்டும். நல்ல ஞாபக சக்தி உண்டாகட்டும். கர்த்தருக்குள்ளாய் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். கர்த்தருக்குள்ளாய் பலனடையட்டும். கர்த்தாவே உம்முடைய கருத்துக்குள்ளாய் இந்த குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு வேண்டிய பண தேவைகள் பொருள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்தரலும். ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகும்படியாய் நான் ஒப்புக் கொடுத்து நன்மையும் கிருபையும் சுகபல ஆரோக்கியத்தையும் கட்டளை இடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே நீர் நாளும் அரியன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அரியன் குடும்பத்தை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன். என்னுடைய ஊழியங்களை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக சோதிடம். ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாய் என்ன பலப்படுத்த உதவி செய்யுங்க. விசேஷமாய் புதிய புதிய ஊழியர்களை எங்களுக்கு கண்டு கொடுங்கப்பா. என்னுடைய மனைவிக்காக சோதரிக்கிறேன். என் மனைவியை பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்க பொறுப்படுங்க. உடல் சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும் பலவீனங்களை எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க. அப்படியாக சைவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமி சைவோடு கூட இருங்க. மகனுடைய தீர்மானங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் கிருபியாய் மகனோடு கூட இருந்து ஜெபத்தினால் நிரப்பட்டுக்கும். ஆண்டவரே வேதத்தை வாசத்துக்கு வாசிக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டுக்கும். ராஜுவுக்காக ஜெபிக்கிறேன். ராஜுவையும் அவண்ணமாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கட்டளையிடுங்க. ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தர் கிருபியாய் பிள்ளைகளை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். படிச்சு கொண்டிருக்கிற மூன்றாவது மகன் ஜாலம் ஒப்பு கொடுக்கிறேன். மகனை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மகனுடைய இருதயத்தில் நம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டுக்கும். ஆண்டவரே விசேஷமாய் மகனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வெளியேறட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் பலவீனங்கள் வெளியேறட்டுக்கும். நாடி நரம்புகள் வெளிநடையட்டுக்கும். பலப்படுத்துங்க. எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளியேறட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் நமக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டுக்கும். தடுத்து நிறுத்தப்படுவதாக, தடுத்து நிறுத்தப்படுவதாக. கிருபை பெருகும்படிக்காய் மகன் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உடலில் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே நல்ல கல்வி அறிவு ஞானத்தை உண்டு பண்ணிக்கிடுங்க. ஞாபக சக்தியை உண்டு பண்ணுங்க. படிக்கிற இடத்திலும்
ஆசிரியர்களும் கண்களில் தயவுகள் படிக்க சேர்ந்து படிக்கிறேன். வகுப்பு பிள்ளைகளில் தயவுகளை உண்டு பண்ணி கொடுங்க. கர்த்தர் தாமே மகனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அடியனுக்காக ஜெபிக்கிறேன். பொருட்படுத்து வழிநடத்துங்க. ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். பிரசங்கிக்கக்கூடிய நல்ல ஞானம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்கரம் என்னை தொடுவதாக, உம்முடைய நாமம் மகிமையடி எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். சகலதையும் நன்மைக்கு ஏதுவாய் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு வேண்டிய பணத்தேவைகளை சந்திங்கப்பா. பணத்தேவைகள் அதிகம் உண்டு. பணத்தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே அப்படியாக கொடுத்திருக்கிற ஆண்டவரே விசுவாசிகளுக்காக நன்றி. விசுவாசிய குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே நம் வளைந்து போற நாணலை போல வளையாதபடிக்கு உறுதியாக கர்த்தருக்குள்ளாய் நிக்க உதவி செய்யும். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே கிருபியாய் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தேவ கிருபை தேவ தயவு அடியனோடு கூட இருக்கட்டும். அடியனுக்குள்ள தேவ வல்லமை இறங்குவதாக எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க. ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபியாய் அடியனுடைய உதட்டிலிருந்து பேச படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சகலதை நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் செய்திடும்படியாய் உன்னதமான விரே உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகலதை நன்மைக்கு ஏதுவாய் நீர் செய்திடும்படியாய் உம்முடைய விளத்த கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, வைத்த விண்ணப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். நச்ச வைத்த விண்ணப்பங்களை ஒவ்வொன்றையும் ஆமென்றும் ஆமேனென்றும் மறு உத்தரவு தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். மாறாதவரே ஸ்தோத்திரம். சகல சத்ருவின் கிரிகளும் அழிக்கப்படுவதாக தேவ கிருபை தேவ தயவு பெருகப்படியாய் கர்த்தருடைய ஆலயக்கு நீராய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.

ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, அனதரவும் தெய்வமே, மெய்த்துதிக்கிறேன்.

அதிசயம் செய்பவரே ரிமேஷந்தரல்லவா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, அதிசயமானவரே நன்றி, ஆலோசனை கர்த்தாவே நன்றி, நித்திய பிதாவே நன்றி நீ. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, விசேஷமாய் மற்ற நேரமாய் மதுபாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க துதிக்க வேதத்தை வாசிக்க விண்ணப்பங்களை ஓரெடுக்க தந்த கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்து ஒருபோதும் தடைபடாது. ஆண்டவரே, நிர்வேலப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திருக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மனதுருக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நல்ல வழிக்காய் மை ஸ்தோத்திருக்கிறேன். மற்ற நிறமாய் என்னோட கூட இருந்தவர் இனி வருகிற காலை நேரங்களில் நீங்கள் கூட இருங்க. நடத்த போகிற பிள்ளையை பொறுப்படுங்க. ஊழியக்காரர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. கிருபையும் நன்மையும் சுகபல ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் நித்திரைக்கு போகும்போது ஆண்டவரே சொற்பனங்கள் தரிசனங்களுக்காக எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை இருக்குமேயானால் இந்த வருகையில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தாமதிக்குமேயானால் நாங்கள் பரிசுத்தத்திலே காத்து கொண்டு வளர உதவி செய்யுங்க. ஓதுதி கர்ணம் மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீதியான பகுதியிலே நடத்த இருக்கிற அன்பு சகோதரியை நீங்கள் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையடி உதவி செய்யும். உம்முடைய பலத்தகரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேனேன். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.

அனுமினது சிங்காசனம் பூமியின் பதபடி, நாங்கள் உங்கள் தேவ பிள்ளைகள், நீ நம்பும் தூயஸ்தலம். அல்லேலூயா. நன்றி கர்த்தர். நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. வாக்கு கொடுக்கிறவரே, வாக்கு மாறாதவரே. அல்லேலூயா. நிமை சந்தர பல பல பல பலபா, ஊரி பல பல பல பல பல பலபா, ஊரி பைஷல பல பல பலபா. அதிசயமான பெரிய ஆலோசனை கர்த்தாவே, நித்தியபிதாவே, சமாதானத்தின் பிரபுவே, உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்து. Hallelujah. Praise the Lord.

அன்பான

நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாமத்தை உயர்த்துகிறோம். மறுபடியும் மறுபடியும் ஆய்க்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது நாட்டுக்கு சுமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊரி பிஷந்தர் ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாத அமேன். அவர் என்றென்றும் மாறாத. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நல்லவரே உம்மை துதிக்கிறேன். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மனதிற்கும் தேவனே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் அதிசயமானவரான் நித்திய விதாசமாக அழைக்கப்படுகிறார் என்பவர்களோ தேவனே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன். மகிமையானவரே அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே ஆவியானவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்தலோர் நன்றி இயேசுவே. ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-லிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆகிலும் அவர் செபெலேனு நாட்டையும் நத்தானி நாட்டையும் இரு ஒடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்து இதுபோல அது இருண்டிருந்ததினால். ஏனென்றால் அவர் கடற்கரையை இருக்கின்றவர்களும் யோர்தான் நதிகளில் நதியின் உள்ள யோர்தான் நதியிலும் உள்ள புற ஜாதிகளாகிய கலிலேயர்களுக்கும் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவா. ஆமென். இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கின்றவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிமையையும் பெருக பண்ணினார். அறுப்பின் மகிழ்ந்து போலது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகின்றதினால் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பதாக மகிழ்கின்றார்கள். மீதியானிகளின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த முகத்தடியை அவர்கள் தேவனின் மேல் இருந்த விளக்கையும் அவர் ஆலோட்டிகளில் கோல்களையும் முறித்தார். அமளியாய் யுத்தம் பண்ணுகின்ற வீரர்களுடைய ஆயுதங்களும் ரதத்தின் புரண்டோடும் உடம்புகளும் ஆகிலும் இசையாக சுட்டெரிக்கப்பட்டது. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய அவர்
தோளின் மேல் கல் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனைக்கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுக்குண்டான ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாய தீர்ப்பாரென்றும் நீதியினாலும் நினைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் ஒரு பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லி ஆமே. Praise the Lord. Praise the Lord.

0: Praise the Lord. அதிசயம் ஆனவர் ஆறுதல் தருகிறான். அதிசயம் ஆனவர் ஆறுதல் தருகிறான். சர்வ வல்லவன் எனக்கு சமாதானம் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு சமாதானம் தருகிறார் என்று சேர்ந்து நான் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் ஜேசு நல்லவர் ஒருபோதும் கை ஒரு நாள் விலகிறார். நண்பனே கண்ணே நம்பி இழக்காதே, நண்பனே கலங்காதே நம்பி இழக்காதே. எத்தரு மாற்றுவார், எத்தரு மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஆமென். கரம் நீட்டி தேற்றுவார். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆறாவது லைன்ல நிக்கிறீங்களா தொடர்ந்து நடத்துறதுக்கு? Praise the Lord.
1: Praise the Lord, Pastor.
0: Praise the Lord. தொடர்ந்து நடத்துறீங்களா சிஸ்டர்?
1: கத்தோடைய நாமப்பட்டம் தொடர்ந்து நடத்துறேன் பாஸ்டர். God bless you. கத்தோடைய
0: ஓகே ஓகே
1: பரிசுத்த நாம கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்களை தேவன் அபரிதமாக ஆசிர்வதிப்பாராக. கத்துடைய நாமத்தின் மகிமையின் நாளை வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கத்தராய் இயேசு எவ்வாறு ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கத்துடன் நாமத்தை உயர்த்துவோமாக. 2026 மே மாதம் 21 தேதி 3:38 நிமிஷம் மாலை வேலைக்காய் நன்றி, மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்தி கத்துடைய நாமத்தின் மகிமையினை சுருத்திரும்படி தேவன் ஆகிய கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த புதிய கிழமையிலும் தேவ மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கத்துட சமூகத்தில் கனி கொடுக்கும்படி அவரை நாடுவோம். கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கத்துடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையினை சுரித்தபடியாய் இந்த புதிய கிழமையிலிருந்து தேவகரம் நம்மோடு இருந்து நடத்தும்படி தேவட சமூகத்தில் தாழ்மை விடுவோம், தாழ்மைப்படுவோம். என்னாலும் வாசிக்க வேண்டிய கத்தோட வார்த்தை சங்கீதம் 33. நீதிமான்களே கத்தருக்கு களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தால் கத்தரை துதித்து 10 வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நீத்தியாய் வாசியுங்கள். கத்தோட வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கத்தோட காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. கத்தோட வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கத்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லாகும், அவர் கட்டட நீக்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனப்புத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர் செய்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானன் தன் பலத்தின் மீதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் விரியத்தின் மிகுந்த விரியத்தினால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கள் ஆத்மாக்களை மனத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பாஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணை, நமக்கு கேடவமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால், அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமமைப்பட சங்கீதம் 33:1 தொடக்கம் 22 வரையிலான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்களே என்று இந்த வார்த்தை வருகிறது. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 33:1 வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் கலி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். செம்மையானவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதில் மேன்மை பாராட்ட, கர்த்தரை சேவிப்பதில் மேன்மை பாராட்ட, கர்த்தரை ஆராதிப்பதில் மேன்மை பாராட்ட, கர்த்தரை தெய்வமாக கொண்டதில் மேன்மை பாராட்ட, கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று அறிந்ததில் மேன்மை பாராட்ட மனுக்குலம் விசேஷித்து காணப்படும்படியாய் சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நிரம்பு வினையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்துடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமான வார்த்தை, அவருடைய செய்கள் எல்லாம் சத்தியம். உத்தமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், சத்தியமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஓரிய பலர ஷக்கூர பதலர ஷக்கூர பதலர குஷந்து உரப கரதிலர் ஊரப ஷக்கூர பதலர கர பதலர கர பதலர கரதிலர். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின், நன்றி செலுத்தும் மகிமையின் வார்த்தையின்படி கர்த்தாவின். நாளும் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிப்பீராக. திருவார்த்தையினாலே நம்மை புதுப்பிப்பீராகும். மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை நடத்தி வீராகும். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் ஆகும் என்று நம்முடைய வார்த்தையின்படி உன்னதத்தின் ஆவியான நம்மத்தில் அசைவாடும்படி பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாய் மனுக்குளம் காக்கப்படும்படி கர்த்தோட வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனை கர்த்தோட வாயின் சுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அரு அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று. ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறது. அவனுக்கு ஸ்தோத்திரம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு எஞ்சி இருப்பதாக என்று கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு மனக்குலம் காக்கப்படும்படியாய் கர்த்தரை சுவிப்பதில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் ஜனங்கள் தங்கள் நேரங்களை செலவழிக்கும்படி இறுதி காலம் வந்துவிட்டது. 21st century வந்துவிட்டது. 2026 மே மாதம் 21st தேதிக்கும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாள் சமீபித்து வரும்படியாய் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. மிகுந்த ஆவலுடன் கர்த்தர் நாளுக்காய் இந்த நாளிலும் காத்திருந்து கனி கொடுக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே கூடிக்கொள்வோம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். இப்பொழுது இன்னும் ஒரு கொரோனாவிட வேசான காரியம் வரப்போது என்று அறிவிக்கிறார்கள். நாம் எல்லா வயசும் ரட்சிக்கப்பட ஜபத்தில் பிறப்பில் அனுதினமும் காத்திருக்கிறோம். கத்துடைய நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோம், அழைக்கப்பட்டுள்ள உண்மை உள்ளோட தொகை பெருகும்படி காத்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இயற்கழிவுகள் செயற்கழிவுகள் அழிவு நாசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து பூமி நீங்களாகி எழுப்புதலினாலும் ரட்சிப்பினாலும் கத்தரை துதிக்கிற துதியினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்பப்படும்படிக்கு நாம் காத்திருக்கிறோம். கத்துடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பம் இதுவாயிருக்கிறது. சாத்தான் கொள்ளவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோ ஜீவன் உண்டாகவும் அது பூர்ணப்படம் வந்த தேவன். அந்த கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்துக்குள் மனுக்குளம் நிரப்பப்படுமானால் அழிவு நாசங்கள் தீமைகள் புல்லா போல் ஒன்றுமே நேரிடாது. கத்தரை துதித்தலை இன்பமும் ஏற்றதுமானது என்று பரலோக மகிமை பூமியை நிரப்ப பரலோகத்தின் சத்துவங்கள் பூமியில் அசைக்கப்பட பரலோக பண்ட சாலை திறக்கப்பட நலமான ஈவுகள் கடந்து வர வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேற்றப்பட கத்தடு சமூகத்தில் கனி கொடுக்கிற ஜனங்கள் பெருக தாழ்மைப்படுவோம். கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கத்தருக்கு சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்ட ஜாதி அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு இன்னும் ஒரு பாக்கியவான்களை நாங்கள் பார்க்கிறோம். கத்தோட கற்பிழம்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், கத்தருக்கு பயந்து அவருடைய வேத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கத்துடைய நாமத்தில் எப்படியாய் தெரிந்து கொண்ட ஜனமாய் பாக்கியம் உள்ளவர்களாய் கனி கொடுக்க தேவன் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். உண்மை தெய்வமாக கொண்டு ஜாதியாய் பாக்கியமுள்ள உழாய்த்திகளும் படிந்த மாலை வேளையிலும் இப்படி சமூகத்தில் மத்தியான வேளையிலும் அபயப்பட்டு நன்றி செலுத்தி தொடர்ந்து கொள்கிறோம். எங்கள் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது. எங்களை துன்பப்படுத்துவர்களுக்கும் உங்கள் சத்துக்களுக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி ரட்சியம் என்று கேத்தாவியம் ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனையும் மகிமைப்படுத்துகிறோம், நித்தியவாசியை மகிமைப்படுத்துகிறோம், நீண்டாய் சொல்லவரை மகிமைப்படுத்துகிறோம், சத்தியபரனாகிய கத்தரை மகிமைப்படுத்துகிறோம், பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அற்புதங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அதிசயங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆச்சரியமான தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அல்பா ஒமேகாவை மகிமைப்படுத்துகிறோம், ஆதியும் அந்தமும் மாணவரை மகிமைப்படுத்துகிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருவரும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமுள்ளதேவன் ஆகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நேற்று இன்றும் என்றும் மாறாதங்கள் மகிமையின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அற்புதங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அதிசயங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பொருளாளும் கைக்கு தப்பு வித்த பலவந்தம் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற எங்கள் தேவா தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ரீக்கலர சந்து நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பூரண கிருபை நாம் ஒவ்வொரு மேலும் இருக்கும்படி கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம். ஊற பதலர செந்து ஊற பதலர கூற பதலர கூற பதலர கரதலர கரதில நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய்

சிரித்த முகமாய் சென்றிடுவோம் சிலுவை சுமந்து இயேசுவின் பின். சிரித்த முகமாய் சென்றிடுவோம் இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நன்றி செலுத்துறோம் கத்தாவே, நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், புதுவானம் புது பூமி நோக்கி பயணம் செய்கிறோம் என்று. நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாம் வாசமாக இருக்க விரும்பினால் நாம் நீதிமான்களாய் கனி கொடுக்க வேண்டியது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் மாத்திரம் வாசம் செய்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியை கர்த்தர் உருவாக்க போகிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அவரிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த அநேக வாசஸ்தலங்களில் நாமும் வாசம் பண்ணும்படிக்கு, நீதிமான்களாய் நாம் கனி கொடுக்கும்படிக்கு நமக்கான வாசஸ்தலத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 2026 ஆண்டுகளாக அந்த வாசஸ்தலத்தை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். 2 நாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் 1000 வருஷம் ஒரு நாள் போல் கழிகிறது. கிறிஸ்து போய் 2 நாள் முடிந்து விட்டது. 26 ஆண்டு கூட்டி தந்து இருக்கிறார். இளைப்பாறல் காலத்தில் வந்திருக்கிறோம். 26 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. பூமி உருவாக்கப்பட்டு 7 நாட்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா 7000 வருஷம் முடிந்து 7026 ஆண்டிலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நல்வார்த்தைகள், நற்சாட்சிகள், நற்கீர்த்திகள், நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாய் நன்மைகளின் நாயகனை நோக்கி நாங்கள் அபயமிட்டு மன்றாடி ஜபிப்போம், ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தேவரீருடைய கிரைத்திராத அற்புதங்களும், தேவரீருடைய ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும், தேவருடைய எண்ணி முடியாத அற்புதங்களும், யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களும் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாய் கர்த்தருடைய பட்சபாதமற்ற நேச வல்லமையினாலே, நேச வைராக்கியத்தினாலே ஜனங்கள் மீட்கப்படும் படிக்கே, ஜனங்கள் கனி கொடுக்கும் படிக்கே, ஆண்டோடைய இலவச ரட்சிப்பை சகல ஜனங்களும் சுதந்தரிக்கும் படிக்கே, கர்த்தருடைய கிருபையின் நாட்கள் முடிந்து முடிவு மனுக்குளம் சாட்சியாய் வாழும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கோபம்

ஆக்கின நாளுக்கு தப்பி கொள்ளும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவளும் அழைக்கப்பட்டவளும் உண்மை உள்ளோட தொகை பெறும் போது மாத்திரமே கோபாக்கினை குறைக்கப்படும் என்ற வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அதனாலே நம் இந்த கிருபை நாட்களில் எல்லாம் ஈஸ்வரம் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய சித்தமுள்ளவராயிருக்கிற பரமபிதாவின் சித்தத்தின்படி இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிற ஆண்களும் பெண்களும் சிறியோரும் பெரியோரும் வாலிபரும் கன்னியரும் குழந்தைகளும் பச்சிரம் பிள்ளைகளும் பாலுண்ணும் குழந்தைகளும் முதியோரும் யாவரும் கர்த்தருடைய இரட்சிப்பையும் சத்தியத்தில் அறிகிற அறிவிலும் வளர்ந்து மிகுதியாய் கெனி கொடுக்க வேண்டும் என்ற பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தாழ்மைப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ரீகலர ஷக்கூர பதலர கூற பதலர தீலரி ஓரப ஷக்கூர பதலர ஷக்கூர பதலர கூற பதிலர கரதிலர கரதிலரி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை, நன்றி செலுத்துகிறோம். ஷிக்கர பதலர கூற பதலர கூறதிலர கரதிலர கரதிலரி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனுக்கு, அதிசயங்களின் தேவனுக்கு, அடையாளங்களின் தேவனுக்கு நன்றி பலியும், சோதர பலியும், துதி பலியும், புகழ்ச்சி பலியும், கீர்த்தி பலியும், ராஜ்யத்தின் பலியும், ஆனந்த பலியும், சமாதான பலியும், துதி பலியும் செலுத்தி எங்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சத்தியவாசியே, நித்தியவாசியே, உடநாமம் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் மகிமைப்படுத்தப்பட, ஒவ்வொரு மனுஷர் மேலும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷருடைய வலது பரிசுத்திலும் இருந்து கெனி கொடுக்கும்படி ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஜனங்களுக்கு பின்தொடர தேவாவியானோட அபிஷேகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வைக்காலர சந்தூர பதலர கஷந்தூர பதலர சக்கர பதலரதிலரி. அழிலூய, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கும். இரக்கங்களின் தேவனே, கிருபையின் தேவனே, மீட்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே, பரிசுத்த தேவனே, பரலோக தேவனே, உண்மை சத்தியம் உள்ள மெய்யான தேவனே, மீ நன்றியோடு துதிக்கிறோம். தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து சுமக்கப்படும்படியா இந்த மாலை வழியில கெத்தாவை நோக்கி நன்றியோடு கூட துதிக்கிறோம். சத்ரு எப்பொழுதும் எதிர்த்து செயல்படுகிறான், அந்த எதிராளியுடைய சூழ்ச்சிகள் அதம் பண்ணப்பட கர்த்தருடைய நாமத்திலே ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கும். தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமர்ந்து உண்மையும் செய்யுமா. இனி சம்பவிக்கிற எல்லாவற்றுக்கும் முன்பாக தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்த்தவான்களாய் திகழும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஜெபத்தில் உறுதியாய் தெரித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மாலை வேளையிலும் எங்கள் தேவோட சமூகத்திலே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படி கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஓரிய பலர ஷக்கூர பதலர ஷக்கூர பதலர ஷந்தலரதிலரி ஓரப ஷந்தரப ஷக்கூர பதலர ஷக்கர பதலர கரதிலரி ஓரப ஷந்தர பதலர ஷக்கர பதலர ஷந்தூர பதலர ஷந்தூர பதலர கரதிலரி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. மாறனாதா

சண்டைகள் போராமைகள் நான் என்றோ வெறுத்து விட்டேன். பெருமை பாராட்டுக்கள் ஒரு நாளும் வேண்டாமையா, சிற்றின்பம் பணமயக்கம் துரிதளவும் வேண்டாமையா. மாறேநாதா இயேசுநாதா.

சீக்கிரம் வாருமையா, மாரநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா.

இயேசுநாதா சீக்கிரம் வாருமையார் எபலரஷ கூறபதலர கூறபதலர கூறபதலர கூறபதலர கரதிலர கூறதலர கரதிலரி. நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரே, நன்றியோடு துதிக்கிறோம் மகிமையின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் கிருபையின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே என்றுமே வரவேற்று துதி செலுத்துகிறோம். நீ சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறுகிற காலங்களாக, நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிற காலங்களாக, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் நல்வார்த்தைகள் நிறைவேற்றப்படும் காலங்களாக, அழைக்கப்பட்ட நிமித்தமும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும் உண்மை உள்ளகள் நிமித்தமும் உம்மது பரிசுத்த சேனை ஆகிய மனு குலத்தின் நிமித்தமும் ஆண்டவரே பாவம் மன்னிப்பு நிச்சயமத்தின் நிமித்தமும் பரிசுத்த வாழ்வின் நிமித்தமும் நீதிமான்கள் நிமித்தமும் கத்தாவே உபத்திரங்கள் குறைக்கப்பட, வேதனைகள் நீங்க, துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வியாகுலங்கள் நீக்கப்பட, நிவர்த்தி செய்த கிருபாதாரண பலியாகி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய கிருபையின் மாட்சிமை விளங்கும்படி, தேவனுடைய அனுக்கிரம் விளங்கும்படி, தேவனுடைய ரட்சணியம் விளங்கும்படி, தேவனுடைய அதிசயம் விளங்கும்படி, தேவனுடைய அற்புதம் விளங்கும்படி, தேவனுடைய அடையாளம் விளங்கும்படி, மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலாகுமே. கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மாமிசமான யாவருக்கும் என்று வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறார். அந்த பிரகாரம் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி சோத்திரங்களை துதிகளை மகிமைகளையும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தேவாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, தேவாவின் வரங்களை கனிகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று கனி கொடுக்கும்படி பிதாவே இந்த மத்தியான வேளையிலும் உம்மை நோக்கி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அது மாத்திரமில்லாம தேவாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை சேவித்தவர்கள், இப்பொழுது கர்த்தரோடு இல்லாதவர்கள், கர்த்தருடைய சபையில் இல்லாதவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பட்சத்தில் சேர்த்து கொள்ளும்படி, புதுப்பிக்கும்படி, ஜனிப்பிக்கும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, நிலை நிறுத்தும்படி, தேவாவின் அபிஷேகத்தை பொழியும்படி, மனதுருக்கத்தில் மன்னிக்கிறதில் ஐஸ்வர்ய சம்பன்னர், உடைய மனதுருக்கத்தில் மன்னிப்பு நிமித்தமாய் கர்த்தாவை ஜனங்கள் மீண்டும் கர்த்தருடைய சபையிலே சேர்ந்து கொள்ள, கர்த்தரை சேவிக்க குடிக்கொள்ள, கர்த்தரை தொழுகொள்ள, ஆராதிக்க சேர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாயுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஓர பதலர சக்கர பதலர சக்கூர பதலர கூற பதலர கஷந்தலர தீலரி. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவங்களின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வெள்ளமையின் தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். ரீக்காலர சக்கூர பதலர கூற பதலர கரதிலரி. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பூமி எங்கு முழாவுற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அக்கினி கண்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு கண்களையும் இருதயங்களையும் கரங்களையும் தேவனுக்கு நேராக்கி உயர்த்தி தேவோட சமூகத்திலிருந்து நன்மையும் கிருமையும் பின்தொடரும்படி, தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து சுமக்கும்படி, ஐஸ்வர்ய சம்மனோட சமூகத்திலிருந்து ஐஸ்வர்யமும் கேர்மும் கடந்து வரும்படி தேவனை நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றியோடு கூட துதிக்கிறோம். அற்புதமானவரே, அதிசயமானவரேமே நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் தூத சேனைகளை வரவேற்று துதி செலுத்துகிறோம். ஒத்தாச தூத சேனைகள், உதவி தூத சேனைகள், பணிவிடை தூத சேனைகள், பாதுகாப்பு தூத சேனைகள், ரட்சிப்பு தூத சேனைகள், மீட்பு தூத சேனைகள், போஷிப்பு தூத சேனைகள், ஆவியானவர் நம்முடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவதூதர்கள் சூழப்பாளையம் இறங்கி
விடுவித்து காக்கிறார்கள் என்ற தேவோட வார்த்தையின்படி பரலோகத்தின் தூதர் சேனை இறங்கி வந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்து காக்கும்படியுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவரும் ஆகிய எங்கள் சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய இரகசிய வருகை இனிமே சம்பவிக்க இருக்கிறது. அந்த இரகசிய வருகையில் திருச்சபை ஆகிய மனவாட்டியில் ஆயத்த முள்ளோக்களை எடுத்துக்கொள்ள மணவாளன் வருகிறார். அந்த மணவாட்டியும் ஆகிய திருச்சபை மகிமை மேல் மகிமை அடைந்து தேவனுடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி மறுமை மயமடைந்து ஒரு நொடி பொழுதிலே உரிமை பொழுதிலே மறுபமாக்கப்படுகிற அந்த உன்னத அபிஷேகத்தின் நாளுக்காக, அந்த உன்னத இனிய திருமண நாளுக்காக, மணவாளனை மூமுமாய் சந்திக்கிற மணவாட்டியினுடைய இன்ப நாளுக்காக அனுதினமும் ஜபத்தில் உறுதியாய் தெரிந்திருக்கும்படி புத்தியுள்ள மனைவியாய் புத்தியுள்ள மணவாட்டியாய் எண்ணெயோடு விளக்கேந்தி ஆயில் முழுவதும் கத்தருக்கு கனி கொடுக்கும்படி காத்திருக்கும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்படியா இந்த இறுதி நாட்களில் அநேக யுத்தங்களின் செய்களை கேள்விப்படுகிறோம். அநேக வைரசர்களின் பெயர்களையும் வைரசர்களின் கிரியைகளின் மேல் வரப்போர் என்ற எச்சரிப்பையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். நாம் கத்தரை அஞ்சி கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறோம். இவனும் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கத்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கத்தரை தெய்வமாக கொண்டிருப்போமானால் தேவனுக்கு நாம் சுதந்திரமாக கொண்ட ஜனமாக கத்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியாக நாம் இருப்போமானால் நமக்கு பயமில்லை. கத்தர் அடைக்கலமும் கேடகமும் கோட்டையும் அரணிப்பான பட்டணமுமாய் இருந்து நம்மை காத்து கொள்ளுவார். கத்தருடைய நாமம் மயமைப்படும்படிக்கு கத்தர் அறியாத கத்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இது பயங்கரமான காலம். அப்படியா கத்தரை நாம் இன்னும் கிட்டி சேரும்படி அவரை அறிந்ததுக்காக நன்றி செலுத்தி அறியாதவர்களும் அபிஷேகம் பெறாதவர்களும் விழுந்தவர்களும் தள்ளுண்டு போனவர்களும் சோரம் போனவர்களும் ஆதி அன்பை இழந்தவர்களும் பின்மாற்றக்காரன் கத்தரை சேவிக்கும்படி மீண்டும் ஒரு விசை அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி தயவு கிடைக்கும்படி அக்கினை கடலுக்கு தப்புவிக்கப்படும்படி ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளே வைத்து சுமக்க படம்படி மணவாளனை நோக்கி அபயமிட்டு நன்றி செலுத்தி சோதரிப்போம், நன்றி செலுத்தி துதிப்போம், நன்றி செலுத்தி மயமைப்படுத்துவோம். கத்துடைய நாள் தீவிரித்து வருகிறது. பலசாலி முதலாய நாட்கொள்ள அலறுவான் என்று வீதம் சொல்லுகிறது. பராக்கிரமசாலி முதலாய அலறுவான் என்று வீதம் சொல்லுகிறது. நாம் என்ன இதை எந்த பராக்கிரமத்தை குறிந்து நாட்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்? மேன்மை பாராட்டுதல் எதை இதை குறித்ததாயிருக்கிறது? கத்தரை தெய்வமாக கொண்டதையும் கத்தர் மெய்யான தெய்வம் என்று அறிந்ததையும் குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிஹெச்டி என்று மேன்மை பாராட்டுகிறோமா? ஆஸ்தியை பெருக்கி கொண்டதுனாலே மேன்மை பாராட்டுகிறோமா? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? பரலோக தேவனங்கள் சொத்தும் சுதந்திர வீதமும் பங்கும் தேவனமாயிருப்பதை குறித்தே நாம் மேன்மை பாராட்டும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஹலிலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இலங்கை தேசத்து குடிகளை ஆசிர்வதிங்களையும் வலிமையும் சிறுமையுமான ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துங்க. கத்தாவை அபிஷேகித்து வழிநடத்துங்க. தேவ அபிஷேகம் பொழிந்தருளப்படும்படிக்கு ஏற்கல்கள் செயற்கல்கள் தேசங்கள் காக்கப்படும்படிக்கு கத்தோடு நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் கத்தரை சோவிக்கிற ஜனங்களாய் கத்தரை கனி கொடுக்கிற ஜனங்களாய் இதய கடினம் நீங்கி ஆண்டவரே சதியான நவமான இதயத்தை பிரகாசமான மனக்கண்களை உடைய ஜனங்களாய் ஆண்டவரை சேவித்து நித்திய ஜீவனை சொந்தரிக்க பாத்திரவான்களாய் திகழ தேவனே, தேச குடிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே தமிழர் சிங்களர் முஸ்லீம் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஆசுவைத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே தேசத்தில் குடியிருக்கிற 2.5 மில்லியன் ஜனங்களையும் கரத்தில் தந்து ஆசுவைத்து ஜபிக்கிறோம். கத்தோடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உமது ஐஸ்வர்யம் உமது கனமும் ஜனங்களை பின்தொடர தேவனே உம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கத்தோடைய ஆவினால் ஆகும் என்ற தேவோட வார்த்தையின்படி தேவாவியானவர் அடங்கி கனி கொடுத்து செவி கொடுத்து கீழ்ப்பணிந்து
ஜெயங்கொள்ளும்படிக்கு தேவாவியான எங்கள் தேசத்து குடிகளுக்கு இரக்கம் பாராட்டும்படி வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தாவி நிறைவினாலும் நிரப்பப்படும்படிக்கு கத்தாவே இயேசப்பா உம்முடைய கரத்தில் அபயமிட்டு மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை தேவனுடைய விடுதலையை சுதந்தரிக்கிற தேசமாய், விடுதலை பெற்ற தேசமாய், ஜெயங்கொண்ட தேசமாய், வெற்றி சிறக்கிற தேசமாய், அனுதினமும் கத்தருக்குள்ளே ஜெயிக்கவும் ஜெயம் கொள்ளவும் தேச குடிகளுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி உடைய சமூகத்தில் அபயமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறோம். தேச தலைவர், உலக தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர் பெரியோர் யாவருக்கும் தேவாவியின் அபிஷேகத்தினாலும் தேவாவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ள போகிற அந்த போக்கினாலும் ஜனங்கள் மீட்கப்பட தேவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தின் அதிபதி, மிருகராஜ்யத்தின் ஆவித்துறை தினங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், கள்ளத்தீக்கசின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள், லூசிபரன் ஆவிகள், பாகால் ஆவிகள், பாகால் வணக்கங்கள், பாகால் ஸ்லோகங்கள், பாகால் சிலைகள், மனுஷ வணக்கங்கள், அற்ற தேசங்களாக ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனமாக, ஆண்டவரை சுதந்திரமாக கொண்ட ஜாதியாக ஆண்டவரே நீங்கள் தேசங்களை ஆசுவைத்து தரும்படி கூட கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவையானது ஒன்றே தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அந்த நல்ல பங்காகிய தேவ பாதத்தை தெரிந்து கொண்ட ஜனங்களாக, அதிகாலை எழுந்து ஜபிக்கிற துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களாக, அதிகாலை கத்தரை தேடுகிற ஜனங்களாக ஆண்டவரே எமது சமூகத்திலே ஜப நேரத்தை, துதி நேரத்தை, ஆராதனை நேரத்தை கூட்டிக் கொண்ட ஜனங்களாக, கத்தோடு செலவிடுகிற நேர ஆண்டவர் அதிகமாய் ரெண்டே முக்கால் மணித்தியாலம் ஒரு நாளை கொடுக்கிற ஜனங்களாக தேவனே ஜனங்களை ஆசீர்வதியும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தூதி.

சர்வ வல்ல தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழுமக்கே துதி கணம் செலுத்துகிறோம்.

0: நியாயங்கள் தீர்ப்பவரே, துதி கணம் செலுத்துகிறோ. நன்றி செலுத்துறோம் ஐயா. எம் ஜீவன் சுகம் பலம் எல்லாம் நீதான் கர்த்தாவே. மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியை மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீவாதிபதியை மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீவனை தீக்காசை மரழுகிறவரே மே நன்றியோடு துதிக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதியே மே நன்றியோடு துதிக்கிறோம். பூமியின் ராஜாவே மே நன்றியோடு துதிக்கிறோம். நீதியோடு நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்க்கிற தேவனே மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பூமியின் குடிகள் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுகிற காலங்கள் வருகிறது. கர்த்தருக்கு முன்பாக மறித்த சிறியோர் பெரியோர் யாவரும் அவனவன் செய்களின்படி நியாயத்தில் படைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியான காலங்கள் இனி சம்பவிக்க இருக்கிறபடினால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் இந்நாட்களை கர்த்தரை தேடிக்கொள்ள, கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்க, மன்றாட நேரம் ஒதுக்கி தேவ பாதத்திலே அமர்ந்திருக்க, தங்கியிருக்க, தரித்திருக்க, நிலைத்திருக்கிற காலமாய் இருக்கிறது. மகா கோபாக்கிய நாளுக்கு தப்பிக் கொள்ளும்படியாய், பொல்லாத நாட்களுக்கு தப்பி கொள்ளும்படியாய், உரபதலர சக்கரபதலர கரதிலரதிலரி கொடிய காலங்களுக்கு தப்பி கொள்ளும்படியாய், கூரபதலர சந்தூரபதலர கரதிலரி இந்த கிருபையின் காலம் முடிந்து விடும். உன்னை மனம் திரும்பி குணப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாயிருக்கிறது. மனம் திரும்பி குணப்பட்டு கிறிஸ்துவின் சீஷர்களாய் கனி கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் உள்ளத்தில் வாரும். எங்களுடைய இரத்தத்தால் கழுவும். எங்கள் பாவங்களை மென்னியும். எங்கள் அக்கிரமங்களை மென்னியும். எங்கள் மீறுதலை மென்னியும். எங்கள் ஏழு ஏழு தலைமுறை பாவங்களை மென்னியும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், எங்கள் பிதாக்கள் தாய்மார்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மென்னியும். ரீகலர சந்தர பதிலரி மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய இரக்கம் கடைபிடிக்கப்படும்படி ஆண்டவரே, எல்லா அக்கிரம செய்களை நிவர்த்தி செய்த கிருபாதாரண பலியாய் மனம் திரும்பி உமது நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டோம். ஆனால் பாவமனுப்பி நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். பாவத்துக்கு மரித்துக்கு சோடு கூட நீதிக்கு உயிரோடு எழுக்கிற உயிரோடு எழும்புற அந்த நீதிக்கு பிழைக்கிற அந்த பிழைப்பு உண்டாகும்படி பாவாக்கிரம மீறுதல்கள் இயேசுக்கு ரத்தத்திலே கழுவப்படும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம். கிரைத்திராத முதல் அற்புதங்களுக்குள்ளே, ஆராய்ந்த முடியாத முதல் அதிசயங்களுக்குள்ளே, எண்ணி முடியாத முதல் அற்புதங்களுக்குள்ளே, யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சூத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியம் உள்ளமையான தேவனை மகிமைப்படுத்தும். அற்புதங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிட்னி ஃபெயிலினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கண்பார்வை இல்லாதபடி, கண்பார்வை குறைந்து காணப்படுற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஐக்கியத்தாவே சப்பா என்னென்ன வாதிகள் பிடிகள் பிடிபட்டிருக்கிறார்களோ, நகரவாசி வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்வதில்லை. நகரத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று, பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட, பூமியின் குடிகளுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட, பூமியின் குடிகள் வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திலே சகல அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட, சகல ஜனங்களும் மீட்கப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே சர்வ ஜனங்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கொடி சூத்திரம். சகல ஜாதிகளின் சூத்திரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தருக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். நேற்று வென்று வென்று மாறாத சர்வ வெலமுள்ள தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திலேக்கு கிருபை நாட்களிலே கிறிஸ்து பிறந்த நாட்களிலே பரமசேனையின் திரள் பாடி துதித்தது. உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நித்தியம் பிதா, சமாதான பிரபு, சர்வ வல்லமுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் என்று கர்த்தருடைய தூதன் வந்து மத்தியாளுக்கு சொன்னான். இப்படியா ஏசாயாவில் ஏழாம் அதிகாரத்து ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு கிஃப்டாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன், பாவம் மன்னிப்பு நிச்சயம், பரிசுத்த வாழ்வு, இதை விசுவாசித்து கனி கொடுக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே கூடிக்கொள்வோம், கனி கொடுக்க தேடிக்கொள்வோம். கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்குற மனமகிழ்ச்சி, மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாக்குற நற்செய்தியான கிறிஸ்துவின் பிறப்பை யாரும் உதாசீனம் பண்ணாதபடி கிறிஸ்துவை தங்கள் உள்ளங்களில் ஏற்று இல்லங்களில் அவரை வரவேற்று துதி செலுத்தி ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்தி அவரை தேவனாக கொண்டு வாழ்வோமானால் நமக்கு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தங்கி இருக்கும்படி, தரித்திருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, சதா காலங்களிலும் அவரோடு அரசாளும்படி மனவாளன் நம்மை அழைக்கிறார். அவருடைய மகிமையில் பிரவேசிக்க, அவருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் வல்லமையை ருசிக்க தேவகரம் நம்மை நிரப்ப தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களை ஒருவரும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படி ஓநாய்கள், குள்ளநரிகள், சுறுநரிகள், குள்ளநரிகள், புலிமுசர்களுக்கு தப்புவிக்கப்படும்படி ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல அனுப்புறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்கள் காக்கப்படும், உம்முடைய சிஷ்யர்கள் காக்கப்படும், உம்முடைய பரிசுத்தவான்கள் காக்கப்பட, உம்முடைய நீதிமான்கள் காக்கப்படும், உம்முடைய பரலோக பிரஜைகள் காக்கப்பட, இந்த நாளில் உம்முடைய திருரத்தம் கொண்டு ஒரு விசை மூடி மறைத்து, உம்முடைய ஆவியை கொண்டு ஒரு விசை மூடி மறைத்து, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நடத்தப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கூடா கொடி நன்றிகளும், கூடா கொடி சூத்திரங்களும், கூடா கொடி துதிகளும் செலுத்துறோம் கத்தாவே. தேவருடைய கிரைத்திராத அற்புதங்களும், தேவருடைய ஆராய்ந்த முடியாத அதிசயங்களும், தேவருடைய எண்ணி முடியாத அற்புதங்களும் விளங்கும்படி எங்கள் தேவனே உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி ஸ்தோத்திரங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியம் உள்ள மெய்யான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவனவர், பரிசுத்தர் இருந்தவர், அவர் பரிசுத்தர் இருக்கிறவர், அவர் பரிசுத்தர் வருகிறாகிய எங்கள் சர்வ வலிமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர் என்று பரலோக தேவனுடைய பரிசுத்த அலங்காரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்துடையாவினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்துடைய நாளுக்கென்று நாம் அனுதினமும் காத்திருக்கவும், அனுதினமும் விடுதலை பெற்றவர்களாய் கனி கொடுக்கவும், கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் சாங்கோமமாய் வாழ்ந்து கனி கொடுக்கவும், தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்தலையும் தேவனுடைய முன்குறிப்பையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கனி கொடுத்து செவித்து மகிமைப்பட தேவன் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து சத்துவமும் வல்லமையும் சகல ஜனங்களுக்கு விளங்கும்படி உம்முடைய அற்புத கரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டிஎன்ஏ, ஒவ்வொரு முகசாயலை தந்து சிருஷ்டித்த உமது மனுக்குளம், உமது சாயலிலும், உமது ரூபத்திலும், உமது ஜீவனிலும், உமது பரிசுத்தத்திலும் மிகுந்து வளரும்படி, விளையும்படி, பெருகும்படி, நீதியின் துதையும் துதியும் கூட விளையும்படி, பெருகும்படி, முளைக்கும்படி கேத்தாவே, ஜாதிகளையும் ஜனங்களையும் உமது சமூகத்தில் ஒப்புவித்து நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள் யாவரையும் கேத்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சொந்தரிக்கும் குடிகளும், நீர் நட்ட கிளைகளும், நீர் மயமைப்படும்படி நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களுமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் எங்கள் ஜனங்களை உடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசு வைத்து செபிக்கிறோம் கேத்தாவே. நீ தந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளியேற பெற்ற ஈவாகிய ரட்சிப்பை நீ இவையிலும் வளர்ந்து கனி கொடுக்க, கெரிதிரையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதிமான்களாய், பரலோக பிரஜைகளாய், கர்த்தருடைய நாளுக்கு இருந்து துப்புரவும் சுத்தமாக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்க எங்கள் தேவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். அற்புதமானவரே, அதிசயமானவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஹலேலூயா, ரியபலர சக்கூர பதலர கூர பதலர கரதிலரி, ஹலேலூயா, நன்றி செலுத்துறோம். நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தோட வார்த்தை வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறந்திருந்த ஒரு வாசலை கண்டேன்,
1: முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு அறிவிப்பேன் என்று காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வஜ்ரக்கல் போன்ற சாரி வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனங்களை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்களும் வண்ணங்கி தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்து பின்னா மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவங்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்தவனாய் இருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்து கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷகுமம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சுரகளுடையவர்களாயிருந்தன. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்துக்கு மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது என்றார்கள். ஹலேலூயா. இதோ இந்த வார்த்தை வெளிப்படுத்தல் 4:11 வசனம் இப்படியாய் சொல்கிறது பாருங்கள். தேவரீர் கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்கிறதற்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீரே. சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவளுமாயிருக்கிறது என்ற யாவும் உண்டாயிருக்கிறது சிருஷ்டிக்கப்பட்டதுமாயிருக்க உண்டானது எல்லாம் அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. தமக்காவும் தம்மாலேயும் தமக்காவும் சகலத்தையும் உண்டாக்கினவர். உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. இங்கே இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவரின் சகலத்தை சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். உண்டாக்கப்பட்டவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவருமாய் இருக்கிற சகல சிருஷ்டிப்பும் கர்த்தரை பணிந்து கொள்ள பரிசுத்தவான்களும் கீராபீன்களும் சீராபீன்களும் மூப்பர்களும் கர்த்தரை விழுந்து வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடி இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களையும் தங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து பாருங்கள். இந்த வார்த்தை சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறவரை தொழுது கொள்கிறார்கள். நாங்கள் தொழுது கொள்றது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது ஜீவன் உள்ளதா? எங்களோடு பேசுகிறதா? அந்த ஜீவன் வெளிப்படுகிறதா? அந்த பிரசன்னத்தை நாம் அறிகிறோமா? அந்த மகிமையை நாம் சுவைக்கிறோமா? அந்த உயிருள்ளது வஸ்தாக உயிருள்ள ஜீவனாக தேவனுடைய சத்தம் நமக்கு தொனிக்கிறதா? நாம் தொழுது கொள்றது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்கே பாருங்கள், 24 மூப்புகளும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கெத்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்கிறதற்கு பாத்திராயிருக்கிற நீரே சகலத்தையும் சிருஷ்டிரென்று எவ்வளவு அற்புதமாக தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். எங்கள் தொழுகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேவனை தொழுது கொள்கிறோமா? ஏனோ தானோன்று தொழுது கொள்கிறோமா? எப்படி தொழுது கொள்கிறோம்? கர்த்தரை உருவாக்கின தேவனை, சகலத்தை சிருஷ்டித்த தேவனை, மகிமை கனத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ள பாத்திராய் இருக்கிறீர்கள் என்று சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனை வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறதை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து தங்கள் மகிமையை வைத்து இறக்கி வைத்து தொழுது கொள்கிறார்கள். மகிமையின் கிரீடங்களை இறக்கி வைத்து மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். நான்கு ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுடையவர்களாயிருந்து சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாயிருந்தன. அவைகள் இருக்கிறவரும் இருந்தவரும் வெறுமாகிய சர்வவலமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறன. நாங்கள் ஒரு விஷயம் தியானித்து பார்ப்போம். இந்த ஊழியத்தில் நாங்கள் ஆன்லைன் ஊழியம் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இது தூதர்கள் இருந்து பரிசுத்தவான்கள் இருந்து இப்படியா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வின்றி ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் சொல்வோமானால் எப்படி தேவன மகிமையை நிரப்பும் என்று விசுவாசித்து பார்ப்போம். பரலோகத்தை தேவனை துதிக்கிறது நாளை பரலோக மகிமை நிரம்பி இருக்கிறது. பரலோக தேவன மகிமை பிரசன்னமாகி இருக்கிறது. அதே போல பூமியில் அழிவுநாசங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேவ மகிமையை பரலோக மகிமையை கட்டவிழ்த்து தேவடைய சம்பூர்ணத்தையும் தேவடைய நிறைவையும் தேவடைய பரிபூர்ணத்தையும் கட்டவிழ்த்து பூரணப்படுத்தி நாங்கள் அடக்கிய சிறைக்கு சிறைப்படுத்தி சிறையாக்கி கொள்ளையிட்டு கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொண்டு ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை நாமம் பணிந்து கொண்டு துதிகன மகிமைகளை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் யுவர் சிஸ்டர், கண்டினியூ. காட் பிளஸ் யூ.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ?
2: I'm fine. About you?
1: Fine, thank you. Continually pressing on and serving God.
2: Okay, God bless you.
1: God bless you too.
2: Hallelujah, Prabhu Dhanyavaad. Dhanyavaad, Dhanyavaad, Prabhu. Ek man hokar tere charno pe aate. Is sundar samay ke liye tera dhanyavaad karte. Tere naam ko uncha uthate. Kyunki tu mahaan hai. सुंदर है तो करुणा निदान है प्रभु. तो राजाओं का राजा है, तो प्रभुओं का प्रभु है. तेरा नाम सब नामों में श्रेष्ठ है. तो राजाओं का राजा है, तो प्रभुओं का प्रभु है. तो सारे जहाँ का है प्रभु, हम तेरा धन्यवाद करते, तेरे नाम को ऊंचा उठाते प्रभु. सहायता कर, मदद कर. धन्यवाद, धन्यवाद प्रभु. तो आदर के योग्य, तो महिमा का योग्य, स्तुति के योग्य. राजाओं का राजा है, तो प्रभुओं का प्रभु, तो सारे स्तुति का करता है प्रभु. धन्यवाद करते, एक मन होकर तेरे नाम को ऊंचा उठाते प्रभु. सहायता कर, मदद कर. यस प्रभु, यस प्रभु. धन्यवाद, धन्यवाद करते, एक मन होकर तेरे चरणों पे आते. हमारी मदद कर प्रभु, हमें सहायता करना प्रभु. धन्यवाद. तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु. इस रात के समय में हम तेरा धन्यवाद करते. पूरा दिन संभाला, ऐसे प्रभु तेरे चरणों पे लेकर आया. हमारे कमी घटी को तू पूरा करता है, हमारे जीवन को तू संभालता है. किसी की किसी हानि वस्तु से हमें होने नहीं देता है प्रभु. हम तेरा धन्यवाद करते राजा. हमारे इसके इंटरनेशनल वड़ा मिनिस्ट्री में सभी लोगों का स्वागत करते प्रभु. हमारी मदद कर पवित्र आत्मा, हमारे मदद कर। धन्यवाद धन्यवाद, हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस, धन्यवाद। यीशु मसीह के नाम से मांगते इस समय प्रभु, तो हमारे लिए सब कुछ करता है और हमें मदद कर प्रभु, धन्यवाद।

जीवन खुद मौत सही उसने देने को मुझे जीवन खुद मौत

काफी है मेरे गुना धोने के लिए, जो क्रूस से लहू बहा मेरे

0: उदास होता था, वो दुखी होता था, निराश होता था, तब भी परमेश्वर ने उसको मजबूत। हम इजाया से भी सीख सकते हैं। इजाया दुखी था, उदास हो चुका था, तब परमेश्वर ने उसको मजबूत बना दिया, बल दिया, सामर्थ्य दिया। जब दानियल उदास हो चुका था, तब दानियल को भी परमेश्वर ने बल और सामर्थ्य दिया। किस लिए दिया बल और सामर्थ्य? ताकि वो आत्मा में लड़ाई लड़ सके। इसीलिए परमेश्वर ने उसको सामर्थ्य दिया, शक्ति दी। हम भजन संहिता 71 में भी 16 वचन पढ़ते, हालेलुया, धन्यवाद प्रभु, धन्यवाद। भजन संहिता 71 का हम 16-17 वचन पढ़ेंगे। मैं प्रभु यहाँ का पराक्रम के कामों का वर्णन करता हुआ आऊंगा। मैं केवल तेरी धर्मों की चर्चा क्या करूंगा? हे परमेश्वर, तू तो मुझसे बचपन से ही सिखाता आया है, और अब तक मैं तेरे आश्चर्य कर्मों का प्रचार करता आया हूँ। देखो, यह दाविद भी परमेश्वर से बात कर रहा है। बोलते, प्रभु मैं तेरे पराक्रमों का वर्णन करता हूँ, केवल तेरी ही धर्म की चर्चा करनी। इसे दाविद इधर समझा रहा है, क्या कहते हैं, हमें हर दिन परमेश्वर के पराक्रम, उसके धन्यवाद की बातें करते रहने, स्तुति की बातें करते रहने, आराधना करते रहने। और दूसरी बात वो बता रहे कि प्रभु तो उसको तो बचपन से ही, प्रभु आज बचपन से हमें प्रभु सिखाते आया है कि हमें कैसे धर्म की चाल चलनी है, और धर्मी ने धार्मिक बातें कैसे करनी, धार्मिक चाल कैसे चलनी, धार्मिक हमें रहना है। और अब तक हमारे जीवन में बहुत सारे आश्चर्य क्रम किए, उसकी हमें हर दिन चर्चा करती रहनी, हर दिन महिमा करती रहनी, हर दिन हमारी पीड़ा के ऊपर परमेश्वर को दर्शन दिखाने, दर्शन की बातें हमें देखना चाहता है वो। आज यही वचन रोमन रोमन का भी एक वचन पढ़ेंगे। रोमन 16 का अध्याय पढ़ेंगे, रोमन 8 का, सॉरी, रोमन का और एक वचन पढ़ेंगे, उसमें भी 1 का 16 वचन पढ़ते रोमन का। उसमें भी प्रभु हमें यही बातें समझा रहे, और वो रोमी लोगों को बलवंत किया। देखो, हालेलुया, धन्यवाद। हालेलुया, थैंक यू जीसस प्रभु, धन्यवाद करते। धन्यवाद प्रभु, मेरी मदद कर। रोम का 1 का 16 पढ़ते, पूरा बरा शिखरा बरा शंदरा बर री खन्ना बरा कुंदो बोरो शिखी रे बरा। देखो, रोमन का 1 का 16 वचन पढ़ते। क्योंकि मैं सुसमाचार से नहीं लजाता, इसीलिए कि वह हर एक विश्वास करने वालों के लिए, पहले यहूदी फिर यूनानी के लिए, उद्धार के निमित्त परमेश्वर की सामर्थ्य है। क्योंकि उसमें परमेश्वर की धार्मिकता विश्वास के लिए प्रकट होती है, जैसा लिखा है, विश्वास से धर्मी जन जीवित रहेगा। देखो, आज विश्वास से ही अब्राहम को धार्मिक गिना गया, विश्वास से ही अन्ना गर्भवती हुई, विश्वास से कोड़ी चंगा हुआ। आज विश्वास से ही इधर के धर्मी जन जीवित है। आज हम विश्वास करते तो हम प्रभु के राज्य में जीवित है। परमेश्वर हमें बल सामर्थ्य देता है, हर परिस्थिति में हमें बचाता है। हर हमारे कारण प्रभु तू घायल किया गया। हमें बंदी गृह में थे प्रभु, हमें छुड़ाया। बुराई अवस्था से थे प्रभु, तब तूने हमको बचाया। हमें शांति से शांति दी, हमें कुछ कमी घटी होने नहीं दिया। तेरे विश्वास से हमें तूने आगे बढ़ाया। प्रभु मैं धन्यवाद करती, तू मदद कर, तू महिमा कर। इस समय यीशु मसीह के नाम से मांगते। आज हमने देखा कि जो प्रभु ने शक्ति दी है, उस शक्ति में हमें बलवंत होते जाना है। हमारे दुखों में हमें निर्बलता में बलवंत होते जाने। जब हम निर्बल हो जाते, प्रभु कहते हैं मैं निर्बल हो जाता हूँ, तब परमेश्वर मुझे और मजबूत करता है। इसीलिए मेरे भाई और बहनों, आज प्रभु का वचन ये कह रहा है हमें बलवंत हो जाने की जरूरत है। हमें निराश रोते हुए देखने की जरूरत नहीं है, हमें बलवंत होते जाना है। हमारे वचनों को हमें आगे बढ़ाना है, हमारे बहन भाई को मजबूत करना है। प्रभु हम प्रार्थना करते, हर एक के जीवन में तू कार्य कर, हर एक के मन विचारों को तू कार्य कर। तेरी स्तुति हमें आनंद दिलाती, तेरा वचन हमें मार्गदर्शन बताती है। प्रभु मदद कर, सहायता कर प्रभु। धन्यवाद यीशु, आज की इस रात के समय में हम सभी को तेरे हाथ में देते। सभी को हम याद करते जो दुखी है, निर्बल है, उनको तू शक्ति दे प्रभु, उनको तू सहारा दिखा, उनको ही मदद कर। तेरे विश्वासी वचन के कर हम तुझे पुकारते, क्योंकि तू विश्वास योग्य है, तू अद्भुत है, तू पराक्रम है। धन्यवाद प्रभु, यीशु मसीह नासिक के नाम से मांगते। आमीन आमीन। हालेलुया प्रभु, हम निर्मला सिस्टर को भी तेरे हाथ में देते, मंजुमा का, हमारे एसपी इंटरनेशनल वड़ा मिनिस्ट्री में सभी को प्रभु बलवंत बना दे, शक्ति बना प्रभु। हर बुराई को हटा, तो हमारे लिए काफी है प्रभु। हमारे जरूरतों को, हमारे विश्वास को बढ़ा प्रभु। ऐसे हम प्रार्थना करते यीशु मसीह नासी के नाम से मांगते। आमीन आमीन। प्रेज द लॉर्ड,
1: Praise the Lord, Sumita.
0: Praise the Lord, sister.
1: Thank you. God bless you. How are you? How is everything?
0: Fine, little. Today also my husband is very sad, little paining more and more.
1: Oh, he already has done the surgery, right? Before?
0: Yeah.
1: The paining, the wound, or the paining, where are the pain? The body or what?
0: Nearby, stomach down.
1: Okay. We pray.
0: Okay.
1: God can heal. God can do it. God can do it for you. He can do it. Yep. We pray for him. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory, glory, glory, glory, glory. Heavenly Father, we praise you, praise you, praise you, praise you, praise you. Oh Lord God Almighty, we thank you, thank you, thank you. We thank you for the day, oh God. Thank you for this wonderful night, oh Father God. Thank you for all your blessing. Thank you for your healing, oh God. Thank you for you change our darkness into light. Father God, we praise you, that Lord, that is not your will, where children be suffering, oh God, that's your will, where children be blessed and healthy, Father Lord. Right now, we pray for Brother Olive, oh God Almighty. Father, we hand over to you from his head to foot, oh God. Mighty Father, his stomach, oh God, all of his body parts, God Almighty. Father, you touch him, touch him, touch him. Take away the pain from his body, O God. You can take away the pain from his body, O God. Father God, you heal him right now in the name of Jesus, we pray. Father God, you send you a healing to Brother Olive. Lord, let him good sleep, O God. Let him do his work healthily, Father Lord. Take away all the pain from his body. Lord, the surgery will be the successful in his body, Father Lord. Let him, O God Almighty, glorify your name, Father. We hand over to you. We pray for Sumita. Thank you for her. This time, Lord, she joined in SBM Gospel International Ministry. Thank you, Lord, for praying in Hindi language, English language. Lord, thank you for that. Lord, bless her, O God Almighty. Answer all our prayer. Protect her, God Almighty. Lord, keep her in your arm. Oh, Father God, there is nobody for you. Are the Father for the fatherless, oh God. You be with her, oh God. Answer all the prayers. Take away all the wife, away all the tears from their eyes, O God, and bless them when she come next time, O God. Let her come singing and praising and witnessing, testimonying to you. We pray for Brother Olive's brother. We pray for Madam Christina. We pray for, O God Almighty, Jonathan, his wife and the child. We pray for all over the people who are in sick. What is the prayer request, Sumita? Hand over his PM to pray. Lord, we pray all of them, O God. You know all the problems, Lord. You know how to solve the problems, oh Lord. Heal the people who are sick, oh God. Change the people who want to change, oh God Almighty. Give peace to the family, oh God Almighty. Lord, you change Jonathan. Let him live a good life with his wife and child. Lord, bless very soon, Lord. Let us hear the testimony, Lord, because you are the Lord God. You are not changing, but you are unchanging, God, but you can change the hearts of the people. Father, Lord, thank you. Who are listening, oh Lord, you are joining in SBM now all over the world, from Canada, from Italy, from Paris, from Denmark, from Doha, Qatar, oh Lord, from India, from Sri Lanka, wherever, oh God Almighty, every part of the world, they are joining. Bless each and everybody. Bless their family. Protect their family, oh God. All the glory belongs to you. We humble ourselves, oh God. We glorify your name. We exalt your name, O God Almighty. Well, Lord, very soon, O God, let us praise you because of your wonders and miracles, O God. Bless Brother Olive very soon. Let him come and join with us to praise you. Oh God, let him come and join with us to give glory to you, Father Lord. We hand over everything to you and we pray in the mighty name of Jesus Christ. Amen, amen, amen.
0: Amen,
1: amen. I don't know Emmanuel Aya is away. Emmanuel brother, நீங்க முழிச்சிருந்தா சுமிதாவோட பேசுங்க. Sometimes he sleeps, sometimes he awake.
0: No, he's not there.
1: I think he's late, he's sleeping. Anyway.
0: God bless you, sister. Bye. Good night.
1: Okay, good night, Sumita. Good night. Hallelujah. Hallelujah, hallelujah. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மாட்சிமைகளையும் செலுத்துவோம். ஹாலலூயா. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரும் உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறோமனா இருக்கிற கர்த்தாவே, அப்பா இந்த அழகான இரவு நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி வந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கால் சறுக்காது படிக்க எங்களை பாதுகாத்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் கையில் இருந்து எங்களை மீட்டு கொண்டமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாது படிக்கே உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொண்டமைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியக்காரர்களுக்காக ஆன்லைன்களுக்கு பொறுப்பாயிருக்கிற தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மஞ்சுளம்மாக்காக, திருச்செல்வம்மாயோட குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இம்மானுவேல் ஐயாவுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். காஸ்பல் டிவியுடைய குடும்பங்க, சங்கமம் வானொலி ஐயா அம்மாவுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காவுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த 24 மணித்தியாலங்களும் கர்த்தருடைய கரமோட பிள்ளைகளோடும் ஊழியத்தோடும் கூட இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரோடு கூட இருந்து வழி நடத்தியமைக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவிலே கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி உடைய சமூகத்திலே வந்து நின்று உங்களை துதிக்க எனக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். மனதுருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எஸ்பிஎம் கஸ்பல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை தேவன் இந்த 10 வருடங்கள் நடத்தி வருகிறமைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் நாடு நகரங்கள் சபைகளில் இருந்து தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்களை ஒன்று சேர்த்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் மஞ்சளம்மாவை, திருச்செல்வம் ஐயாவை தேர்ந்தெடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே பழுக வேண்டும், பெருக வேண்டும், விஸ்தாரமாக வேண்டும். எப்படி ஆண்டவரே திராட்சை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அந்த செடியோடு கொடியோடு இணைந்திருக்கிறதோ அதே போல் ஆண்டவரே அநேகர் வந்து எஸ்பிஎம்ல இணைந்து ஆண்டவரை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். இந்த ஊழியம் ஆண்டவரே குற்றப்படுத்தப்படாதபடிக்கு செடியும் கொடியும் இணைந்திருப்பது போல கர்த்தரோடு கிடைந்த ஊழியங்கள் இணைந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் நாம மகிமைப்படுத்தட்டும், ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் வழியிலே போய் வீடு வந்து சேரு வரையிலும் எங்களை பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை உங்களுடைய இரத்த கோட்டுக்கள் மூடி மறைத்து கொண்டீங்க, ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் குறைகளை நிறைவாக்குனீங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தந்தீங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து நின்று ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியர்கள் ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன விண்ணப்பங்களுக்காக விண்ணப்பித்து ஜெபித்தார்களோ அத்தனை விண்ணப்பங்களும் உங்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் அங்கிருந்து பதிலை அன்னிப்பு கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த வான்களை, நீதிமான்களை, ஊழியர்களை, ஊழியக்காரர்களை உடைய இரத்தத்தினாலே மூடி மறைக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் இந்த நாளிலே வந்து ஜெபித்து கடந்து சென்று ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, இரத்த கோட்டுகள் மூடி மறைத்து கொள்ளுங்க, சத்துருவின் திட்டங்களுக்கு புல்லாங்கனின் திட்டங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, விபத்துகள் ஆபத்துகளுக்கு அகால மரணங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொருவரையும், உடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொருவர் மேலும் உடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், படைத்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். இப்படியாக இரவு நித்திரைக்கு போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல நித்திரையை கொடுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே பயங்கரங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவின் ஆண்டவரே பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாதுகாத்து கொள்ளுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், படைப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ரட்சகரே, ஸ்தோத்திரம் உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்தவரே, ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாக்கிறவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதே போல ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை கொடுத்து நாளை காலையில் எழுந்து ஆண்டவரே உங்களை துதிக்கட்டும் ஸ்தோத்திரிக்கட்டும். வழிகளை எடுத்து போடுங்க. அநேகர் நித்திரை இல்லாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய சரீரத்திலே வழிகள் அதிகமாக இருக்கிறதுனாலே கால் வலிகள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள், ஆண்டவரே கர்த்தாவே நித்திரை இல்லாத காரணங்கள், யோசனைகள், கண்ணீர்கள், கவலைகள் என்று ஆண்டவரே இப்படியாக ஜனங்கள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா, தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நித்திரை இல்லாதபடிக்கு எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுக்காக, தன் கணவருக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக அப்படிப்பட்டு ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீங்கள் துடைக்க வேண்டும், ஒவ்வொரு கட்டுகளையும் மறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றருவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை கொடுத்து ஒவ்வொருவரையும் சுகபலத்தோடு பாதுகாத்து கொள்கிறமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆற்றுமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஹல்லேலூயா என்று சொல்லி உங்களை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தெய்வமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு வருகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் கிருபையுள்ளவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன விண்ணப்பங்களுக்காக யார் யார் ஜெபிக்க சொன்னார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறவர்களுடைய எல்லா கண்ணீர் கவலைகளையும் உடைய பாதத்திலே வைத்து இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே.

0: நன்றி நன்றி பிதாவாகிய தேவனே, உங்களுக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசுவே, உங்களுக்கு நன்றி நன்றி. கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. எஸ்பிஎ மூலியங்கள் பழகி பெருகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனங்கள் சொல்லற்ற தீர்க்கதரிசிகள் உருவாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய அலறுதலின் சத்தம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே கேட்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் ரட்சகரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் படைத்தவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். இரவின் பயங்கரங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். சத்திரவின் கையிலிருந்து எங்களை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றரவாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை துதிக்கிறோம். இதோ ஹில்டாவுக்காக செபிக்கிறோம். ஹில்டாவை உங்களுடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவி சுவாமி ஸ்கேன் எடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும் தேவன் நியமித்திருக்கிற நாட்கள் ஆண்டவரே. அப்பா அது முடியற்றும். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை சோசியல் மூலமாக கொடுத்து ஆண்டவரே அவளுடைய இந்த வியாதியின் படுக்கை நீங்கள் மாற்றி போட முடியும். அற்புதம் செய்யும்படி ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க ஜீவனுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், உன்னதமான தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், வாக்குமாறாத தெய்வம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. வியாதியின் படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தெய்வமே இயேசுவே ராஜாவே இரட்சகரே அப்பா, உங்க திருக்கரத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் கருத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்டாவுக்கும் உடைய மகனுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வியாதியஸ்தர்கள் மேலே உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிங்க. இல்டாவுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்க. நல்ல சுகபத்திரமாக வீடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதி கால வேலைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க இயேசப்பா. உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிதி கால வேலைகளையும் ஜபங்கள் துதி ஆராதனைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜாவே, நன்றி தெய்வமே, நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீங்கள் குணப்படுத்துகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முகங்களிலிருந்து கண்ணீரை நீங்கள் துடைக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், ஆண்டவரே, திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், எங்கள் கூக்குரலை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருந்தாலும் இந்த பூமி அனைத்தின் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தரை துதிப்போம். ராஜாக்களும் பிரபுக்களும் சிறியோரும் பெரியோரும் வாலிபரும் கன்னிகைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என தாவீது ராஜா சொல்லுவது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை துதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பானவர்களே, அப்பாவை துதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாயுகளை திறந்து ஆண்டவரை துதிப்போம். நடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு அவரை துதிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். மௌனமானவர்களும் அங்கு மௌனத்திலே போனவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. இந்த நாட்கள் மௌனமாயிருக்கிற நாட்கள் அல்ல, இந்த நாட்கள் பாராமுகமாயிருக்கிற நாட்கள் அல்ல, இந்த நாட்கள் நம்ம கர்த்தரை துதிக்கிற நாட்கள். அவர் செய்த நன்மைகளுக்காக அல்ல, அவர் ஜீவன் கொடுத்த தேவனே, அவரை நம்ம துதிக்க வேண்டும். அவர் நித்திய நியாயாதிபதி, நியாயம் தீர்க்க வருகிறார், நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிற தேவன், அவர் மேகங்களினுடைய வரப்போகிற தேவன், அவரை நம்ம துதிக்க வேண்டும். எக்கால துணியோடு வருகிற கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தரை துதிப்பது நல்லது, அவரை ஸ்தோத்தரிப்பது நல்லது. தாவீது ராஜா சொல்வது போல நம் ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். நம்முடைய வாயிலே அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹாலேலூயா, ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி. உலகத்தின் பல நாடு நகரங்கள் பாகங்களில் இருந்து சபைகளில் இருந்து உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வெளிச்சம் தந்தீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சூரிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, நோர்வேயில கூட ஒரு பகுதியிலே அங்கு சூரிய வெளிச்சமே இருக்காதாம் ஆண்டவரே. எப்பொழுது மந்தமாகவும் இருளாகவும் தான் இருக்குமாம் ஆண்டவரே. இப்படி உலகத்தின் பல நாடுகளை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். நிறைய இடங்களிலே ஆண்டவரே அப்பா, சூரியன் இல்லை, வெளிச்சம் இல்லை, வெப்பம் இல்லை ஆண்டவரே. அந்த இடங்களிலே விஞ்ஞானிகள் சென்றுதான் ஆண்டவரே இயற்கையான வெப்பங்களை அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நீங்கள் மழையை கொடுக்குறீங்க, வெயிலை கொடுக்குறீங்க, குளிரை கொடுக்குறீங்க, பனியை கொடுக்குறீங்க ஆண்டவரே. அழகான பூக்கள் மரங்களை காண செய்றீங்க, பூக்க செய்றீங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, இந்த அழகான படைப்புக்காக ஸ்தோத்திரம், அருமையான படைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவிலே உங்களை துதிப்பதற்கு, காலையிலே உங்களை துதிப்பதற்கு, மாலையிலே உங்களை துதிப்பதற்கு, அதிகாலையிலே உங்களை துதிப்பதற்கு, வறுமையிலும் ஆண்டவரே வியாதியின் படுக்கையிலும் தனிமையிலும் உங்களை துதிப்பதற்கு எங்களை தெரிந்தெடுத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுடைய எலும்புகளை நினைந்துள்ளதாய் மாற்றியவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நார் நரம்புகளுக்கு பலன் தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நடக்க வைத்தவரே, பாட வைத்தவரே, துதிக்க வைத்தவரே, எங்கள் கைகளுக்கு பலன் தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற தேசங்களிலே எங்களை ஆசீர்வதித்தவரே, நாங்கள் பிறந்த தேசங்கள் வேறு, ஆனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசங்கள் வேறு. அந்த தேசங்களிலே வைத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். டென்மார்க் தேசத்துக்காக நன்றி, மஞ்சுளம்மா குடும்பத்துக்காக, அந்த ஊழியங்களுக்காக நன்றி, அங்கிருக்கிற சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். டென்மார்க் தேசத்திலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்கள் ஆண்டவரே. ஆவிக்குரிய சபைகள் பெருகட்டும், ஆவிக்குரியவர்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே, விசுவாசிகள் நாளுக்கு நாள் சபைக்கு ஆண்டவரே சேர்க்கப்படட்டும். அவர்கள் இருக்கிற அந்த சிட்டியில இருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். அந்த சிட்டியிலே ஒரு எழுப்புதல், ஒரு ஆவிக்குரிய ஆலயம் ஆண்டவரே, தமிழிலே ஆராதிக்க தகுதான ஒரு ஜப ஆலயத்தை ஆண்டவரே இந்த வருடத்தில் அந்த இடத்தில் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தமிழர்கள் கூடி ஆண்டவரை தமிழிலே பாடி துதிக்க தகுதான ஒரு ஸ்தானத்தை, ஒரு ஊழியத்தை ஆண்டவரே மஞ்சளம்மா மூலமா திருச்செல்வம்மையா மூலமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோர்வேக்காக நன்றி. அலை ஜோதி அம்மாவே நீங்கள் வைத்து ஆசீர்வதித்து வருகிறீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லண்டன்லே கலாமாக்காக நன்றி, அந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இத்தாலியிலே தேவன் என்னை வைத்திருக்கிறீங்க, எனக்காக கத்தர் கொடுத்திருக்கிற நேர காலங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றுவரே குவைத் தேசத்திலே மானுவேல் ஐயாவை வைத்திருக்கிறீங்க, ஜெர்மன்ல ரவி ஐயாவை வைத்திருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு தேசங்கள் இந்தியாவில இலங்கையில தேவ பிள்ளைகள் ஊழியர்களை வைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்கள் ஆண்டவரே அப்பா கனடாவில் அங்கிலாவை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ஒவ்வொரு நாடுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாடுகளிலும் தேவனே உடைய பிள்ளைகளை நீங்கள் கூட்டி சேர்த்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசில் இருந்து சுமிதாவை சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மற்ற நாடுகளிலும் இருந்து இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் வந்து கர்த்தரை துதிக்க ஆண்டவரே வழிவாசல்களை திறந்து கொடுங்க. இன்னும் அநேகர் வந்து இந்த இடத்திலே நின்று உங்களை துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்களுக்கு துதிக்கத்தக்கதான இந்த பலத்தை தந்திருக்கிறீங்க, சுகத்தை தந்திருக்கிறீங்க, நேர காலங்களை தந்திருக்கிறீங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா. கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை பாடுவோம், ஆராதிப்போம். அன்பானவர்களே இந்த காலத்துல நம்ம மௌனமா இருக்கிற காலம் அல்ல, கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும், வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். சபைகளிலே இணைப்புகளிலே தேவ பிள்ளைகளுக்குள் ஊழியர்களுக்குள் அபிஷேகம் வர வேண்டும், தேவ வல்லமை இறங்க வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து கட்டறுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: இது யோசுவா.

Ja, stimmt.

te lo dite.

সত্যি

ओहो तू भी कह रहा है, तू भी कह

Sutil.

சாத்தானின் தடைகளை விலக்கி போடுவோம் இந்த ஜன

சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே.

அத்தரிப்போமே.

0: போவே சுத்தி வருவோமே, நாங்கள் சுத்தி வருவோமே, சுத்தி வருவோமே, நாங்கள் சுத்தி வருவோமே. அம்மாண்டவரே, அப்பா எத்தனை அருமையாக ஆண்டவரே, அப்பா அப்பா அந்த நாளிலே உடைய ஊழியர்கள் ஆண்டவரே அந்த அலங்கம் இடியவரை சுற்றி வந்தார்கள் ஆண்டவரே, அது இடிந்து விழுந்தது. இந்த நாளிலே எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசங்களில் இருக்கிற சாத்தானின் அலங்கங்கள், துன்மார்க்கருடைய அலங்கங்கள் ஆண்டவரே, பொல்லாதவர்களுடைய அலங்கங்கள் இடிந்து விழ வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். நாங்கள் உங்களை துதிக்கும் போது எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் இடிந்து விழ வேண்டும். பில்லி சூனிய மந்திர தந்திரத்தின் கட்டுகள், வல்லமைகள் ஓ இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழ வேண்டும் ஆண்டவரே. ஓ இருளின் ஆதிக்கங்கள் ஓ இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழ வேண்டும். தேசங்களை ஆண்டவரே அப்பா சுசிதப்படுத்துகிற, தேசங்களை அழிக்கிற ஆண்டவரே, வாழ் இவர்களை ஆண்டவரே பிழையான காரியங்களுக்கு வழி நடத்துகிற எல்லா அலங்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிபர்களை இந்த சோசியல் மீடியாவுக்குள் வந்தே இந்த வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள். கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள் ஆண்டவரே அப்பா, இத்தனை எத்தனையோ துன்மார்க்கமான காரியங்கள் இந்த சோசியல் மீடியாவுக்குள் நடக்கிறதே. டிக்டெக்குள் ஆண்டவரே இந்த டிக்டாக் என்ற வலைத்தளத்திலே வந்து அநேகர் ஆண்டவரே மற்றவர்களை குற்றப்படுத்துவதும், தூஷணமான வார்த்தைகளை பேசுவதும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அலங்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழ வேண்டும் என்று நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அலங்கங்கள் ஆண்டவரே இந்த வாலிபர்கள், யுவதிகள், கன்னிகளை, பெண்களை, ஆண்களை, சிறுவர்கள் இந்த மோகத்துக்குள் கொண்டு வந்து டிக்டாக் மோகத்தை ஏற்படுத்தி பண ஆசைகளை ஏற்படுத்தி இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழு என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களை பிழையான வழிகளுக்கும் போதை வத்துக்களுக்கும் ஆண்டவரே கட்டாவே ஆண்டவரே, குடி வெறிக்கும் ஆண்டவரே, சண்டைகளுக்கும் கலகங்களுக்கும் கொண்டு போகிற எல்லா அலங்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் இடிந்து விழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐரோப்பிய தேசங்களுக்குள் இருக்கிற எல்லா சாத்தானின் அலங்கங்கள் இடிந்து விழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இத்தாலி தேசத்திலே ஆண்டவரே, இந்த ரோம் பிரதேசத்திலே மாத்திர 700க்கு மேற்பட்ட அசுத்த ஆவிகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த கொலோசியத்துக்குள் ஆண்டவரே அந்த நாட்களிலே ரோமர்கள் ராஜாக்கள் ஆண்டவரே அப்பா கட்டாவே ஜனங்களை மிருகங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே அப்பா அதற்குள் எலும்பு கொடுகளும் தலைகளும் ஆண்டவரே அசுத்தங்கள் இருள்தான் இருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட அலங்கங்கள் சாத்தானின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழ வேண்டும் ஆண்டவரே. இந்த இத்தாலி பிரதேசத்தில எழுப்புதல் வர வேண்டும் ஆண்டவரே. பவுல் அடியார் மாத்திரமல்ல, நிறைய இரத்த சாட்சிகள் மடித்து இந்த பூமி இருளடைந்திருக்கிறது ஆண்டவரே. சுவிசேஷம் இல்லாமல் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம். அன்று ஆண்டவரே உடைய பக்தர்கள் ஊழியர்கள் துதித்த போது ஆண்டவரே எரிக்கோ முதல இடையச் செய்த தேவனே, இந்த இத்தாலி தேசத்தில இந்த ரோம் பிரதேசத்துக்குள் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சாத்தானின் அலங்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இடிந்து இடிந்து வெல்லட்டும் ஆண்டவரே. ஓ உடைய அக்கினிய ஊற்றுங்க ஆண்டவரே, உடைய அக்கினி கடந்து வரட்டும். பாகாள்களின் காரியங்களை சுற்றறித்தவரே, தண்ணீரையும் நக்கி போட்டவரே அப்பா, இந்த இடத்துல இருக்கிற இருளின் ஆவிகள் ஆண்டவரே ஆதிக்கங்கள் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. தாயிலே அநேக சுவிசேஷர்கள் எழும்பட்டும், சுவிசேஷம் அறிவிக்கட்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் என் தேசத்தில, எழுப்புதல் என் சபைகளிலே, எழுப்புதல் எஸ்பிஎம்லே ஆண்டவரே, எழுப்புதல் எங்கள் ஆண்டவரே சுவாமி அப்பா, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் துதிக்கும் போது ஒரு எழுப்புதல் வரட்டும், இடிந்து விழட்டும். சாத்தானின் அலங்கங்கள் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்கும் இருக்கிற எல்லா பண ஆசைகளும், பொய்யான காரியங்கள், பெருமைகள் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. இயேசுவே அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களை போல சபைகள் இப்பொழுது எழும்பட்டு, அதிகமாக எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிட்டிகளுக்குள்ளும் ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டு ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆவிக்குரிய ஆராதனைகள் நடக்கட்டு. விக்கிரக கோட்டைகள் இடிந்து விழ
1: வெள்ளற்று சாத்தானின் கோட்டைகள் இருந்து விலற்று இருளின் ஆதிக்கங்கள் இடிந்து வெள்ளற்றும் ரட்சிக்க முடியாதபடிக்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இடிந்து விலற்றும் ஆண்டவரே, இத்தாலியன் ஆகிய கொர்னேலியுவை ரட்சித்தவரே, ஒவ்வொரு இத்தாலியர்களையும் ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்குள்ள ஆண்டவரே, நீங்கள் எழுப்புதலை கட்டில் இடுங்க, எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, இப்படியாக ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவியை நீங்கள் தந்தீங்களே ஆண்டவரே. துதி

Volei tu di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, tu io avremo letto di cromto, di cromto, all'avremo letto di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, di cromto, andremo le che nandri, nandri, nandri, raggia, nandri, andovere a pa, tu dico namak tolvi illai andovere vetri nichayam endu nangal viswasikkiram yosuvaavukku sonninga palam konda thidamanada iruyenju ஆண்டவரே நாங்களும் இந்த நாட்களிலே பலம் கொண்டு திடமனதாய் இருக்க இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்கள். ஆண்டவரே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு ஆண்டவரே நமக்கு யுத்தம் இல்லை என்று பவுலடியார் சொல்வது போல ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லமை நாங்கள் வல்லமையின் ஆயுதங்களை தரித்து கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை முறியடிக்கணும். ஆண்டவரே வியாதியின் கட்டுகள் இயேசுவே இடிந்து விலட்டு விலட்டு விலட்டு விலட்டு ஆண்டவரே கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இடிந்து விழட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செயல் இழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஐரோப்பா முழுவதையும் ஆண்டவரே பெரிஸ் ஹாலண்ட் நோர்வே டென்மார்க் ஆண்டவரே கர்த்தாவே சுவீடன் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்கண்டினேவியா நாடுகள் ஆண்டவரே ஸ்பானியா ஒவ்வொரு தேசங்கள் நாடுகளையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். வல்லரசு நாடுகளை லண்டன் கனடா அமெரிக்கா பிரேசில் நோர்வே ஆஸ்திரேலியா அல்லர்ந்து ரஷபக்கு ருவந்தோ லான் நாடுகளையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே ஜப்பான் ஆண்டவரே சைனா தாய்வான் தாய்லாந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிய ஆப்பிரிக்கா நாடுகள் தலைவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்து விழட்டு, சாத்தானின் வல்லமைகள் தகர்ந்து விழட்டு, பிசாசின் வல்லமைகள் தகர்ந்து விழட்டு, இந்த தேசங்களுக்குள் எழுப்புதல் வரட்டும். எழுப்புதல் தேசத்திலே எழுப்புதல் நாடுகளிலே எழுப்புதல் ஜனங்களுக்குள் எழுப்புதல் சபைகளுக்குள் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்கள் எழுப்புதலை கொடுக்க வேண்டும். இருளின் ஆதிக்கங்களை முறியடித்து நீங்கள் எழுப்புதலை கொடுங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் அநேக மிஷனரிகள் எழும்பட்டு, அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டு, நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைக்கு சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரத்த சாட்சிகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இரத்த சாட்சியாய் மறித்தவர்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் உங்களுக்காக வாழ வைராக்கியமாய் வாழ தேவன் உதவி செய்யுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே வாலிப ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஒருவர் பாவத்திலே விழுந்து அழிந்து விடாத படிக்க கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம். பரிசுத்த தேவனின் இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம், இரத்தம் ஜெம். ஆண்டவரே தேசங்கள் மேலே இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளைய தினத்திலே ஆண்டவரே அப்பா இந்த பாதாள குழுக்கள் என்னென்ன திட்டங்களை போட்டிருக்கிறார்களோ, யார் யாரை அழிப்பதற்கு, யார் யாரை சுற்று வீழ்த்துவதற்கு, இன்னும் துன்மார்க்கர்கள் எந்தெந்த தேசத்தில என்னென்ன திட்டங்களை போட்டிருக்கிறார்களோ எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இடிந்து விழச் செய்கிறோம். எல்லா துன்மார்க்கருடைய திட்டங்களையும் நாங்கள் நிர்மூலமாகும்படியாக, செயல் இழந்து போகும்படியாக, அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய ஆவியான தடை செய்யும்படி ஆய் கூட நாங்கள் செவிக்கிறோம். இதோ எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் கருத்தில் வைக்கிறோம். வாகனங்களை ஓட்டுகிறவர்கள், வெளிநாடுக்கு போய் வருகிறவர்கள், ஊழியங்களுக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள், காலேஜ்களுக்கு பாடசாலைக்கு போகிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள் என்று எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நாளைய தினத்திலே ஆண்டவரே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு போய் வருகிறார்களோ

உங்களை பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்க பார்க்கிறரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. Hallelujah, glory to the name of the Lord. Hallelujah, hallelujah, praise the name of the Lord. Hallelujah, oh mighty God. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. ஓ நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உங்களை துதிக்கிறோம். வாக்குமாறாதவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். குதூகல கொண்டாடத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ராஜாவே, நன்றி நன்றி இரட்சகரே, நன்றி பரிசுத்தம் உள்ளவரே. உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில செவாடி கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே உங்களுக்கு நன்றி. எங்கள் ராஜாவே உங்களுக்கு நன்றி. எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ உன்னதத்தின் தேவனே உங்களை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே, ஓ கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள், லட்சம் கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு நாங்கள் செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பரலோகத்தின் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையினால் எங்களை நிறைத்தவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற தெய்வமே உங்களுக்கு குளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உங்களை துதிக்கிறோம். சர்வத்தையும் படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியா எங்கள் ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்திலே கேட்கப்படுகிறமைக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்கள் பதில் தந்து கொண்டிருக்கிறமைக்காக நன்றி. இன்னும் எங்கெல்லாம் சத்துருவானவன் ஆண்டவரே அவனுடைய கோட்டுகளை ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிறானோ, இந்த சத்துருவின் கோட்டுகள் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனின் கோட்டுகள் இடிந்து விழட்டும். இயேசுவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை படைத்த தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தீங்களே அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலேலூயா, பிரைஸ் த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலேலூயா, எக்ஸோல்ட் த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலேலூயா ஹாலேலூயா, தேர் இஸ் நோ அதர் நேம், only the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah.
Oh, mighty God, hallelujah, hallelujah, hallelujah, glory, glory, glory to the name of the Lord, hallelujah, hallelujah. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தினுடையவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம். உயர் மறைவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே அப்பா, நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, நாளை ஊழியங்கள் ஒன்று கூட தடைபடாதபடிக்கு கர்த்தர் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தடையில்லாதபடிக்கும் சமூகத்துக்கு வர உதவி செய்திருங்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கிருபையினாலே நிரப்புங்கள். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, நீங்கள் உயிருள்ள தெய்வம், நீங்கள் ஜீவனுள்ள தெய்வம். ஆண்டவரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், 1000 கோடி ஸ்தோத்திரங்கள், 1000000 கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. நல்லவரே, உங்களுக்கு நன்றி. வல்லவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நாளை தினத்திலே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதி தருளுங்கள். ஆண்டவரே, ஆராதனைகள் தடையில்லாதபடிக்கு நடக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைகளும் ஆண்டவராக இயேசுவே, உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உடைய நாமம் உயர வேண்டும். வேறு ஒரு நாமம் கிடையாது எங்களுக்கு இயேசுவே, உடைய நாமத்தை தவிர ஒரு நாமம் இல்லை. துதிப்பதற்கு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜாவுக்கு நன்றி நன்றி. இயேசு கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிக நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. நீங்கள் இம்மட்டுமாக செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளைய தினத்திலே நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க. ஆராதனைகளிலே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம் அன்பானவர்களே. கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக கர்த்தரை துதிப்போம். நம் விசுவாசம் என்று சொல்வது சும்மா காரியங்களை பார்த்து, ஏதோ ஆண்டவர் எங்களை குணப்படுத்தினார், தலைவலியை போக்கினாரு, தொழில் தந்தாரு, ஆசீர்வதித்தார், அது அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது நமக்கு தெரியும், நம்பப்படும் இறைவனின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதே விசுவாசம் என்பது. நமக்குள்ளாக எழும்புகிற ஒரு உணர்ச்சியோ ஒரு அது வந்து ஏதோ நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்கின்றது ஒரு காரியம். விசுவாசம் என்பது ஒரு வரமாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அங்கு பவுல் கூட நம்ம பிசியர்ல பார்த்து
பார்த்தோம்னா அங்க ரெண்டு அதிகாரம்னு நினைக்கிறேன், விசுவாசத்தை கொடுத்து அது தேவனோடு இருக்கிற ஒரு கனெக்ஷன், கர்த்தரோடு நம்ம வைத்திருக்கிறதோ ஆன ஒரு தொடர்பை குறைக்கிறது. அப்ப அது தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பை நம்பிக்கை, பரலோகத்தை குறித்து நம்ம வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த அன்பு, அது நமக்குள்ளாக அது கிரியை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, காணப்படாத காரியங்களை குறித்து நம்ம நிச்சயத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் காணப்படாத பரலோகத்தை தானே விசுவாசிக்கிறோம், காணப்படாத நியாயத்தை தானே நாங்க விசுவாசிக்கிறோம், காணப்படாத அரியன் யுத்தம் வரப்போகிறது. ஆண்டவர் நமக்காக காணப்படலை, ஆனா வேதம் சொல்லுகிறது 12 விதமான கற்கள்ல பாதி அமைத்து வைத்திருக்கிறாரு. நம்ம இதெல்லாம் காணல, ஆனாலும் வேதத்தின் அடிப்பெண்ணில விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசம் என்பது நம்ம காணாததை நம்பி விசுவாசிக்கிறதாக இருக்கிறது. இன்னும் வாங்க, இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கும் போது மார்க்கு 11 அதிகாரத்துல கூட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த விசுவாசம் எப்படி இருக்கிறதா, மலைகளை அப்படியே, மலைகள் எல்லாம் நம்முடைய விசுவாச ஜெபம் அப்படியே மலைகளை பெயர்த்து போட்டு விடுமா? எப்படி இந்த விசுவாசம் நமக்குள் இருந்து அவ்வளவு வல்லமை உள்ளது, வலிமை பெற்றது நம்மளுடைய விசுவாசம். நம்ம சும்மா நினைக்க கூடாது, நம்ம ஜெபித்து என்ன நடக்க போகுது, மலைகள் எல்லாம் அப்படியே அகன்று போயிருமா? எப்ப நமக்குள்ள ஒரு கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும், அப்படியே மலைகள் எல்லாம் அப்படியே அகஞ்சும். அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசம் அறிக்கை செய்ய, விசுவாசத்துல இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை பிள்ளைகள் எல்லாம் ஏசுவாங்க, மாடு எர்மமாடு பண்டி அது நிறைய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தாய் தகப்பனே சொல்றத பார்த்திருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து விசுவாச அறிக்கை தான் நம்ம பண்ணணும். விசுவாசம் இது நடக்கும், நான் எழுந்து ஊழியத்துக்கு போவேன், அல்லேலூயா, நான் சத்துரு மத்தியில் ஆண்டவரை துதிப்பேன், அல்லேலூயா, என் தேசத்தில் இருக்கிற இருள்கள் நீங்கும், அல்லேலூயா, என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சாத்தான் என் கோட்டையை இடிந்து விழும், அல்லேலூயா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் உயர் அடைக்கடத்துல வைத்து தேவன் ஆசீர்வதிப்பார், அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை நம்மளுடைய வாயில் இருந்து அது புறப்பட வேண்டும். அந்த விசுவாச அறிக்கைக்கும் கூட வல்லமை இருக்கிறது. நன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா, அற்புதங்கள் நடக்கும்னு விசுவாசிக்கணும். ஹாலேலூயா, அற்புதம் நடக்கும் இப்பொழுதுன்னு சொல்லி நம்ம அதை விசுவாசிக்கும் போதுதான் நமக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் நம்முடைய விசுவாச அறிக்கையை பார்த்து அதை தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்க. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சோதனைகள், வேதனைகள், எதிர்ப்புகள், வியாதிகள், பல போராட்டங்கள் வரும்போதுதான் நம்ம விசுவாசம் கொஞ்சம் எப்படி ஆடும், எப்படி ஆடும். மரங்கள் கிளைகளை பார்த்தா நம்ம காற்று அடிக்கும் போது அப்படி ஆடும். எவ்வளவு பெரிய மரமும் அந்த காற்றுக்கு அது நிக்க முடியாது. சில மரங்கள் அப்படியே அந்த புயல் காற்று வரும்போது விழுந்துரும். தேவ பிள்ளைய, நம்முடைய விசுவாசம் அப்படி அசைகிற விசுவாசம் இல்ல. காற்று வரும்போது அசைகிற அந்த இலைகளை போல, சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, வழிகள் வரும்போது, தோல்விகளை சந்திக்க நேரிடும் போது, அவமானங்களை நம்ம சந்திக்கும் போது, பழி சொற்கள் வரும்போது, பொய் சாட்சிகள் நமக்கு விரோதமாய் வரும்போது, நமக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசும் போது, நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரிடத்துல போய் கேள்வி கேட்கிறோமா, ஆண்டவரே இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, நான் ஜபிக்கிறவள் அல்லவா, துதிக்கிறவள் அல்லவா, உங்களுக்கு தானே முதலிடம் கொடுக்கிற ஆண்டவரே, எப்படி நடந்துச்சு? இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த உலகத்துல. அப்படியானால் என் அன்புக்குரியவர்கள், சோதனை நேரத்துல உறுதியா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். கர்த்தர் கைவிட மாட்டான்னு உறுதி இருக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கள் அந்த உறுதி இருந்தது. எங்களை அக்கினிலே போட்டாலும் எங்களை ஆண்டவர் வந்து எங்களை மீட்டெடுப்பார் என்ற விசுவாசம்
அங்கு ஆண்டவர் வந்தார். மூணு பேரை போட்டாங்க, அவர் நாலு பேரா வந்து அவர்கள் மூன்று பேருக்குள்ள அந்த அக்கினி வாடக்கூட இல்லாம வெளியே கர்த்தர் எடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வேதனைகள் வரும்போது சோர்ந்து போயிடாதபடி நம்ம என்ன செய்யணும்? தேவனை துதிக்க வேண்டும். ஆல்லேலூயா, கர்த்தரை நம்ம ஆராதிக்க வேண்டும். அங்கு துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய விசுவாச பட்டியலை குறித்து பவுலடியார் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்துல ஜெயித்தவர்களுடைய ஒரு பட்டியல் நம்ம வேதத்தில். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை துதிக்கணும். விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நம்ம நம்பி இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள வலுமையா, அது வலு நாளுக்கு நாள் அது வளரணும், குறைய கூடாது. இன்னைக்கு விசுவாசம், நாளைக்கு கொஞ்சமாயிருக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. விசுவாசம் என்பது நமக்குள்ள தினமும் வளர வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஒரு நேரத்துல கூட ஏசப்படுக்க, ஆண்டவரே உடைய விசுவாசம் பெருக செய்யும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. வேதனை, சோதனை, வியாதி, பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வரும் போதும் நான் உங்களை துதித்துக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவரே, இரியாந்துரே ஷபாக்கா ரிமந்துரே சந்திகாலபரத்துரா, ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டா நிச்சயமாய் அவர் நமக்கு அதை கொடுப்பார். அன்பானவர்களே, ஹாலேலூயா. அப்ப விசுவாசம் என்பது கேள்வியினாலே வரும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. அதை ரோமருக்கு பவுல் எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம விசுவாசம், நம்ம கேள்வி கேட்கும் போது, நிறைய பேர் இயேசுவை பற்றி கேட்கும் போது, வேதத்தை பற்றி கேட்கும் போது, அந்த அற்புதங்களை பற்றி கேட்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், பேட்டி காண்றாங்க ஊழியர்களை, எப்படி இந்த அற்புதம் நடக்குது, எப்படி இந்த பேர் சொல்லி நீங்க அழைக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவருடைய கிரியை. அன்புக்குரியவர்களே, அப்ப அப்படி கேள்வி கேட்கும் போது அவங்களுடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவிசுவாசியா இருக்கலாம், அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெறுகிறதே நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள அந்த ஜெபமும் கூட விசுவாச ஜெபமா இருக்கணும். சும்மா எல்லாம் ஜெபிக்க கூடாது. ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளிய ரட்சிக்குமா, அல்லேலூயான்னு சொல்லுவான். அப்ப விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிக்கலதான், ஆனாலும் சும்மா பழக்க தோஷமா ஜெபிக்க கூடாது. ஒரு காரியத்துக்கு, ஒருத்தருக்கு நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நம்ம அங்க ஜெபிக்கும் போது, அது பிணியாளியா இருக்கலாம், அது குழந்தைக்காக இருக்கலாம், அது அது பண தேவையா இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட்ஸ் தேவையா இருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா, பிணியாளிய ரட்சிக்கும். சொன்னா தேவை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நம்மளால பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் கிரியை செய்யும் போது அது நீதியின் பலன்களை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு கூட ஒரு வசனம் ஒன்று. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலுடைய நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகட்டும். நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி ஆகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம், விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கட்டும். விசுவாசம் என்பது ஒரு வரமாக இருக்கிறதே. விசுவாசம் என்பது காணாததை கண்டு விசுவாசிக்கிற ஒரு வரமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நாங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதங்கள் நடக்கத்தக்க ஒரு வரமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நாங்கள் பரலோகத்தின் தேவனுடைய வல்லமையை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். அப்படியே விசுவாசத்திலே நம்ம நிலைத்திருப்போம், ஜெபத்திலே நிலைத்திருப்போம். பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் நம்மளை நெருக்கும் போது நம்முடைய விசுவாசம் என்ன தெரியும், அப்படியே உடஞ்சி விழட்டும். ஹல்லேலூயா.
கர்த்தரை துதிப்போம், ஆர்ப்பரிப்போம். எப்படி அந்த எருகோ மதில் ஆர்ப்பரிப்பினால் இடிந்து விழுந்தது, இன்றைக்கு நாம் ஆர்ப்பரிப்போம், துதிப்போம். ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்கும் போது என்ன நடக்குது? ஓ, எல்லா மதில்களும் இடிந்து விழும், எல்லா சாத்தானின் கோட்டைகளும் இடிந்து விழும். எப்ப தெரியுமா? நம்ம ஒருமனப்பட்டு துதிக்கும் போது, நம்ம ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கும் போது. அப்படித்தானே ஒருமனப்பட்டு அங்க துதித்தாங்க, எருகோ மதில் அப்படி விழுந்துச்சு. அப்ப நம்ம எல்லாம் ஆண்டோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைங்களையா இயேசுவின் நாமத்தை கையில் எடுப்போம். உங்களுடைய குடும்பத்தை சுற்றி, உங்களுடைய தேசத்தை சுற்றி, உங்களுக்கு இருக்கிற சிட்டியை சுற்றி, நம்முடைய நாடுகளை சுற்றி இருக்கிற எல்லா சாத்தானின் கோட்டைகள் இடிந்து விழும்படியாக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா! இடிந்து விழும்படியாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம சோர்ந்து போக கூடாது, சோர்வு இல்லாம ஜெபம் பண்ண வேண்டும். பவுலும் சீலாவும் அந்த சுரை கூடத்திலிருந்து எப்படி துதிக்க முடிந்தது? கட்டி வச்சிருக்காங்க தொழு மரத்துல, அடி உத ரத்தம் தேய்ந்துட்டு இருக்கு. அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், அந்த அபிஷேகம் அவர்களை துதிக்க வைத்தது. அப்ப இன்றைக்கு நமக்கு தேவை அதிக அபிஷேகம், தேவை வரங்கள் கிரிய செய்வனே, விசுவாச வரம் பெருக வேண்டும். அது மாத்திரமில்ல, நமக்குள்ள ஒரு மனத்தின் ஆவி தேவை. அங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல அவர் ஒரு மனமாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் என்றுதான் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாம் ஒரு மனத்துல இந்த எஸ்பிஎம்குள்ள கூடி வரும் போது அற்புதம் நடக்கும். இந்த வருஷத்துல அதிசயம் நடக்கும். இந்த வருஷத்துல குடும்பத்துல மாற்றங்கள் நடக்கும், தேசத்துல மாற்றங்கள் நடக்கும். சாத்தானின் கோட்டை இடிந்து விழு என்று சொல்லி நம்ம விசுவாசமாக ஜெபிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விசுவாச வரம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் பெறுவதாக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி மிகுதி நேர காலங்களை கர்த்தர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா! நன்றி செலுத்துவோம்.

அமேன். சோ சோ கத்தராயஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோமான நலிகூடாக மாலை நேர் நிச்சய வெளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கத்தர் பாராட்டின கிருபை நாள் கிருபியாய் தந்திருக்கிறார். காலனிகளை சூழ்நிலை சாதகமாக தந்த இந்த வாய்தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். நாளும் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்கள் எல்லாரையும் கத்திரினா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்குள்ளாக மாலை நேரத்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சியில் யாவும் 7 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் தேவன் பாராட்டு அந்த கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தேவனுடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சியை ஜாவியம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா இமைப்பொழுதும் எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டவரே, அனாத சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பு யாவையும் உங்களை திருக்கரத்துக்குள்ள தருகிறோம் தகப்பனே. 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நேரடி நிகழ்ச்சிகள் யாவையும் ஆசீர்வதிக்கும்படியாய் சபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்கிற எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்க வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை கிரிய செய்யத்தக்க அப்பா, நீர் எங்களுக்குள்ள சங்கமித்து நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்க நீ கிருவை பாராட்டுறதுக்காய் நன்றி செலுத்தி உடவல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் கேட்டாவே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ அப்போற எல்லா ஊழியர்களையும் மட கரத்தில் தருகிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யும் அவர்களை முன் குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிலை நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஆசீர்வத்து மகளை பண்ணுகிறா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை போய் யாவை மடத்திருக்கிறதுக்குள் தருகிறோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ண கத்தர் நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக அப்பா. இந்த நாளிலும் சங்க வானொலிக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை மட்டும் ஆசீர்வத்திற்காய் நன்றி ஆண்டவர். இன்னும் இந்த ஊழி அலைகள் எழும்பட்டும் கத்தாவே. எங்கெல்லாம் தகப்பன் நம்முடைய சுவிசேஷம் பரவவில்லையோ அங்கெல்லாம் ஒளி அலையாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருப செய்யும். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ற கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. இந்த நாள் இந்த ஊழியர் மூலிய ஸ்தாபகரும் அல்லதற்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்தும். மறைமுறை இருந்து ஒளிப்பதிவு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். அறியாது மட்டாது முழங்கான பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடும். ஆத்ம பாரத்தோடு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா காவலோடும் அவர்களை பாதுகாத்தலும் அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் உடன் ஊழியர்களை ஒவ்வொருத்தரையும் பேர் பெயராய் குடும்பம் குடும்பம் ஆசீர்வத்து மகளை பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறோம் தகப்பனே. நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பை ஒப்பு கொடுக்கிறோம். நிகழ்ச்சியினாய் தொகுப்பாளரும் ஊழியருமான மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அவருடைய ஆசீர்வதியும் இந்த முதிர்வயதன் கனி தந்து புத்தியும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கிறீரே. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாளும் தொடர்ந்தும் அவருடைய அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்கான செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நேரங்கள் காலங்கள் சமயங்கள் எல்லாம் அறிந்தவர் நீங்க ஆண்டவரே. ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நீங்க அதனதின் காலத்துல நேர்த்தியா செய்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். உடவல்ல கருத்துக்குள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வத்து மகளை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் அடிமையும் ஒப்பு கொடுக்க இந்த நாளிலும் அப்பா தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாங்க வார்த்தை பகுதியில் அலங்கரிக்க வார்த்தையாக வந்தவர் நீங்க. ஆகவே அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க. குடும்ப தௌரியத்தை ஆசீர்வதி உடல்ல கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றின் நல்ல தகப்பன் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்கு உன்னை கொடுத்த வார்த்தை கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் பெலனாயிருப்பார். அமேன். 49 எஸ்ஆயா புஸ்தகம் 49:5 பின்பகுதி அப்படி சொல்கிறது. எஸ்ஆயா 49:5 பின்பகுதி கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவனால் என் தேவன் என் பெலனாயிரும். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கப்படுவோம் என் தேவன் என் பெலனாயிரும். அதனால நாங்கள் கனமடைவோம். நீங்களும் நானும் அவருக்குரிய கனத்துக்குரிய அவர் மகிழப்படும் பாத்திரங்களாக விளங்குவோம். அப்படியாக அறிக்கை பண்ணி பலத்து மேல் பலனடைந்து சீவனை காண்போம். ஹல்லேலூயா. அதனால் ஒன்றையும் மகிமைப்படுவதாக நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும்

வார்த்தை வெளிச்சத்து திசையோடு இணைகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள். இறுதியாக நாங்கள் நன்றி செபம் முடிவு செபம் அதிரடித்து மறுவழிப்போடு இணைவோம். இந்த நாளில் கத்திருந்த பாராட்டின தயவுக்காக நான் நன்றி செலுத்தி சோஸ்தம் செலுத்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதனால எந்தவாதி தேவனை துதிப்போம் செதிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இணையங்கள் அலையுங்கள் சங்கம் வானடிக்குள்ள ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம். கிறிஸ்துவ இயேசுக்குள் ஆமென் ஆமென் துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். பெரியவரே பரிசுத்தரே துதிகன மகிமைக்கு பாத்திரரே எங்கள் தூயவர் எங்கள் துணியாளரே எஜமானரே சகாயரே சர்வ வல்லவரே தாவை செய்தவரே இதுவோ மறைத்த சதா காலங்கள் உயிரோடு இருக்கின்ற சொன்ன தேவன் இந்த தேவன் இன்றைக்குள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மை நடத்துற நம் கூட இருக்கிற தேவன் இருக்கிறவரா இருக்கிறீரே நன்றியோடு சோசரி ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவை நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிற தேவை எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்தில் நெருக்கி நேசித்து நமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரியப்பா. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான அன்பு எண்ணி முடியாத அளவில்லாத அதிசயங்களை நீங்க செய்கிறீங்களே எங்கள் வாழ்க்கையில. அதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஊழியங்களுக்களை செய்து வருகிறீரே உடைய நாமத்தை மையப்படுத்துறீரே அதுக்காக சோஸ்ரமாண்டு நன்றியோடு சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம். என் தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. இயேசுவே சோஸ்ரம் சோஸ்ரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே.

ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்.

இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன் அப்பா. நன்றியப்பா நன்றியப்பா, நன்றி சொல்லாம இருக்கவே ஜீவனை தந்து ஜீவனுள்ள நாட்களை காண செய்து அப்பா எங்களுக்கு வேண்டிய தேவைகளை தந்து அப்பா தேவையை காட்டிலும் பெரியவரா இருந்து நடத்துகிறீரே அப்பா. உமக்கு சோஸ்ரமா நன்றி ஆண்டவன். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பேருரு

நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவது, வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவு உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவது, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையாம், அழியாமல் அணைத்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய்க்கருவி.

காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல.

0: என் பேருருவாகு முன்னே சொல்லி அழைத்தீரையா, சொல்லி அழைத்தீரையா. அமேன். எல்லா துதி கன மகிமை மக்கே தருகிறோம். விரியான வேலைகளை ஆசீர்வதி தாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. நாங்கள் இன்னைக்கு வார்த்தையின் தியானத்துக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளும் நாங்கள் நீதிமொழி புஸ்தகம் 21 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 21 அதிகாரத்திலே வார்த்தைகள் இப்படி சொல்கிறது, வாசிப்போம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். தலையிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டுமையான பார்வையும் அகந்தியான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. யாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மாக்க நியாயம் செய்ய மனமில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால்கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மாக்களுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் பொதிக்கப்படும் போது அறிவு அடைவான். நீதிபர துன்மாக்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மாக்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை கணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமா. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் சித்தரின் கூட்டத்தில் தாவரிப்பான். சிற்றின்ற பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானவருக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுறவன் ஜீவனை நீதியை மகிமையும் கண்டடைவார்கள். பலவீனனுடைய பட்டணத்தின் மதிலையும் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தியான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் அவருடைய சிக்கிறான். நீதிமானோ பிசினத்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மாக்களுடைய வழி அதிவெருப்பானது, அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அதிவெருக்கப்படும். பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கணும் எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மாக்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கத்திற்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை ஜெத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அமேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இன்றைக்கு குதிரைகள் எத்தனை குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். உலகின் கடைசி பாகங்கள் இந்த பூமியின் கட்டியான திறந்தில இருந்து இன்றைய உங்களை தூக்கி எடுத்தவர் குதிரைகளாக அவருக்காக ஊழியம் செய்யும்படி ஆயத்தமாக்கப்படுது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அவருடைய 2 வரியில நமக்கு ஜெயம் வரும். அவர் என்ன செய்யற 2 வரியில் நம்மிடத்துல மத்திய ஆயாசத்துல வரும் பொழுது ஒரே ஒரு நொடி பொழுது நானும் நீங்கள் மறுரூபம் அடைந்து அவருடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவசிப்போம். அந்த 1000 அரசாட்சி காலத்துல உள்ளே பிரவசிப்போம். அதுக்காக ஆயத்தப்படுவோம் மனவாட்டியலாக.
1: மகிமையான பரலோகம் இருக்கையிலே
0: குதிரைகள் யுத்தன ஆதிபதிகளோடு அந்த 6 வல்லமைகளோடு இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்கள் ஜெயித்து அவருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தப்படுவோம். அங்கே தாவீது ஆயத்தப்பட்டார். எப்படியாக கோலியாத்தை உளுத்தினார், எப்படி ஆயத்தப்பட்டார், சிங்கங்களை கொன்று குவித்தார், கரடியை கொன்று குவித்தார், அங்கே ஆயத்தப்பட்டார், யுத்தம் கர்த்தர் செய்தார், ஜெயம் கொடுத்தார், எப்படி கோலியாத்தை உளுத்தினார், முகங்கு புற விழுந்தார், அங்கே கர்த்தர் யுத்தம் செய்தார். அதே போலதான் நமக்கு யுத்தம் செய்த கர்த்தர் ஜெயம் தருவார், நாங்கள் யுத்த நினைக்க ஆயத்தப்படும். எங்களுக்கு யுத்தம் உண்டு இந்த உலகத்துல, நிச்சயமாக இந்த பொல்லாத பிசாசுகளின் தந்திரங்கள் முறியடித்து செய்து ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆயத்தப்படுவோமா? ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதிப்பாளோடு இணைவோம். உங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் உங்கள் துதிப்பாடலை, நாங்கள் ஒரு உருமாறப்படுகிறேன்.
2: ஓகே, நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாட, உம்மை கீர்த்தனை பண்ண. கர்த்தரை துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்போம், அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், இந்த நாளிலும் ஆண்டு உயர்த்தப்பட உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சமாதானம் என்று உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே, அந்த தெய்வீக சமாதானம், நிலையான சமாதானம், நித்திய சமாதானம் ஒவ்வொரு தரையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரன், எங்கள் தேற்ற வாழரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போலோட்டிடவா.

மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவனதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில்

முடியாததே முடிய செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும் உம்மாவியூட்டப்பட்ட

என்னும் தொடர்ந்திட உங்க கேருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை.

ஒரு பொருட்டா எண்ணி நிறம் வேணான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி நிற இயேசுவே உந்தனின் அன்பையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன் உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன் இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்திரேன் அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விழா

வாழ்வில் நிலையாய் வந்தீரேம். நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே இயேசுவே, உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடு.

கிருபையால் நடத்தி நீரே நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கத்தர் செய்த நன்மைகளே. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே, உம் தயவால் நடத்தினீரேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நறுக்கி வழிகள்

0: நன்றி ஆண்டவரே, சகல நன்மைகளையும் ஆண்டவரே பிதாவே உமக்குள்ளாக நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி நன்றி நன்றி செலுத்தி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவரோடு நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகனம் மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக அழகாக தன்னுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்தினீர்கள், உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்து ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொள்ளுங்கள் தேவசமாதி குழுவும். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், நன்றி நன்றி.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபம் துதி பாடலோடு இணைந்திருக்கிறோம். இணையுங்கள், அலையுங்கள் சங்க வானொலிக்குள்ள நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே தேவனோட நாமத்தை பாட்டினால் துதிக்க உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை இலை மறைகளாக வைத்திருக்காதபடிக்கு தேவனுக்காக எடுத்து பயன்படுத்துங்கள். அவர் இன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொடுப்பார். முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். இன்றும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவியில கேட்கவும் இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. ஆனால் அவர் செய்கிற காரியங்களோ ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவனே, அப்படியாக நாங்கள் அடுத்ததா ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கூறுவது சங்கீதம் 20:1 முதலாவது வசனத்தையும் 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த சிலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் அது அன்பில் ஒரு விதமான குறைவில்லாமைக்கு எங்களை காத்து வர்ற கிருபைகளுக்கு ஆண்டு நன்றி செலுத்துவார். அவர் எங்களை இன்று மட்டும் காத்தின கிருபைகளே பெரிதான கிருபை. ஊழியக்காரங்களை கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இம்மட்டும் காத்த பினேசரே இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக நீங்க அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட அழைப்பின்படி உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகித்தால் இழுத்து கொண்டீர், அணைத்து கொண்டீர். ஆமீன் அப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிதானது. இந்த உலகத்துல கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை எங்களுக்கு அருளி உங்களோட சித்தத்தின்படி ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அழைத்து வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வெளிப்படுத்த போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்து. யாவருக்கும் அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரின் கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு யாவருக்கும் புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன்.

துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்

0: சொல்லுகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேர். ஆமென். கர்த்தரங்களுக்கு அந்த துதியின் கீதங்களையும் அவரோட வரத்தையும் கொடுத்த கிருபைக்காணி நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரும் அவரோட சித்தத்தின்படி இரத்த கோட்டைக்குள் மறைத்து வைத்து அவரை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி தேவ பயத்தோடு நாங்கள் தாழ்மையாக நடப்பதற்கு இன்னும் அதிகமாக அவரோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: மேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அழகா பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி எனக்கு கூடியிருக்காங்க. ஜபித்தீர், ஆசீர்வதித்தீர்கள். அப்படியாக ஜபித்து துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கத்திலர ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து வணங்கிருங்கள், கேட்டுக்கொண்டுங்கள். நன்றி
0: சிஸ்டர்.
1: ஆமீன். நாங்கள் அடுத்ததாக எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள், துதிப்பாடலோடு இணைந்திருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியர் அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. நீங்கள் வானொலியை ஆசீர்வதித்து நேர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுங்கள். மறு ஒளியை கேட்கப்படும் நேர்களுக்கான ஜெபியுங்கள். துதிப்பாடலை மடுத்து வாருங்கள், உங்களிடம் ஒப்புக்கொடு.
2: ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கமா வானொலியிலே இந்த நித்திய விழுத்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர். ஆசீர்வதிக்கு சுவாமி அந்த கிருபைக்கு அவமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே உமது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர், கேட்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி அந்த கிருபைக்கு அவமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமா வானொலியிலே நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி அந்த கிருபைக்காக நன்றி. மறு ஒழுப்பில கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற சுவாமி அதுக்கான ஐயா. இன்றைய நாளே உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்போது சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கு சுவாமி அந்த கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வராது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம் அருமை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சகலமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, நாம் அசைக்கப்படுவது. ஆகவே இன்ப நேரமானாலும் துன்ப நேரமானாலும் அவரை ஆராதித்து அற்புதங்களை பெற முடியும். பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்த பொழுது அங்குள்ளவர் அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் வஸ்திரத்தை கிழித்து அணைய அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் போட்டார்கள். எத்தனை பாடுகள், எத்தனை சேவைகள். அவர் சிறைச்சாலையில் கொடியவுள் காவலறையில் அடைத்து கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள். அப்படி மாட்டி வைக்கப்படுமானால் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. மகா வேதனை அந்த காலில் இருக்கும். ஏற்கனவே அடிகள் வாங்கியும் வேதனை வரும். எத்தனை பரிதாபமான நிலையம். ஆனால் பவுலும் சீலாவும் செய்தது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாமே.

பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவி என் மீது அன்பை சோரிந்தவரை பாவி என் மீது

ஆண்டவரே, நீர் உயிரோடு நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக நிலைநிற்பல் என்று சொன்னவர் நீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குக்காக சோசனம். நான் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை படவந்தரின் கைக்கு நீக்கலாகி விடுவிப்பேன் என்றவரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள் சொன்னீரே, அந்த கிருபைக்காம துதிக்கிறோமாண்டவரே. துதியில் வாசமான இஸ்ரவேலன் தேவனை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்க வேண்டுமாக செபிக்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், மறு ஒழிப்பிற்கிற பிள்ளைகளையும், சங்கம வானொலியும், உது பிரசன்னம் மலை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா.

செய்யும் என வாக்களித்தவர் நீரே, அருள்மலை போலியும் என வாக்களித்தவர் நீரே, முன்மாறி பின்மாறி மலைய போல் ஊற்றும் தேவா, இந்நேரத்திலே அருள்மலை போலியும்.

ஜீவனை மரத்திலே தொங்கி நீரே அருள்மறி பொழியவே, பரலோகம் சென்றவரே அருள்மாறி பொழியவே, பரலோகம் சென்றவரே அருள்.

0: அஞ்ஞானம் அகற்றி மெஞ்ஞானம் புகட்டும் ஆவியே அருள்மலை பொழியும் ஆவியானவரே வாரும் கண்வாரும் கண் பாரும் பரிசுத்த ஆவியே தேற்றவாளன் என பெயர் பெற்றவரே அருள்மலை பொழியும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, நாங்களுமே நோக்கி பாடி தொதிச்சு சோஸ்திர பாடல்கள் எடுப்பது. ஐயா, நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து நீரங்களை பிரித்தெடுத்து பகுதி சொல்ல நீர் ஏற்படுத்தின நீர் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்போது சுவாமி ஒரு பிரசன்னத்தை இறங்கும் ஆண்டவரே. இன்று ஆண்டு நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் நிகழ்ச்சியை கத்தாவே அநேக தேசங்கள் கேட்கும், புதிய புதிய ஊழியர்களை கொண்டு வரும். நீ கிருபை செய்து கொண்டிருக்கிறீர், கிருபை செய்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கான தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையாக பாடி துதித்து வானொலி ஆசீர்வத்து நீர் கணிசபத்தை ஏறெடுத்து பத்திரி நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சு எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தன்னுடைய சமாதத்துக்கு ஒருபுறம் தொடர்ந்து மனைந்திருங்கள். கத்திரி நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிழ்படுத்துவோம். நன்றி ஐயா.
0: ஆமென். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். ஆமே, நாங்கள் துதிப்பாடல் சுபங்களுக்கு சொல்வோம். கத்தர் பெரியவர், அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எங்கள் உயர்த்து அவருடைய ஸ்தானங்கள் அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமே, இப்படிப்பட்ட வல்லமை இழத்தவனை நாங்கள் உயர்த்துவோம், துதிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம் நாடுகள். ஆமே, அவ்வளவாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வார், நாங்கள் விசுவாசிப்போம். ஆமே, இந்த கிணத்துக்கு மகிமைக்கும் பார்த்துட்டு அவர் ஒரு வேலை கத்த நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமே, கிணத்துக்கு மகிமை.

போது உங்க மகிமை விளங்குதப்பா, உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா.

எனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபா பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தால், இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மன

அரசுக்கு மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபா பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா, கனத்துக்கும் மகிமை.

அம்மே, அவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், துதிக்க துதிக்க எரியோ கோட்டையே அங்கே விழ பண்ணின தேவன், துதிக்க துதிக்க சிறைச்சாலை சிறையிருப்பை மாற்றின தேவன், இன்று நம் சிறையிருப்பார். நம்முடைய எதிர்கொள்கிறோம் எரியோ போன்ற தடைகளை கர்த்தர் உடைத்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏண்டா தடைகளை உடைப்பவர் நம் முன்னே செல்கிறார். இதனால தடைகளை உடைப்பார். நாங்கள் துதிப்போம். நாங்கள் முறுமுறுக்காதபடி தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்து அவருடைய சித்தம் செய்து அவருடைய சத்தம் கேட்டு அவரை உயர்த்தும் போது நிச்சயமாக அவர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துறது. அவன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவன், இன்றைக்கே தருவன் சொன்னான். இப்படியாக அவர் இரட்டிப்பான நன்மை தந்து எங்களுக்கு யோபுவின் முன்னிலையை காட்டி அவருடைய பின்னிலைமை இரட்டிப்பான நன்மையால ஆசீர்வதித்தார். ரெட்டிப்பான நிலைமை ஆசீர்வாதம் கிடைச்சது, அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல ரூத்துக்கும் அவளுடைய முற்குணம், அவள் நற்குணசாலியாய் பிற்கால விளங்கினாள். அவளுடைய சரித்திரத்திலேயே அங்கே ரூத்தின் சரித்திரமாக மாறியது. அப்படியாக தேவன் அவளோட சரித்திரத்திலேயே சப்பா பிறகு தவிதி வம்சத்தில அப்படியாக அங்கே யாரெல்லாம் சரித்திரர் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் மனுஷனால புறக்கணிக்கப்பட்டாள், தேவன் உயர்த்தி மகிழ்ந்து உன்னதங்கள்ல உயர்த்தி வைக்கிறது, அவன் உட்கார வைக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, அவன் வல்லமை உள்ளது, அவன் நம்மோடு இருக்கிறார். அமேன். இப்படிப்பட்ட தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கின்றோம். அமேன். இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்தவர். அமேன். சோஸ்ரோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆரா

இசையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், பவியன என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர்,

அதன் பரிசுத்த ஆவியால் என்னை முழுவதும் நிரப்பிடும். உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை முழுவதும் நிரப்பிடும். நீர் நல்லவர்.

நான் ஒன்றே மகிமைப்படுவதாக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். சத்தம் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். அப்பா உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீங்க பாராட்டு நல்ல தயவுக்காகவும் இரக்கங்களின் நேரங்களுக்காக அனுகூலப்படும் நல்ல தருணங்களுக்காக என் தேவாய் தேவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். கத்தாவே, என் ஆளிலும் இந்த ஆரம்பிச்சவும் பாடல் நீங்க ஆசிர்வது தந்தீங்கள், அதுக்கான நன்றி ஆண்டவர். இவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்க கிரியை செய்தீங்களே, அந்த கிருபை நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். சசித்த விதமாக அவர்கள் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால வருமப்பா. இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு ஆயத்தப்பட்டு உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய அந்த இடத்துல நாங்கள் கூடும் பொழுது எப்படி அந்த பெந்தை கொசு நாள் ஒருமனப்பட்ட ஒரு இடத்துல கூடியிருந்த வேலையில தானே அந்த ஆசை உண்டானதை கத்தாது. அக்கினி நாவுகள் பொழிந்து வெள்ளம் அடைந்தார்களை கத்தாது. பாஷிகளை பேச வைத்திரியாது. அதே போல இந்த நாளும் அப்பா அந்த பெந்தை கொசு நாள் ஆராதனை உம்முடைய வல்லம் இறங்கட்டும். அந்நிய பாஷிகளை பேசுற வரங்கள் கிடைக்கப்படுவதால் இயேசுவை நாமத்தில கட்டுவது செபிக்கிறான். அகப்பனே நீராளுக செய்யுங்க ஆண்டவர். புதிய புதிய அந்நிய பாஷையில உங்களை நாவில வையுங்க ஆண்டவர். பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடு எழும்பி பிரகாசிக்க உட வார்த்தை அதிகாரத்தோடு அறிக்க பண்ணி ஜெயம் எடுக்க ஜெயம் கொண்டு வாழ உங்களோட பிள்ளைகளை அதிகாரப்படுத்துங்க. வல்லமைய ஊற்றுங்க, வல்லமையால நிரப்புங்கப்பா. கண்ணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில், நீச்சல் அளவேடும் ஆண்டவர். உலக சபைகள் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமான ஆராதனையா நாம மகிமைப்படுத்துமாறியா, புத்தி உள்ள ஆராதனை செல்லியா, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற ஆராதனையா. அப்பா இருக்கங்கள் சரீரத்தை உடைய பலிப்பிடத்தில் அர்ப்பணித்த ஆராதனையா, குயவன் நீர் களிமண் நாங்க வணைந்திடும்படியாக விட்டு கொடுத்த ஆராதனை. அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்க சுகந்த வாசனை நுகர்ந்து மன வந்து கொள்ளும் ஆராதனை, நர்மணம் வீசும் ஆராதனை மாறட்டும். அதனை ஆசிரியர் தாங்க அந்த சபைகள் ஆத்துமாக்கள் அறுவடை காணணும் ஆண்டவர். வெள்ள நட்டைந்து உமக்கு சீசரா எழும் வேண்டும் ஆண்டவர். அப்பா அறுவடை மீது வேலையாட்களை கொஞ்சம் என்று சொன்னீங்க, அந்த வேலையாட்கள் அனுப்பும்படி பிதாவிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் சொன்னீங்களே அப்பா. நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தை எழுப்புங்க ஊழியர்களை கத்தாவே. அப்பாயிலே மறைகாயா இருந்து விடாது படிக்கத்தா. உமக்க எழும்பி பிரகாசி எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், எஸ்தர்களாய், தெபோராக்களாய், நேமியாக்களாய், எலியாக்களாய், லிஷாக்களாய், தானியல்களாய், அகப்பனே பேதுருக்களாய், சாப்பூசனாய், பவுல்களாய் எழுப்பட்டும் ஆண்டு. உலகத்தை கலக்கிற இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படியாக எழுப்புங்க ஆண்டவரே. சபைகள் எழுமட்டும் ஐயா, ஒப்பமனப்பாடு ஐக்கியப்பாடு உண்டாட்டும் அப்பா. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆட்டுக்குட்டியின் தோலை போத்தன் ஓனாய சபைகளுக்குள்ள நுழைந்து விடாதபடி அப்பா வேலி போடுவீரா. வெளியேறப்பட்ட ரத்தத்தாலும் விட்ட சபையாண்டு சபைகளுக்கு நம்முடைய வல்லமை பெருகட்டும். நாமம் மயிரப்படட்டும், ஆட்சி நீதி கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசிரியத்தை செபிக்கிறோம் ஆண்டவர். ஒளியர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. உமக்காக இன்னும் எரிகிற விளக்குகளாய், அப்பாவுடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறவர்களாய், உமோடு பேசு உறவாடி மகிழ்கிற ஒளிகள் எல்லும் பெற்றும் ஆண்டவர். அப்பாளுக செய்யும் ஒளியர்களை ஆசிரியர்களையும் கனப்படுத்தும். ஒருவன் என கூலியம் செய்தால் என் பிதாவால் என்னை கனப்படுத்துவான் சொன்னீங்க. அப்படிப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்க கனப்படுத்தப்படுங்க, நீங்க வழிபடுங்க ஆண்டவர். நீங்க கற்றுக் கொடுக்கிற பாடங்களை சபைகளுக்கு போதிக்கத்தக்கதா. நீங்க வந்தாவில வார்த்தையில வையுங்க ஆண்டவர்.
பேசுங்க ஆண்டவர், நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா? ஜெபிக்கிறோம் அப்பா. அது திருச்சபை கண்ட வெளுப்புதல சபைகள் காணும்படியா, ஊழியர்கள் அனுபவிக்கும்படியா, வல்லமை நிரம்பும்படியா கிரிய செய்யுங்க ஆண்டவர். ஒரு மனித நாவி ஊற்றுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் விட கரத்துல தருகிறோம். விசுவாசத்துல பெலப்படுங்க. இந்த சூழ்நிலையோ சூழ்ந்திருக்கிற காரியங்களோ எதுவும் மேற்கொள்ள விட்டானேங்க ஆண்டவர். நீங்க அன்று எலியாவை தட்டி எழுப்பினது போல எத்தனையோ பிள்ளைகளுக்கு சுரச்செடியாய் கிடக்கிற சில தடைகள், சில காரியங்கள் முட்டங்கி போய் கிடக்கிறார். அந்த முட்டக்கங்கள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க தட்டி எழுப்புங்க. தூதர பாலை உறக்குங்க ஆண்டவர். அப்பா சிவஜீவியம் வளரட்டும் ஆண்டு, துதி சேனை எழும்பட்டும் ஆண்டு, சேனையில கத்திர சேனையா எழும்பி ஜெபிக்கிற துதி சாஸ்தம் கேட்கட்டும் ஆண்டவர். எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை ஓற்றுங்க ஆண்டவர். விசுவாச பிள்ளையோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாச வரங்கள் அவர்களுக்கு செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உமக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகள், உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. ஆசிர்வது தாங்க. இந்த நாள் ஊழியத்தை நீங்க பொருட்படுத்தீங்க. மீதியான வார்த்தை வெளிச்சத்தின் போது ஆசிர்வதிக்க ஊழியர்களோடு இடர்படுங்க. உடனே நான் மகிமைக்கன்று எடுத்து பாத்திரமா விளங்க செய்யுங்க. உடல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து இதுவரை நட நேவினேசருக்கு நன்றி செலுத்தி, இனிமேல் நடத்த இம்மானுவேலம் கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சரியா, தொண்ணூறு நேரம் 8 மணி. வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சகோதரி பிருந்தாக இணைப்பில் வருவாங்க. நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். தடைகளை தகப்பவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக தடைகளை உடைக்கும் இயேசுவின் நாமத்தினால. சகோதரி இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையை கொண்டு வர மட்டும் ஒரு பாடலை பாடுவோம். அமீன். உங்கு அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்கு அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்கு அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்கு அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கை